நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 21 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 4 தேதி திங்கட்கிழமை. சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: நெருங்கிய நண்பர் போல வெளிக்காட்டி உண்மையில் ஒட்டுறவு காட்டாதவர் நட்பு விலை மகளிரின் மன அன்பை போன்று மாறுபடும் தன்மையை உடையது. குறள் எண் 822 அதிகாரம் கூடா நட்பு.
1: இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும்.
0: நெருங்கிய நண்பர் போல வெளிக்காட்டி உண்மையில் ஒட்டுறவு காட்டாதவர் நட்பு விலை மகளிரின் மன அன்பை போன்று மாறுபடும் தன்மையை உடையது. குறள் எண் 822 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:56. சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் காலை 10:05 முதல் பிற்பகல் 1:45 வரை ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸிலும் காலை 9:05 முதல் பிற்பகல் 1:45 வரை 101.4 FM ரெயின்போவிலும் இடம்பெற கேட்கலாம். நேயர்களை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் காலை 8:30, 9:10, 10:10, 11:10, பிற்பகல் 12:10, 1:10, 2:30, மாலை 7:10, இரவு 9:15 ஆகிய நேரங்களில் தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்காளம், யூனியன் பிரதேசம், புதுச்சேரி ஆகியவற்றின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து இந்தியிலும் ஆங்கிலத்திலுமான கலந்துரையாடலின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி மற்ற நிகழ்ச்சிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை, 4:00 அறிவோம் சுற்றுச்சூழலை காப்போம். தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் உமாமகேஸ்வரி அவர்கள். தமிழ் முதம் வழங்குபவர் முனைவர் முகிலே ராஜபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4:00 பகுதி. 7:30 இன்று வர தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். திரைகானம் 7:45 நகர்வலம் வெயிலையும் விரும்புவோம் கே அன்பரசி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:30 திரைகானம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம் அமைப்பு எஸ் நவரத்னா. 9:00 அரங்கி செய்ய நிகழ்ச்சியில் AGA ஞானசுந்தரம் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:15 திரைகானம், 2:40 ஹிந்தி பாடம் ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள் மாணவி எஸ் துவனி. 2:55 வானொலி மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உற்பத்தியோடு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் குறித்த தகவல்கள். 6:45 மனதில் நின்றவை, 6:55 திரை இசை, இரவு 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 338 பகுதி, இரவு 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ். நிகழ்ச்சி நிரல் மீண்டும் 6:02 தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம், கேரளம் ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8:00 தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகளை மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ள நிலையில் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் நேற்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் ECI நெட் செயலியிலும் அறிந்து கொள்ளலாம். நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். வளிமண்டல

0: காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:02 ஆகாஷ்வாணி நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் 7:30 உடவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 9வது பகுதி. எண்ணெய் வித்து பயிர்களில் நீர் மற்றும் களை மேலாண்மை, திருர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் சி வெங்கடேஸ்வரன் அவர்களின் உரை. மெல்லிசை, நிறைவாக வேளாண் செய்திகள். 8:05-9:15 திரைகானம், 9:30 நரசிம்ம பிரபாவம். இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போ பண்பலையில் 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலை நின்று வர தகவல். வழங்கியவத்தின் கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ. 1:45 துறைகானம், 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உற்பத்தியோடு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் குறித்த தகவல்கள். 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 2:30 ரெயின்போ மெலடிஸ். பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர். உலக கை சுகாதார தினத்தை ஒட்டி கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி சமூக நலத்துறை இணைப்பேராசிரியர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்களுடன் நேர்முகம். FM கோல்டு அலைவரிசையில் காலை 6:10 தேனிசை, 7:25 திரைசை, 7:30 காட்சவேரே. பிற்பகல் 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் சித்திரகீதாலு. மாலை 5:00 அரங்கி செய்யும் நிகழ்ச்சியில் டி ராகவா ராமன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாலக்காடு ஏயும் ஹரி நாராயணன் அவர்கள் மிருதங்கம். 8:10 திரைகானம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, நிலக்கரி சுரங்க தினம் குறித்த தகவல்கள். 8:02 உங்கள் விருப்பம், 9:02 திரைகானம், 10:02 திரை மின்னல், 11:02 என்றும் இணையவே. 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 திரைத்துளி, 2:15 திரைகானம், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உற்பத்தியோடு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் குறித்த தகவல்கள், 3:00 திரை சோலை. இதுவரை சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. All arrangements are in place for counting of votes today for the assembly elections in Assam, West Bengal, Keralam, Tamil Nadu and Union Territory of Puducherry. The counting will begin at 8 this morning. Counting of postal ballots will be taken up first and counting of electronic voting machines will start at 8:30 a.m. Early trends are expected to emerge by noon. Election Commission has put in place robust security arrangements for smooth counting in 4 states and 1 Union Territory. Counting of votes will be taken up for 126 assembly seats in Assam, 140 in Keralam, 234 in Tamil Nadu and 30 seats in Puducherry. In West Bengal, counting of votes will be taken up for 293 seats today. The re-poll for the Falta Assembly will be held on 21st May and the counting will be held on 24th May. We have a report.
3: All arrangements have been made for today's counting and personnel have already entered the centres. Out of 294 seats, the counting of votes for 293 assembly constituencies will be held today. A 3-layer security

0: நேரம் 6:10 7
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் காலம் நிற்பதுமில்லை விற்பதுமில்லை. கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இந்த பிரச்சனை தீரவே தீராது என்று கூறிய எத்தனையோ பிரச்சனைகள் வெயில் முன் பணி போல் காணாமலே போயிருக்கிறது. எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என வருந்தியவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். திருமணம் நடைபெறாது என எண்ணியவர்கள் எல்லாம் இன்று குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். சாலையோரத்தில் பெட்டி கடை வைத்திருந்தவர்கள் இன்று ஒரு சாலை முழுவதும் வணிக நிறுவனத்தை வைத்து வளத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? காலம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆற்றல் உடையது. காலம் யாருக்கு எவ்வளவு கொடுக்க இருக்கிறது என யாருக்கும் தெரியாது. நிலையில்லாத வாழ்வை நிலையானது என எண்ணி வாழ்வோரே கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்க விரும்புகின்றனர். உறவுகளையும் நட்புகளையும் பற்றி எண்ணாது வாழ்கின்றனர். உழைக்கும் காலத்தில் உழைக்காமல் வாழ்வோர் பின்னர் உழைக்க முடியாத முதுமை காலத்தில் உழைத்து வருந்துகின்றனர். மண்ணுக்கடியில் புதைந்து விட்டாலும் கூட விதைகள் சோர்ந்து போவதில்லை. முளைவிட்டு செடியாகி மரமாகி

0: பலருக்கும் பயனை விளைவிக்கின்றன. புதைத்தவனுக்கே செல்வத்தை அள்ளி தருகின்றன. மரங்கள் அப்படி என்றால் நம் வாழ்வில் எத்தனை பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? நம்மை பிரசவித்த தாய்க்கு நன்றி கூறியிருப்போம், ஆனால் அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவருக்கும் செவிலியருக்கும் எந்த வகையில் நன்றியுணர்வை வெளிப்படுத்தினோம்? ஏதாவது உதவி செய்தோமா? நம்மை பிரசவிக்க உதவியவர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்பது இல்லை. அந்த உடையில், அந்த வடிவில், அந்த செயலில் ஈடுபடுவோர் எவர்க்காயினும் நாம் நன்மை செய்யலாம். அவ்வாறே உங்களுக்கு உதவி செய்தோர் யார் யார் என நினைத்து பாருங்கள். நமக்காக விடியற் காலையில் எழுந்து காய்கறிகள் வாங்கி வந்து விற்பனை செய்வோர், காலையிலேயே பால் கறந்து கொண்டு வந்து பால் கொடுக்கும் பால்காரர், நம்மை பள்ளிக்கோ வேலைக்கோ அழைத்து செல்லும் பேருந்து தொடர்வண்டி ஓட்டுநர்கள், சாலையில் நம் பாதுகாப்பை உறுதி செய்யும் காவல்காரர்கள், பள்ளியிலோ அலுவலகத்திலோ நம்முடைய நிறுவனத்தை இரவு பகல் பாராது பாதுகாக்கும் வாயிற் காவலர்கள், செல்லும் வழியிலெல்லாம் அழகான தோட்டங்கள் அமைத்து செடிகளால் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்திய தோட்டக்காரர்கள், காலையிலேயே நம் வரவிற்கு முன் பெருக்கி துடைத்துவிட்டு சுத்தமாக வைத்திருக்கும் தூய்மை தொழிலாளர்கள், பள்ளிக்கூடமாயின் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள், இடைவேளையில் அன்புடன் பேசும் நண்பர்கள், அங்கு இளைப்பாறும் நேரத்தில் சிற்றுண்டி கொடுக்கும் வணிகர்கள் என எத்தனையோ பேர் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் காலத்தின் கொடைதானே. அவர் பணியை செய்ய மறந்தாலும் நம் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகிவிடும் என்பதனை உணர்ந்து அனைவருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும். உதவி செய்வது என்னாலும் வீணாகி விடாது. வானத்திலிருந்து விழும் மழைத்துளி வீணாவதில்லை, மண்ணை வளமாக்கி விடுகிறது. கடலில் விழும் மழைத்துளி கூட கடலின் உப்புத்தன்மையை பெருக்க விடாது, பாதுகாத்து விடுகிறது. இந்த உலகில் எதுவும் வீணாக படைக்கப்பட்டதில்லை. காலம் ஒவ்வொருவருக்கும் உரிய வாய்ப்பினை அளிக்கும். தோல்வி என்னும் பாடத்தை படிக்காமலே வெற்றி என்னும் தேர்வினை எழுதிவிட முடியாது. உரிய காலத்தில் உரிய பணியினை உணர்ந்து செய்ய வேண்டும். மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது. அன்பு மனம் எப்பொழுது எதிரியாகும் என கூற முடியாது. அது தனக்கு விருப்பமான ஏதோ ஒன்றில் சிக்கிக் கொண்டால் அங்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். முறிந்து போவதை விட வளைந்து கொடுப்பது நல்லது என வளைந்து கொடுக்கும் கிளைகள் தான் மரத்தோடு ஒட்டி கிடக்கும், மற்றவை வளராமலே மடிந்துவிடும். எனக்கு மட்டும் இவ்வளவு ஒளியா? காலத்தின் கோலம் கொடுமையானது, என்னை காக்க மாட்டாயா என கடவுளிடம் ஒருவன் முறையிடுகிறான். உடனே கடவுள், உன்முன் நான் கடவுளாக நிற்பதற்கு எத்தனை உளியின் அடிகளை தாங்கினேன் தெரியுமா என கேட்டார். வலி இல்லாமல் வாழ்க்கை இனிக்காது. எனவே காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை, விற்பதும் இல்லை என உணர்ந்து துணிவோடு வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் காலம் நிற்பதும் இல்லை விற்பதும் இல்லை கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகா ஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகா ஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் ஒலிபரப்பு.

வழிபாடு. இசையால் இறைவனை வழிபடும் நேரம் இது. வழிபாடு நிகழ்ச்சியின் முதலில் ஓ எஸ் அருண் பாடிய பாடல்.

0: மீண்டும் வழிபாடு நிகழ்ச்சி நாளை காலை 6:15. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 21 நாள் திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். வேளாண் ஆலோசனைகள். நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமீத்தாக்ஷம் ஹெக்டருக்கு 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி கார்போசல்ஃபான் அல்லது ஏக்கருக்கு 600 கிராம் காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டாசிம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது லிட்டருக்கு 5 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில்

நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவி வட்டப்பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார்

0: மேல் நோக்கியவாறு, 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளை குழிந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்டப்பாத்திகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடையிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்ப எண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் தண்ணீரில் லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து ஓலையின் அடிப்புறம் தெளிக்கவும். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்,
1: எள்ளுக்கு வந்து மண்ணின் தன்மை, பருவகாலம் ஆகியவற்றை பொறுத்து சுமார் 5-6 முறை நீர் பாய்ச்சலாம். களை மூலம் மண்ணில் இருக்கக்கூடிய உரங்கள் மற்றும் தண்ணீரை உறிஞ்சு கொள்வதனால நம்மளோட விளைச்சல் பாதிக்கப்படுது. சோ நீர் மற்றும் களை கட்டுப்பாட்டு முறை என்பது மிக மிக அவசியம்.
0: எண்ணெய் வித்து பயிர்களில் நீர் மற்றும் களை மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் சி. வெங்கடேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய்ப்புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுகள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகல் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும் அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடு நரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைச்சத்து உரம் அளிப்பதை தவிர்க்கவும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழித்தல். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும். இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு இயற்கை முறையில் தயார்

0: தயாரிக்கப்படும் நுண்ணூட்டங்களும் உயிர் உரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அசோஸ்பைரில்லம், ரைசோபியம், அசட்டோபாக்டர் ஆகிய நுண்ணுயிர்கள் காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து தருகின்றன. பாஸ்போபாக்டீரியாக்கள் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு அளிக்கின்றன. அந்த வகையில் சாம்பல் சத்தளிக்கும் ரசாயன பொட்டாஷ் உரத்திற்கு மாற்றாக பொட்டாஷ் பாக்டீரியா எனும் உயிர் உரம் மண்ணில் உள்ள சிலிகான் சத்தை கரைக்கிறது. சாம்பல் சத்தும் தானாக கரைந்து வெளியாகிறது. பொட்டாஷ் பாக்டீரியா உயிர் உரம் வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் போதுமானது. உளுந்து பயிரில் மஞ்சள் தேமல் நோயின் முதல் அறிகுறியாக இளம் இலைகளின் ஆங்காங்கே மஞ்சள் நிற புள்ளிகள் காணப்படும். பின்னர் இலை முழுவதும் திட்டுத்திட்டாக ஒழுங்கற்ற மஞ்சளும் பச்சையும் கலந்து பகுதிகள் தோன்றும். சில சமயம் நோயுற்ற இலைகள் சிறுத்தும் சுருங்கியும் காணப்படும். நாளடைவில் மஞ்சள் நிற பகுதி அதிகமாகிக் கொண்டே வந்து சில துளிர் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். நோயுற்ற செடிகள் காய்ப்பிற்கு தாமதமாகி வருவதுடன் குறைந்த எண்ணிக்கையில் காய்க்கும். சில சமயங்களில் காய்களும் விதைகளும் மஞ்சளாக மாறிவிடும். செடிகளின் இளம் பருவத்தில் நோய் தோன்றினால் முழு மகசூல் இழப்பு ஏற்படும். இந்நோய் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்களால் பரவுகின்றது. தாக்கப்பட்ட செடிகளை முதலில் பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்ப எண்ணெய் கரைசல் 3 மில்லி வீதம் தெளித்தல் அல்லது தயாமிதாட்சம் 2.5 மில்லி வீதம் கலந்து தெளித்து இந்நோயினை பரவாமல் கட்டுப்படுத்தலாம். விவசாயிகளே, நெல் இலை சுருட்டு புழு கட்டுப்பாடு பற்றி அறிந்து கொள்ளலாம். 5 கிலோ வேப்பங்கொட்டை சாறு திரவத்தை எடுத்து 3 லிட்டர் கோமிய கலவையுடன் ஏக்கருக்கு 200 லிட்டர் தெளிக்கவும். குளோரிபைரிபாஸ் ஏக்கருக்கு 0.5 லிட்டர் அல்லது இமாம்பென்சோயேட் ஏக்கருக்கு 200 கிராம் தெளிப்பதும் கட்டுப்படுத்தும். அந்துப்பூச்சி நடமாட்டத்தை ஏக்கருக்கு 1 இனக்கவர்ச்சி பொறி வைப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 9 பகுதி. எண்ணெய் வித்து பயிர்களில் நீர் மற்றும் களை மேலாண்மை, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் சி வெங்கடேஸ்வரன் அவர்களின் உரை இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.

0: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.

0: இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை அரசு வேளாண்மை கல்லூரியிலும் உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும் மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு மதுரை கல்லூரியிலும் திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு திருமங்கலம் அரசு கலைக் கல்லூரியிலும் என மொத்தம் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 வாக்கு எண்ணும் மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 500 காவலர்கள் வீதம், மொத்தமாக 5 மையங்களுக்கும் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் மதுரையில் உள்ள அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக முகவர்கள், வேட்பாளர்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 11 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், அம்மாப்பேட்டை பகுதியில் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும், ஆத்தூரில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வீராச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் உரிய அடையாள அட்டையை காட்டிய பின்னர் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்பதால் நுழைவாயிலேயே தீவிர சோதனை நடைபெற்று செல்போன்கள் இருந்தால் வாங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முகவர்கள் வருவதற்காக பிரத்யேக வழி ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் உரிய பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பாண்டு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் என அனைவருக்கும் QR கோடு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அடையாள அட்டைகளும் முறையாக பரிசோதித்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சங்ககிரியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தாவேகா சார்பில் 233 தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலும், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் அவிநாசி தொகுதியிலும், அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், தாவேகா தலைவர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த கட்சிகளுக்கிடையே 4 முனை போட்டி நிலவும் சூழ்நிலையில் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இசிஐ நெட் செயலியிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நீதித்துறை அமைப்பை மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதில் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார். இந்த மாநாட்டில் நீதித்துறையில் உள்ள சவால்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம்

0: நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இருவரி செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரானின் சிறிய படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தின. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையாக உள்ள உத்தரகண்ட் மாநிலம் லிபுலே கணவாய் பகுதியை நேபாளம் உரிமை கோருவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வை 97% எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். கரூரிலிருந்து நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து காந்திபுரத்தில் கண்டெய்னர் லாரியுடன் மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததாக 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,000 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமாட்சி அம்மன் முனீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காமாட்சி அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் ஐபிஎல் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55 15 நொடி. ஆகாஷ்வாணி.

0: சூழல் அறிவோம்.
1: தோல் முதுகு ஆமை உலகின் மிகப்பெரிய கடல் ஆமை இனமாக கருதப்படுகிறது. பொதுவாக 500 கிலோகிராம் எடை வரை வளரக்கூடிய இந்த இனத்தின் உடல் அமைப்பு கடலின் நீண்டதூர பயணத்திற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் முதுகு பகுதி திட ஓட்டை அல்லாது தோல் போன்ற நெகிழ்வான அமைப்பை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தோல் முதுகு கடல் ஆமைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் வரை இடம்பெயரும் திறன் கொண்டவை. வெப்பமண்டல பகுதிகளில் இருந்து குளிர்ச்சியான கடல் பகுதிகளுக்கும் பயணம் செய்யும் திறன் மேல் மற்றும் உள்ளிருந்த கொழுப்பு அடுக்குகள் மூலம் வலுவடைகிறது. இந்த கொழுப்பு அடுக்குகள் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் முக்கிய பங்கை குறிக்கின்றன. இவையின் உணவு பழக்கத்தில் முதன்மை உணவு ஜெல்லி மீன்கள். கடலின் பிளாஸ்டிக் மாசு அதிகரித்ததால் பிளாஸ்டிக் பைகள் ஜெல்லி மீன் போல தோன்றுவதால் ஆமைகளின் உணவு தேர்வில் குழப்பம் ஏற்படுவதாக கடலியல் மையங்கள் எச்சரிக்கின்றன. இனப்பெருக்கத்தில் தோல் முதுகு ஆமைகள் கடற்கரையில் மணலில் ஆழ்

0: குழி தோண்டி முட்டைகள் இடுகின்றன. வெப்பநிலையின் அடிப்படையில் குட்டிகளின் பாலினம் தீர்மானிக்கப்படுவது இந்த இனத்தில் காணப்படும் தனித்துவமான இயல்பாகும். சூழல் வெப்பநிலை அதிகரித்தால் பெண் குட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்பதால் காலநிலை மாற்றம் இனத்தின் பாலின சமநிலையை பாதிக்கக்கூடியதாக ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. கடற்கரை கரை சரிவு, ஒளி மாசு மற்றும் கப்பல் போக்குவரத்து போன்ற காரணிகள் இவையின் இடப்பெயர்ச்சி பாதையில் தாக்கம் ஏற்படுத்துவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சில நாடுகளில் கடற்கரை பகுதிகள் இரவு நேர விளக்குகள் குறைக்கப்படும் விதமாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. முடிவில் தோல் முதுகு கடல்லாமை கடல் சூழல் ஆரோக்கியத்திற்கான முக்கிய குறியீட்டு இனமாக இருப்பதால் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் கடலியல் மேலாண்மை நடவடிக்கைகள் அவசியம் என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். எஸ் பி கோகுலகிருஷ்ணன் எழுதிய தகவல்கள் கேட்டீர்கள்.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: தமிழ்நாடு கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. நீ வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 40.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 70%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 37.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 28.2 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 75%. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் ஒலிபரப்பு. புத்தம் புது காலை வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்ற இனிய சிந்தனையோடு இன்றைய புத்தம் புது காலை புலரும் வேளையில் உங்களுடன் சித்ரா பாலாஜி.

0: நிகழ்ச்சியின் முதலில்
1: நாளும் அறிவோம், சுற்றுச்சூழலை காப்போம். தகவல்கள் வழங்குகிறார் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
2: நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. காலை காஃபி, மதிய வேலை, மாலை டிராபிக், இந்த வேகத்தோட சேர்ந்து நம்ம பூமியும் கொஞ்சம் கஷ்டப்படுது. ஒரு சாதாரண கார் ஒரு வருடத்தில் பல டன் கார்பன் வெளியிடும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா பூமியின் வெப்பத்தை மெதுவா

0: உயர்த்தி கொண்டே இருக்கும். அதனால்தான் இப்போ உலகமே பேசுகிற வார்த்தை ஜீரோ எமிஷன். ஜீரோ எமிஷன்னா என்ன? நான் புகை உமிழ மாட்டேன், நான் பூமியை காயப்படுத்த மாட்டேன்னு எடுத்துக்கொள்ளும் ஒரு வாக்குறுதி. அதற்கு முன் சுற்றுச்சூழல் மாசுபடுத்துவது எவைன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சாதாரண பெட்ரோல்கார் ஒரு வருடத்துக்கு சுமார் 4 முதல் 5 டன் கார்பன் வெளியிடும். அதாவது ஒரு பெரிய யானை எடைக்கு சமமான கார்பன். நம்ம கார் சைலண்டாக நிற்குது, ஆனால் அது இன்விசிபிளாக மாசு வெளியிடும். இதுபோல தொழிற்சாலைகள், வாகனங்கள், வீடுகள் போன்றவற்றில் இருந்து வெளியேறும் கண்ணுக்கு தெரியாத புகை நீர் வாழ் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது குடிநீரை மாசுபடுத்தும் கழிவுகள் அதிகப்படியான சத்தத்தால் மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையூறு விளைவிக்கக்கூடிய ஒளி மாசுபாடு ஆகியவற்றால் சுற்றுச்சூழல் மாசடைந்துள்ளது. இதற்கு என்ன பண்ணலாம்? முதல் விஷயம், சிறிய தூரத்திற்கு நடந்து செல்லலாம். நடப்பது உடலுக்கும் நல்லது, பூமிக்கும் நல்லது. ஜிம் போகாம செலவு பண்ணாமலேயே எக்ஸசைஸ் கிடைக்கும். இரண்டாவது சூரியன். சூரியன் நமக்கு இலவசமா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கார். சோலார் பேனல் போட்டா இபி பில் குறையும், புகை இல்லாம மின்சாரம் கிடைக்கும். மேலும் காற்றாலை சக்தி, நீர் மின்சாரம், புவி வெப்பசக்தி ஆகியவற்றின் மூலம் மின்சாரத்தை உருவாக்குவதால் உமிழ்வு இல்லாத மின்சாரம் பெறலாம். மூன்றாவது மரம். ஒரு பெரிய மரம் வருடத்திற்கு சுமார் 20 முதல் 25 கிலோ கார்பன் உறிஞ்சும். 2-3 மரம் நட்டால் கார்பன் சமநிலை பெற உதவும். மேலும் மரம் சைலண்டா வாடிகாடு மாதிரி நம்ம பாதுகாக்குது. நாம் மரம் வெட்டினா நம் பாதுகாப்பை நாமே நீக்கிற மாதிரி. அடுத்தது குப்பை. நம்ம வீட்டு குப்பைகளை சரியா பிரிச்சு ரீசைக்கிள் பண்ணினா புதிய பொருட்களின் தேவை குறையும். புதிய தயாரிப்புகள் குறைவதால் குறைவான மின்சாரம் தேவைப்படும். அதாவது பழைய பாட்டிலுக்கு புதிய வாழ்க்கை. இன்னொரு புதுசான விஷயம் ஃபுட் வேஸ்டேஜ். உலகளவில் தயாரிக்கப்படும் உணவின் சுமார் 30% வீணாகிறது. அந்த வீணான உணவு குப்பையில் போய் மீத்தேன் வாயுவை உருவாக்க வாய்ப்புகள் அதிகம். மீத்தேன் என்பது கார்பனை விட 25 மடங்கு சக்தி வாய்ந்த கிரீன் ஹவுஸ் கேஸ். அதனால்தான் சாப்பிடுற அளவுக்கு மட்டும் எடுக்கணும். எல்இடி பல்ப் யூஸ் பண்ணினா சாதாரண பல்பை விட 75% எனர்ஜி சேமிக்கலாம். அதிகம் பிளாஸ்டிக் பேக்கிங் உள்ள பொருட்களை குறைக்கலாம். அதாவது RRR சொல்ற ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் செய்யலாம். சுற்றுச்சூழலை காப்பது பெரிய அரசாங்க திட்டம் மட்டும் இல்லை, வீட்டிலிருந்து தொடங்கும் சின்ன மாற்றங்களே ஜீரோ உமிழ்வுக்கு பெரிய படி. சுவிட்ச் ஆஃப் பண்றது ஒரு சின்ன கிளிக் தான், ஆனா அது பூமிக்கே பெரிய ரிலீஃப். இப்போ கேள்வி, முழுக்க முழுக்க ஜீரோ எமிஷன் சாத்தியமா? உண்மையா சொன்னா ரொம்ப கடினம், ஆனா நெட் ஜீரோ சாத்தியம். நாம் உமிழற மாசுக்கு சமமாக அதை குறைக்க முயற்சி பண்ணலாம். நாம் எல்லோரும் சேர்ந்து சின்ன மாற்றம் செய்தால் பூமி நமக்கு நன்றி சொல்லாது, ஆனா எதிர்கால தலைமுறை நமக்கு நன்றி சொல்லும். புகை உமிழற வாழ்க்கை வேண்டாம், உயிர் உமிழற வாழ்க்கை வேண்டும். சுற்றுச்சூழலை காப்போம், ஜீரோ உமிழ்வு நோக்கில் நாமும் ஹீரோ ஆவோம். புகை குறையட்டும், பசுமை அதிகரிக்கட்டும். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம், சுற்றுச்சூழலை காப்போம். தகவல்கள் வழங்கினார் S. உமாமகேஸ்வரி அவர்கள்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன். பாடல் இடம்பெற்ற படம் நண்டு. நேரம் 7:10. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்.
2: மக்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பினை பெற்றோர் அந்த மக்களிடம் நடந்து கொள்ளும் விதம் பற்றி அறிந்து வேலை பார்ப்பது நல்லது. வங்கியில் பணியாற்றும் ஊழியர்கள், அஞ்சல் நிலையங்கள், பேருந்தில் பணியாற்றும் ஓட்டுநர் நடத்துனர் முதலானோர் பொதுமக்களிடம் இனிமையாக பேசுவதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். வங்கிக்கு வருவோர் இல்லை என்றால் வங்கிப் பணி நடக்காது என்பதையும், அஞ்சல் நிலையத்திற்கு வருவோர்தான் நமக்கு வேலை வழங்குவோர் என்பதையும், பயணியர் இருந்தால்தான் பேருந்தினை நடத்த முடியும் என்பதையும் உணர்ந்து அவர்கள்தான் முக்கியமானவர்கள் என்று உணர வேண்டும். நமது பணியில் நாம் எத்தனை சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த சிரமங்களை மற்றவர்கள் மேல் நாம் காட்டக்கூடாது. நாம் ஊற்றும் அழுக்கு நீரை தனது வேர் மூலம் பெற்றுக்கொள்ளும் தென்னை மரம் சுவையான இளநீரை நமக்கு கொடுக்கிறது. அந்த தென்னையைப் போல் நாமும் துன்பத்தை தாங்கிக் கொண்டு மற்றவர்களிடம் இன்சொல் பேசுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். நாம் யாரிடம் வன்சொல் பேசுகிறோமோ அந்த வன்சொல் அவர்களிடமிருந்து நமக்குத்தான் திரும்பி வரும். வன்சொல் அல்லாத இன்சொல் பேசினால் நமக்கும் இன்சொல் திரும்ப வரும் என்று உணர்ந்து இனிமையான சொற்களை பயன்படுத்த வேண்டும். இன்சொல் பேசிவிட்டு பிறர்க்கு உதவாத மனநிலையை வளர்த்து கொள்ளக்கூடாது. முடிந்த அளவிற்கு மற்றோருக்கு உதவிடவும் முன்வர வேண்டும். நாம் சேர்த்து வைத்த பொருளை என்றாலும், அறிவை என்றாலும் பிறருக்கு மகிழ்ச்சியுடன் கொடுக்க

0: வேண்டும். பிறருக்கு கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்னும் பரந்த மனப்பான்மையுடன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என் சொல் பேசுவதும் மற்றவர்களுக்கு பொருளை கொடுப்பதும் எப்போதும் உண்மையை பேசுவதும் மனிதனாக வாழ்வதற்கான எடுத்துக்காட்டுகள் ஆகும். இப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றாதவர்களை மனிதர்கள் என்றே ஏற்றுக்கொள்ள இயலாது. மனம் இருப்பவன்தான் மனிதன். அந்த மனத்தில் நல்லவற்றை மட்டும் வளர்த்து கொள்பவன்தான் மற்றவர்களால் நினைக்கப்படும் மனிதன். வாழும் காலத்தில் தவறுகளை செய்துவிட்டு நமக்கு நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் நன்மைக்கு பதிலாக தீமைதான் ஏற்படும். நமது எதிர்காலத்திற்கு எதையாவது சேமித்து வைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது நற்பண்பாகவே இருக்க வேண்டும். அந்த நற்பண்புகள்தான் நம்மை உயர்நிலைக்கு அழைத்து செல்லும் அருமருந்து ஆகும். இந்த நல்ல சிந்தனைகளை திருமுனைப்பாடியார் என்னும் புலவர் தான் படைத்த அறநெறிச்சாரம் என்னும் நூலில் தெரிவித்துள்ளார். இன்சொல் விளைநிலமா, ஈதலே வித்தாக, வன்சொல் களைகட்டு, வாய்மை எருவட்டி, அன்பு நீர்பாய்ச்சி, அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய். ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேளாண்மை எது என்று தெரியுமா? அந்த வேளாண்மை செய்வதற்கு நிலம் தேவையில்லை. நிலம் இல்லாமல் விவசாயமா என்று வியந்து பார்க்க வேண்டாம். இன்சொல்தான் விளைநிலமாம். அதில் எதை விதைக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார் பாருங்கள். பிறருக்கு கொடுத்தல் என்னும் ஈதல்தான் விதை நல்லாம். இன்சொல் நிலத்தில் வளரும் களையாகிய வன்சொல்லை பிடுங்கி எரிந்துவிட வேண்டுமாம். அந்த நிலத்திற்கு எதை நீராக பாய்ச்ச வேண்டும் என்றால் அன்பைத்தான் நீராக பாய்ச்ச வேண்டுமாம். இப்படி இன்சொல் நிலத்தில் ஈதலை விதையாக்கி வன்சொல் என்னும் களைபறித்து அன்பு நீர்பாய்ச்சி பயிர் வளர்த்தால் அதில் அறக்கதிர் முற்றி தலைசாயும் என்று பாடியுள்ளார். இப்படிப்பட்ட வேளாண்மை செய்தால் வயிறு நிறையுமா என்றால் நிறையாது என்பதுதான் உண்மை. ஆனால் நம் மனம் நிறைவடையும். மனத்தின் நிறைவுதான் சிறந்த வாழ்க்கை என்பதை உணர்ந்தால் நாம் நிலத்தில் வேளாண்மை செய்வது ஒரு பக்கம் இருந்தால் இன்சொல் என்ற நிலத்தில் வேளாண்மை செய்வதும் நிகழ்த்த வேண்டும்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். காலை 10 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 234, கேரளத்தில் 140, அஸ்ஸாமில் 126 மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் இன்று 293 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அங்குள்ள ஃபால்டா தொகுதிக்கு மட்டும் மே 21 அன்று

0: மறுதேர்தல் நடத்தப்பட்டு மே 24 அன்று வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பெகால்கோட், தெற்கு தேவாங்கரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரஹூரி பாராமதி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தங்களது அணிக்கு சாதகமாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் ராணுவ பணி ஒன்றிணையும் இடம் என்ற மையக்கருத்துடன் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயல்பாட்டு ரீதியான சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அதிநவீன உள்நாட்டு தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தவும் அவற்றை ஒருங்கிணைக்கவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள ராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் என பலதரப்பினரும் பங்கேற்கின்றனர். இந்த கண்காட்சியில் 280 மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்த உள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தின் லிபுலே கணவாய் வழியாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரை நடத்தப்படுவதற்கு நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நீண்டகாலமாக பயன்பாட்டில் உள்ள இந்த பாதையின் மீது நேபாளம் உரிமை கோருவது அந்த நாடு தன்னிச்சையாக செய்து கொண்ட ஒரு கற்பனையான விரிவாக்கம் என்றும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. இந்த ஆண்டு லிபுலே கணவாய் வழியாக யாத்திரை நடத்துவதற்கு இந்தியாவும் சீனாவும் தயாராகி வரும் நிலையில் இதுகுறித்து தங்களிடம் ஆலோசிக்கவில்லை என்றும் அந்த பகுதி தங்களுக்கே சொந்தம் என்றும் கூறி நேபாள வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த 22,75,011 மாணவர்களில் 22,05,035 பேர் தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றிருப்பது அவர்களின் அர்ப்பணிப்பையும் இந்த தேர்வு முறையின் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையையும் காட்டுவதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவர குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜமைக்கா நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த உறவு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான வரலாற்றை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலும் ஒரு சமத்துவமான உலகை உருவாக்கவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 180 மேலாக ஜமைக்காவுடன் தொடர்புடைய இந்திய வம்சாவளியினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சூரினாம் மற்றும் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஜெய்சங்கர் முதற்கட்டமாக நேற்று ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகருக்கு சென்றடைந்தார். மிக குறைந்த வயதிலேயே இந்தியா இலங்கைக்கு இடையே உள்ள சுமார் 29 நீளமுள்ள பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து உலக சாதனை படைத்துள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இஷாங் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரை ராஞ்சியில் சந்தித்தார். இஷாங்கின் மகத்தான சாதனையை பாராட்டிய ஆளுநர், இந்த சாதனை மூலம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். 3 மாணவரான இஷாங் சிங் கடந்த ஏப்ரல் 30 இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் தனுஷ்கோடி வரை உள்ள கடல் பகுதியை 9:50 நீந்தி கடந்து சாதனையை நிகழ்த்தியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்

0: மறைவுக்கு முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில், மோதிகாரியிலிருந்து முசாஃபர்பூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அதன் பிறகு கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்று கூறினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் நடத்தி வரும் பேச்சுகள் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈரானின் 14 அம்ச திட்டத்தை பரிசீலித்த திரு டிரம்ப் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறியிருந்தார். மனித குலத்திற்கு அவர்கள் செய்த தீமைகளுக்கு இன்னும் தகுந்த விலையை ஈரான் கொடுக்கவில்லை என்றும் கடுமையாக அவர் தெரிவித்திருந்தார். ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நம்பகமான தகவலின் அடிப்படையில் ராஜ்கங்பூர் பகுதியில் காவல்துறை குழுவினர் அதிரடி சோதனை நடத்தி இந்த சூதாட்ட கும்பலை கைது செய்ததாக காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 600,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஒரு வங்கிக் கணக்கையும் முடக்கி வைத்துள்ளனர். மேலும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 5 மொபைல் போன்களும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து ராஜ்கங்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் தில்லியில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இன்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மழையுடன் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் இன்று தொடங்குவதால் அடுத்த சில நாட்களுக்கு மாநிலத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெற உள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியிலே 1,269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை.

0: நிகழ்ச்சியில் இனி
1: வாழ்விற்கு இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
2: கிட்ட பார்வை தூர பார்வை யாருக்கா இருந்தாலும் வரலாம். ஆனா நம்ம இது ரெண்டுமே நம்ம வந்து சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சிருவோம். அதனால அதுக்குரிய கண்ணாடி நம்ம கொடுக்கறோமோ, காண்டாக்ட் லென்ஸ் கொடுக்கறோமோ, அதெல்லாம் நம்ம பண்ணி கண்களை சாதாரணமா நல்ல ஸ்ட்ரெங்தனாவே ஆக்கி நல்லாவே வச்சுக்கலாம் கண்ணை. ஆனா வயதான பிறகு 40 வயசு ஆகும்போது இன்னொரு குறைபாடு வரும். அது என்னன்னா பிரஸ் பயோப்பியா. அது வந்து நம்ம வெள்ளெழுத்துன்னு சொல்லுவாங்க நார்மல் கொலோக்கியல் டேர்ம்ல நம்ம சொல்லும் பொழுது. சோ அந்த வெள்ளெழுத்து வரும்பொழுது என்ன ஆகும்னாக்கா கிட்ட பார்வை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே டல்லா தெரிய ஆரம்பிக்கும். அதாவது சில பேர் எப்படி சொல்லுவாங்கனாக்கா, படிச்சுட்டே இருக்கேன் நான், ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்படி திறந்தனாதான் திருப்பி எனக்கு படிக்க முடியுது, அப்படியே தொடர்ந்து நான் படிச்சுட்டே இருந்தேன்னா அப்படியே ஷேக் ஆகி அது அப்படியே அவுட் ஆஃப் போக்கஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.

0: இத மாதிரி ஆகும்போது இது இதுக்குதான் நம்ம பிரஸ் பயோப்பியான்னு சொல்றோம். இது வந்து என்னன்னாக்கா, கண்கள்ல நம்மளுக்கு உள்ளுக்குள்ள மசில்ஸ் இருக்கு, சீலியரி மசில்ஸ்ன்னு பேரு. அந்த மசில்ஸ் வந்து அதோட டோன், நம்ம அதோட மசில்ஸோட டோன்னு சொல்றோம், அந்த டோனை இழந்து போகுது. இழந்ததுன்னா உடனடியா இழந்துடாது, அது ஸ்லோவா இழந்துகிட்டே வரும். 40 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் அது ஸ்லோவா இழந்துகிட்டே வரும். அப்ப நம்மளுக்கு வந்து அந்த கண்களுக்கு வந்து கண்ணாடி கொடுத்தாதான் அந்த கிட்ட பார்வை தெளிவடையும் அவங்களுக்கு. அதனால அந்த அது ஒரு ப்ராப்ளம், நார்மலா எல்லாருக்குமே ஆகலாம். இது ஆண்களுக்கும் ஆகலாம், பெண்களுக்கும் ஆகலாம். இது வந்து நார்மல் ஒரு ஏஜிங்கோட ப்ராசஸ், அவ்வளவுதான். நம்ம வயசு ஆகும்போது நடக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்குது இல்லையா, அதுல இதுவும் ஒரு ப்ராசஸ் அது. ஸோ அது வந்து நம்ம கவலைப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது, அது நார்மலா கண்ணாடி போட்டா எல்லாருக்குமே சரியா போயிடும். இப்ப இந்த கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கிறவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் வரலாம். குழந்தைங்களே கண்ணாடி போட்டாலும் 40 வயசுல இந்த பிரஸ் பயோப்பியா வெள்ள எழுத்து யாருக்கா இருந்தாலும் வரலாம். அதுக்கும் சேர்த்து நம்ம கரெக்ஷன் கொடுத்து கண்ணாடி கொடுக்கணும். கிட்ட பார்வை டிபிகல்ட்டி எல்லாருக்குமே வரலாம். ஈவன் நீங்க படிச்சவங்க படிக்காதவங்கன்றது, படிக்காதவங்களா இருந்தா கூட ஒரு கோலம் போடுறதோ, ஒரு ஊசியில நூல் கோக்கறதோ, இல்ல ஒரு கீரையில ஏதாவது ஒரு அழுக்கு இருக்கா என்னன்றது பாக்கிறதோ, அதுக்கும் தேவைதான். படிக்கிறது மட்டும் கூட நான் சொல்ல மாட்டேன். யாரா இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வரும்போது அந்த கிட்ட பார்வைக்கு அவங்க போட்டுதான் ஆகணும். சோ போடல நமக்கு வந்து அந்த கிட்ட பார்வை வந்து அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷேடியாவே தெரிஞ்சிட்டு இருக்கும். இது காலகட்டத்தில் என்ன ஆகும், தலைவலியா மாறும், தலைவலி கண்வலின்னு மாறும். அப்ப அந்த கட்டத்தில் நம்ம கட்டாயமா கண்ணாடி போடணும்ன்றதுக்கு அவங்க வந்து போட்டுப்பாங்க. இப்ப கண்களோட நரம்பு, நம்ம விழித்திரைன்னு சொல்றோம் இல்லையா, ரெட்டினா, அது வந்து முக்கியமா வந்து வைட்டமின் ஏ, அதாவது நம்ம வந்து நிறைய விட்டமின் ஏ பி சி எல்லாமே டி எல்லாமே நம்மளுக்கு தேவைதான். ஆனா கண்களோட விழித்திரையில முக்கியமா கான்சென்ட்ரேட் ஆகிருக்கிறது வைட்டமின் ஏ தான். வைட்டமின் ஏனால தான் அந்த விழித்திரையில ரெண்டு விதமான செல்ஸ் இருக்கு, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான செல்ஸ் இருக்கு. இந்த ராட்ஸ்ன்றது நம்ம தூர பார்வை கிட்ட பார்வை தெரியறதுக்கு நம்மளுக்கு உபயோகமா இருக்கிறது. அந்த கோன்ஸ் நம்ம சொல்றது வந்து கலர் விஷன். இப்ப நம்ம ஒரு கலர் பச்சை சிகப்பு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்னா அந்த கோன்ஸ் நல்லா இருந்தாதான் நம்மளால அந்த கலரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ இதுக்கு தேவையான முக்கியமான விட்டமின் வந்து விட்டமின் ஏ. சோ விட்டமின் ஏ எதுல நல்லா இருக்குன்னாக்கா கேரட், கீரை, பால், முட்டை, மீன் வகைகள், அப்புறம் வந்து இப்ப நம்ம அந்த சாலட்னு சொல்றோம் அந்த கேப்சிகம், ரெட் கேப்சிகம், கிரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், அதெல்லாம் பப்பாயா, இதெல்லாம் வந்து விட்டமின் ஏ வந்து ரொம்ப ஹை கான்சென்ட்ரேஷன். ரெண்டாவது வந்து விட்டமின் ஏ வந்து நம்ம குக்கிங்ல என்ன ஆகும், டெஸ்ட்ராய் ஆயிடும். அது வந்து குக்கிங் போது அந்த விட்டமின் ஏ வந்து வீணா போயிடும். அதனால நம்ம குக்கிங் பண்ணாத பொருட்கள்ல தான் விட்டமின் ஏ ஹை கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதையும் நம்ம சாப்பிட்டாதான் நம்ம உடம்புலயும் அந்த விட்டமின் ஏ சத்து நல்லா இருக்கும். ஈவன் பீட்ரூட், இப்போ மாம்பழம் சீசன், மாம்பழத்துல கூட ஹை விட்டமின் ஏ. சோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னால கண்ணுக்கு வந்து நிச்சயமா அந்த விட்டமின் ஏ சத்து நல்லா ரொம்ப ரொம்ப உபயோகமா.
1: இதுவரை ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
2: நேரம் 7:30. தென்கச்சகோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல்.
3: ஒரு சன்னியாசி, அவர் ஒரு நாள் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார். அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள், வண்ணமயமான விளக்குகள், பாதைகள் பூரா மலர்கள், எல்லா கட்டடங்களும் ஒளிமயம். அவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன திருவிழாங்கிறது இந்த சன்னியாசிக்கு புரியல. அங்கே எதிரில் வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை நிறுத்தி என்ன விசேஷம் இங்கே அப்படின்னு விசாரிச்சாராம். உனக்கு தெரியாத விஷயம், இன்னைக்கு இறைவனுக்கு பிறந்த நாள், அதை தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். இதுக்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகுது, இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்துகிறார் அப்படின்னார் அவர். உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்து நிழலில் ஒதுங்கி நின்றுக்கிட்டார். ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல ஒரு குதிரை வந்துக்கிட்டு இருக்கு, அது மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு பின்னாடி நிறைய பேர் கூட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருதே, யார் இவர் அப்படின்னு கேட்டார். ஒரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் வந்து அந்த மதத்தின் தலைவர், அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னாடி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட கூட்டம். இவர் யாருங்க அப்படின்னு கேட்டிருக்கார் சன்னியாசி. அங்கே இருக்கிறவங்க விவரம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் அந்த மதத்தினுடைய தலைவர், அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னாடி கூட்டமாக வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தராக குதிரை மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பெரிய ஊர்வலம் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது. கடைசி

0: கழித்து அது முடிஞ்சது ரொம்ப நேரம் கழித்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு வயசான ஆள் குதிரை மேலே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை, அவர் பரிதாபமாக தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா இல்லையாங்கிறதே தெரியல. இவர் யார், இவர் ஏன் இப்படி தனியாக வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்கார் அந்த சன்னியாசி. என்னது இப்படி கேட்குறீங்க, இவர் தான் கடவுள், இவருக்காக தான் இன்றைக்கி இந்த ஊர்வலமே நடக்குது, இவருக்கு தான் இன்றைக்கி பிறந்த நாள், முன்னாடி போகிற ஊர்வலம் பூரா இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக தான் அப்படின்ட்டுருக்காங்க. இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டிருக்கு. இது வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தவர் முழிச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்துருக்கார், உண்மைதான் மக்கள் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்தில் போகிறதா நினச்சிக்கிட்டு பாதம் மாதிரி போயிட்டுருக்குறாங்க. கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறாங்க பக்தர்கள், ஆனால் கடவுளுக்கு பின்னாடி யாருமே இல்லை. இன்னமும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தா உண்மைக்கு பின்னாடி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனாதையாக போய்கிட்டு இருக்குது. அப்படி ஆகிட்டது உலகம். இந்த காலத்துலேயும் ஒரு ஊர்வலம், ஒரு பெரிய மனுஷருக்கு பிறந்த நாள் விழா, அவர் குதிரை மேலே ஏறி முன்னாடி போயிட்டுருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு 100 பேர் தொண்டர்கள், அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் பணம் கொடுத்து ஏற்பாடு பண்ணவங்க, எல்லாம் பணம் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டுருக்குறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததும் கால் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது, ஒவ்வொருத்தரும் அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் முன்னாடியே பணம் கிடச்சிட்டுதே, இனிமேல் ஒதுங்கினா என்னன்னு ஒதுங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் குதிரையில் போகிறவர் தற்செயலாக திரும்பி பார்க்குறாரு, பின்னாடி யாருமே இல்லை, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் ரொம்ப விசுவாசமாக பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஏப்பா நீ மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறியே, நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருக்காரு அவர். நீங்கள் அந்த குதிரையையும் அதுக்குள்ளே வாடகை பணத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு நானா இந்த ஆள்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காணாதவன் அருகில் வந்தான், கேட்காதவன் பேசினான், உள்ளம் முழுவதும் நிரம்பிய போது நான் இல்லை நீயே என உணர்ந்தேன்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் பிரசாந்தினி.
1: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: மத்தியாலை

0: 120 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: இறைவா, என் உள்ளம் உன் வாசல் தட்டும், அழைக்கும் என் மௌனத்தில் நீ பதிலாய் வந்திடு.

ஒலித்து பாடல் இடம்பெற்ற படம் டிராகன். பாடலை பாடியவர் யுவன் சங்கர் ராஜா. தலகோதும் இளங்காற்றே தனிமையில் தோழனாய் நீ, தொட்டுப்போன அந்த நொடி தென்றலாய் நினைவாய் நீ.

0: பிரதீப் குமார் பாடிய பாடல், இடம்பெற்ற படம் ஜெய் பீம்.
1: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
2: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
3: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
2: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான்
0: நேரம் 7:45 10 புத்தம்பது காலை நிகழ்ச்சியில் இனி
4: நகர்வலம்.
5: வெயிலையும் விரும்புவோம்.
6: சமீபத்தில் தோழி ஒருத்தியின் டைரியை படிக்க நேர்ந்தது. அதில் ஒரு கவிதை இருந்தது, அதை உங்களுக்காக சொல்லட்டுமா? கேளுங்கள். வெயில் காலம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதுதான் என் மூத்த மகனை என்னுடனேயே வீட்டில் தங்க வைக்கிறது. வெயில் காலம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதுதான் என் மூத்த மகனை என்னுடனேயே வீட்டில் தங்க வைக்கிறது. கவிதை நன்றாக இருக்கிறதா? தன் மகனிடம் நேரத்தை செலவிட விரும்பும் தாயின் உள்ளம். அடடா, உங்களின் வாழ்த்துக்களையும் அவரிடம் சொல்லிவிடுகிறேன். வழக்கமாக மழைக்காலத்தில்தான் கவிதை மழையை பொழிவேன் என்பார்கள் கவிஞர்கள். ஆனால் நம் தோழி இந்த வெயில் காலத்தில் கவிதையாக வெளுத்து வாங்குகிறார். உண்மையில் வெயில் காலம் பற்றி அவரின் நேர்மறையான சிந்தனையை போற்ற வேண்டும். நாமும் வெயில் காலத்தின் நன்மைகளை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். வெயில் காலம் ஒன்றும் அவ்வளவு கொடுமையானது இல்லை. அது வெளிச்சமான காலம். மற்றவர்கள் தலையில் மிளகாய் அரைப்பது என்று பலராலும் முடியும் காரியம்தான். ஆனால் சமையலுக்கு மிளகாய் அரைப்பது வெயில் காலம் வந்தால்தான் முடியும். மிளகாய், தனியா, மஞ்சள் என எல்லாவற்றையும் வெயிலில் காய வைத்து அரைத்து பயன்படுத்தும் போது சமையல் மனம் வீடெங்கும் பரவும். இது மட்டுமல்ல, மழைக்காலத்தில் ஈரமாகி கெட்டுப்போகவிருக்கும் தானியங்களை வெயில் காலத்தில் நன்றாக உலர்த்தி ஆக்சிஜன் தந்து உயிர்ப்பிப்பதைப் போல புதுப்பித்துக் கொள்ள முடியும். இந்த வெயில் இல்லையென்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த தானியங்களெல்லாம் விரைவில் கெட்டுப்போகும். மீண்டும் புதிதாய் வாங்க பணமும் விரயமாகும். பார்த்தீர்களா வெயில் காலத்தின் அருமையை? பணத்தை மிச்சப்படுத்தும் காலமாக இது இருக்கிறது. சரி, வெயில் காலத்தை நினைத்து உங்கள் கண்களில் வழியும் அந்த ஆனந்த கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். உங்கள் பாக்கெட்டில் உள்ள பணத்தை அது நினைக்கப் போகிறது. அப்படி நினைந்தாலும் பரவாயில்லை, வெயிலில் காய வைத்து உடனடியாக புதுநோட்டை போல மாற்றிவிடலாம். சென்னை போன்ற பெருநகரங்களில் துணிகளை காயப்போடுவது மிகவும் சவால் நிறைந்தது. வீடு கட்டும்போது அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் நுட்பமாக கட்டிவிடுகிறார்கள்.

0: ஜன்னலில் துணிகளை தொங்கவிட்டுத்தான் காய வைக்க வேண்டும். அடுக்குமாடி குடியிருப்பு என்றால் இன்னும் அவஸ்தை. ஒழுகும் சொட்டு சொட்டு தண்ணீரில் கீழ் வீடு, பக்கத்து வீடு பிரச்சனைகள் ஏரிக்குளமாக நிரம்பிவிடும். ஆனால் வெயில் காலத்தில் இந்த பிரச்சனை இல்லை, உடனுக்குடன் காய்ந்துவிடும். ஏதோ தோசையை ஊத்தி எடுப்பது போல வண்டி மீது சட்டையை காய வைத்த ஒரு சில நிமிடங்களில் எடுத்துவிடலாம். பல உயிரினங்களும் மழைக்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ வெயிற்காலத்திலேயே உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன. நம் மக்களுள் பலரும் அப்படி புத்திசாலிகளாக வாழ்கிறார்கள். மழைக்காலத்திற்கான உணவை முன்னமே திட்டமிடுகிறார்கள். வடம் தயாரிப்பது இதில் முக்கிய பங்கு இடம்பெறுகிறது. மொட்டை மாடியில் வடம் போடுவது கோலம் போடுவதைப் போல இனிமையானதுதான். சுத்தமான வேட்டியோ சேலையோ விரித்து வைத்து பறக்காமல் இருக்க எல்லா பக்கமும் கற்களை வைத்துவிட வேண்டும். தயாரித்து வைத்திருக்கும் கஞ்சியை ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற வேண்டும். சிறார்களை அழைத்து இந்த வேலையை கொடுத்தால் குதூகலமாக செய்து விடுவார்கள். அவ்வளவுதான், வெயில் நமக்கு வர பிரசாதம்தான், வடமும் பிரசாதம்தான். வெயிற்காலம் வெறுமனே நம் உணவு உடை தேவைகளுக்கு மட்டுமல்ல, நம் உடல் ஆரோக்கியத்திற்கும் உற்ற துணையாக இருக்கிறது. மழைக்காலத்தில் மலரும் ஆஸ்துமா, சளி, தொந்தரவு முதலியவற்றால் அவஸ்தைப்படுவார்கள். அவர்களுக்கு இந்த வெயிற்காலம் ஏதோ வீட்டிற்கு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பேஷண்டின் சந்தோஷத்தை தரும். வெயிற்காலத்தில் அந்த நோயெல்லாம் காணாமல் போய்விடும். அனைத்து வகையான வாத நோய்களும் இந்த காலத்தில் அதிக தொந்தரவு தராமல் கட்டுக்குள் இருக்கும். உடலை சீராக்க குளிர்ச்சியான உணவை தேடி மனம் செல்லும். அதனால் மனமும் நல்லதையே நாடுகிறது. வெயிற்காலத்தில் தான் இயற்கையின் மகத்துவத்தை உணர்ந்து அதை நோக்கி பயணப்படுகிறோம். எத்தனையோ நன்மைகளை நமக்காக தரும் இந்த வெயிற்காலம் காலமாற்றம் அல்ல, நம் நல்ல மனமாற்றத்திற்கான காலமாகவும் உள்ளது. இதனை உணர்ந்து வெயிற்காலத்தையும் கொண்டாடுவோம், இயற்கையோடு இணைந்து வெல்வோம்.
1: வெயிலையும் விரும்புவோம். எழுதியவர் கே. அன்பரசி. வாசித்தவர் விஜய்.

0: கேட்டு பாடலை பாடியவர்கள் கைலாஷ்கர், ஜெசி கிஃப்ட், திப்பு, பிரசன்னா ராவ். பாடல் இடம்பெற்ற படம் வெயில். நேரம் 7:55. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள பழனிசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கோடை காலத்தில் உடலுக்கு தேவையான அளவு நீர் சத்துள்ள ஆகாரங்களை குடிக்காம இருக்கிறதுனால சிறுநீர் வெளியேறும் அளவு குறையும். இதன் காரணமா சிறுநீர் கொஞ்சம் அடர்த்தி அதிகமாகி அடர் மஞ்சள் நிறமா வெளியேறும். எரிச்சல், வலி, நீர் கடுப்பு எல்லாம் ஏற்படும். அதனால தான் கோடை காலத்துல எப்பவும் குடிக்கிற அளவை விட சற்று கூடுதலா தண்ணீர் எடுத்துக்கணும், குடிக்கணும். சிறுநீரகம் கிட்னில தான் இரத்தமானது சுத்திகரிக்கப்பட்டு இரத்தத்தில் உள்ள கெட்ட நீரான சிறுநீரை பிரித்தெடுக்கும். சில பேர் சிறுநீர் கழிக்காம அப்படியே அடக்கி வச்சுக்குவாங்க, தப்பு. ரொம்ப நேரம் சிறுநீர் கழிக்காம இருந்தாலும் எரிச்சல், வலி, நீர் கடுப்பு போன்ற உபாதைகள் வரும். சிறுநீரக பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம் உண்டாகும். சிறுநீரக பாதையில் ஈகோலை என்னும் பாக்டீரியா கிருமி தொற்று ஏற்பட்டு சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உண்டாகும். இது கோடை காலத்துல பன்மடங்கா பெருக வாய்ப்புள்ளது. பழனிசாமி ஐயா, இயற்கை உபாதைகள் வரும்போது உடனடியா அவற்றை வெளியே திடணும். சிறுநீரை அடக்க அடக்க உப்பு கலந்த கழிவு பொருட்கள் வெளியேறாமல் கொஞ்சம் கொஞ்சமா படிந்து சிறுநீரகத்துல கற்கள் உண்டாக வாய்ப்பதிகம். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை முறை சிறுநீர் கழிக்கணும்? ஒரு நாள்ல 7-8 முறையாவது போகணும். இதை விட அதிகமா போனா ஏதோ உபாதைன்னு தெரிஞ்சுக்கணும். அதிக அளவு தண்ணீர் குடிக்கலாம். சிறுநீர் வெளிப்படும் போது உடனடியா கழிச்சிடணும். அதிக காரமுள்ள உணவு வகைகளை வெயில் காலத்துல தவிர்க்கணும். கேரட்டை உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. முள்ளங்கி சாறு குடிக்கலாம், சில பேருக்கு இது ஒத்துக்காதும்பாங்க. எலுமிச்சம் பழச்சாறு நல்லது. சர்க்கரை வியாதி இல்லாதவர்கள் கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். இளநீர் ரொம்ப நல்லது. தினமும் உணவுல தக்காளியை சேர்த்துக்கிறதுனால அதில் இருக்கும் வைட்டமின் சி சிறுநீர் எளிதா வெளியேற உதவும். சிறுநீரை பெருக்கி வெளியேற்றும் பருப்பு கீரை இனிப்பும் புளிப்பும் உள்ளது. உடல் கொதிப்பை அடக்கும். குடல் வறட்சியை அகற்றி மலத்தை எளிதா வெளியேற்றும். உள்ளுக்குள்ள இருக்கும் புண்ணை ஆத்தும். மணத்தக்காளி கீரை மிகவும் நல்லது. மணத்தக்காளி கீரையிலிருந்து சாறு பிழிஞ்செடுத்து குடிக்கலாம்.

0: உப்பு போடாத வத்தலை வெந்நீரில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா கல்லீரல் மண்ணீரல் கெட்டு உண்டாகும் வீக்கம், சிறுநீர் தடை, மார்பு வலி, கீழ்வாயு முதலியவை குணமாகும். சிறுநீரும் அதிகமாக பிரியும். தண்டுக்கீரை சிறுகீரையை உட்கொண்டால் கண் புகைச்சல், பாதரசம், ஞாபி முதலியவற்றின் விஷ சக்தி, புண், நீர் சுருக்கு, வீக்கம் இவற்றை போக்கும். பழனிசாமி ஐயா, வருடத்தின் எல்லா நாட்களும் ஒவ்வொரு பருவமாக பிரிக்கப்பட்டிருக்கு. மழைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம், வெயில் காலம்னு காலத்துக்கு தக்கபடி நமது உடலுக்கு வேண்டிய உணவு வகைகளை உட்கொள்ளணும். எப்பவும் நிறைய தண்ணீர் குடிக்கணும். வயோதிகத்திலும் அழகை தருவது பசலைக்கீரை. நீர் சுருக்கு, நீர் கடுப்பு, ருசியின்மை, வாந்தி முதலியவற்றுக்கு பசலைக்கீரை நல்லது. நம்ம கிட்ட நிறைய கீரைகள் இருக்கு. பசலைக்கீரை, புதினா, தண்டுக்கீரை, மல்லிக்கீரை, சக்கரவர்த்தி கீரை, முள்ளங்கி கீரை, கொடி பசலைக்கீரை, குப்பமேனி, பொன்னாங்கண்ணி கீரை, புளிச்சக்கீரை, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, பருப்பு கீரை, காசினிக்கீரை, வல்லார, பிரண்டை, முடக்கத்தான். இப்படி இந்த பட்டியல் நீளம். இவற்றை சாப்பிடவும் செய்யணும், சாகுபடியும் செய்யணும். மீன் சாப்பிட கத்துக்கிட்டா மட்டும் போதாது, மீன் பிடிக்கவும் கத்துக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
2: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி சற்று முன் தொடங்கியது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 3 மையங்களில் எண்ணப்படுகின்றன. விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் ECI நெட் செயலியிலும் அறிந்து கொள்ளலாம். நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நேரம் 8:02. ஆகாஷவாணி சென்னை மத்தியாலை 760 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். புத்தம் புது காலையில் தொடர்வது திரை இசை பாடல்கள். முதலில் சின்மி கார்த்திக் குரல்களில் ஒலிக்கிறது வெண்ணிலா கபடி குழு படப்பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் காலை 10:05 முதல் பிற்பகல் 1:45 வரை ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸிலும்

காலை 9:05 முதல் பிற்பகல் 1:45 மணி வரை 101.4 எஃப்எம் ரெயின்போவிலும் இடம்பெற கேட்கலாம். 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் காலை 8:30, 9:10, 10:10, 11:10, பிற்பகல் 12:10, 1:10, 2:30, மாலை 7:10, 9:15 ஆகிய நேரங்களில் தமிழ்நாடு, கேரளா, அசாம், மேற்கு வங்காளம், யூனியன் பிரதேசம் புதுச்சேரி ஆகியவற்றின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலுமான கலந்துரையாடலின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அடுத்து பசங்க படத்திற்காக டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா, சிவாங்கி பாடியுள்ள பாடல்.

0: ஹேஷாம் அப்துல் வஹாப், சின்மயி ஸ்ரீபிரதா, ராகுல் ரவீந்திரன் பாடிய பாடல். படம் த கேர்ள் ஃப்ரெண்ட்.
1: வெளியும் வெளியும் தீண்டும் நேரம், மனதில் ஏனோ வேகம் கூடும். மீண்டும் மீண்டும் கூடல் வேண்டும், இல்லை என்றால் ஏங்கும் இதயம்.

நீ சிதறிய சிரிப்பை அள்ளிக் கொள்வேன், உன் கண்ணீரெல்லாம் துடைத்து விடுவேன், தயங்கும் முன்னை ஏந்திக் கொள்வேன், எல்லை எல்லாம் மீறி விடுவேன். ஏனோ பெண்ணே புரியாதா, இதுதான் காதல் தெரியாதா?

மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் இன்று காலை 10:05 முதல் பிற்பகல் 1:45 வரை ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸிலும் காலை 9:05 முதல் பிற்பகல் 1:45 வரை 101.4 எஃப்எம் ரெயின்போவிலும் இடம்பெற கேட்கலாம். நேரம் 8:40 திரைக்காலத்தில் தொடர்ந்து ஹரிணி பாடிய பாடல் படம் சப்தம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி, ஆகாஷ்வாணிக்கு அகவை 90 வானொலி, பழைய பாடல்களின் பொற்காலம், சித்திரம். இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாகரிகங்களும் தொழில்நுட்பங்களும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும், எத்தனை தலைமுறைகள் மாறினாலும், சில விஷயங்கள் மட்டும் நம் மனதை விட்டு அகலுவதே இல்லை. அதில் முதன்மையானது காலத்தால் அழியாத நம் பழைய பாடல்கள்.

ஒரு பாடல் ஏன் காலத்தால் அழியாதது என்று அழைக்கப்படுகிறது தெரியுமா? அந்த பாடல்கள் வெறும் சத்தங்களால் ஆனவை அல்ல, அவை இரத்தமும் சதையுமான உணர்வுகளால் ஆனவை. கவிஞன் தன் பேனாவால் வடித்த காவிய வரிகள், இசையமைப்பாளர் தன் இதயத்தால் கோர்த்த மெட்டுகள், பாடகர்கள் தன் உயிரை கொடுத்து பாடிய அந்த தெய்வீக குரல்கள், இவை அனைத்தும் இணையும் போதுதான் ஒரு பாடல் காலத்தை கடந்து நிற்கிறது.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஸ்ரீயாஜி நாயர், ஜூலஜி துறை தலைவர், NSS திட்ட அலுவலர். ஆகாஷவாணி 90 ஆண்டுகளை கொண்டாடும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் சில கருத்துக்களை பகிர்வதில் பெருமை கொள்கிறேன். மலை, காடு, கிராமம், நகரம் என எந்த இடத்திலும் இணையமோ டேட்டாவோ இல்லாமலே AM, FM மற்றும் ஷார்ட்வேவ் வழியாக அனைவரையும் சென்றடையும் இதன் திறன் அபாரமானது. நம்பகமான செய்திகள், வானிலை அறிவிப்புகள், அவசரகால எச்சரிக்கைகள் ஆகியவற்றை துல்லியமாக வழங்குவதன் மூலம் இது மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. கல்விசார் நிகழ்ச்சிகள், விவசாயிகளுக்கான அறிவுரைகள், போட்டித் தேர்வு வழிகாட்டல்கள் மூலம் இது அறியாமையை அகற்றி அறிவை வளர்க்கும் தளமாகவும் செயல்படுகிறது.

நாட்டுப்புறக்கலை, இசை, இலக்கிய நிகழ்ச்சிகள் மூலம் இந்திய கலாச்சாரத்தின் பல்தொன்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் சிறப்பாக சேர்க்கும் பணியையும் சிறப்பாக ஆற்றி வருகிறது. மேலும் இந்தியாவின் பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களின் மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டின் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்க ஆகாஷவாணி முக்கிய தளமாக திகழ்கிறது. இன்றைய டிஜிட்டல் யுகத்திலும் FM, ரெயின்போ, விவித் பாரதி, ஆன்லைன் ஸ்ட்ரீமிங், மொபைல் ஆப் போன்ற புதுமையான வடிவங்களில் தன்னை மாற்றிக்கொண்டு புதிய தலைமுறையையும் இணைத்து வருகிறது. இந்திய மக்களின் குரலாக 90 ஆண்டுகளாக பயணம் செய்து வரும் ஆகாஷவாணி நமது ஊடக வரலாற்றின் பெருமைக்குரிய அடையாளமாக தொடரட்டும். ஜெய்ஹிந்த்.

பொழுதுகள் புலரும் போதோ அல்லது மாலை நேரத்து மயக்கத்திலோ நம் காதுகளில் தேனாக வந்து பாயும் ஒரு விஷயம் உண்டென்றால் அது பழைய திரைப்பட பாடல்கள் தான். காலங்கள் மாறினாலும் இசை நுட்பங்கள் வளர்ந்தாலும் அந்த பழைய பாடல்களுக்கு இருக்கும் மவுசு என்றும் குறைவதில்லை.

0: வாங்கிக்கறா.
1: வணக்கம், நான் தோவாலையிலிருந்து ஆனந்தவல்லி பேசுறேன். ஆல் இண்டியா ரேடியோ 90 வயசு ஆகுது. ஆனா 90 வயசு ஆனாலும் இன்றும் அது இளமைதான். இதோட நிகழ்ச்சிகள் எல்லாமே பாதி நிகழ்ச்சியாவது நான் கேட்டுட்டு இருக்கேன். அம்மா இதுல பங்கேற்றுட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியுமே அம்மா எப்பவுமே ஆல் இண்டியா ரேடியோ குமரி எஃப்எம் அது வந்து வீட்டுல 24 ஹவர்ஸும் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதுல பாட்டு, பழைய பாட்டு, எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்கும். நானும் அதை அம்மா கேட்டுட்டு இருக்கமே அப்பப்ப கேட்டுட்டு இருப்பேன். அதனால குமரி எஃப்எம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வாழ்த்துக்கள்.

மெல்லிசை மன்னர்களின் கைவண்ணத்தில் கவிஞர்களின் அர்த்தமுள்ள வரிகளில் உருவான அந்த பாடல்கள் வெறும் இசை மட்டுமல்ல, அவை பலருடைய வாழ்க்கை பாடங்கள். இன்றைய அவசர உலகில் மனதிற்கு அமைதி தேடும் ஒருவருக்கு இந்த வானொலி பாடல்கள் ஒரு சிறந்த மருந்தாக அமைகின்றன. வார்த்தைகளை சிதைக்காமல் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த அந்த பொற்கால இசையை இன்று நாம் மீண்டும் ஒருமுறை நினைவு

0: வணக்கம், நான் தோவால கிருஷ்ணமால் பேசுறேன். வானொலிக்கு 90. ஆனா நம்ம வானொலிக்கு 90 இருந்தாலும் அது எப்பவுமே நமக்கு குமரியா தான் நமக்கு தெரியும். நான் ரசிக்க தெரிஞ்ச வயசுல இருந்தே நான் பாடல்களை கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்படி முன்னால வந்து பாடல்கள் தான் ரொம்ப பிரபலம், பழைய பாடல்கள் தான் பிரபலம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குமரி எஃப்எம் என்னைக்கு வந்தோ அதுல இருந்துதான் நமக்கு நேயர்களுக்கு வந்து எல்லாமே, நமக்கு பெண்களுக்கானாலும் சரிதான், சின்ன பிள்ளைகளுக்கானாலும் சரிதான், இல்ல மருத்துவத்துல இருந்து சகலத்துக்கும் நம்ம குமரி எஃப்எம் நமக்கு எல்லாமே நமக்கு சொல்லி தருகு. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் வாரத்துல 7 இருந்தாலும் அதுக்கு பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகள், மொத்தத்துல எல்லாமே நம்ம கேட்கலாம். காலையில இருந்து நைட் வர அத்தனையும் கேட்கலாம். திங்கட்கிழமை வந்து ஸ்பெஷல் நிகழ்ச்சி வந்து பாடுவோர் பாடலாம். செவ்வாய்க்கிழமை வந்து திருக்குறள் சொல்லாடல், மத்தியானம் குயிஸ் நடக்கு. அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து வாசிப்பை சுவாசிப்போம், சின்ன பிள்ளைகளுக்குள்ள ஸ்கூல் நிகழ்ச்சிகள் நடக்கு. புதன்கிழமை வந்து 3 தேநீர் நேரம் இருக்கு, அதுல வந்து வெள்ளித்திரையில இருந்து எல்லாமே இருக்கும். அது வந்து நமக்கு கேட்க கேட்க திகட்டாத தித்திப்பா இருக்கும். நமக்கு தெரியாததெல்லாம் நம்ம அதுல தெரிஞ்சுக்கிடலாம். வாழ்த்துக்கள்.
1: பார்த்தேன், சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், உனக்கு என நான் நினைத்தேன், அந்த மலை தேன்.

90வது பிறந்த நாள் காணும் அகில இந்திய வானொலிக்கு வாசித்தளிக்கும் வாழ்த்து மடல். நான் கவிஞர் மு. சத்யநேசன், எழுத்தாளர், புத்தக வெளியீட்டாளர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆகாசவாணியே, பாரத தாயின் தவ புதல்வியே. இது புகழுரை அல்ல, உனது வருங்கால பணிகளுக்கு வரவேற்புரை. இது உபசார உரை அல்ல, நீ இந்த நாட்டிற்கு செய்யும் நற்பணிகளுக்கு நன்றி உரை. உனது பணிகளை பார்த்து நாங்கள் பரவசமடைகிறோம். உள் சூழ்ந்த உலகிற்கு ஒளியாய் இருந்து அறியாமை இருளகற்றும் நந்தா விளக்கல்லவா நீ. பாமர மக்களின் சோர்வகற்றும் செந்தல் அல்லவா நீ. இசைப்பிரியர்களை தாளாட்டும் நட்டாய் அல்லவா நீ. அருவித்தீவுக்கு மக்களை அனுப்பி வைக்கும் தோணி அல்லவா நீ. மக்களை அருவி சிகரத்திற்கு ஏற்றி செல்லும் ஏணி அல்லவா நீ. வானில் பறக்க துடிக்கும் மக்களுக்கு ஓடுவாதை அல்லவா நீ. உனது நற்போதனைகள் முன்னுரை வேண்டா நுண்ணுரைகள் அறிவிசால் மக்களின் ஆய்விற்கு அப்பாற்பட்டவை. உனக்கு நற்பணி செய்து உன்னை வளர்த்து வரும் செவிலித்தாய்களுக்கு என் தலை சாய்ந்த வணக்கங்கள். கடல் கடந்து வாசம் வீசும் வாசமலரே, உனக்கு ஆயிரம் வணக்கங்கள். உலகமெல்லாம் சரகடித்து பறக்கும் ஞானப்பறவையே, உன் பணி பல்லாண்டு காலம் தொடரட்டும். அது கரைக்கு ஈரம் சேர்க்கும் நதியாக அமையட்டும் என்று வாயார வாழ்த்தி நெஞ்சார போற்றும் உனது அன்பன் கவிஞர் மு. சத்யநேசன். நன்றி, வணக்கம்.

0: பழைய பாடல்கள் நாம் கேட்கும் போது மறைந்து போன நம் வசந்த கால நினைவுகளும் கடந்து வந்த பாதைகளும் கண்முன்னே நிழலாடுகின்றன. சோகத்தில் இருக்கும் போது ஒரு தாயின் மடியை போலவும், சோர்வில் இருக்கும் போது ஒரு தோழனின் தோளை போலவும் இந்த பழைய பாடல்கள் நமக்கு துணையாக நிற்கின்றன.
1: வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகே இருந்து நான் பேசுறேன். வானொலிக்கு 90 என்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை வானொலி கொண்டாடும் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பல்வேறு மனிதர்களை ஆளுமைகளாக உருவாக்கி இருக்கிறது. அது எப்போதும் நாம் யாருமே மறுக்க முடியாத ஒரு பெரிய உண்மை. நாம் வந்து பத்திரிகை ஊடகங்கள் அதிகமான ஒரு தாக்கத்தை மனிதர்களை அந்த காலத்தில் ஏற்படுத்தி இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால், மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது. கேள்வி ஞானத்தோடு வளர்ந்தவர்கள் தான் அதிகம். இந்த நாட்டு நடப்புகளை, இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய அறிவிப்பை கூட வானொலியில் தான் மக்கள் அதிகமாக கேட்டு கொண்டாடினார்கள். வானொலி என்பது வெறுமனே கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அது மனிதர்களுடைய வாழ்க்கையோடு, மனிதர்களுடைய இன்ப துன்பங்களோடு கலந்து போன ஒரு நபர், அப்படித்தான் அதை சொல்ல முடியும்.

தனிமையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு துணைவன் மாதிரி இருக்கும். எவ்வளவோ கையடக்க மின் சாதனங்கள் மின் நுண் பொருள்கள் வந்த பிறகும் வானொலியை குறித்த ஒரு அதீத தேடல் என்பது அது காலாகாலமாக இளைய தலைமுறைகளிடமும் வந்திருக்கிறது என்பது பெரும் பாராட்டுக்குரிய விஷயம். வானொலி தன்னை ஒவ்வொரு கால சூழலுக்கும் புதுப்பித்துக் கொண்டே வருகிறது. அந்த அடிப்படையில் வானொலிக்கும் எனக்குமான தொடர்பு என்பது என்னுடைய இலக்கிய வளத்திற்கு ஒரு முதல் அடி வாசல் என்று கூட நாம் சொல்ல முடியும். எனக்கு அதை திரும்பி பார்க்கிறேன். ஒரு பாட்டு கேட்கறது தான் முதல்ல வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசுல தேடலாக இருக்கும். அப்படித்தான் ஒரு பாட்டுக்கான இயக்கங்களோடு தான் ரேடியோவை எல்லாருமே நம்ம திரும்பி பார்த்திருப்போம். மனிதர்களை மாமனிதர்களாக உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பணி வானொலி செய்து கொண்டிருக்கிறது. வானொலி 90 அல்ல, 90,000 ஆயிரம் ஆண்டுகளையும் தாண்டி மக்களோடு பயணிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்றும் இளமையாக வானொலி தன்னை தமிழ் போல நிறுவிக் கொண்டிருக்கிறார். அவளுக்கு என்னுடைய

யுகங்கள் மாறினாலும் தன் முகமாறா அதிசயம் இசைதான். காகிதத்தில் கவிஞன் வடித்த காவிய வரிகளின் சுவாசம் அதுதான். அர்த்தம் பொதிந்த வரிகளில் ஆயிரம் கதைகள் பேசும். சத்தமில்லா இரவுகளில் சங்கீத தாளாட்டு பாடும். தொழில்நுட்ப இறைச்சல்களுக்குள் தொலைந்து போகாத தூய்மை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த இசைக்கு ஏது முதுமை? கேட்டது வானொலி, பழைய பாடல்களின் பொற்காலம், சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஜிஏ ஞானசுந்தரம் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சலமு செய்ய நல, லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் வலஜி, ஆதிதாளம்.

நேரம் 9:28:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஏஜிஏ ஞானசுந்தரம் அவர்களின் வயலினிசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மரகதவல்லி காம்போஜி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆதிதாளம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 62 வாக்கு எண்ணும் மையங்களில் இப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. முதலில் தபால் வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுவரை 114 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் அஇஅதிமுக 41 தொகுதிகளிலும், தவேக 45 தொகுதிகளிலும், திமுக 19 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காட்பாடி, வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, மயிலம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, மேட்டூர், எடப்பாடி, தாராபுரம், பெருந்துறை, அந்தியூர், பவானிசாகர், கவுண்டம்பாளையம், குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, வேடசந்தூர், மணப்பாறை, லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், சீர்காழி, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு சாமிநாதன் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் சற்றுமுன் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு சரவணன் முன்னிலை பெற்றுள்ளார். திருநெல்வேலி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு சுப்பிரமணியன் முன்னிலை பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து முன்னிலை பெற்றுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளர் திரு இசக்கி முத்துவை விட 110 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறை சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. விழுப்புரம் தொகுதியிலும் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி விஜயா முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் மாநில அமைச்சர் திரு கே என் நேரு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு ராமமூர்த்தி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். அரியலூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு தாமரை ராஜேந்திரன் 1291 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதியில் தவேக வேட்பாளர் முன்னிலை பெற்றுள்ளார். இத்தொகுதியில் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் முன்னிலை வகிக்கிறார். காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு துரைமுருகன் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு முன்னிலை வகிக்கிறார். விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சிவக்குமார் 1340 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு அஇஅதிமுக வேட்பாளர் திரு பழனியை விட 918 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கில் தவேக தலைவர் திரு விஜய் முன்னிலை வகிக்கிறார். ஆரணி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஜெயசுதா 361 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். விருதாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோபிச்செட்டி பாளையத்தில் தவேக வேட்பாளர் திரு செங்கோட்டையன்

1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். ஷோலிங்கர் சட்டப்பேரவை தொகுதியில் பாமக வேட்பாளர் திரு சரவணன் 369 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு லட்சுமணன் 3205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். குன்னூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 86 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். கடலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத் 205 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேப்பனஹள்ளி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே பி முனுசாமி 283 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். நாமக்கல் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஸ்ரீதேவி மோகன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு விஜய் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முன்னிலை பெற்றுள்ளார். காஞ்சிபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சோமசுந்தரம் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கெங்கவல்லி சட்டப்பேரவை தொகுதியின் 2வது சுற்று முடிவில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு நல்லதம்பி 3006 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாராபுரத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென்காசி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு செல்வமோகன் தாஸ் பாண்டியன் 450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். மதுரை கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு மூர்த்தி 1060 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 1438 வாக்குகள் வித்தியாசத்திலும் வாசுதேவன் நல்லூரில் திமுக வேட்பாளர் திரு ராஜா 583 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை பெற்றுள்ளனர். ஆண்டிப்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு லோகிராஜன் 520 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். சிவகாசி சட்டப்பேரவை தொகுதியில் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி 1578 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு ரமேஷ் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சுழி சட்டப்பேரவை தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு சமயன் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரியில் பாமக வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணியும் பாப்பிரெட்டிப்பட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி வரகதம் வெற்றிவேலும் அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சம்பத்குமாரும் முன்னிலை வகிக்கின்றனர். கலசபாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகிக்கிறார். அம்பாசமுத்திரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வி பி துரை அஇஅதிமுக வேட்பாளரை விட 110 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். செய்யாறு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு முக்கூர் சுப்பிரமணியன் 1302 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பெருந்துறையில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் 703 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கவுண்டம்பாளையம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு அருண்குமார் 962 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். பொள்ளாச்சியில் அஇஅதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் 644 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பண்ருட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு மோகன் 1600 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் நாகேந்திரன் முன்னிலை பெற்றுள்ளார். திருவண்ணாமலையில் மாநில அமைச்சர் திரு ஏவ வேலு பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு அருள் முன்னிலை பெற்றுள்ளார். சிதம்பரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே ஏ பாண்டியன் சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மதுரவாயல் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு ரேவந்த் முன்னிலை பெற்றுள்ளார். கோவில்பட்டி தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு பாலசுப்பிரமணியன் முன்னிலை வகிக்கிறார். குடியாத்தம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஃபரிதா புருஷோத்தமன் முன்னிலை பெற்றுள்ளார். சேந்தமங்கலம் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு சந்திரசேகரன் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலந்தூர் தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு ஹரீஷ் முன்னிலை வகிக்கிறார். காங்கேயம் தொகுதியில் மாநில அமைச்சர் திரு சாமிநாதன் பின்தங்கியுள்ளார். இத்தொகுதியில் தவிக வேட்பாளர் திரு மணி 722 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஆலங்குளம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பிரபாகரன் 1040 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெய்வேலியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராஜேந்திரன் 990 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சீர்காழியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சக்தி 625 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். வாணியம்பாடியில் அஇஅதிமுக வேட்பாளர் செந்தில்குமார் 912 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உளுந்தூர்பேட்டையில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு குமரகுரு 428 வாக்குகள் வித்தியாசத்திலும் மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு சி வி சண்முகம் 2500 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர். மணப்பாறை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் விஜயகுமார் 522 வாக்குகள்

0: வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். வேடசந்தூரில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு பரமசிவம் முன்னிலை வகிக்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, நம்முடைய இந்த கட்டத்தில் இப்போ வந்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை நம்ம வந்து முதல்ல பார்த்துருவோம். இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களில் இருக்கக்கூடிய 154 தொகுதிகளில் நிலவரம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் அதிமுக 57, தாவேக்கா 63, திமுக 33. சார், நீங்கள் பேசும்போது நிறைய கண்ணிதழில் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ திருப்பியும் வந்து அதிமுக படிப்படியாக தன்னுடைய பலத்தை வந்து உறுதி செய்து கொண்டே வருகிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து இப்போ 3 சுற்றுகள் வந்து சில இடங்களில் முடிந்து விட்டதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. எப்படி இப்போ இந்த ஒரு ட்ரெண்டு வந்து செட் ஆகிட்டு தான் நினைக்கிறீங்களா?
3: ஆமாம் சார், கிட்டத்தட்ட அதிமுக தான் நான் சொன்னேன், திரும்ப திரும்ப இன்னும் டீப் ரூரல் போகலை. இது நமக்கு செய்திகள் கிடைக்கிறதே ரொம்ப கிட்ட நெருக்கமாக இருக்கிற தொகுதி நிலவரங்களும் உடனடியாக செய்தி வர நிலவரங்களும் தான் வருது. இதில் இப்போ அதிமுகவும் இல்லை பாமகவும் பார்த்தீங்கன்னா டீப் ரூரலில் தான் ரொம்ப ரிச்சு ஓட்டு இருக்கும். அது வரும்போது தான் உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட இப்போ தாவேக்கா கூட அர்பன் ஓட்டுனால தான் இது லீடிங்கில் இருக்குது. இதை தாண்டிடும். ஆனால் தாவேக்காவினுடைய முன்னிலையே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. தாவேக்கா வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி அதிமுக வந்துடும். ஆனால் இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது என்னென்னா, திமுகவை மக்கள் நிராகரித்து விட்டார்கள். திமுக மீது கடுமையான அதிருப்தியை அவங்க இன்னும் வந்து தாவேக்கா விஜய் வந்து திமுகவை கடுமையாக சாடனத்தினுடைய விளைவு அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பில் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு தோணுது. ஆனால் அது இன்னும் நல்ல ஆழமான அரசியலோடு பார்க்கும்போது அதிமுக முன்னாள் முதல் இடத்துக்கும் தாவேக்கா ரெண்டாவது இடத்துக்கும் வந்து ஒருவேளை அதிமுகவுக்கு துணையாக தாவேக்கா வர்றதுக்கான வாய்ப்புகளும்
2: இப்படி நாம பாக்கலாமா சார்? அதாவது பொதுவா வந்து ஒருவேளை இப்படி நாம பார்ப்போம். அதாவது பொதுவா என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்த ஆன்டி இன்குமன்சி வாக்குகள் எல்லாம் வந்து அதிமுகவுக்கு போகாது, அதை வந்து தாவேக்கா பிரித்து விடும்னு சொல்லப்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னா போற சூழ்நிலையை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஆன்டி இன்குமன்சி வாக்குகள் அதிமுகவுக்கு வந்து சேர்ந்திருப்பதா நம்ம பார்க்கலாமா?
3: ஆமா கண்டிப்பா சார், அந்த அதிருப்தியை வந்து நீங்க எடப்பாடியாரோ டாக்டர் அன்புமணி அவர்களோ எங்க தலைவரும் பேசும்போது பாத்தீங்கன்னா, மக்கள் திமுக பண்ண அநியாயங்களை எடுத்து சொல்லும்போது மக்கள்கிட்ட இருந்த ஆர்ப்பரிப்பு பார்த்தீங்கன்னா, அது நமக்கு ஆதரவான அலையாக நம்ம பக்கம் வீசினதை கண்கூட நம்ம களத்தில் பார்த்தோம். அதனால் திமுகனுடைய அதிருப்தி அலை அதிமுகவுக்கு வந்திருக்கிறது. விஜய் மட்டுமே அதை ஸ்கோர் பண்ணிடுவாருன்ற நிலைமை இல்லை. ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான கட்சி. பாமகவானாலும் அதிமுகவானாலும் பல களங்களை தேர்தல் களங்களை கண்ட கட்சி. அந்த கட்சியே மக்கள் வந்து ரொம்ப நிராகரிக்கலை, இவங்களை நம்புகிறாங்க அடுத்தது மாற்றாக இவங்க இருப்பாங்கன்னு. ஆனால் இவர் இந்த இளைஞர்களை ஈர்ப்பில் இவர் வந்து கூட நிற்கிறாரே தவிர, அதிமுகவும் பாமகவும் இருக்கிற பாரம்பரியம், அந்த அரசியல் அனுபவம், ஆட்சி அதிகார நிர்வாகம் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்க வாய்ப்பில்லை. அதனால் வந்து அவங்க துணையாக இருந்து எப்படியோ தமிழ்நாட்டினுடைய நலன் தானே எல்லாருக்கும் முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் திமுக மேலே இருக்கிற அதிருப்தியை மக்கள் கடுமையாக வெளிப்படுத்திருக்கிறாங்கன்றது இதில் நல்லா தெரியும்.
2: நீங்கள் இந்த 68 இப்போ தாவேக்கா, ஆமாம் இது அதிமுக 61, திமுக 35. இப்போ இந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டான லீட், அதாவது தாவேக்காவும் அதிமுகவும் தான் இன்னைக்கு வந்து உண்மையாகவே ஒரு லீடு எடுத்துக்கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்ம கண்ணதில் தெரியுது. இது இந்த ட்ரெண்டு இப்போ ஒரு மாதிரி செட் ஆகிட்டதாக உங்களுக்கு தோணுதா சார்?
4: கண்டிப்பாக அப்படி தான் தெரியுது. நான் எப்போவுமே வந்து ஏடிஎம்கே வந்து ஆரம்பத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தாங்க. டிஎம்கே தான் பெரிய லீடு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வெர்சஸ் டிவிகே மாதிரி தான் இந்த ட்ரெண்டு போயிட்டுருக்கு. மேபி இன்னும் ஒரு 2-3 ரவுண்டில் இதில் ஒரு சேஞ்சு வருமா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இதுவரையிலும் பத்திரிகையாளர்களும் ஒப்பீனியன் போல் எடுத்தவங்களும் சொன்னதுக்கு மாறி, அது ஒப்பீனியன் போல இருந்தாலும் எக்ஸிட் போல இருந்தாலும் எல்லாத்தையும் மீறி இந்த ஓட்டு போயிட்டு இருக்கிறது, தமிழ்நாடு வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்றது ஒரு குழப்பமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து கிளியர் ஆகலாம். பட் இது எவ்வளோ தூரம் யாருக்கு யாருக்கு இறங்கும்னு தெரியல. அதிகபட்சம் ஓட்டு இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 500-2000ல தான் இருக்குது இல்லையா? இப்போ நிலைமையில் 1000ல தான் இருக்குது. அதனால் கொஞ்சம்

0: கொடுத்துருந்து நம்ம பார்ப்போம் சார்.
1: இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இப்போ வந்து 168 தொகுதிகளில் முன்னிலை நிலவரத்தை வந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. அதில் வந்து தாவேக்கா 69,
0: இது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு.
1: அதில் வந்து அதிமுக வந்து 62, தாவேக்கா 69, திமுக 36. இப்போ இதில் ஒரு கவனிக்கத்தக்க அம்சம் என்னென்னா, திமுக வந்து ஈட்டி வரக்கூடிய அந்த முன்னிலை இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதாவது படிப்படியாக அது வந்து வேகம் மற்ற கட்சிகளுடைய வேகமாக முன்னிலை பெற்று வரும்போது திமுக வந்து அந்த அளவுக்கு வேகமாக முன்னிலை பெற்று வரவில்லை.
0: இல்லை, முன்னிலை பெற்று வர்றது மட்டும் இல்லை, சரிஞ்சினே வந்திருக்கு. 36-62 ரொம்ப கம்மியான ஒரு போட்டி தானே இல்லையா? ஏறக்குறைய ஒரு 25 சீட்ஸ்க்கு மேலே இருக்குன்னா இப்போவே இது ஒரு லீடு தானே உங்களுக்கு காட்டுது.
1: ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி 1/3 மேலே லீடு இது காமிக்குது, அது உண்மைதான். அதே சமயத்தில் இப்போ இது எல்லாமே வந்து ஒரு 3 சுற்று ரவுண்டுகளில் தான் இப்போ எண்ணப்பட்ட ஒரு வாக்குகளாக இருக்க வேண்டும். இப்போ இது வந்து ஒவ்வொன்றும் எப்படியும் ஒரு 15 ரவுண்டுகளாக போகும்போது, அப்போ இந்த மாற்றங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஒன்று என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இந்த 69ங்கிறது என்னென்ன தொகுதிகள் நம்ம பிரித்து பார்த்தோம்னா, இதில் வந்து ரூரலும் இருக்கா அர்பனும் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த தாவேக்கா பெற்று இருக்கக்கூடியது, நீங்கள் சார் சொல்கிற மாதிரி நீங்கள் இது வந்து பெரும்பாலும் இன்னும் ரூரல்லேருந்து முழுமையான ஒரு பிக்சர் வரலங்கிறீங்களா?
2: ஆமாம் சார், நீங்கள் முன்னிலையே பார்த்தீங்கன்னா 168 தான் வந்திருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 80 தொகுதி கிட்ட நம்ம வர வேண்டியிருக்கு. இப்போ 80 தொகுதி இன்னும் முன்னிலை நிலவரமே தெரியல. இந்த 80 யாருக்குங்கிறனு வரும் அந்த இடங்களில் தான் அதிமுக வருங்கிறனா அந்த 80. அது இல்லாமல் இதுலேயும் வந்து நீங்கள் அடுத்தடுத்த உள்ள டீப்பு ரவுண்ட்ஸ் போகும்போது
0: இவங்க வந்து சார், இவங்க வந்து அப்படியே சொல்லிட மாட்டாங்க. மற்ற தொலைக்காட்சிகள் மாதிரி தேர்தல் கமிஷன் தலையிட்டிருந்த ஆல் இண்டியா ரேடியோனுடைய தொலைக்காட்சி வந்து கொஞ்சம் நிதானமாக தான் சொல்லுவாங்க, ரொம்ப ஆத்தன்டிக்கான நியூஸை. பட் மற்ற ஊடகங்கள்லாம் நிறைய தொகுதிக்கே வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூட கன்சிஸ்டண்ட்டாக இதே ஒரு ட்ரெண்டு தான் எங்கேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதே ட்ரெண்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. திமுக கொஞ்சம் கொஞ்சமாக
2: குறைஞ்சிட்டு
0: தான் வருது. பட் இதில் வந்து திமுகவுக்கு மாற்றாக அதிமுக எமர்ஜி ஆகிறதுக்கு பதிலாக மூணாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அதிமுக விட அதிகமாக இருக்கு. நீங்கள் அதிகாரபூர்வமான தகவலில் கூட தாவேக்கா வந்து அதிகமாக இருக்கு. ஏதோ ஆரம்பத்தில் போஸ்டல் ஓட்டு வந்துச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம். இதில் நிச்சயமாக ரூரல் ஓட்டம் இருக்கு. நீங்கள் அதை புறக்கணிச்சிட முடியாது. ரூரல்னு இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோம்? ஏறக்குறைய வந்துடுச்சு அவங்களுக்கு 200 மேலே
2: முன்னிலை நிலவரம் வெளியே
0: வந்துச்சு.
2: அல்ல, அது தான் அதிமுக அடுத்தடுத்த ரவுண்டு போகும்போது தான் சார். நீங்கள் முதல்ல பெட்டிகளில் எந்த மாதிரி பெட்டி, சில பெட்டியில் சும்மா ஒரு 500 ஓட்டு இருக்குன்னா, சில பெட்டியில் திடீர்னு 2000 ஓட்டு இருக்கும்.
0: ஆனால் நீங்கள் தாவேக்காவை பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எங்கே எங்கேயுமே அவங்க லீடு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு கன்சிஸ்டன்ட் லீடு இருக்கு பாருங்க.
1: பாஜக வந்து இதுவாக இருக்காங்க.
2: ஸோ பாண்டிச்சேரியில் வந்து சார் எப்பயுமே 1-1 டைரக்ட் ரிலேட்டட் கேண்டிடேட் சார். நீங்கள் இர்ரெஸ்பெக்டிவ் பார்ட்டி.
0: இல்லை, இவங்க அங்கே கண்டெஸ்ட் பண்ணாங்க, ஒன்றுத்தில் கூட அவங்க எடுத்துக்கலன்னு சொல்ல வர.
2: அந்த அதான் அங்கே ஒரு அரசியல் தெளிவு வேறு மாதிரி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு உள்ளதாக இருக்குது புதுச்சேரி. ஆனால் அந்தளவுக்கு திரை மோகமோ ஈர்ப்போ அங்கே வந்து மயக்கலையோன்னு தோணுது. அதனால் அங்கே தான் அது 1-1 பாலிட்டி சின்ன ஏரியா. அதனால் அந்த மாதிரி எனக்கெல்லாம் தெரியும்.
1: இப்போ வெளியில் இருக்கக்கூடிய மற்ற சேனல்கள் சொல்லக்கூடிய நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்பரில் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட 100 இடங்களில் முன்னிலையை பெற்றதாக வந்து வந்திருக்கிறது. இது வந்து அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய செய்திகளில் 169, அதில் கிட்டத்தட்ட தாவேக்கா 70, அதிமுக வந்து 60, திமுக 38 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு வேற ஒரு விஷயத்தை சொல்லுது சார். ஆக்சுவலாக அதாவது இது வந்து தெளிவாக திமுக அரசு மீது அல்லது அவருடைய செயல்பாடுகளின் மீதான விமர்சனமாக இதை நம்ம முழுசாக எடுத்துக்கலாமா சார்?
2: ஆமாம் சார், உறுதியா. இது கடுமையான அதிருப்தியில் இருந்திருக்கிறாங்க மக்கள். கடுமையான அதிருப்தின்றத விட கோபத்தில் இருந்திருக்காங்க. அவங்க கோபத்தில் தான் கண்ணாமனா நீ இதுக்கு போடாமல் வேற எதுக்காக போடுறதுல தான் போய் நிறைய இங்கே விழுந்துருக்கிறாங்களே தவிர, இவங்க ரொம்ப அநியாயமான இது சார். எத்தனை சாராயத்தில் எத்தனை பெண்களுடைய பாலியல் சிக்கல்
1: ஒரு சைலண்ட் வேவ்னு சொல்லலாமா சார்? இந்த அதிருப்திங்கிறது ஒரு சைலண்ட் வேவா?
2: சைலண்ட் வேவ் இல்லை, சத்தம் போட்ட வேவே தான். ஏற்கனவே விசில் சத்தம் தான் கேட்டுதே, சத்தம் போட்ட வேவே தான். இவங்க பண்ணதுக்கு எதிராக கொந்தளிச்சிருக்காங்க மற்ற கடும் கோபத்தில் இருந்திருக்கிறாங்க. எத்தனை பெண் பிள்ளைகள், இளம் பெண்கள், இப்போ இளைஞர் அடுத்த பெண், குறிப்பாக பெண்களுக்கு சார், அடுத்த தலைமுறை தன்னுடைய தலைமுறைகள்லாம் போதைக்கு ஆளாயிடுவாங்களோ, சீரழிஞ்சிடுவாங்களோ, நிறைய விதவிதமான போதைகள்.

0: வெறும் சாராய சிகரெட் இருந்த நிலைமையை தாண்டி என்னென்னமோ பேர் சொல்கிறான். அதெல்லாம் வந்து பள்ளிக்கூட அளவில் கல்லூரி அளவில் வந்ததெல்லாம் அடுத்த தலைமுறையை காக்க பெண்கள் கொஞ்சம் உஷாராகி தான் திமுக எதிரான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க.
1: ஒரே ஒரு நிமிஷம், இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய தொகுதி நிலவரத்தை சொல்லிடுறேன். இது வந்து 160 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் வந்திருக்குன்னா, இதில் தாவேக்கா 68, அஇஅதிமுக 51, திமுக 28, காங்கிரஸ் 5, பாமக 3, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் புதிய தமிழகம் தலா 1. இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு டிஆர்பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர் என்று இந்த செய்தி தெரிவிக்கிறது.
0: இதுதான் சார் ரொம்ப முக்கியமான செய்தி. இது நீங்க கடைசியில் சொன்னது, இந்த தலைவர்கள் இந்த மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருந்துட்டாங்கன்றதுக்கு மக்கள் கடுமையான பதிலடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பொறுப்பு மிக்க தலைவர்கள். முதலமைச்சர் அதை தாண்டி பாருங்க, ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் எவ்வளோ பின்தங்கியிருக்காரு, மா சுப்பிரமணியம். நான் எவ்வளோ தூரம் சுகாதார சீர்கேடு, எத்தனை மரணங்கள், எத்தனை மருத்துவத்தில் மேம்படுத்த வேண்டிய இடங்களை விட்டு போட்டது. போன அதிமுக ஆட்சியில் சார் 11 மருத்துவக் கல்லூரியை எடப்பாடியார் கொண்டு வந்தார். இந்த தடவை 5 கால ஆட்சி, அதுவும் அவர் இருந்தது கொரோனா காலம். 2 முழுக்க கொரோனாவில் போயிடுச்சு. 2 தான் அவர் முழுமையாக ஆட்சி பண்ணார். அப்பயே அவர் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். இவர் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கூட 5 கொண்டு வரல. அப்போ மாசு மேலே கோபம் மக்களுக்கு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து வெளிப்படுத்து, மக்கள் ரொம்ப கூர்மையாக அரசியலை கவனிக்கிறாங்கங்கிறதும் இதில் தெரியுது.
1: உமாபதி சார், ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இது வரைக்கும் இந்த கவுண்டிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 ஆரம்பித்து இப்போ 8:10-10:20 ஆகுது. கிட்டத்தட்ட 2.5 மேலே பார்த்தீங்கன்னா, இன்னும் நாதாக்கா எங்கேயுமே ஒரு முன்னிலையே வகிக்கலை. இது வந்து ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து பெரும்பாலும் இந்த நாதாக்காவுடைய வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணம் வந்து இதுலேருந்து ஏற்படுது அவங்களுக்கு.
2: ஆரம்பத்திலேருந்தே ஏதோ சீமான் மட்டும் முன்னிலைன்னு போட்டாங்க. எப்போவுமே அவங்க பாவம் முன்னிலை வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தொகுதி பார்த்தீங்கன்னா, உதயநிதி பின்னடைவுன்னு போடுறாங்க. உதயநிதிக்கெல்லாம் அந்த தொகுதிக்கு அவர் நிறைய செஞ்சிருக்காருன்னு ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இதில் இது ஒரு கன்சிஸ்டன்சி தெரியுது சார் தாவேக்காவுக்கு. அவங்க வந்து மெஜாரிட்டியை நோக்கி போகிறாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் ஒரு புறந்தள்ள முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறாங்க.
1: ஒரே ஒரு நிமிஷம், இன்னொரு ஒரு இப்போ லேட்டஸ்ட் அப்டேட், 171 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்குன்னா, அதில் வந்து தாவேக்கா 73, அஇஅதிமுக 54, திமுக 29, காங்கிரஸ் 5, பாமக 4, பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதியில் முன்னிலை இடம் பெற்றிருக்கிறாங்க.
2: பல இடங்களில் 2 மேஜர் பார்ட்டிஸ்னுடைய கேண்டிடேட் வந்து ட்ரைலிங் பின்னடைவு, இவங்க வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டுக்குமே எனக்குமே கூட இது புதுசாக தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, இதுவரையிலும் வந்து நம்ம நிறைய தேர்தல் பார்த்துட்டோம், ஓட்டு போட்டிருக்கோம். ஆனால் ஒரு புதுசாக ஒரு பிளேயர் வந்து தனியாக நின்று எந்த சப்போர்ட்டும் யாரும் போல அவரை அப்படின்னு, அந்த ஸ்கிப்பு டயத்துவரும், யாரும் வந்து அவர் கூட போக தயாராக இல்லை அப்படின்லாம் நக்கலடிக்கப்பட்டவர் ஒருத்தர் வந்து, அதுவும் ஒழுங்காக பிரச்சாரத்துக்கு போகலை, நிறைய குறைபாடுகள் அவர் மேலே சொல்லப்பட்டது. பட் ஆனாலும் எல்லாத்தையும் தாண்டி பல ஊருக்கு அவர் போவே இல்லைங்க. பல கேண்டிடேட் வந்து ஊர் பேரே தெரியாது.
0: இல்லை சார், மக்கள் அதிருப்தி தான் சார், மக்கள் கோபத்தில் இருந்துருக்கு.
2: இல்லை அப்படின்னா அது ஏடிஎம்கேவுக்குள்ளே போயிருக்கணும்
0: சார். அதை தாண்டி இவங்களுடைய இதில் வந்து என்னென்னா, புதுசாக வரணும், பெரிய வளர்ச்சி கொடுத்துருவாரோன்னு நம்பினாங்களோ என்னமோ, ஆனால் கடந்த ஆட்சி மேலே இருந்த கடும் கோபம் வெளிப்பட்டுருக்கு.
1: இப்போ பார்க்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா, உரத்தநாடில் வந்து அசோக், இவங்க எல்லாமே வந்து தாவேக்காவுடைய வேட்பாளர்கள். இவங்கெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா, மிக வலிமையான திமுக வேட்பாளர்கள் இருக்காங்க.
2: ரொம்ப அறிமுகமானவங்க எலெக்ஷனுக்கு.
0: அவங்க பண்ணணும் அராஜகம் அக்கிரமம் இதெல்லாம் வந்து மக்கள் பொறுத்துக்காம தான் இவங்கெல்லாம் வரவே விடக்கூடாது, அரசியலேருந்தே அப்புறப்படுத்தணுன்ற அளவுக்குலாம் கோபமாக சில பேர் பேசுனாங்க. இவங்க துடை தெரியப்பட வேண்டும்.
1: அப்போ உண்மையாகவே இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை பூர்வமாக தாங்க யாரை தேர்வு செய்யணும்ன்ற எண்ணத்துல தானே இருக்கிறதா தான்.
0: அதுதான் சார், அதுல ஒரு முக்கா வரைக்கும் சரியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதாவது யார் வேண்டாம் என்பதில் மக்கள் தெளிவாக இருந்தாங்க. எங்க தலைவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது பிரச்சாரத்தில் என்ன சொன்னார், யார் ஆள வேண்டும் என்பதை விட யார் ஆளக்கூடாது என்பதில் மக்கள் முதல்ல தெளிவாகணும் தான் சொன்னது. அதுல ஆளக்கூடாது என்பதில் திமுக ஆளக்கூடாது. அதில் தெளிவாக இருந்தவங்க யார்

0: ஆள வேண்டும் என்ற இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல
1: நமக்கு வரலன்றதுனா இல்லையா?
0: இல்ல இல்ல, அது நாங்க எடுத்த இடத்துல முக்காவாசி வெற்றி பெற்றோம். 80% என்னன்னா இவங்களை தோக்கடிக்கணும்ன்றதுதான் இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல திமுக துடைத்தெறிய
1: 500 கீழே உள்ளதான். 45 தொகுதிகளில் முதல் 2 இடத்துல இருக்கிற
0: அதான் எட்ஜில் நிறைய நிற்குது பாருங்க. அந்த அந்த அந்த அந்த இது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த அந்த 45 தான் தீர்மானிக்க போகுது.
2: இதுதான் இழுபறி தொகுதிகள்னு நம்ம சொல்கிறோம் சார். 500 ஓட்டு 1000 ஓட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா அதெல்லாம் இழுபறி வாக்குகள். அதாவது இதில் வந்து நீங்கள் எந்த சமயத்தில் வேணால் ஒரு பெட்டியில் கூடுதலான வாக்குகள் கிடைத்தாலோ என்னானோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பரே அப்படியே முழுசாக மாற்றமடைந்து விடுவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒன்று அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்குது. இப்போ இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் பார்த்தீங்கன்னா 177, அதில் அதிமுக 62, தாவேக்கா 74, திமுக 40 அப்படிங்கிறது ஒரு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது வந்து ஒரு ஒரு
1: திமுக வந்து கொஞ்சம் மேலே வந்துட்டு
2: அதே சமயத்தில் நீங்க தாவேக்கா வந்து கணிசமான வேகத்தில் வந்து அது வாக்குகளை வந்து கூடிக்கொண்டே போய் இடங்களை வந்து கூடிக்கொண்டே போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் திமுகவும் தன்னுடைய எண்ணிக்கையை வந்து உயர்த்தி கொண்டே வருகிறது. 42, 43 அது படிப்படியாக எண்ணிக்கை கூடுகிறது. ஸோ இது வந்து அந்த மாதிரியான தொகுதிகளில் தன்னுடைய பலத்தை வந்து உயர்த்தி கொண்டே வருது.
1: வெவ்வேறு பகுதி ஓட்டு
2: தொகுதிகளில் வந்து வரக்கூடிய செய்திகள் தானே இதுக்கலாம். திருப்பரங்குன்றத்தில் திரு நிர்மல்குமார் தாவேக்கா முன்னிலை என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ரொம்ப
0: ஆக மொத்தம் சார், நீங்கள் இந்த தேர்தல் கருத்து கணிப்பு கூட்டம் மண்ணை கவிடுச்சு.
1: ஆமாம்,
0: இந்த கருத்து
1: எக்ஸிட் போலும் சரி
0: எல்லாம் திமுகன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த மெத்தடாலஜியில் என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியாமல் இவங்க எல்லாம் அவங்கவுங்களுடைய ஆசை அபிலாஷிகளை வெளிப்படுத்தி
1: இப்போ ரெண்டாவது சொன்னதான் நடந்திருக்கும்.
0: அதனால வந்து அது மண்ணை கவிடுச்சு. இனி மக்கள் இந்த கணிப்புகளை நம்ப மாட்டாங்கன்றது ஒரு முடிவாக இதில் வருது.
1: எப்பவுமே எப்படி அப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்க முடியும்
0: அது?
1: பட் மற்ற ஸ்டேட்லலாம் அது அவங்க சொன்ன மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள். நீங்க இத வந்து நீங்க அசாம்கோ கேரளாவுக்கோ வெஸ்ட் பெங்காலுக்கோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அங்க எக்ஸிட் போலும் ஒபினியன் போலும் என்ன சொல்லுதோ அதை ரிஃப்ளெக்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது வந்து மாறி இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து லீடில் இருக்கு. அஸ்ஸாமில் பிஜேபி லீடில் இருக்கு. பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் லீடில் இருக்கு. பெங்காலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி லீடுனாங்க, பிஜேபி லீடில் இருக்கு.
0: அது நமக்கு அதான் சார். இப்போ இதே என்னுடைய மறுபடியும் என்னுடைய நம்பிக்கை என்னென்னா அதிமுக வந்து மித்த தொகுதியில் லீடு வந்து முன்னிலை வந்து ஆட்சிக்கும் தாவேக்கா விஜய் எதிர்கட்சி தலைவராகவும் ஆவார்.
2: மாற்றாகவே நடைபெறுமோ என்ற ஒரு சூழ்நிலை.
1: இந்த லீட்லயே திமுக விட அது 100% அதிகமா இருக்கு. இது 42 அது 80, இது 65 அது 80.
0: இல்ல திமுக வராது சார், திமுக போயிடுச்சு சார் மூணாவது இடத்துக்கு, அதுல ஒண்ணு சந்தேகமே இல்ல. இதில் யார் இந்த உள்ள அடுத்த சுற்றுக்களில் ஏறும்போது அதிமுக ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதான் ஒரு இது. அதுக்காக வந்து நம்ம விஜயோ தாவேக்காவினுடைய இதை வந்து நிராகரிச்சிட முடியாத அளவுக்கு அவங்க
2: இல்லை. இப்போ இன்னொன்று, இது வந்து இப்போ நமக்கு தேவை 117 அப்படின்னு பார்க்கும்போது 117 தான் ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கும். இதில் வந்து யாராவது தனிப்பட்ட அளவில் 117 தொடுறாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து தாவேக்காவோ இல்லை தீ 118 தேவைப்படுது. 118 யார் டச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் தாவேக்காவும் இந்த 118 தொடுமான்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா 188, 234 இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 12, 34 தான் தொகுதிகள் வரணும் ஆக்சுவலாக. ஸோ லீடு வரணும்னா நீங்கள் ஒரு இன்னும் ஒரு 30 தொகுதி 35 தொகுதி அல்லது ஒரு 40-45 தொகுதிகள் வெளியே வரணும். 45 தொகுதிகள் வந்ததுன்னா அதில் வந்து 118 தொட்டா வந்து அவங்க தான் முன்னிலை வகிக்கிறதா நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே அந்த இடத்துக்கே போகலை. அந்த 118 எண்ணிக்கை கிட்ட
1: இல்லை உங்களுக்கு 188 நிறைய 234 எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதில் கொஞ்சம் ஸ்லோவாக வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இதுவை எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னுமே சில தொகுதிகளில் ஓட்டு எண்ணாமலேவா இருப்பாங்க. அது அப்படி யோசிக்கவே முடியலையே. நான் 10:30 ஆகிடுச்சு டைமு, அதனால் அங்கங்கே எண்ணியிருப்பாங்க. நமக்கு கிடைச்சிருக்காது. நம்ம வேற ஏதாவது ஊடகத்திலிருந்து எத்தனை தொகுதி கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம்.
2: இல்லை அப்படி வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா கூட தாவேக்கா வந்து 98, அதிமுக வந்து 70, திமுக வந்து 63 என்ற அளவில் தான் வந்திருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து மொத்தத்துக்கும் இன்னும் புதுசாக வரல.
1: 80 வந்துருச்சு, 234 வந்துருச்சு. அதில்
0: 234 எப்படி சார் உங்கள் பார்வையில்?

0: இருக்கு.
1: ட்ரெண்டு வந்து டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் போயிட்டுருக்கு.
2: ஆனால் இதில் யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற சூழ்நிலை தான் தெரியுது சார் ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் 118 தொடணும்னா இன்னும் தாவேக்கா இப்போ முன்னிலை வைக்கக்கூடிய 98 சொல்லக்கூடிய இடங்களில் கூட 100 கூட இன்னும் அவங்களுக்கு ஒரு 18 இடங்கள் தேவைப்படுகிறது.
1: இல்லை நிறைய தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்கள் வந்து பின்தங்கியிருக்கிறாங்க. என்னென்னா எஸ்பெஷலி டிஆர்பி ராஜா, அவரு தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய தொழில் கொண்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லி பேசப்பட்ட ஒன்று. அவர் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. முக்கியமான அமைச்சர்கள் கையெண்ணு இது மாதிரி அமைச்சர்கள்லாம் பின்தங்கி இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டு காட்டுது சார்?
2: இல்லை இப்போ இவங்களுடைய செயல்பாடுங்கிறத விட, தனிப்பட்ட செயல்பாடுங்கிறத விட கட்சியினுடைய செயல்பாடை தான் வந்து மக்கள் இந்த இடத்துல பார்க்குறாங்க. தனிநபர்களை வந்து
0: அதில் சார் சொன்னதில் சார், இந்த தொழில் முதலீடு கொண்டு வந்ததில் மிகப்பெரிய மோசடியான ஒரு அறிக்கை சார். அவங்க 1000-1500 கோடின்னு சொன்னதெல்லாம் பொய். அதை நாங்கள் வந்து
1: தொழில்துறையில் கூட தாவேக்கா முன்னிலைன்னு நம்ம டிவியில் வருது.
0: முதலமைச்சரை யார் தோற்கடிக்கிறாங்கன்றது ஒரு
2: ஆச்சரியமானதா இருக்கு. இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவர செய்தி வந்து 193 இடங்களுக்கான முன்னிலை நிலவரங்கள் வந்திருக்கின்றன. இதுல வந்து தாவேக்கா வந்து 85, அஇஅதிமுக 61, திமுக 35, பாமக 5, பிஜேபி 2, காங்கிரஸ், தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, புதிய தமிழகம் தலா 1 இடங்களில் முன்னிலை வைக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இதில் முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் இதில் பல இடங்களில் தாவேக முன்னிலை வைத்து கொண்டே போகிறது. பல இடங்களில் வந்து இப்போ பாமக பார்த்தீங்கன்னா சோளிங்கல், பெண்ணாகரம், தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை தொகுதிகளில் பாமக முன்னிலை வகிக்கிறது. திமுகவும் நிறைய இடங்களில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்க ஒரு செய்தி என்னென்னா, இந்த போட்டி இப்பொழுது ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்குது. நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த 234 வந்துடும் நினைக்கிறேன். ஆனால் வந்து ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, 118 அந்த மேஜிக் நம்பரை யாராலையுமே இப்போ தொட முடியாதோ என்ற இடம் தான் இப்போ வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 199 வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 87 தான் தாவேக்கா. அவங்களும் அந்த 118 மேஜிக் நம்பர்கிட்ட வரல. அதிமுக 70 தான் இருக்குது, திமுக 41 தான் இருக்குது. அப்போ இந்த கூட்டணியோடு சேர்த்து அப்படி பார்க்கும்போது தாவேக்காவால் கூட நீங்கள் அவர்கள் என்ன வேகமாக முன்னேறி கொண்டு சென்றாலும் அந்த ஒரு இன்னும் வெறும் 34 தொகுதிகள் தான் வெளியே வர வேண்டும். தகவல்கள்
1: ஹங் அசம்பிளி நோக்கி போய்,
2: ஹங் அசம்பிளி ரெண்டு பேர் தான் இப்போ வந்து முன்னிலையில் இருக்க போகிறாங்க. ஒன்று தாவேக்கா, இன்னொன்று அதிமுக தான் அதிகமான இடங்களை பெற்று வரப்போகிறார்கள். அப்போது அவங்க ரெண்டு பேரில் ஏதோ ஒரு வகையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து சந்திக்க போகிறோம்.
1: இப்போ இருக்கிற ட்ரெண்டில் விஜய் முதலமைச்சராகவும் எடப்பாடி துணை முதலமைச்சராகவும் மாதிரி தானே வருது.
2: சரிங்க சார், ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நம்ம இந்த விவாதத்தை தொடர்வோம்.
1: நியூஸா?
3: இல்லை, உங்களுக்கு ஒரு பிரேக் வேண்டாம்.
4: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை இன்னும் சற்று நேரத்தில் நேயர்கள் கேட்கலாம். அதுவரை திரைப்பட பாடல்கள்.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஆராய்ச்சி ஆச்சரியத்துக்கு நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 214 தொகுதிகளில் வந்து இப்போ முன்னிலை நிலவரம் வந்து வெளிவந்திருக்கிறது. அதில் அதிமுக 71 தொகுதிகளிலும், தாவேக்கா 97 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளிலும். அதாவது திமுக வந்து ஒரு டிஸ்டன்ட் இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து தாவேக்கா கிட்டத்தட்ட 98, இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 தொகுதிகள் கிட்ட தான், 18 தொகுதிகள்லாம் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வரணும். என்ன இப்போ வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா ஒரு 3-4 செய்திகள் இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, இப்போ வந்து தாவேக்காவும் தனித்து 118 என்ற அந்த மேஜிக் எண்ணை வந்து அவரால் தொட முடியுமா என்று தெரியவில்லை. அதே சமயத்தில் அதிமுகவும் வந்து தொடர்ச்சியாக முன்னிலை வகித்து வருகிறது. ஆனாலும் அவர்களாலும் வந்து எவ்வளோ தூரம் வந்து வேகமாக தங்களுடைய எண்ணிக்கையை வந்து முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து

0: தொடர்ச்சியாக நம்முடைய ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான செய்தி நம்முடைய இப்போ வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வந்து படிப்படியாக அந்த தாவேக்காவுடைய எண்கள் 100 தொடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவும் வந்து இந்த இடத்துல வந்து படிப்படியாக தன்னுடைய எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறது. இன்னொன்று, பல அமைச்சர்கள் வந்து பின்தங்கி இருக்கிறார்கள், இதையும் நம்ம கண்ணெதிரில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக தொடர்ச்சியாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருப்பதையும் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா உமாவதி சார், இப்போ இவங்களால வந்து ஒரு தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய எண்ணிக்கையை தாவேக்கா கூட பெறாது என்ற ஒரு நிலை இப்போ இருக்கதா தெரியுதா உங்களுக்கு?
1: இல்லை, இப்போது நீங்கள் நிலைமை பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரு ரேஞ்சுக்கு மேலே வந்தாங்க, அவங்கள்ட்ட இருந்து குறையிற சீட்டு எல்லாமே தாவேக்காவுக்கு போயிட்டுருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே

0: நிலைமை பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரு ரேஞ்சுக்கு மேலே வந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து குறையிற சீட்டு எல்லாமே தாபைக்காவுக்கு போயிட்டுருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ஓட்டு கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சார் அவர் லைனில் இருக்கார். இந்தாங்க,
1: ஓகே
0: சொல்லுங்கள், இது போட்டுக்கோங்க.
1: இப்பொழுது நமது தொலைபேசியில் திரு கனக சபாபதி பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள் வந்து நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார்
2: வணக்கம். வணக்கம்.
1: இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலவரங்களை நீங்கள் தொடர்ச்சி பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா முன்னிலை நிலவரங்களில் 216 இடங்களில் வந்திருக்கு. அதில் வந்து தாவேக்கா 100 இடங்களும், அதிமுக கூட்டணி வந்து 71 இடங்களும், திமுக கூட்டணி வந்து 44 இடங்களிலும் முன்னிலை வைப்பதாக நமக்கு வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறேன் சார். இப்போ இந்த தாவேக்காவுடைய ஒரு வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
2: அதாவது இந்த முன்னிலைகளை இப்ப பார்க்கும்போது, இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய முடிவுகளை வச்சு பார்க்கும் போதுங்க, திமுக ஆட்சி மேல கூட்டணி மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அபரிமிதமான எதிர்ப்பை வந்து இது வெளிப்படுத்துது. திமுக கூட்டணிய அந்த குடும்ப ஆட்சி, ஊழல் மிகுந்த ஆட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அதுல இப்போ ஒண்ணு, நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது தொடர்ந்து அவங்களுக்கு எதிர்த்தப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தாவேக்கா 2 வருடத்துக்கு முன்னாலதான் ஆரம்பிச்சாங்க. அது குறிப்பாக இந்த 4-5 மாதங்கள்லதான் செயல்பாடுகள் ஓரளவுக்கு இருந்தன. ஆனா அவர் வந்து பிரபலமானவர், அறிமுகமான நடிகர்ங்கிறதுனால இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறார். அவருக்கு வந்து இவ்வளவு பெரிய வரவேற்பு என்பது யாருமே எதிர்பார்க்கவில்லை. அவர் வந்து கணிசமாக வாக்கு வாங்குவார்ங்கிறது இப்ப நாங்கெல்லாம் இந்த தேர்தலும் போதும் தேர்தல் அன்றைக்கும் அதற்கு பின்னாலும் இந்த மேற்கு தமிழ்நாட்டு பகுதியில போகும்போது, பிரயாணங்கள் போகும்போது கவனித்தோம். ஆனா அதிகமான எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக அவருடைய அவருக்கான அந்த கட்சிக்கான வாக்குகள் இருக்கின்றன. அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறது, மூணாவதாக திமுக கூட்டணி வருகிறது. அதனால திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும், அது தோற்கடிக்கப்பட்டுவிடும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து ரெண்டாக பிரிந்திருக்கின்றன. அதுல வந்து விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள். நாம இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனா முடிவுகள் நமக்கு தெரிய வருங்க. அதனால எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். ஆனா தாவேக்கா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இதற்கு காரணமே நான் நினைக்கிறது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியினுடைய ஆட்சி மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு தான் என்பதை நாம் உணர்கிறேன்.
1: இப்ப இப்படி பார்க்கலாமா சார், இந்த அதிமுக அந்த அதிருப்தி வாக்குகளை, அதிமுக கூட்டணி அதிருப்தி வாக்குகளை முழுமையாக அறுவடை செய்யலைன்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா சார்?
2: இல்ல, முழுமையாக அதாவது பிரிந்து விட்டனா என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவருக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருந்தது. அவர் பிரபலமான நடிகர், அதனால இளைஞர்கள் மத்தியில் இடம் பிடித்திருந்தார். பல இடங்கள்ல நாங்க போகும்போது சொன்னாங்க, என்னுடைய 10 வயசு பையன் சொன்னானுங்க, 15 வயசு பையன் சொன்னானுங்க, நீங்க விஜய்க்கு தான் போட்டு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்றாரு, பாட்டி சொல்றாரு. ஆக அந்த தாக்கம் வந்து பல இடங்கள்ல இருந்ததை நாம பாக்குறோம். அதனால இப்ப வந்து இந்த குடும்ப ஆட்சிக்கு, ஊழல் ஆட்சிக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவில் இருக்குது. அது இரண்டாக பிரிந்து விட்டது. அதுல வந்து இவர் இளைஞர் மத்தியில ரொம்ப அறிமுகமான நடிகர் முகம் அப்படிங்கறதுனால அவருக்கு அதிகமாக போய்விட்டதாக நான் நினைக்கிறேன். ஆனா
0: சார், ஒரு சின்ன கேள்வி, இப்போ இதுவரையில திமுக ஓட்டு போடலன்னா அதிமுகவுக்கும், அதிமுகவுக்கு ஓட்டு போடலன்னா திமுகவுக்கும் போட்டாங்க. நிறைய நேரங்களில் வந்த மூன்றாவது ஒரு சக்தியை வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ரெண்டு கட்சியும் ஒதுக்கிட்டு மூன்றாவதாக வந்த விஜயை மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? எல்லா கட்சி மேலேயும் ஒரு அதிருப்தின்னு எடுத்துக்கலாமா?
2: இல்லை, மக்கள் வந்து பெரும்பாலும் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் வந்து புதிய ஒரு நபருக்கு போட்டு பார்க்கலாம் என்று எண்ணம் வந்திருக்கிறது. அவர் பிரபலமான நடிகராக இருப்பதனால, அறிமுகமான முகமாக இருப்பதனால அவருக்கு வாக்களித்திருக்கலாம் என்பதுதான் கருத்தாக தோன்றுகிறது. ஆனால் அவருக்கு துரதிருஷ்டவசமாக அமைப்பு இல்லை. மாற்று திட்டங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு மக்களிடத்துல அது விவாதிக்கப்படவில்லை. அப்புறம் அவர் வந்து அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லை. வந்தா நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் எல்லாம் இல்லை. அதெல்லாம் பற்றாக்குறை இருக்கிறது.

0: ஆகவே இந்த சூழ்நிலையில அவர் வந்திருக்காருங்கிறது பார்க்கும்போது பெரும்பாலான இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், மக்கள் வந்து பிரபலமான நடிகர், அறிமுகமானவர் அப்படின்னா அவர்களுக்கு அறிமுகமானவர்கிற முறையில் அவர் தேர்ந்தெடுத்துறாங்கன்னு நான் எனக்கு தோணுதுங்க.
1: இன்னொரு செய்தி சார், இப்போ அவர் திமுகவினுடைய வாக்கு வங்கியை சரிச்சிருப்பதைப் போலவே அதிமுக கூட்டணியினுடைய வாக்கு வங்கியும் சரிச்சிருக்கிறார். இல்லைன்னா அவரால் இவ்வளோ தூரம் வாக்குகளை வந்து கூடுதலாக பெற்று கிட்டத்தட்ட 99 இடங்கள் வரைக்கும் அவர் வந்து முன்னிலை வைக்க முடியாது இல்லைங்களா?
0: இருக்கலாங்க. அதாவது திமுகவை அவர் அதிகமாக வாக்கு வங்கியை வாங்கியிருக்காரு. மற்ற கட்சிகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த மற்ற கட்சிகளினுடைய வாக்குகளும் அவருக்கு போயிருக்கலாம். இளைஞர்கள் இப்ப திமுக எதிர்ப்பு நமக்கு வர வேண்டிய வாக்குகளே கூட, இயற்கையாக வர வேண்டிய வாக்குகளே கூட அவருக்கு நிறைய போயிருக்குது. இல்லாட்டி இவ்வளவு நீங்க சொல்ற மாதிரி 99 இடத்துல வந்து முன்னிலை வகிக்கிறதுங்கிறது முடியாதுங்க.
1: அப்போ நீங்கள் முன்னாடி தேர்தலுக்கு முன்னதாக நீங்கள் வந்து தாவேக்காவோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவரை கூட்டு வரணும்னு எடுத்துக்கொண்ட முயற்சி வந்து வெற்றி பெற்றிருந்தால் இன்றைக்கு வந்து இது ஒரு மிக பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறியிருக்கும் இல்லைங்களா?
0: அதாவதுங்க, இப்போ நடிகர் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து கடைசி ஒரு வாரத்தில் தான் அதிகமாக தெரிஞ்சதுங்க. முதல்ல வந்து அவர் தாக்கம் செய்வார் என்று இருந்தது, கடைசி ஒரு வாரத்துல தான் வந்து அவருடைய தாக்கம் வந்து நமக்கு அதிகமாக தெரிஞ்சது. இப்ப ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய முழு இம்பாக்டே நமக்கு வந்து தெரிய வருதுங்க. நாம வந்து என்ன நினைச்சோம்னு சொன்னா, திமுக எதிர்ப்பு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், ஆகவே இது போதும் அப்படிங்கறதுதான் நாம நினைச்சோமுங்க. ஏன்னா அவருக்கு வந்து அமைப்பு கிடையாது, பெரிய கொள்கைகள் அவர் வந்து விளக்கல. உங்களுக்கு தெரியும், அவருடைய வேட்பாளர்கள்ல பாதி பேர், 118 பேர் வந்து மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க. அவருக்கு நேரம் கூட அறிமுகமாயிருக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுங்க. அதனால வந்து நாம இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டிஸ் இது வச்சு நாம திமுகவை தோற்கடிக்க முடியும் என்று நாம் நினைத்தோம். ஏனென்றால் நம்ம கட்சிகளுக்கெல்லாம் அந்த திமுக எதிர்ப்பு என்று இருக்கிறது. மற்றபடி நம்முடைய கொள்கைகள்ல பெரும்பாலானதில் ஒத்து போற கொள்கைகளாக இருந்தது. ஆகவே நாம் இதை வைத்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் தாவேக்கா, திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக இருக்கிறது.
1: இதுல ஒரு மிக முக்கியமான செய்தி என்னன்னா, தாவேக்காவும் கூட இன்றைக்கு தேதியில இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த மேஜிக் நம்பரான 118 தொடுவாரா என்று தெரியவில்லை. அப்பனா இது ஒரு ஹங் அசம்பிளியா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சார்?
0: ஆமாங்க, இப்ப அப்படித்தான் போகுதுங்க. அவர் வந்து மேஜிக் நம்பரை தொடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் ஆரம்ப கட்டத்துல தெரியறது. எது வேணாலும் மாறலாம், ஆனா இப்ப நமக்கு தெரியறது வந்து அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தானுங்க. அதனால இப்ப தேர்தல் முடிவுகள் எல்லாம் வந்த பின்னால என்ன செய்யலாம் என்பதை உட்கார்ந்து பரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டத்துல நாம இருக்கிறோம். ஏன்னா அவரும் தனியா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.
1: இது வந்து ஒரு தொங்கு சட்டமன்றமாகத்தான் உருவாக போகிறது என்ற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கலாமா சார்? அப்படித்தான் தோணுது.
0: ஆமா, இப்ப வந்திருக்கக்கூடிய முடிவுகளினுடைய அடிப்படையில இப்ப தொங்கு சட்டமன்றம் தான் இப்ப தெரியுதுங்க.
2: சார், இப்போ நீங்க ஒரு தேசிய கட்சியா மூன்றாவது அணியின் முன்வைக்கப்பட்ட போது, தேசிய கட்சிகள்லாம் முன்வைக்கப்பட்ட போதெல்லாம் வந்து மக்கள் அவ்வளோ எடுத்துக்கல. விஜய்க்கு மட்டும் இவ்வளோ பெரிய பேராதரவு எதுக்கு சார் கொடுத்துருப்பாங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்க அதை பத்தி?
0: அதாவது பெரும்பாலான இளைஞர்கள், பொது வாக்காளர்கள் வந்துங்க, அவங்க ஜனநாயகத்துல வந்து யார் விரும்பினாலும் யாருக்கு வேணாலும் போடலாம். ஆனா அவங்க வந்து இந்த பாரம்பரியமான கட்சிகள்னு வச்சுக்கலாம், பல நாட்கள் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை மீறி அவருக்கு போடுறாங்கன்னு சொன்னா, அவருடைய தனிநபர் கரிஸ்மான்னு சொல்றோம் இல்லைங்களா, ஆளுமை, அதை வைத்துதான் போட்டிருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுதுங்க. அவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு போடுறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. ஆனா அந்த பர்சனாலிட்டி, தனிநபர் மூவி கரிஷ்மா வச்சுதான்
2: போட்டிருக்கிறதாக எனக்கு தோணுதுங்க. அவரு பல விமர்சனங்கள் என்னன்னா, அவர் ஒழுங்கா தொகுதிக்கு போல, பிரச்சாரம் பண்ணல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாரு அப்படின்னு பண்ணாங்க. இன்னொன்னு, இப்போ ஒப்பீனியன் போலும் எக்ஸிட் போலும் மற்ற 4 மாநிலங்கள்லயும் அப்படியே பிரதிபலிக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் அது மாறி இருக்குன்னா,
0: இல்ல மாறி இருக்குதுன்னா அவருடைய தாக்கம் வந்து பெரிய அளவுல இருக்குதுங்க. திரு விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து பெரிய அளவில் இருக்கிறது தான் இது வந்து காட்டுதுங்க.
1: உங்களுக்கு
0: இருந்தாலும் முதல்ல பார்த்தா நகர்ப்புறத்துலதான் இருக்கும்னு பெரும்பாலான கருத்து கணிப்பாளர்கள் சொன்னாங்க. ஆனா

0: தேர்தல் போதே பார்த்தனுங்க, இங்க கொங்கு நாட்டு பகுதியில கிராமங்களுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சதுங்க. அது குறிப்பா தேர்தல் அன்னைக்கு நாங்க பல இடங்கள்ல பிரயாணம் பண்ணும்போது தெரிஞ்சது. புதிய புதிய இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம பகுதிகளில் டென்ட் போட்டு தாவேக்காவுக்கு இளைஞர்கள் உட்கார்ந்திருந்தது நானே பார்த்தேன். சில இடங்கள்ல 10-15 பேர் வரைக்கும் கூட இருந்தாங்க. அதனால நம்ம எதிர்பார்த்ததை விட அவருடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது என்பதுதான்
1: இடங்கள்ல எப்படி முன்னிலை நிலவரங்கள் உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எப்படி சார் இருக்கு?
0: நான் இன்னும் தொகுதி வாரியா பாக்கலீங்க, நானும் வேற தொலைக்காட்சிகள்ல இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன். இப்ப அகில இந்திய அளவுல பார்க்கும் போது நீங்க சொன்ன மாதிரி பெரிய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் அஸ்ஸாம்ல நாம 3வது முறையா பெரிய அளவு ஆட்சிக்கு வர்றோம். அதே மாதிரி புதுச்சேரியில 2வது முறையாக தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருது. அனைவரும் பெரிய ஆவர்வலோடு எதிர்பார்த்த மேற்கு வங்காளத்துல நாம வந்து வெற்றி பெறுகிறோம். இது மிகப்பெரிய அசாத்தியமான சாதனை. என்ன, மேற்கு வங்கம் வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், எல்லை மாநிலம். அங்கிருந்து வந்து இந்த ஊடுருவல்காரர்கள் நிறைய தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்கள். அங்கு வேலி அமைக்கிறதுக்கு கூட அந்த முதலமைச்சர் நமக்கு இடம் கொடுக்க மறுத்தாங்க. அப்புறம் அவங்களுடைய அரசியல் முழுவதுமே எதிர்ப்பு அரசியலாக இருந்தது. மக்களுக்கு வந்து மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை கூட கொண்டு போய் சேர்த்துல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பே கமிஷன், அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கூட இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. ஆகவே மேற்கு வங்காளத்தை நாம முதன்மையாக எடுத்தோம். காரணம், அது தேசிய பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டிக்கு மிக முக்கியமான ஒரு மாநிலமா இருந்தது. அதற்கான அச்சுறுத்தல் வந்து வந்துட்டு இருந்தது. ஆகவே அதுல நாம வெற்றி பெறுவோம் என்பது மிகப்பெரிய வேலை. அதே மாதிரி கேரளாவில் நாம் இந்த முறை குறைந்தது ஒரு 4-5 இடங்களாவது பெற வேண்டும் என்று நினைத்தோம். தொடர்ந்து கடந்த 15 வருஷத்துல வாக்கு சதவீதம் அங்க நம்ம பிஜேபிக்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. அங்க நாம 3வது போர்ஸா தான் இருக்கிறோம். அதனால இந்த முறை அதிகமாகும் என்று உறுதியாக நம்புகிறோம். போன பாராளுமன்ற தேர்தலையே நாம 19.4 விழுக்காடு வாங்கியிருந்தோம். இந்த முறை ஒரு 3-5-6 சீட்டுகள் கூட வரும் என்று நினைக்கிறோம். ஆக மற்ற 4 மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு என்கரேஜிங் டெவலப்மெண்டா இருக்குது, ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறிப்பாக மேற்கு வங்காளத்துல வென்றது அசாத்தியமான வேலை. மேற்கு வங்காளம் அஸ்ஸாம் ரெண்டுமே நம்முடைய எல்லை மாநிலங்கள். அதனால வங்காளதேசிலிருந்து வந்து ஊடுருவல்காரர்கள் எல்லாம் பெரிய தொந்தரவு கொடுத்தது நமக்கு தெரியும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாலையும் கூட திருப்பூர்ல ஒரு தீவிரவாதி பிடித்தோம், அவரு வங்காளதேசத்திலிருந்து தப்பி வந்த ஆளு. ஒரு போன வாரம் வங்காளதேசத்தினுடைய ஒரு MP பேசியிருந்ததை நீங்க கேட்டிருக்கலாம். அவர் சொல்லியிருந்தாரு பாரதிய ஜனதா
2: சார், ஒரு செய்தி சுருக்கம் வருது, உங்ககிட்ட தொடர்ந்து பேசுறோம் சார்.
1: ஒரு 2 நிமிஷம் சார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு TRB ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சுவாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேகா தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. குறிப்பாக இதுவரை 216 இடங்களுக்கு முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. அதில் தாவேக்கா 97 இடங்களிலும், அஇஅதிமுக 66 இடங்களிலும், திமுக 35 இடங்களிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், விசிக 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் தலா 1 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக்கா தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளையால் நீங்கள் லைனில் இருக்கீங்களா?
0: ஆமாங்க.
1: இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உட்பட பல மூத்த அமைச்சர்கள் வந்து இந்த தரம் வந்து ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறதுங்க ஐயா.
0: ஆமாங்க, ஆமாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த 25-30 வருஷத்தில் இவ்வளவு பெரிய மாற்றம் வந்தது இல்லைங்க. தமிழகத்தையே ஒரு புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்து வந்ததில்லை. திரு MGR அவர்கள் உருவாக்கி இருக்கலாம், அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசு. அதனால எனக்கு தெரிஞ்சு இதுதான் மிக பெரிய மாற்றம். ஒரு எதிர்பார்க்காத ஒரு புதிய கட்சி வந்து பெரிய மாற்றத்தை திருப்பி போட்டிருக்கிறது. இது கண்டிப்பாக எல்லாருமே சுய பரிசோதனை செய்யக்கூடிய விஷயம். ஏன் இப்படி நடந்தது, என்ன

0: காரணம் என்பதை பரிசோதனை பண்ண வேண்டியது அவசியம். ஆனால் மக்கள் தீர்ப்பை நாம் ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மதிக்கிறோம். ஒரு விஷயம் நான் புலப்படுதுங்க, நான் திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கறதுதான். மக்கள் வந்து மிக பெருவாரியான மக்கள் அந்த எதிர்ப்பு மனநிலையை அவர்கள் கொண்டிருந்தார்கள். காரணம் குடும்ப ஆட்சி, ஊழல், நிர்வாகமின்மை, அப்புறம் போதைப்பொருள் பழக்கம், இதெல்லாம் வந்து மிக அதிகமாக போனது. இதனால மக்கள் வெறுப்பாக இருந்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் விஜய் அவர்களினுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கமாக ஆகியிருக்கிறது.
1: ஆக அவர் வந்து கடுமையாக திமுகவை விமர்சித்தது என்பது அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பை, பலனை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதுதானே இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
0: ஆமா, உண்மைங்க, உண்மை, மிக முக்கியமான உண்மை. அவருக்கு அது பெரிய பலனை தந்திருக்குதுங்க. அவர் ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுக பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஆக அது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்குது. திமுகவும் வந்து அதிகபட்சமாக கட்சி ரீதியா, கொள்கை ரீதியா தாக்காம அவருடைய தனிப்பட்ட முறையிலையும் தாக்குதல் பண்ணிட்டாங்க. அவருடைய குடும்ப ரீதியாக அதெல்லாம் வந்து தாக்குதல் செய்தது அவருக்கு மேலும் தனிப்பட்ட முறையிலும் கோபத்தை உண்டு செய்திருக்கிறது என்பதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு பெரிய அளவுல புதுமுகங்களை நிறுத்த வைத்து யாருனே அடையாளம் தெரியாத ஆட்கள், அதுல பெரும்பாலானவர்கள், மிக பெரும்பாலானவர்கள், அவர்களை எல்லாம் நிக்க வைத்து இவ்வளவு பெரிய அளவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது.
1: மிக்க நன்றி சார், நீங்க வந்து எங்களோட தொடர்பு கொண்டு
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி.
2: நன்றி சார். இப்போத்திய நிலவரப்படி முதலமைச்சர், துணை முதலமைச்சரே வந்து பின்னடைவில் இருக்கிறாங்க. சென்னையில் ஆல்மோஸ்ட் திமுக கோட்டையாக இருந்த சென்னையில் எல்லா இடங்கள்லையும் தாவேக்கா முன்னிலையில் இருக்குது.
1: எனக்கு வந்து இது 1977 தேர்தலில் தான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குது. இவங்க வந்து பல பேர் அதை வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம ஒப்பிட முடியாதுன்னு சொன்னாலும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தாவேக்கா ஒரு வலிமையான சக்தியாக தன்னை ஒரு முன்னிலைப்படுத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் திமுகவுடைய சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடத்துலையே இப்போ பார்த்தீங்கன்னா சேகர்பாபு மாதிரியான ஒரு மூத்த அமைச்சரே வந்து இன்றைக்கி பின்னடைவை சந்திக்கிறார் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆட்சி மீது கடுமையான விமர்சனத்தை மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளார்ந்த செய்தி. இதனுடைய பலன் யாருக்கு போய் சேர்ந்தது, என்ன விதமான ஒரு ஆட்சி அமையப்போகிறது, என்ன விதமான ஒரு சூழ்நிலை எதிர்பார்க்கிறோம் என்பதெல்லாம் வேறு. ஆனால் இந்த திமுகவினுடைய ஆட்சி மீதான ஒரு கடுமையான விமர்சனத்தை மக்கள் மாற்றி இன்றைக்கு வாக்களித்ததன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோமோ என்ற எண்ணம் தான் எனக்கு கிடைக்கிறது சார்.
2: சரி, தொடர்ந்து போகிறத பார்த்தா உங்களுக்கு அங்க அசம்பிளி மாதிரி கூட தெரியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவினுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகமாகிட்டே போகுது. மற்றவங்க ரெண்டு பேர்தும் கூடுது குறையுது, பட் கன்சிஸ்டன்ஸாக இருக்குது. இன்னும் ஒரு 5-6 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா ஒரு வேளை தனி மெஜாரிட்டி அடையுமா சார்?
1: இப்படி தான் தெரியுது. இப்போது வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 228 முன்னிலை சொல்கிறாங்க. அதில் வந்து தாவேக்கா 105, அதிமுக வந்து 76, திமுக 46. எனக்கு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் என்னென்னா, திமுகவினுடைய பல மூத்த அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக பின்னடைவை சந்திக்கிறார்கள் என்ற செய்தி வந்து நம்ம ஆச்சரியத்தினுடைய இது. இவ்வளவு தூரம் வந்து மக்கள் வந்து அந்தந்த பகுதிகளில் இவ்வளவு தூரம் கடுமையான ஒரு விமர்சனத்தை வைத்திருப்பார்கள் என்று தோணவில்லை. அந்த விமர்சனம் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக இன்றைக்கு வந்து தெரிகிறது. அப்போது இது வந்து ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல், ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் நம்ம இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த மாற்றத்திற்கான ஒரு மனிதராக, ஒரு கட்சியாக தாவேக்காவை மக்கள் பார்த்திருக்கிறார்கள், இளைஞர்கள் பார்த்திருக்கிறார்கள். உண்மையிலேயே வந்து நீங்கள் மதுரையிலேருந்து இருக்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதிகள் தாவேக்கா வேட்பாளர் 1999 வாக்குகள் முன்னிலை என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. குறிப்பாக நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் எல்லாம் மூத்த அமைச்சர், அவருக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் சரி, இந்த மாதிரி
2: ஒரு நேர்மையான அமைச்சர்.
1: ஆமாம், பாருங்கள், கோவை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் தாவேக்கா 4, அதிமுக 4, திமுக 2 என்று முன்னிலை வந்து இப்போ வருகிறது. அப்போது படிப்படியாக ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்கா இப்போ 106 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடிய சூழ்நிலை,
2: தொடர்ந்து அது ஏறிட்டே போகுது. இன்னும் ஒரு 12 தொகுதி தான் உங்களுக்கு
1: தேவை. ஆனாலும் என்னென்ன ஒரே ஒரு செய்தி என்னென்னா, நம்ம வந்து 118 என்ற எண்ணிக்கை மட்டும் வைத்துக்கொண்டு கம்ஃபர்டபுளாக ஒரு ஆட்சியை அமைப்பது என்பது சிரமம். அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான எண்ணிக்கை 118, ஆனால் தொடர்ச்சியான ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு குறைந்தபட்சம் 130 இடங்களாவது கண்டிப்பாக தேவைப்படும் என்ற ஒரு நிலைமை தான் இருக்கு.

0: அப்போ இது வந்து ஒரு நிச்சயமான ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கித்தான் இது சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, பெரும்பான்மை வகிக்க பெரும்பான்மை, ஒரு கட்சி பெரும்பான்மை என்பது இல்லாது போகும் பொழுது கூட்டணி ஆட்சியதற்கான ஒரு இடங்களை, அதற்கான ஒரு வாய்ப்பை தான் இது திறந்து விட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு ஒரு கூட்டணி அமையும் என்பதும் இன்னொன்று.
1: இவ்வளவு சீக்கிரம் கூட்டணி ஆட்சின்ற முடிவுக்கு நம்ம வர முடியுமா? என்னன்னா மற்ற ரெண்டு திராவிட கட்சிகளும் ரெண்டு ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளும் குறைஞ்சினே தான் வருது. தாவேக்கா மட்டும் அது எப்பவுமே குறையில. 106 தொகுதியில் லீடிங் வருது தாவேக்கா. திமுக பார்த்தீங்கன்னா 46, இது 77 குறைஞ்சினே வருது. பட்டு தாவேக்கா பார்த்தீங்கன்னா லீடில் போயிட்டே இருக்கு. இப்போ செய்தி சுருக்கம்
0: வர வேண்டியிருக்குது. அதனால்
2: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். புதிய கட்சியான தாவேக தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இதுவரை 225 தொகுதிகளுக்கு முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதில் தாவேக 101 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 67 தொகுதிகளிலும், திமுக 37 தொகுதிகளிலும், பாமக 7 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக தலா 2 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, அமமுக மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் திரு விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், எழும்பூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கே வி குப்பம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, வர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மேலூர், சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம், கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் தாவேக முன்னிலை வகிக்கிறது. செய்யூர், காஞ்சிபுரம், காட்பாடி, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஹோசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, பவானிசாகர், சூலூர், கவுண்டம்பாளையம், உடுமலைப்பேட்டை, குன்னூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், துறையூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், திருவிடைமருதூர், பாபநாசம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, விராலிமலை, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ளது. வேலூர், அணைக்கட்டு, பர்கூர், ரிஷிவந்தியம், வீரபாண்டி, அந்தியூர், கூடலூர், வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், வேடசந்தூர், மண்ணச்சநல்லூர், குன்னம், சீர்காழி, திருவாரூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, மதுரை கிழக்கு, திருமங்கலம், போடி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், நாகர்கோவில் ஆகிய தொகுதிகளில் திமுக முன்னிலை வகிக்கிறது. சோளிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், மயிலாடுதுறை, விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகம்

மண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் குளச்சல், திருவாடானை, விளமக்கோடு தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டியிலும், பிசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் கட்சி ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 11:05. ஆகாஷ்வாணி மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்ந்து இடம்பெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடர்ந்து கலந்துரையாடலை கேட்கலாம். அதுவரை சில திரைப்பட பாடல்கள்.

மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். தொடர்ந்து சித்ரா பாடியுள்ள பாடல் படம் பாடு நிலாவே.

மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடலை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலந்துரையாடல் தொடரும் வரை திரைப்பட பாடல்கள். கே ஜே யேசுதாஸ், சித்ரா பாடியுள்ள பாடல் படம் நினைக்க தெரிந்த மனமே.

0: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, இந்த நேரத்திற்கான மக்கள் தீர்ப்பினுடைய முன்னணி நிலவரங்களை பார்த்து விடுவோம். அதற்கு முன்னால் இன்று நம்மோடு இந்த அரங்கத்தில் மூத்த பத்திரிகையாளரான திரு குமார் ராமசாமி ஆதித்யன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னணி நிலவரங்களை நாம் பார்த்துருவோம். இதுவரை 232 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அஃபீஷியலாக அரசாங்கத்தினுடைய ஒரு தேர்தல் வெப்சைட்லேருந்து வரக்கூடியது. அதில் தாவேக்கா 104 இடங்களிலும், அதிமுக 67 இடங்களிலும், திமுக 40 இடங்களிலும், பாமக 7 இடங்களிலும், காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும், பிஜேபி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 தொகுதிகளிலும், விசிக தேமுதிக அமமுக மற்றும் புதிய தமிழகம் தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக தலைவர் விஜய், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் வந்து நமக்கு வந்து பல முக்கியமான செய்திகள் வந்து தெரிய வருகின்றன. குறிப்பாக சார் ராமசாமி சார், குமாராமசாமி சார், ஒரு ட்ரெண்டு வந்து க்ளீனாக செட் ஆகிடுச்சு. என்ன விதமான ஒரு போக்கு வந்து இப்போ உருவாக போகிறது என்பது, முன்னிலை நிலவரங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நம்மை நகர்த்துகிறதா, எப்படி சார் இதை பார்க்குறீங்க?
2: இப்போது இருக்க நிலவரப்படி 234 தொகுதிக்கு முன்னணி நிலவரம் வந்துட்டு, அதாவது 108 தொகுதி தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கு. அவருக்கு வந்து 118 தானே வேணும், இன்னும் 10 தொகுதி தான் வேணும். ஏன்னா ஒவ்வொரு பல 40 மேற்பட்ட தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் 500 இருக்குது. சென்னை மட்டும்தான் விதிவிலக்கு. சென்னையில் முதலமைச்சர் உட்பட பல கிட்டத்தட்ட 30 எல்லா அமைச்சருமே கிட்டத்தட்ட பின்தங்கிட்டாங்க. எல்லாமே வாக்கு வித்தியாசம் 12,000-14,000 போயிட்டுருக்கு. மற்ற ஊர்களெலாம் 2,000 அப்படி கூடிகிட்டுருக்கு. அதனால் இப்போ இன்னும் அடுத்த சுற்றுலாம் வரும்போது இன்னும் ஒரு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முன்னால் முன்னணி நிலவரம் 115 வரைக்கும் இருந்துது தமிழக வெற்றி கழகத்துக்கு. அதனால் தனித்து கூட ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்குது. இன்னமும் திமுக கூட்டணியில் ஏற்கனவே அந்த தேர்தலுக்கு முன்னாலேயும் சரி, தேர்தல் முடிந்த பிறகும் கூட்டணி கட்சிகளுடைய ஒரு உரசல் போக்கெல்லாம் இருந்துச்சு. ஆனால் 1-2 கட்சிகளுக்கு வருமா, 1-2 தொகுதி வந்தால் கூட அந்த கட்சிகள்லாம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகலேருந்தும் அந்த கூட்டணியிலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அமையலாம். அந்த மாதிரி ஒரு இருக்குது. இல்லாட்டா அதிமுக வந்து 2வது பெரிய கட்சியாக, அந்த கூட்டணி 2வது பெரிய கட்சியாக வந்திருக்கு. போன தடவை மாதிரி அவங்க அதே இதை தக்க வச்ச மாதிரி இருக்குது. திமுக வந்து எதிர்பாராத வகையில் 3வது இடம் தள்ளப்பட்டு விட்டது. ஏன்னா ஆண்டி இன்கம்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கு. ஒன்று, 2வது திராவிட இயக்கத்துக்குன்னு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மொத்த மொத்தமாக ஒரு ஓட்டு வங்கி, பிற்பட்டோர் சிறுபான்மையினர் பட்டியலின மக்கள்லாம் ஒரு ஓட்டு வங்கி இருந்துச்சு. அந்த ஓட்டு வங்கியை வந்து விஜயின் தமிழக வெற்றி கழகம் உடைத்து எறிஞ்சிருக்கு, தகர்த்து எறிஞ்சிருக்கு தான் சொல்லணும். அது அந்தளவு புதிய ஒரு பெரிய மாற்றத்தை கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு பிறகு மாற்றத்தை வந்திருக்கு. அதுவும் ஒரு நடிகர் வந்து எம்ஜிஆர் கூட சொல்ல முடியாது, அவர் கூட இடையில வந்தார். என்டி ராமராவ் ஆந்திராவில் பண்ணார், எடுத்த உடனே வந்து ஜெயித்தார். அதே மாதிரி அந்த ஒரு இதை வந்து விஜய் வந்து வந்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு அது பெரிய இது.
3: சார், இதுவரையில் நான் கூட நிறைய தேர்தல் பார்த்துருக்கேன். 3வது அணின்னு ஒன்று தமிழ்நாட்டில் வரும்போது ஏறக்குறைய அது ஜெயிச்சதே கிடையாது.
2: ஆமாம்,
3: பல கட்சிகள் சேர்ந்து அமைச்ச மக்கள் நல கூட்டணி கூட 6% மேலே தரல. விஜயகாந்த் மாதிரி ஒரு நடிகர் வரும்போது, கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வரும்போது ஏற்படாத மாற்றம். இவர் மேலே என்ன நம்பிக்கையில் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க?
2: இல்லை, அதாவது இதுக்கு பின்னணி என்ன பார்க்கணுன்னா, தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே அதாவது திமுக அதிமுகவை பிடிக்காமல் அதிருப்தி அடைஞ்ச பிடிக்காத ஒரு கூட்டம் வந்து ஒரு வாக்காளர் வந்து அதிகரிச்சுட்டே வராங்க. முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் நாம் தமிழர் கட்சி சீமான், அவர் வந்து ரெண்டுக்குமே எதிராக ஒரு வாக்கு வங்கி ஒரு வாங்கி 8% வரைக்கும் கொண்டு வச்சுருக்காரு. அப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் பாரதிய ஜனதா தலைமை அண்ணாமலை கொண்டு

0: ஒரு மாற்றம். அவரும் ரெண்டு இயக்கத்துக்கு எதிராக தான் பண்ணியிருந்தார். அது ஒரு வாக்கு வங்கி. இப்படி ரெண்டு மூணு வங்கி வங்கி அப்படி சேர்ந்துக்கிட்டே வரும்போது விஜய் வந்து மூன்றாவது வறும்போது ஒட்டுமொத்த இதை சேர்ந்து அவர் அறுவடை பண்ணிட்டார். அதான் அந்த அடிப்படையில் வந்துட்டார். இந்த இதுவரைக்கான மூன்றாவது அணிங்கிறது வந்து
1: தமிழர் கட்சி, அந்த
0: அண்ணாமலையினுடைய வருகை, அவங்களாம் புது வாக்காளரை சேர்த்துக்கிட்டே வந்தாங்க ரெண்டுமே
1: சேர்ந்து.
0: ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ நீங்கள் நாம் தமிழர்ல எங்கே சீரோ தான் வருது இன்றைக்கி.
1: எப்பவுமே ஜீரோ
0: தான் இல்லை. வாக்கு வங்கி 8% வாங்கியிருந்தாங்க. ஓட்டு இடம் வாங்காட்டா கூட ஓட்டு வாங்கியிருக்கோம். ஓட்டு வங்கி இந்த இடம் ஓட்டு வங்கியும் சரி இங்கே போயிருக்கோம் தமிழ் வெற்றி காலத்து போயிட்டு. அதே மாதிரி தான் அந்த மூணாவது ஃப்ரெண்டுன்னு இதுக்கு முன்னால் மூணாவது ஃப்ரெண்டு வர்ற தலைவர்லாம் விஜயகாந்த் வந்தார் ரொம்ப நாளைக்கு முன்னால். அவர் வந்து கடைசியில் போகிற அவரும் ஒரு கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டார். அதனால் அதை வந்து மாறி போச்சு. இதனால் அந்த இப்போ அந்த ஓட்டு வங்கி வந்து திமுக பக்கம் எப்படி செய்ய போச்சு. இவங்க தான் அண்ணாமலை சீமான் இவங்க தான் தொடர்ந்து அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டியான ஒரு ஓட்டு வங்கியை கொண்டு வந்தாங்க. அதை வந்து விஜய் வந்த பிறகு அவருடைய ஆதரவாளர் புது வாக்காளர்கள் இந்த மூணு. இது போக திமுகனாலே சிறுபான்மையினுடைய ஓட்டு வங்கின்னு ஒரு கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் காலங்காலமாக கடைப்பிடி அதை வந்து தகர்த்துருக்கு. அதையும் விஜய் வந்து ஒரு
1: இப்போ ரெண்டு பெரிய கட்சியும் ஒரு அலைன்ஸோடு இருக்குது. அதாவது ஒரு அலை அதுக்கு அங்கே நிறைய கட்சி அலைன்ஸ் இருக்குது, இங்கே கொஞ்சம் அலைன்ஸ் இருக்குது. அந்த அலைன்ஸ் கட்சியினுடைய ஓட்டுகள் இதெல்லாம் கணக்கு பண்ணாங்க. விஜய் ஏறக்குறைய தனியாக நின்னார். ஒழுங்காக எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் கூட பண்ணலைன்ற குற்றச்சாட்டு மாதிரியும் அவர் மேலே வச்சாங்க. எல்லா இடத்துக்கும் ஏறக்குறைய எடப்பாடி வந்து எல்லா ஊருக்கும் ரெண்டு தூரம் போயிட்டு வந்துட்டார். இதையெல்லாம் மீறி இவர் மேலே இவ்வளோ பெரிய அபரிமிதமான நம்பிக்கை, வெறும் அதிருப்தி மட்டும் காரணம்
0: மட்டும் இல்லை. சினிமா செல்வாக்கு பெரிய இது. முன்னால் வந்து ரஜினிகாந்த் வந்து பாட்சா படம் நடிக்கும்போது திரை உச்சத்தில் இருக்கும்போது அப்போது எம்ஜிஆருக்கு வலதுகரமாக அந்த ஆரம் இறப்ப சொன்னார், இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் சிஎம் நீங்கள் தான். அவர் வரல. ஆனால் இவர் அதே மாதிரி உச்சத்தில்
1: ஓய்வு மிஸ் பண்ணிட்டாரு
0: ஆனால் இவரை வந்து அந்த ஓய்வு பெறுமாத வரல. அவர் பீக்கில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 15 வருஷமாக நம்ம ரஜினி சூப்பர் ஸ்டார் சொன்னால் கூட ரியல் சூப்பர் ஸ்டார் இவர் தான். தமிழில் வசூலில் எல்லாத்தையும் பார்த்தான். அதை விட்டுட்டு வந்திருக்காது. அது செல்வாக்கு ஒன்று, அது பெருசாக அவருக்கு வந்து இது பண்ணியிருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலையும் வந்து முன்னால் மாதிரி ரெண்டு கட்சி மட்டுமே இருந்தாலும் இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து பெருகிட்டே போகுது. ஒவ்வொரு கட்சியிலையும் பிஜேபி அந்த மாதிரிலாம் வலுத்து அவங்களுடைய ஓட்டு சேர்லாம் கூட்டிகிட்டே போகுது. இங்கேயும் கூடுதலாக சீட்டு, காங்கிரஸ் கூடுதல் சீட்டு, சிறுமாவளம் கூடுதல், தேமுதிக அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படி பிரிஞ்சிட்டே வருது.
1: எல்லா ஓட்டு
0: ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா திமுக ட்ரெடிஷ்னல் ஓட்டை அப்படியே பிரிச்சுட்டே வராங்க. ஈவன் இப்போ திமுகனாலே முஸ்லீம் லீக்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கும். இப்போ அதிலே 6 கட்சி இருக்குது, 4 கட்சி அவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க. இப்போ எல்லாமே பிரிஞ்சுது. இந்த எல்லாத்தையும் இவர் வாங்கிட்டார். இளைஞர்கள் ஜென்சி தலைமுறைன்னு சொல்லலாம். அந்த ஜென்சி தலைமுறையை முழுக்க முழுக்க அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு.
2: இல்லை சார், பொதுவாக இப்போ சொல்லுவாங்க
1: அதுக்கூட ஒரு 8-12 தானே டோட்டல் பாப்புலே ஓட்டர்
0: பாப்புலேஷன்ல. இந்த கூட ஒவ்வொன்றே கொண்டு வந்துட்டார்ல, ஒவ்வொன்று கொஞ்சமாக சேர்த்து
1: 108-110
0: இது போக
1: கிராஸ் பண்ணுவாருன்னு
0: நினைக்கிறேன். ஆமாம், இது போக வச்சு பிறகு தமிழ்நாட்டில் அந்த ஊழல், அந்த குற்றச்சாட்டு, இந்த போதை கலாச்சாரம், பாலியல் பெண்கள் அதெல்லாம் பெரிய அளவில் பிரச்சாரம் இருந்துச்சு. இன்னொன்று நீங்கள் இது மாதிரி நேரில் போய் தான் இப்போ ஓட்டு கேட்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்து கிடையாது. டிஜிட்டல் யுகத்தில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அவரே சொல்லி, ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன், இருந்தப்பறம் தான் வந்திருக்கேங்க. அதே மாதிரி அந்த இதான் பிரச்சாரத்துக்குள்ள போகலை. இன்னொன்று பணபலத்தையும் முறியடிச்சிருக்காங்க. இந்த திமுக அதிமுக கூட்டத்தையும் வந்து பணபலம் பெரிய அளவில் விளையாடிச்சு. அதே இல்லாமல் இவங்க வந்து அந்த பணபலம் இல்லை. வேட்பாளரே யாருன்னு தொகுதி மக்களுக்கே
1: தெரியல.
0: தெரியாது
1: யாருக்கும், நமக்குமே தெரியாது,
0: நமக்கே தெரியாது, அவருக்கே தெரியுமா. அவரே 105 வேட்பாளர் மற்ற கட்சியில் வந்தவங்களும் தான் கிடையாது நிப்பாட்டினாரு. அவரே பல தொகுதி போகல.
2: ஒரு முக்கியமான செய்தி சார், பொதுவாக வந்து இந்த ஆன்டி இன்குமன்சி வாக்கு, எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறது பொதுவாக நேரடியாக அதிமுகவுக்கு தான் போனோம்.
0: அது இங்கே வந்துட்டு,
2: அது முழுசாக இங்கே வந்துருச்சு,
0: வந்துட்டு.
2: அப்போ இப்போ வந்து அந்த ஏன் வந்து அதிமுகவில் அந்த ஆன்டி இன்குமன்சி முழுசாக பெற முடியல சார்?
0: இல்லை அவங்க எப்படின்னா, அவங்க வந்து விஜய் அளவுக்கு அவங்களால களத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணலைன்னு தான் சொல்ல முடியும். அவங்க பிரச்சாரம் ரீச் ஆகலை, பண்ணார், கஷ்டப்பட்டு எடப்பாடி பண்ணால் ட்ரெடிஷ்னல் பிரச்சாரம். இவங்க வந்து புது மாடலில் இவங்க வர்றாங்க, இப்போ லேட்டஸ்ட் மாடலில் இவங்க வர்றாங்க, அது வந்து ரீச் ஆகிட்டு
1: சோசியல் மீடியா.
0: கடைசி நாள் விஜய் பேசின பேச்சு வந்து எல்லாரும் கடுமையாக ரீச் ஆச்சு. அந்த மாதிரிலாம் பிரச்சாரம் ஆச்சு. அதை தான் அவங்க மெயினாக பார்க்கணும். ஒரு விஜய் ஒரு அவங்களாம் நம்ம நேரில் வேட்பாளர் வரணும்னு நினைக்கிறோம். இவன் நினைச்சா விஜயனுடைய ஏலகிராம் வச்சு ஓட்டு கட்டாங்க. விஜய் கட்சி பொம்மைத்தி கொண்டு போய் ஓட்டு கட்டாங்க. அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க.
1: அதுதான் சொல்கிறேன்,
0: அந்த இதுதான் அவர் ரீச் ஆகிட்டார். இன்னும் அவர் நடிகர், ஏன்னா ஏற்கனவே அவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இது. அது ஒரு இது. இன்னொன்று, தமிழக மக்கள் வந்து எப்போவுமே தமிழ்நாட்டில் கொண்ட 10-6 வருஷத்தில் பாருங்கள், மொழி சிறுபான்மை, மத சிறுபான்மை இவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வகையில் இவர் மத சிறுபான்மை, அதுவும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவருக்கு. இன்னொன்று, திமுக அதிமுக இப்போ உருவாக்கி வச்ச கலாச்சாரமும் அதுதான். தமிழ்நாட்டில் வந்து மத சிறுபான்மை ஒரு ஆளை வந்து யாரும் பின்பாயின் பண்ணி பேச மாட்டாங்க. அது அவர்

0: பெரிய
1: இல்லை. திராவிட இயக்கங்களுக்கு இது ஒரு புல் ஸ்டாப்னு நினைக்கலாமா?
0: புல் ஸ்டாப்னு அது நினைப்பது. ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு அதை தன்னுடைய ஓட்டு இந்த ஆதரவை தக்க வைக்கிறாங்கிற பொருள் அது ஞாபகம் பார்க்கணும். இப்போ அடுத்த
1: வாக்குறுதிகள்லாம் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு.
0: இல்லை வாக்குறுதி கொடுத்தா அந்த இலவசம்லாம் நம்ம சொல்கிறோம், மக்கள் அதை போட்டாவே கருதலையே. 8000 கூப்பன் வேண்டாம்,
1: அவருமே கொடுத்துருக்காரு, அவருமே கொடுத்துருக்காரு.
0: இருந்தாலும் அதை யாரும் கருதுன மாதிரி தெரியல. இவர் தருவார், ஏன்னா கொடுத்தவங்கள ஏற்கனவே கொடுத்தவங்கள தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா அவர் 30,000 தரனார், அவர் பல்லவல்லி பிரசாத் பையன். இவங்க 10,000 கொடுத்தோன்னு ஓட்டு போட்டாங்க. அதை பின்படி தான் இவங்க ஒன்று 5,000 கொடுத்தாங்க, அது ஓட்டு போடுவான்னு நினச்சேன். அதில் கொஞ்சம் அவங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, மும்முனை போட்டியில் 3வது முனையில் வர்றவங்க 10% ஒரு நாள் வாங்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து
1: கிட்டத்தட்ட
0: 35-45 வாங்கிட்டார்.
2: திருமாவளவனுடைய
0: விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டு மெயினா இவருக்கு போயிட்டு, அது சிறுபான்மையர் ஓட்டு முக்காவாசி போயிட்டு, பாதிக்கு மேல போயிட்டு. ஏன்னா திருமாவளவன் ரெண்டு பேரு இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர் ஓட்டு கடுமையா போயிட்டு, இளைஞர் இளங்கும் பெண்கள் அவங்க ஈவன் சர்ச்சில் சொன்னா கூட யாரும் கேட்க மாதிரி இல்ல, அவங்களும் அந்த இதில் போட்டாங்க. இஸ்லாமிய பெண்கள் மத்தியில் இந்த போதை கலாச்சாரம் வந்து ஒவ்வொரு கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது வந்து ஒரு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பெண்கள் மத்தியில் குறிப்பாகவே. அதனால் அவர் அது வந்து தான் அவருக்கு ஒரு ஆதரவு பெற்று கொடுத்தோம்.
2: ஸோ இப்போ அது வந்து இப்போ இன்னொரு சிக்கல் இருக்குது சார். இப்போ 118 அவர் டச் பண்ணணும், இப்போ 118 டச் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வந்து என்ன சிக்கல் வரும்னா, இப்போ 118 கூட போதாது. என்னன்னு நீங்கள் முழுசாக ஆட்சி அதிகாரத்தை 5 ஆண்டுகள் நீங்கள் தொடரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ 118 தொடரணும், ப்ளஸ் அதுக்கு மேலே குறைஞ்சபட்சம் 130 தேவைப்படும். அப்போ 130 தேவைப்படுதுன்னா அதுக்கு வந்து மற்ற கட்சிகள்லாம் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: திமுக கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் யாராவது வந்தால் போக வாய்ப்பு இருக்கு, அதிமுக கூட்டணியிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஜேபி தனியாக
1: கட்சி கூட போக,
0: விஜயகாந்த் அன்புமணி அவங்கெல்லாம் கூட வாய்ப்பு இருக்கு,
1: இருக்கு.
0: ஆமா, அவங்க ஏன்னா அவங்க தான் இப்போ கிட்டத்தட்ட இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சியும் அவர் நம்ம தேமுதிகவும் அவர் பாடாளுமன்ற கட்சியும் ஓரளவு அவங்க வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்க
2: மாதிரி
0: வாங்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. பிரேமலா தான் பையன், ரெண்டு பேருமே முன்னிலையில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களாம் வாங்கியிருக்கப்போ அவங்களில் கொஞ்சம் பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அம்மா கூட சொல்லலாம், ஆட்சியில் பங்கு கொடுத்தா துணை மூலம் கொடுத்தா போயிடுவாங்களே. அந்த மாதிரி இப்போ அவரே யாருங்க ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு தானே வந்தார். ஈவன் காங்கிரஸ் கூட, காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க எப்படின்னு தெரியல, பட் அவங்க ஒன்று ரெண்டு பேர் ஏற்கனவே கூட்டணி அமைக்கும் முன்னாலேயும் பிரச்சனை, அமைச்ச பிறகும் பிரச்சனை, இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ராகுல் காந்தி நினைச்சது அவர் ஏற்கனவே சொன்னார், இங்கே தான் போகணுன்னாரு. லோக்கல் காங்கிரஸ்காரங்க வந்து அதை பா சிதம்பரம் அணியெல்லாம் அதை விரும்பலை. இப்போ அவர் சொன்னது தான் சரியா போச்சு. அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு ஃபுல் மெஜாரிட்டியில் வந்திருப்பாங்க காங்கிரஸும். அவங்களும் ஒரு புது எழுச்சி வந்திருக்கு அவங்களுக்கு. காங்கிரஸ் அதை கைவிட்டாங்க, இன்னமும் அநேகமாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தலைவர்லாம் செல்வ பிறந்தது கூட பின்னணியில் தான் இருக்காரு.
2: ஆமாம், ஆமாம். இப்போ என்னென்ன, இல்லை இப்போ இதில் என்ன சிக்கல் வரப்போகுதுன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு கூட்டணிகளில், பெரிய கூட்டணிகளில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் வந்து வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ எல்லாருக்கும்.
0: கட்டாயம் போகும்.
2: அது போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த 125 இடங்களாவது கண்டிப்பாக நீங்கள் தாவேக்காவுக்கு கிடைத்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா சார்?
0: ஆமாம், இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ நம்ம அந்த லீடிங் வந்து, சரி இப்போ எடப்பாடி வந்து 200 ஓட்டில் என்னமோ 200 ஓட்டில் ட்ரெயிலிங்கில் இருக்கான்னு சொல்கிறோம், மாறுது சில இதில். 500 ஓட்டிலே மாறிக்கிட்டு இருக்கு. சென்னை மட்டும் தான் கொஞ்சம் அந்த பெர்சன்டேஜ் கூட்டிகிட்டு இருக்கு வித்தியாசம். அதனால் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும், 10 hour 1 hour பார்த்தா தெரிஞ்சிடும்.
2: ஆமாம், ஏன்னா பல இடங்களில் நீங்கள் வந்து ஒரு 5000 வாக்குகள் மேலே போன இடங்கள் வந்து கொஞ்சமாக தான் இருக்கே தவிர, மற்றதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அதே ஒரு 500 வாக்குகள் 1000 வாக்குகளுக்குள்ள தான் இந்த வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரியான இடங்களில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ இது கடைசியாக
1: ஒரே ஒரு கேள்வி, பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டு ஏறக்குறைய ஒரு பார்ட் ஆஃப் தி தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் விஜய்க்கு, விஜய் அங்கேயும் தானே தெரிஞ்சிருப்பாரு வீட்டுக்கு வீடு.
0: ஆமாம்,
1: ஒன்றுத்தில் கூட லீடிங் கூட இல்லையே சார்.
0: பாண்டிச்சேரி கல்ச்சர் வந்து வேற, அங்கே வந்து இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு தனிப்பட்ட கல்ச்சர் தான் அங்கே பெரும்பாலும் இருக்காது. ஒரு நடிகர் அந்த மாதிரிலாம் பெரும்பாலும் இல்லை. அன்னொன்று ஆட்சி காசு வாங்கிட்டு மாறுறது எல்லாம் அதெல்லாம் நடக்கும், தேர்தலுக்கு பிறகு கட்சி தவறெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஆளை நம்பி போகிறான் அந்த மாதிரிலாம் ஏடிமுகே ஆளே இல்லாமல் போயிட்டு இருந்த கட்சி, அங்கே இல்லாமலே போயிட்டு இருக்காங்க. ரெண்டு சீசன் இருக்கிற நிலமுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
1: சார், இப்போ தமிழ்நாடு ரொம்ப படித்தவங்க அது இதுன்னு சொல்கிறோம்.
0: ஆனால் தமிழ்நாடு தான்
1: இப்படி ஒரு, அதாவது ஒரு ஒரு எம்ஜிஆர் வந்தாரே, ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு அவருக்கு, ஏற்கனவே ஒரு பாலிடிக்ஸில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே கூட ஒரு கிளாரிட்டி கிடையாது. எதை புரிஞ்சு இதை ஏற்றுக்கிட்டாங்க
0: மக்கள் வந்து நம்ம நினைக்கிறோம். அதாவது மக்களும் பாதிக்கு

0: ஜாதி மக்கள் வந்து அவரே ஏற்றமாக கிடையாது. 30-35% தான் அவருக்கு கிடைச்சிருக்கோம். ஏன்னா மீதி இவங்க ஒரு 30% வாங்கியிருப்பாங்க. அப்படி தான் மூணில் ஒரு பங்கு தான் வாங்கியிருக்காங்க.
1: அவர் பிரிப்பாரு நாங்கள் எதிர்க்க எதிர்த்து ஓட்டை இப்போ இவர் பிரிச்சுட்டாரு.
0: இவர் வந்து திமுக ஓட்டை அதிகமாக பிரிச்சுட்டாரு, அதான் மெயின். இப்போ அது பெரிய
2: இப்போ முக்கியமான செய்தி சொல்கிறேங்க. அதாவது இப்போ பொதுவாக இவர் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை தான் பிரிப்பாருன்னு சொன்னால், இப்போ கோர் திமுக வாக்கையுமே இவர் பிரிச்சிருக்கதா தானே?
1: இவங்க பிரிச்சிருக்காங்க, விஜய் ஓட்டை ஆயிடுச்சு.
2: இல்லை இல்லை, இப்போ அதுதான் இப்போ இப்போ வந்து இவங்க இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, திமுகவுடைய வாக்கையும் பிரிச்சிருக்காரு, அதிமுக வாக்கையும் பிரிச்சிருக்காருன்னு தான் நான்
0: எடுத்துக்கிறேன். திமுக தான் அதிகம் பிரிச்சிருக்காரு.
2: ஆமாம் ஆமாம், அதிகமாக ஆமாம்
0: அதிகமாக திமுகவுடைய ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்
1: ஓட் பேங்கிங் எடுத்திருக்காரு.
0: ஆமாம், அதாவது திமுக ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் ஓபிசி,
1: சென்னை
0: எஸ்சிஎஸ்டி, முஸ்லீம்ஸ், இதை வந்து கண்டிப்பாக அவர் பட்டியல் மக்கள் வாட்டை கண்டிப்பாக ஏன்னா திருமாவளவனுடைய தான். அதனால தான் அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து குழப்பமான கருத்துக்களை தொடர்ந்து திருமாவளம் சொல்லிகிட்டே வந்த காரணம் அவர் இங்கே போக வேண்டியவர் தான். அதை வரைக்கும் அங்கேயே தான் கூட்டிகிட்டு போனோம்னு வந்தார், முடியல. எப்படியோ பிடிச்சி நிப்பாட்டாங்க, காங்கிரஸையும் பிடிச்சி நிப்பாட்டினாங்க. ஆனால் அந்த ஓட் பேங்கை கொண்டு போயிட்டாங்க அங்கே. ஏன்னா கிராமங்களில் அங்கெல்லாம் அந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் அந்த மீனவர் பகுதியில் தான் போட்டுக்கெல்லாம் கலர் அடிச்சிட்டான். அப்போவுமே விசில் தேவகங்கள்லாம் அடித்து ஓட்டிட்டான். அந்த கடற்கரையில் நம்ம கடற்கரை மாவட்டங்களுக்குல அந்த கடற்கரையோர மாவட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வரைக்கும் அந்த ஃபுல்லாக
1: அவங்க ஒரு அந்த பஞ்சாயத்திலேயே முடிவெடுத்தது சொன்னான்.
0: ஆமாம், முடிவெடுத்துறாங்க. அப்படி தான் அவங்களாம் அவங்களாம் 200 வருஷத்துக்கு முன்னால் கன்வெர்ட் ஆனவங்க. இங்கிலீஷ்காரங்க வந்ததுக்கு முன்னாலே
1: பண்ணுவாங்க.
0: அவங்க மத்தியில் வந்து பெருவாரியான ஆதரவு விஜய்க்கு இருக்கு.
2: இல்லை இப்போ இதில் பெரிய ஒரு முதல் முறையாக இப்படிப்பட்ட ஒரு ஃபோர் கார்னர் கான்டெஸ்ட்டில் இப்படிப்பட்ட ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நாம் சந்திக்கிறோமோ சார்?
0: ஃபோர் கார்னர் சொல்கிறோம்,
1: தொங்கு சட்டமன்றம் மட்டும் இல்லை, எப்பவுமே மூணாவதை வந்து ரிஜெக்ட் பண்ண தமிழ்நாடு மூணாவதை தூக்கி மேலே வச்சிருக்கு. மற்ற ரெண்டு பேரை பக்கத்து பக்கத்தில்
0: இருக்கு. அதான் அதுக்கு வந்து பாதிக்கு போய் எனக்கு பக்கம் விஜயனுடைய தனிப்பட்ட அந்த சூப்பர் ஸ்டார் சினிமா நடிகர் ஒரு அதனுடைய பெரிய செல்வாக்கு பெரிய முக்கியம், அதை நம்ம மறுக்க முடியாது. அதனால தான் அவர் வந்திருக்காரு.
1: இவருக்கு இதை தக்க வச்சுக்க வாய்ப்பு இருக்காது.
0: தக்கன்னா இப்போ எப்படி ஆட்சி நடத்துகிறா போகுது? ஏன்னா அடுத்து எடுத்த உடனே மாநகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரும், அடுத்து பார்லிமெண்ட் வரும். அதில் அவர் என்ன பிளான் பண்ண போகிறாருன்னு
1: தெரியணும். அங்கே நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து
0: கொடுக்கணும், அப்படி இருக்கலாம்.
2: இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா சார், இப்போ நம்ம வந்து தாவேக்கா மற்றவங்களாம் பார்க்குறோம், நாத்தாக்கா ஒரு இடத்துல கூட அவங்க வந்து முன்னிலை வகிக்கவே இல்லை. அப்போ அவங்களுடைய அந்த இளைஞர் வாக்குகள் அல்லது அவர் வந்து எதிர்பார்த்த அல்லது வந்து இத்தனை நாளாகவும் கட்டுக்காத்த அந்த இளைஞர்கள் வந்து முற்றிலும் வந்து இன்றைக்கி மாறியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா சார்?
0: இல்லை, அவர் 10-15 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த ஒரு குரூப்பை வளர்த்துக்கிட்டே வந்தார். சித்தாந்த அடிப்படையிலையும் அவங்களை வளர்த்துட்டு வந்தார். வெறுமனே ஒரு இப்போ இவர் மாதிரி சினிமா கவர்ச்சி தான் கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியாது. அவர்கள் ஒரு கொள்கையை வச்சு பண்ணிகிட்டு இருந்தார். ஆனாலும் அந்த இளைஞர்கள்லாம் 20 வயசு அந்த கட்சிக்கு வந்தவன், 30 வயசு 32 அவனோட தனிப்பட்ட வாழ்வாதாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த கட்சியில் என்ன பலன் கிடைக்கிது? எப்பவும் தனித்தனியே தோத்தே போனால் என்ன ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்க முடியல. அப்போ அவருக்கு இடையில ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணி ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா அவர் பண்ணியிருக்க ஒரு வின் பண்ணியிருக்க முடியும். அதனுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். இன்னொன்று, அவர் கட்சியில் அதிகம் இருந்தவங்க வந்து இதே மாதிரி தான், இந்த திமுகவுடைய ஓட் பேங்க் மாதிரி அவரும் இஸ்லாமியர்கள் தலித் மக்களும் அதிகம் இருந்தாங்க.
1: இல்லை சார், இப்போ நீங்கள் பெரிய பத்திரிகை அனுபவம் உள்ளவர், நான் கேட்குறேன், அடுத்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதை நோக்கி போவோம்?
0: இல்லை, விஜய் வச்சு மட்டும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தான் போக முடியும். ஏன்னா இப்போ வந்து தேசிய கட்சிகளுடைய தாக்கம் வந்து இப்போ பாஜக வந்து ரொம்பவும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து அண்ணாமலை வச்சு பண்ணாங்க. ஆனால் அண்ணாமலை இடையில மாற்றினது பெரிய ஒரு அவங்களுக்கு சர்க்கிள் ஆகிப்போச்சு. அது ஒரு பெரிய அவங்க பண்ண தப்பு. அதனுடைய அதை வந்து அந்த இதெல்லாம் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஆதரவாளர் ஒரு குரூப்பை வந்து அவங்கெல்லாம் நாங்கள் இங்கே தான் போடுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம், விசிலுக்கு போடும் தான் சொல்லிட்டு இருக்கோம்.
1: கடைசியில் அண்ணாமலையே ஒரு பெரிய இதுன்னு தான் சொல்லியிருந்தோம்.
2: இப்போ நம்ம வந்து நம்முடைய அரங்கத்தில் திரு வினோபா பூபதி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அவர்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார். வணக்கம் சார். இப்போ உங்களுடைய கூட்டணியினுடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்த்துக்கோ.
1: எத்தனை தொகுதியில் சார் முன்னணியில் இருக்கிறீங்க?
3: இன்னும் ஃபோர்த் ரவுண்ட், மேக்ஸிமம் ஃபோர்த் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு நிறைய இடத்துல. ஸ்டில் அனதர் 10 more rounds இருக்கு நிறைய இடத்துல. ஆவரேஜாக வி ஆர் வெரி பாசிட்டிவ். எங்களோட கவுண்ட் வந்து 10+ வரும் அப்படின்றத ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இது இந்த ட்ரெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இவங்க எல்லோரும் பேசியிருப்பீங்க ஏற்கனவே, இட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெண்டாக இருக்குது அப்படின்றாங்க. டெஃபினட்டாக ஆன்டி இன்கம்பன்சி நல்ல ப்ளே ஆகிருக்குது, நல்ல விசிபிளாக தெரியுது. பீப்புள் வந்து திமுக ஆளுகிற திமுக அரசு மேலே ஒரு தங்களுடைய ஆதங்கத்தை, தங்களுடைய கோவத்தை

0: காமிச்சிருக்காங்கன்றது தான் ஃபஸ்ட்டு இன்ஃபரன்ஸ். இது நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா நிறைய அமைச்சர்கள் குறிப்பாக அர்பன் ஏரியாஸில் வந்து அவங்க வந்து
1: இல்லை, முதலமைச்சர் துணை முதல்வர் உட்பட எல்லாமே ட்ரையலிங் தான்.
0: ஆமாம், அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இட்ஸ் அ கிளியர் மெசேஜ். அதாவது ரூலிங் பார்ட்டி பீப்புளோடைய மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அது உங்களுக்கே தெரியும், அர்பன் ஏரியாஸில் வந்து ரொம்ப காலமாகவே நகர்ப்புறங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும்னு எல்லாருமே பார்த்தாங்க. அது ஓட்டு வந்து இப்போ புதிய கட்சியான தாவேக்கருக்கு வந்திருக்கு அப்படின்றது நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் பார்க்க முடியுது. இன்னும் ரவுண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock மேலே தான் ஒரு கிளியர் இண்டிகேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்றது தெரியுன்றது என்னுடைய
1: இது ஒரு இண்டிகேஷனாக நீங்கள் ஏற்றுக்கலாம்.
0: இது இண்டிகேஷன், பட் ஸ்டில் அனதர் 10 more ரவுண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய கான்ஸ்டிடியூன்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி வந்தேன், ஹோப்ஃபுல்லி 3000 to 4000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் சிலது இருக்காங்க, சிலது 1000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. அதாவது தாவேக்காக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற

0: உங்களுக்கே தெரியும், அர்பன் ஏரியாஸில் வந்து ரொம்ப காலமாகவே நகர்ப்புறங்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அது ஓட்டு வந்து இப்போ புதிய கட்சியான தாவேக்கருக்கு வந்திருக்கு அப்படின்றது நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் பார்க்க முடியுது. இன்னும் ரவுண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock மேலே தான் ஒரு கிளியர் இண்டிகேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்றது தெரியுன்றது என்னுடைய
1: இண்டிகேஷன்.
0: பட் ஸ்டில் அனதர் 10 more ரவுண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய கான்ஸ்டிடியூன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணி வந்தேன். ஹோப்ஃபுல்லி 3000 to 4000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் சிலது இருக்காங்க, சிலது 1000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. அதாவது தாவேக்காக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற தொகுதிகளில் பல தொகுதிகள், அதிமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிற தொகுதிகள். நான் என்ன நினைக்கிறேன்னா அது கொஞ்சம் பிக்கப் ஆகி கொஞ்சம்
1: அடுத்த
0: ரவுண்ட்ஸில் கொஞ்சம் பிக்கப் ஆகி வரும் அப்படின்றது எனக்கு தெரியுது.
1: ஸோ அந்த ஒரு 1000 or 2000 வாக்குகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேஞ்ச் வரும்னு நம்புறீங்க?
0: நம்புறேன், கண்டிப்பாக நம்புறேன். ஏன்னா இன்னும் அதாவது 10 more ரவுண்ட்ஸ் இருக்குது. 10 more ரவுண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ரவுண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஆவரேஜாக ஒரு ஒரு பூத்லேயும் பார்த்தீங்கன்னா தே ஹவ் ரேஷனலைஸ் த பூத் டூ ஆல்மோஸ்ட் 900 to 800 ரூட்ஸ்.
2: இப்போ காலையிலேருந்தே சார் வந்து இந்த லீடிங் ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருந்துச்சு, ஏடிஎம்கே ஈக்குவலாக வந்தது, தாவேக்கா கம்மியாக இருந்தது. ஒன்ஸ் தாவேக்கா அப்பர் ஹேண்ட் எடுத்த பிறகு கன்சிஸ்டண்ட்டாக அது அப்பர் ஹேண்ட் எடுத்துனே இருக்குது. இவங்கக்கிட்ட ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்குது, இது அதிகமாக அது குறையுது. இப்போ தாவேக்கா வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது, அவங்க போய் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கான அவங்களுக்கு அந்த மேண்டேட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கலையோ?
0: இன்னும் இல்லை, ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு நீங்களாம் ரொம்ப சீனியர்ஸ், யூ ஹவ் சீன் லாட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் பிஃபோர், பார்த்துருப்பீங்களே கண்டிப்பாக. நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock 11:30 ஒரு கிளியர் இண்டிகேஷன் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 140 சீட்ஸு, இப்போ யார் ஆட்சி அமைக்க போகிறாங்களோ அவங்க வந்து இன்னும் 140, 150, 160 பார்த்தீங்கன்னா ஹாஃப் வே மார்ஜின்லேருந்து ஒரு 40 seats, 50 seats அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் கூட்டணியோடு சேர்த்து. ஆனால் இப்போ அந்த நிலைமை
2: இல்லை.
0: ஸோ அப்போ என்னென்னா, ஸோ வெரி நம்ம டெக்னிக் அகடமிக்காக பேசுகிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, பொலிட்டிக்கல் இல்லைனா அகடமிக்காக பேசினா கூட 180 ரிக்குவயர்ட் நம்பர் நமக்கு வந்து வேணும். இன்னும் வந்து ஆஃப்டர் ஈவன் 4 ரவுண்ட்ஸில் கூட ஒரு லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்த அளவுக்கு கிராஸ் பண்ணல அப்படின்னும் போது நம்ம அந்த கன்க்ளூஷனை வித்இன் 1 or 2 hours ஆகும் அப்படின்றது தான் என்னோடது. அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஒரு 1 or 2 hours நம்ம வி கேன் வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 5 to 6 ரவுண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்றது நான் அகடமிக்காக சொல்கிறேன். பட் பொலிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹஸ் கிவன் அ மெசேஜ், ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. இது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிளியர் மேண்டேட் ஃபார் அ பர்டிகுலர் அலையன்ஸ் கொடுப்பாங்க தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு பீப்புள். ஒரி ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் சர்க்கம்ஸ்டன்சஸில் அவங்க வந்து அந்த அந்த அந்த அலையன்ஸுக்கே வந்து கம்மியாக கொடுத்தது வந்து ரொம்ப ரேரு. அலையன்ஸ் கவர்மெண்ட் இருந்திருக்கு 2006 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த ரிக்வயர்ட் மெஜாரிட்டி வந்தது அப்படி இருந்தது. அது ஒரு அக்கேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு, என்னோட லிமிடெட் அண்டர்ஸ்டாண்டிங் அது இருக்குது. இப்போ இதில் வந்து உங்களுக்கு 140, 150 ஒரு பார்ட்டி எடுத்திருந்தாங்கன்னா நம்ம இப்போ நம்ம வி கேன் கம் டு கன்க்ளூஷன். இப்போ அப்படி இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏர்லின்னு சொல்கிறது ரொம்ப ஏர்லி இல்லை, வி ஹவ் டு வெயிட் ஃபார் அனதர் 1 or 1.5-2 hours, அனதர் ஃபார் 4-5 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக தட் வில் பி அ.
1: இதே 110 அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமாவும் லீடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து
0: இன்னொரு 4-5 rounds அதுக்கப்புறம் அந்த லீடோட மார்ஜின் என்ன, இப்போ லீடோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலே இருந்ததுன்னா தென் இட்ஸ் அ டிஃபிகல்ட் கேஸ். லீடோட மார்ஜின் வந்து 1,000 to 2,000, 3,000 இருந்ததுன்னா தென் இட் இஸ் அ டிஃபரெண்ட் கேஸ், வி ஹவ் டு அனலைஸ். ஓகே, அது அந்த அந்த என்ன
2: நவ் இது ஃபோர் கார்னர் கண்டெஸ்ட்னால உங்களுக்கு லீடிங் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமாண்ணா? ஈவன் 300 ஓட் கேண்டிடேட் டிசைட் இல்லையா?
0: இல்லை நம்ம ஃபோர் கார்னர் ஃபைட் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து திமுக அலையன்ஸ், அதிமுக அலையன்ஸு, தாவேக்கா, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இவங்க மூணு பேர் இருந்திருக்காங்க. பட் என்னென்னா இந்த ஃபோர்த்து நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய டென்ட்டை மேக் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம் இது ஃபோர் கார்னர் ஃபைட்டு.
2: அவங்க பெருசாக லூஸ் பண்ணி
0: 28% 29% வில் மேக் அ
2: இல்லை
0: மார்ஜின். இப்போ அது என்னன்னா, அவரு நாம் தமிழ் கமிஷன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்டெஸ்ட் பண்ண இடத்துல நமக்கு ஒரு இந்த ஃபோர் கார்னர் ஃபைட் நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுது. அது இல்லாமல் நாம் தமிழில் வேறு ஏதாவது முக்கியமான தலைவர் இருக்கிற இடத்துல 1 or 2 கான்ஸ்டுவன்சியில் பார்க்கலாம். மீதி கான்ஸ்டுவன்சியில் 4 corner ஃபைட்ஸ் இல்லை, 3 corner இருக்கிறதுனால குறிப்பாக அர்பன் கான்ஸ்டுவன்சிஸில், என்னோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் என்ன சொல்ல முடியும்னா அர்பன் கான்ஸ்டுவன்சியில் ட்ரைஃபர்கேட் ஆயிருக்கு, கிளியராக தெரியுது, விசிபிளாக தெரியுது ட்ரைகார்ஃபேட். அது வந்து இந்த பேலன்ஸ் இஸ் டில்ட்டிங் டுவர்ட்ஸ் தாவேக்கா. இப்போ நாங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, நாங்கள் வந்து வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் நார்தன் தமிழ்நாடு. ஒரு விஷயத்தில் என்ன புரியுதுன்னா, அதிமுக அலையன்ஸ் நார்தன் தமிழ்நாட்டில் சேஃபாக இருக்காங்க இப்போ இருக்கிற நம்பர்ஸ்.
2: ஸோ உங்களுடைய ட்ரெடிஷ்னல் வோட் பேங்க் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிது.
0: அதிமுக பிளஸ் பாமக

0: இந்த அலையன்ஸோட அந்த இன்டாக்ட், இந்த அலையன்ஸோட கெமிஸ்ட்ரி, இந்த அலையன்ஸோட இது வந்து விசிபிளாக ரிசல்ட்டில் எப்போ தெரியுதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்னையை தாண்டி நார்த் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய சீட்ஸ் இப்போ அதிமுக வாங்கியிருக்கிற 72 அலையன்ஸோடு சேர்த்து வாங்கியிருந்த 72 சீட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து நார்த் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு நல்லா கிளியராக புரியுது என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுடைய ஓட் டிரான்ஸ்ஃபரை அழகாக அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
1: அவங்க ஓட் பேங்க்கையும்
0: நமக்கு ஆமாம் தக்க வைக்க முடியுது, தக்க முடிக்க முடியுது. ஸோ அது வந்து நமக்கு இப்போ விசிபிளாக தெரியுது. இன்னும் ஒரு
1: ட்ரெண்டு உங்களை அஃபெக்ட் பண்ணலை விஜயனுடைய,
0: அது வந்து மற்ற பார்ட்டிஸை அஃபெக்ட் பண்ண மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியை அஃபெக்ட் பண்ணலை அப்படின்றது ஒரு இன்ஃபரன்ஸ் வச்சுக்கலாம். இன்னொன்று, நம்ம இன்னும் அது ஓவராலாக ஓட் பர்சன்டேஜ்லாம் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ டிப்பாக இருக்குது, இல்லை எவ்வளோ ஏறி இருக்குன்னு வச்சு தான் நம்ம ஒரு அந்த அனாலிசிஸ்க்கு வர முடியும். கம்பேரட் நிறைய அனாலிசிஸ் தேவைப்படுது. ஆனால் ஆஸ் ஆஃப் நவ், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம இன்னும் ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ்ன்றது ஒரு ரவுண்டுக்கு நீங்கள் ஆவரேஜாக 1000 ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மிஷினுக்கு 14 மிஷின்ஸ் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 14,000 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த 5 ரவுண்ட்ஸ் நம்ம வெயிட் பண்ண ரொம்ப அதிக நேரம் இல்லை, இன்னொரு 1 ஹவரில் நமக்கு 1.5 ஹவர்ஸில் நமக்கு ஒரு ஒரு ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு.
1: கிளியர் பிக்சரை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நீங்கள்? ஸோ தட் இஸ் எம்கே அலையன்ஸ் வந்து கொஞ்சம்
0: வி ஹோட்டடாக என்ன, நாங்கள் நான் பர்சனலாக என்ன ஹோப் பண்ணுறேன் அப்படின்னா, ஏடிஎம்கே அலையன்ஸ் கேன் இன்ச் டுவர்ட்ஸ் த மேஜிக் நம்பர் அப்படின்றது எங்களுடைய
1: டுவர்ட்ஸ் தி மேஜிக்.
2: உங்கள் பார்வையில் என்ன சார் இது வந்து இந்த 5 ரவுண்ட்?
3: இப்போ இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போகுது. இப்போவுமே அவர் அதிமுக தலைவர் பொன்னையன் கூட யூ ஆர் ரெடி டு அலைன் வித் டிவிக்குன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ
1: சரி அலைன்ஸ் போயிட்டாங்களா
3: கூப்பிட்டு நாங்கள் இப்போ அவர் தான் விஜய் தான் முடிவு பண்ணணும் சொல்லியிருக்காரு.
1: சரி
3: அப்போ அவங்க ஒத்துக்கிட்டாங்க தான் அர்த்தம். அவங்களுக்கு இன்னும்
1: ஏற்கனவே வந்து அவர் முதல்வர், நாங்கள் டெபுட்டி சிஎம்,
3: அவர் முதலமைச்சரே 4000 ஓட்டில் பின்னால் இருக்கார். அதனால இந்த ட்ரெண்ட் இப்படி தான் போயிட்டு இருக்கு.
1: ஆக்சுவலி திமுகவுனுடைய ஹிஸ்ட்ரி இல்லை சார், சிஎம் தோத்துதான் இருக்கா
0: 2011 க்ளோஸ் ஃபைட்டு, க்ளோஸ் கண்டெஸ்டாக இருந்தது 2011. ஸோ இஃப் சீஃப் மினிஸ்டர் இஸ் ட்ரெய்லிங் பை திஸ் அமௌண்ட் ஆஃப் ஓட், தென் இட்ஸ் அ கிளியர் மெசேஜ் ஃப்ரம் த தமிழ்நாடு பீப்புள். ஏன்னா ஹீ வாஸ் ஹெட்டிங் த கவர்மெண்ட்,
1: தி என்டையர் மினிஸ்ட்ரி
2: ஒவ்வொரு
3: வாரமும் சிஎம் வந்து அந்த தொகுதி போவார்.
1: அது ஒரு ஸ்டார் சார், ஒரு ஸ்டார் தொகுதி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. உதயநிதியும் அதான் பண்ணாரு. ஆனாலுமே இவங்களையே தோக்கடிக்க வெறுப்பு இருந்துச்சோ,
3: மோரி மாத்தி அங்கெல்லாம் போயிருந்தாங்க, சலுகைலாம் கிடைக்கல,
1: அவ்வளவு வெறுப்பு இருந்துச்சோ அந்த தொகுதியை வந்து
3: அவருடைய போட்டியில்
0: அவங்களுடைய 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க சார். இதில் 63 வாக்குறுதிகளை தான் அவங்க முழுமையாக நிறைவேற்றினாங்க, மீதி 63 வாக்குறுதிகளை அவங்க வந்து அறகுறையாக நிறைவேற்றினாங்க. நீங்கள் ஒரு 100 மார்க்ஸ்க்கு அதை பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 13 மார்க்ஸ் தான் வாங்கியிருந்தாங்க. இது நம்ம ரொம்ப ஒரு கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ்னால் அதுவும் ஒரு மேனிஃபெஸ்டோவை வச்சு நீங்கள் வந்து பீப்புளோட மேண்டேட்டை கிளைம் பண்ணுறீங்க. ஆஃப்டர் 2016 to 2021 கோவிட் ஏராக்கு அப்புறம் பெரிய ஹோப்ஃபுல்லாக இந்த சிஎம்க்கும் இப்போ இருக்கிற மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கும்.
1: பட் கம்பேர்ட் டு அதர் இந்தியன் ஸ்டேட், தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் ஆல் ரெஸ்பெக்ட் இல்லையா?
0: ஐ ஆம் நாட் டினைங்,
1: அதெல்லாம் தானே வந்துட்டு இருக்கு.
0: சர்டன் இண்டிகேட்டர்ஸில் தமிழ்நாடு இஸ் டாப்பிங் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ், ஐ ஆம் நாட் டினைங் இட். ஆனால் நம்ம ஒரு விஷயத்தும் புரிஞ்சுக்கணும், இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் மோர், வென் யூ ப்ராமிஸ் மோர் டு த பீப்புள், நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தீங்க, உங்கள் ப்ராமிஸ் தான் நீங்கள் வந்து அவங்க யூபி இப்படி இருக்குது அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு இவங்களுக்கு ஓட்டு போடலாம் போட மாட்டாங்க.
1: கம்பேரிசன் சொல்கிறேன்,
0: தட் இஸ் வாட் நீங்கள் கம்பேரிசன். அவங்க ப்ரீவியஸ் எலெக்ஷனை, ப்ரீவியஸ் எலெக்ஷனை
3: பார்ப்பாங்க.
0: லாண்ட் ஆர்டரில், லாண்ட் ஆர்டரில் என்சிஆர்பிக்கே வந்து இவங்க டேட்டாஸை 2 வருஷமாக கொடுக்காம இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாக எந்த அளவுக்கு ஸ்பைக் இன் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன், பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள், அத்துமீறல்கள், குற்றச்செயல்கள் எவ்வளோ ஏறி இருக்கு, உயர்ந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு டேட்டாவை இவங்க வந்து என்சிஆர்பி இருக்க கொடுக்கல. லாண்ட் ஆர்டரில், ப்ரைமரி லாண்ட் ஆர்டர், ஒரு ஸ்டேட் வந்து டெவலப்மெண்ட்டை போனால் இட்ஸ் ப்ரீ கண்டிஷன் இஸ் பீஸ்.
1: இல்லை பர்சனலாக உங்ககிட்ட கேட்குறேன், லேர்னர்டு பர்சன், இப்போ பெண்களுக்கு எதிரான இந்த க்ரைம் இருக்குது,

0: இது இண்டிவிஜுவலினுடைய ஒரு வக்கரமும் சேர்ந்தது தானே
1: சார்.
0: இது கவர்மெண்ட் அலோன் கவர்மெண்ட் கேன் இதுவாது இல்லையே, எல்லாமே எல்லாமே.
1: வாட் இஸ் த லா, லாஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு, ஹவு ஃபார் த லாஸ் ஆர் என்ஃபோர்ஸ்டு, வாட் ஆர் த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் யூ ஹாவ். இப்போ நீங்கள் போஸ்கோ ஆக்ட் இருக்குது, போஸ்கோ
0: இல்லை, அதுக்கு தான் நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்கள் சொல்கிறது.
1: ஆமாம், நீங்கள் கன்விக்ஷன் ரேட் ஃபார் போஸ்ட் கமிட் அஃபென்சஸ் பாருங்கள்,
0: எல்லாத்துலேயும் கம்மி தான்.
1: ஆ, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ப்ராசிக்யூஷனு, உங்களோட விமன் ப்ரொடெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு என்ன எஃபர்ட் எடுத்தீங்க நீங்கள்?
0: இல்லை எல்லா ஸ்டேட்லேயும் இது கம்மி, எல்லா நாட்டிலையும் கம்மி.
1: இந்த பெயிண்டிங் எல்லா ஸ்டேட்லேயும், இந்த உலகத்தில் எல்லாத்துலையும்
0: எல்லாத்துக்கும் கம்மி. என்னென்னா கன்விக்ஷன் ரேட் இருக்குது இல்லையா, அது மாறிடுது, எல்லாத்துலேயும் மாறிடுது. இதுக்கு மட்டும் இல்லை, ஒரு பீரியடில் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கினே நீர்த்து போய் வச்சிடறாங்க.
1: 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண் தன் வீட்டிலேயோ தன்னுடைய கிராமத்திலேயோ வாஷ்ரூம் வசதி இல்லாமல் வெளியில் போகும்போது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டால் என்பது நம்ம எல்லாருக்கும் தலைகுனிவே இல்லை.
0: ஆமாம்,
1: முக்கியமாக யாருக்கு தலைகுனிவது? ஆளுகிற அரசாங்கம். சமூக நீதி, சமூக நீதி என பேசிக்கொண்டு கடந்த 60 ஆண்டுகளாக பெண் விடுதலை என பேசிக்கொண்டு உங்களால் வந்து டாஸ்மாக் கடைகளை குறைக்க முடியல, போதை வஸ்துக்களை உங்களால் குறைக்க முடியல, எதையுமே நிர்வாகத்தில் எதையுமே நீங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து தனி மனிதர்கள் மேலே வந்து பொறுப்பை தூக்கி போடுறதுன்றது அது வந்து ஒரு சரியான பார்வையாக இருக்காதுன்னு தான் என்னுடைய அனுமானம்.
0: நான் கவர்மெண்ட் சைடில்
1: எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்டேக், எவ்ரிபடி ஹேஸ் அ,
0: அதுதான்.
1: அதிகமாக யாருக்கு ஸ்டேக் இருக்குது? நீங்கள் நல்லது நடந்தால் கவர்மெண்ட் கிளைம் எடுத்துக்கிறீங்களா, ஸ்டேக் எடுத்துக்க கிளைம் எடுத்துக்கு, நாங்கள் தான் எங்களால் தான் எங்களால் தான்றீங்களா? அப்போ தப்பு நடக்கும்போது யார் எடுத்துக்கணும்? அப்போ எல்லாருமே அதில் பொறுப்பு இருக்குது, பேரண்ட்ஸு, தனி மனிதர்கள் எல்லாமே. ஆனால் உங்களுக்கு ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, நம்ம தவறு நடந்தால் உடனடியாக நமக்கு வழக்கு பதியப்படும், அந்த வழக்கு உடனடியாக 3 மாத காலங்களுக்குள்ளே அந்த வழக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படும், தண்டனையை வந்து நம்ம வந்து அப்பீலுக்கு போனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நீங்கள் பல பெண்களுக்கு குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகளை வந்து ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகிடுது, அப்போ ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணியிருக்கீங்க?
0: அதுதான் கேட்குறேன், அது எல்லா கவர்மெண்ட்லேயும்.
2: இல்லை, இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய குற்ற ஆவணத்தை வச்சு
1: என்சிஆர்பி
2: அந்த பெர்சன்டேஜோட தமிழ்நாட்டில் குறவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் இப்படி ஒப்பிட்டு சொல்கிறத விட நம்ம என்ன, நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கோம், அதை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இல்லையா, எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்டேட்டில் போய், அந்த ஸ்டேட் ஏற்கனவே டெவலப் ஆகாத ஸ்டேட்டு, அங்கே அதிகம் நடக்க தான் செய்யும். நம்ம வந்து டெவலப்டு
3: ஆஸ்பெக்டை சொல்லுங்கள் சார். இப்போ இது வந்து இப்போ புதுசான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுனால அவர் மீது இப்போ எது விதமான ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது, எந்த விதமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. அதனால் இந்த கூடுதலான ஒரு வாக்குகள் அவருக்கு விழுதா? ஏன்னா இப்போ அதிமுகவுடைய கூட்டணியில் ஏற்கனவே எல்லாம் எஸ்டாப்ளிஷ்டு பார்ட்டி, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்கங்கிறதுனாலையும் அதனால் ஒரு அதிருப்தியும், அதே சமயத்தில் நீங்கள் புதுசாக வரக்கூடிய ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து கூடுதலான இடங்களும் கிடைப்பதற்கு அந்த ஒரு புது நம்பிக்கை தான் முக்கியமான
2: காரணம். எப்போவுமே புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு ஆதரவு. இப்போ நம்ம முன்னாலே உதாரணம் இருக்குது, நாம் தமிழர் அண்ணாமலையெல்லாம் புதுசாக வந்தாங்க, அவங்கள மேலே எந்த இதுவும் நம்ம புதுசாக ஒரு தலைவர் வந்து நம்மளை எல்லாம் கொண்டு போவார்னு மக்கள் நினைக்கிறாங்க, மாற்றத்து விரும்புகிற மக்கள். அதுக்கு அந்த சரியான வாய்ப்பை வந்து இவர் தான் கொடுத்துருக்காரு, அவங்களால கொடுக்க முடியல. அவங்க அங்கங்கே இடையிடையே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த விதைச்ச விதையை வந்து இவர் தன்னுடைய செல்வாக்கையும் சேர்த்து அறுவடை பண்ணிட்டார்.
0: சார், இப்போது இந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்குதா? இது இது ஒரு சேஞ்சுன்னு எடுத்துக்க முடியுமா?
2: ஆமாம், அது வந்து விஜய் கொண்டு மக்கள் மாற்றத்தை வந்து எப்போ நம்ம ஆதரிச்சு தான் ஆகணும். நம்ம எதிர்பார்த்த அவர் சொல்ற மாதிரி உள்ள மாற்றங்கள் உண்மையிலே வருமாங்கிறது, அவர் எப்படி ஆட்சியில் அமைச்சு எப்படி நடத்துறாருன்னு பார்க்கணும். ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அவரால் பண்ண முடியல, கட்சியை கலைச்சு போயிடலாம்லாம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த உள்கட்டமைப்பு பண்ணி அவரை நிலைநிறுத்தினார். அந்த மாதிரி இவருக்கு, ஆனால் இவருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டாங்க, சில இடங்கள்ல வந்திருக்காங்க, ஏடிவி செங்கோட்டை வந்து அவரெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ வந்து ஆட்சி நடத்த யார், அரசியல் தேர்தல் நடத்துகிற தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் நடத்துகிறாங்க தேர்தலில். அதில் ஜான் ஆரோக்கியம் சாமி தான், அவர் அப்படியே ஜெகன்மோகன் ரெட்டி செஞ்சு அதே மாடலை செஞ்சு கொண்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க.
3: இல்லை பட் எனக்கு என்னென்னா சார், இப்போ இதில் நம்ம வந்து என்ன பின்னாடி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கன்றது அடுத்த கட்டம். ஆனால் அடிப்படையில் மக்கள் நம்பிக்கையே அவர்கிட்ட அவ்வளோ அதிகமாக இருக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தருது. ஏன்னா அவருக்கு ஒரு கிளீன் ஸ்லேட், அவர் ஆக்சுவலாக எந்த விதமான ஒரு ஒயிட் போர்டு அவர் அந்த ஒயிட் போர்டை வந்து நம்பி இவ்வளோ பேரை வந்து வாக்களிக்கிறாங்க
0: அப்படிங்கிறது.
2: அதாவது 40 வயசுக்கு கீழே உள்ளவங்க, ஜென்சி தலைமுறை, இவங்கெல்லாம் வந்து இவர் மேலே தான் நம்புகிற நம்பிக்கை வைக்கிறாங்க, வச்சிருக்க வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சீனியர்லாம் அவங்கெல்லாம்
0: ரெண்டு ஏற்கனவே இருந்த அரசியல் கட்சிகள் மேலே எல்லாருக்கும் நம்பிக்கை போயிடுச்சு.
2: அடுத்து போயில 60 வருஷம் பார்த்துட்டோம்ல.
0: இல்லை அந்த கட்சிகள் மட்டும் இல்லை, இப்போ இந்த

0: அந்த பாமக இருக்குது, ஆனால் உங்களுடைய இன்ட்ரோட எதுவும் பெருசாக பாதிக்கலன்னு நினைக்கிறேன். நல்ல
1: ஆக்சுவலி இட் ஆட்ஸ் வேல்யூ டு ஏடிஎம்கே அலையன்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா நார்த் தமிழ்நாட்டில்
2: திமுக
1: ஒரு தொகுதி தான், ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு தொகுதி லீட்ல இருக்காங்க.
3: ஒரே ஒரு நிமிஷம் நான் இப்போ முன்னிலை நிலவரங்க மட்டும் திருப்பி சொல்லிடுறேங்க. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் 109 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 62 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் 5286 தொகுதிகள் முன்னிலை வகிக்கிறார். குளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4000 வாக்குகள் முன்னிலை பெற்று முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அதே தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேகா முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளும் வந்து ஒவ்வொரு கட்சிகளும் முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய பட்டியல்கள் வருகின்றன. மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து என்னன்னா, நீங்க விஜய் வந்து
0: விஜயினுடைய வருகை அதிமுக அலையன்ஸை பெருசா பாதிக்கல. ஏறக்குறைய அந்த 70 அப்படியே ரீடெயின் பண்றாங்க.
2: ஆனா அவங்க இப்ப இந்த பாமக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. அந்த படமாட சொல்லணும். இப்ப கூட இப்போ நம்ம காங்கிரஸ் 5 இடம் வந்துட்டு சொல்கிறீங்க, அவர் தனி மெஜாரிட்டி வரலன்னா சப்போஸ் காங்கிரஸ் போகலாம்,
0: பாமக போகலாம்,
2: துணை முதல்வர் கொடுத்தாருன்னா அவங்க ஏன்னா ஆட்சியில் பங்கு எல்லாருமே வற்புறுத்துறாங்க.
0: அவரும் ஆட்சியில் பங்கு ஒத்துன்னு இருக்காரு.
2: ஆமாம், அதனால் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க பிஜேபி அணியில் இருக்காங்க.
0: ஸோ போஸ்ட் எலெக்ஷன் வந்து வேற மாதிரி
3: ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 15 இடங்களில் வந்து தாவேகா முன்னிலை வைக்கிறதா செய்திகள் வருது. இப்போ இது வந்து அப்படின்னா சென்னைங்கிற ஒரு கோட்டையை வந்து
2: மட்டும் இல்லை, சென்னை சுற்றியுள்ள காஞ்சி,
0: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாமே தாவேகா தான்.
3: ஸோ அப்போ இயல்பாக அந்த பழைய சொன்னப்பட்ட திமுக கோட்டைங்கிறது
2: தகர்ந்து போச்சு.
3: அப்போ
0: அது தமிழ்நாடு முழுக்கவே தான் தகர்ந்து போயிருக்கு. திருச்சியில்
2: கோட்டையை சுறாம்பி போல போய் தகர்ப்போன்னு சொல்லியிருந்தாரு.
1: சென்னை, திருச்சி, மதுரை அண்ட் திருநெல்வேலியில் ஏர்லி ட்ரெண்ட்ஸே வந்து ரொம்ப காலையில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல இட் வாஸ் வெரி விசிபிள். நமக்கு வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போகுது அப்படின்றது. பட் ரூரல் ஏரியாஸ்ல இப்ப நான் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன், சில இடத்துல அர்பன்ல பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு
3: ஒரு லாஜிக் பாருங்க சார். இப்ப அர்பன் வந்து 63 கான்ஸ்டுவன்சி சார், ரூரல் வந்து 154 கான்ஸ்டுவன்சி சார். இந்த 154லயும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இப்ப இவர் 109 வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இன்க்ளூட்ஸ் ரூரல்
1: கான்ஸ்டுவன்சி. என்னன்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டுவன்சியில் வந்து சில கான்ஸ்டுவன்சி வந்து அர்பன் கேரக்டராக இருக்கும் வித் ரூரல் ஏரியாஸ், சிலது ரூரல் கேரக்டர் வித் அர்பன் ஏரியாஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் என்ன சொன்னாங்க, இன்னொரு 4-5 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் கரெக்டாகவும் நம்ம வந்து அசஸ் பண்ணுறதுக்கு, நம்ம பயஸ்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஐம் நாட் ஈவன் டினையிங் இந்த ட்ரெண்டு தான் என்னென்னா, ஒரு 5-6 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறமா பேசும்போது இன்னும் கொஞ்சம் கான்க்ரீட்டாக நம்மளால் வந்து ஓகே இப்போ தான் காமிக் தட் இருக்கு ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும்.
3: இல்லை நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் புரியுதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து தாவேகா 110 போச்சு, திருப்பி 108-109 மேலே இங்கேயும் போயிட்டுருக்கு. அதிமுக கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் 72-70 அப்படிப்படியாக ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு வருது. திமுக கூடவே இல்லை, அப்படியே 52 நிற்குது. ரொம்ப வருஷம் ரொம்ப நேரமாக ஆக்சுவலாக. அப்போ என்னென்னா அவங்க ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு ஆக்சுவலாக அந்த இடத்துல.
1: ஏன்னா இது வந்து என்ன சொல்லுதுன்னா, டிஎம்கே தங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆன மினிஸ்டர்ஸே நீங்கள் கேம்பெயின் அப்பயே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க தொகுதியை தாண்டி வேறு எங்கேயும் போக முடியல. அவங்க தொகுதியை தாண்டி பல தொகுதியில் வந்து மினிஸ்டர்ஸ் போய் கேம்பெயின் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஆனால் பக்கத்து தொகுதி இல்லை அவங்க மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி அவங்க அவங்க தேவர் லாக்டு இன் தேர் ஓன் கான்ஸ்டுவன்சிஸ். ஸோ அது வந்து விசிபிளாக தெரிஞ்சுது. கேம்பெயின் அப்பயே நிறைய

0: தெரிஞ்சது. இவங்க என்னென்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க ரூல் பண்ணுறதுக்கு பீப்புள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் கொடுத்தாங்க. மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அது வந்து
1: நியூஸ் ஒரே ஒரு செய்தி செய்தி சுருக்கத்தை பார்த்துவிட்டு மீண்டும் நம்முடைய விவாதத்தை தொடரலாம்.
2: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 233 தொகுதிகளில் தெரிய வந்துள்ளன. அதில் 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 63 தொகுதிகளிலும், திமுக 41 தொகுதிகளிலும், பாமக 6 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிக, தேமுதிக, அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 4011 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டிநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், அரக்கோணம், ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், திருக்கோவிலூர், சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, காங்கேயம், கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி வடக்கு, திருச்சி கிழக்கு, திருவெறும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், விருதாச்சலம், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், சங்கரன்கோவில், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, ஜோலார்பேட்டை, குடியாத்தம், வாணியம்பாடி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பவானி, அந்தியூர், பவானிசாகர், சூலூர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பண்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி.

சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, கடையநல்லூர், ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் தொகுதிகளில் அஇஅதிமுக முன்னிலை வகிக்கிறது. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு, மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. ஷோளிங்கர், பெண்ணாகரம், செஞ்சி, தருமபுரி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:06 ஆகாஷ்வாணி. மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: வணக்கம் நேயர்களே, நம்முடைய விவாதத்தை தொடர்ச்சியாக இப்போது அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த வேண்டிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போ என்ன எல்லாருக்கும் புரிந்திருக்கிறது என்றால், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வந்து ஒரு 3-4 சுற்றுகள் எண்ணப்பட வேண்டும். ஏனெனில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல தொகுதிகளில், குறிப்பாக தாவேகா பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் 5000 வாக்குகளுக்கு மேல் பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகள், 5000-க்கும் குறைவாக 2000 அல்லது 1500-க்குள்ளே பெற்றிருக்கக்கூடிய வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு என்ற ஒரு கணிதம் வந்து இப்பொழுது நாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அடுத்தடுத்த வரக்கூடிய சுற்றுகளில் எவ்வளவு தூரம் வாக்கு வித்தியாசம் ஏற்படுகிறது என்பதை பொறுத்து அந்த எண்ணிக்கை கூடுமா குறையுமா என்பது தெரிய வேண்டும், ஒன்று. அதே சமயத்தில் இப்போது திமுக தன்னோடது எண்ணிக்கையை பெருமளவு கூட்டிக் கொள்ளவில்லை. அதிமுக சிறுகத்தான் அது வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு 4-5 சுற்றுகள் போகும்பொழுது நிச்சயமாக இந்த எண்ணிக்கையில் சிறிது வேறுபாடு ஏற்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் என்ன ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால், இங்கே வந்து ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுமோ என்ற எண்ணம் தான் இருக்கிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு கட்சியும் என்ன விதமான முடிவுகளை இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் எடுப்பார்கள் என்பதில் தான் இனி வந்து நம்முடைய கவனம் வந்து மாறப்போகிறது. குறிப்பாக திரு பத்திரிகையாளர்கள்
2: சார், இப்போ நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா தொங்கு சட்டமன்றம் யார் யாரெல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு.
3: அதாவது விஜய் தமிழக வெற்றி கழகம் இதே நிலைமையில் போச்சுன்னா ஒருவேளை தனியாக ஆட்சி அமைக்கல வாய்ப்பு இருக்குது. தொங்கு சட்டத்தை நம்ம எதிர்பார்க்குறோம்.
2: இல்லை, இந்த நிலையிலேயே பேசுங்களேன், ஒருவேளை இது கண்டினியூ ஆச்சுன்னா
3: திமுகவில் உள்ள காங்கிரஸ் ஏற்கனவே அவங்க வந்து மனதளவில் பிரிஞ்சு தான் இருக்காங்க.
2: மனதளவில் தாவக கூட இருக்கிறாங்க.
3: ஆமாம், அங்கே போயிட்டாங்க. ராகுல் காந்தி அதை ஏற்கனவே ஒரு முடிவு முயற்சி பண்ணார், முடியல. இனிமேல் கட்டாயம் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒன்று சீட்டர்மா வரும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களும்
2: இல்லை, இப்போது பாமக வந்து ஒரு 6 தொகுதி அப்படி முன்னிலைன்னு காட்டுறாங்க சார். பாமக ஏற்கனவே வந்து ஆட்சியில் பங்கு தருவங்கக்கிட்ட நாங்கள் போவோம்னு சொல்லியிருக்காங்க.
3: ஆமாம்,
2: அப்போது ஆட்சியில் பங்கு எடுக்கிறதுக்கும் சௌமியா அன்புமணியும் லீடிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு துணை முதல்வர்
3: கேரளாவில் இருக்கும்போது தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஆட்சியில் பங்கு தரக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி அமையிருக்கு. ஒரு வாய்ப்பு இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்குது.
4: மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிங்க, நம்ம 2006 அனுபவம் ஒன்று இருக்குது சார். ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து என்னென்னா திமுக ஆட்சி, பட் பிற கட்சிகள் வெளியிலேருந்து ஆதரவு,
3: பாமக மெயினாக பாமக ஆதரவு,
4: வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து,
2: காங்கிரஸ்
4: ஆமாம் கொடுத்து, பட் ஆனால் அன்னைக்கு அது சிறுபான்மையினர் ஆட்சின்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தாங்க ஜெயலலிதா சார். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல், இன்னும் சரியாக சொல்லணுன்னா எலெக்ஷனுக்கு முன்னோட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இன்றைக்கி வைக்கப்பட்டது, பேசப்பட்டது. நீங்கள் விவரம் கூட நீங்கள் வந்து திருமாவளவன் கூட அதை பற்றி மிக குறிப்பாக பேசினார். ஆக்சுவலாக இப்போது அதற்கான வாய்ப்பு கணிந்து வருகிறதோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து இது மாதிரியான வெளியிலேருந்து ஆதரவுங்கிற சூழ்நிலை இனிமேல் வராது இல்லையா?
3: ஏன்னா இப்போ விஜய் தான் ஆட்சி அமைக்க போகிறாருங்க வரும்போது விஜய் ஏற்கனவே உறுதியாக சொல்லிட்டார், கட்சி ஆரம்பித்த உடனே அதை இதை பண்ணிட்டார்.

0: கட்டாயம் அவர் ஆட்சியில் பங்கு கொடுப்பாரு. அதனால இப்பவுமே பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பாங்க. இன்னைக்கே கூட
1: சார், இப்போ ஸ்டேட் பிளேயரே மூணா பிரிஞ்சிட்ட பிறகு திமுகவும் ரொம்ப வீக்கன் ஆகல, 52 சீட்ல இருக்கிறாங்க. ஏடிஎம்கே ரொம்ப வீக்கன் ஆகல, 73 சீட்ல இருக்கிறாங்க. விஜயும் தேசிய கட்சி கிடையாது, தமிழ்நாட்டு கட்சி 109 இருக்கிறாரு. இனி வரும் நாட்களில் வந்து தமிழ்நாட்டில் கேரளா மாதிரி ஒரு அலையன்ஸ் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுறோன்ற நிலமை வருமா? ஏன்னா இனிமேல் 3 கார்னர் கண்டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜயகாந்த் மாதிரி 8% நிற்கல.
0: இது பண்ணாதான் திமுக வந்து இருக்கும்போது அண்ணாதிமுக பிரிஞ்சிச்சுல, அப்போ என்ன சொன்னாங்க, டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தான் முயற்சி பண்ணி பிரிச்சுட்டு அவங்க வர்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களாம் தேசிய கட்சியே வர முடியல. ஏன்னா திமுக அதிகமாக ஒரு கத்திரிக்கோள் இரு முனை மாதிரி நடுவில் புது கட்சி வர முடியாது வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த இதையும் இது உடைச்சிட்டாரு விஜய்.
1: முடிச்சு மூணு கட்சி ஆயிடுச்சு தமிழ்நாட்டில், மூணு கட்சி ஆயிடுச்சு.
0: கட்டாயம் கூட்டணி தான் வரும்
1: இனிமேல்.
0: ஆமாம், இனிமேல் வந்து கூட்டணி ஆயிடுச்சுங்கிறது தவிர்க்க முடியாது.
1: தவிர்க்க முடியாது
0: நிலமை போச்சுன்னா. அது விஜய் வந்து தன்னுடைய ஆதரவையும் ஓட்டு எப்படி தக்க வைக்கிறாங்கிறப்ப, ஏன்னா ஓட்டு வாங்குறது பெருசு இல்லை, அதை தொடர்ந்து வலிப்போம்
1: அந்த நம்பிக்கைக்கு
0: வலுப்படுது. இப்போ ஆளுந்திய அளவில் பிஜேபி பாருங்கள், அப்படி இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஓட்டை தக்க வச்சு உறுதியாக்கி அப்படி கொண்டு வந்துட்டுருக்காங்க பல பல ஸ்டேட்டில். அதே தான் விஜயும் ஃபாலோ பண்ணணும். என்ன பண்ண,
1: அது பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி.
0: ஏன்னா கட்சி இருக்குது எதிர்ப்புக்கு, ஏன்னா அவங்க எதிர்க்கு திமுக வந்து
1: ஆளுநர் வாக்குறுதி வேறு பெருசாக இருக்குது. தாவக்கா கொடுத்து
0: கணக்கு போடும்போது அதிக பட்ஜெட்டில் அதிக செலவாகிற வாக்குறுதி வந்து விஜய் கட்சி
1: விஜய் கொடுத்தது தான்.
0: அது கொடுக்க முடியாது, அதனால் நிறைவேற்ற முடியாது.
1: இப்படி ஒன்று போகும்போது என்ன நிலமை வரும்?
0: ஆமாம், அதனால் நிறைவேற்ற முடியாது. அதனாலும் ஒன்று ரெண்டு கொடுப்பார், எப்படினாலும் கொடுப்பார். ஏன்னா ஏற்கனவே உள்ள திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கே அவருக்கு வந்து பெரிய கஷ்டப்பட வேண்டியிருக்கும்.
2: இன்னொரு ஒரு செய்தி சார், இப்போ கிட்டத்தட்ட 108 பேர் வந்து தாவேக்கால வந்து சேர்ந்தவங்கலாம் வெளி கட்சியை சேர்ந்தவங்க தான் வந்து சேர்ந்தாங்க, அவங்களுக்கு தான் இடங்கள் கொடுக்கப்பட்டது. இவங்கெல்லாம் வந்து இன்டாக்டாக அவரோட இருப்பாங்கன்னு நம்பிக்கை
0: இருக்கா? அதில் எவ்வளோ பேர், அதாவது 105 பேர் என்னமோ வந்தாங்க,
1: அதில் எவ்வளோ பேர் லீடிங்கில்
0: 105 வந்தாங்க.
2: போன வாரம் கூட பேசும்போது நீங்கள் எல்லாம் நாளைக்கு இருப்பீர்களா என்னோட அப்படின்லாம் வேற வந்து அவர் விஜய் பேசினார் இருக்கலாம். அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடாதா?
0: இல்லை, இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி 120 ஒரு 50 பேர் வந்தானா அவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாகும். மற்றவங்க இந்த போச்சிங்க்கு வசதியாக இருக்கும். இவ்வளோ அதிக ஓட்டு இவர் சீட்டு வாங்கும் போது அவங்களாம் வெளியே போக முடியாது. கட்சி தாழ்ச்சி அடைஞ்சிட்டு
1: சார் ஆரம்பத்தில் போக மாட்டாங்க. இப்போது அந்த 115 பேரில் எத்தனை பேர் லீடிங் தெரியல
0: அதான்.
1: அது ஒன்று. இவர் ஒரு வருஷம் ஆட்சி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஆட்சி எதை நோக்கி போகுது அதை பொறுத்து பிஜேபின்னு ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, ஏடிஎம்கேன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது.
0: விஜய் தான் வெற்றி தமிழக வெற்றிகளான அவரு பண்ண மாட்டார். அவருக்கு அவங்க ஆதரிக்கலாம், இதை வச்சுட்டே ஆட்சி நடத்தலாம், மைனாரிட்டி கவர்மெண்டாவே நடத்தலாம், மற்ற கட்சி வராட்டா கூட.
2: ஏன்னா
0: திமுக அதிமுக சேராதுங்கிற ஒரு இது, அவங்க ரெண்டும் சேர்ந்தாங்கன்னா
1: வேற. இப்போ விஜய்க்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இல்லைன்னா கவர்னர் கூப்பிடணுமே.
0: இல்லை ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் கூட, அதிக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை தான் கூப்பிடணும். அந்த வகையில் கவர்னர் இவரை தான் கூட
1: கூப்பிட்றதுக்கு முன்னாடி தூக்கிட்டாங்கண்ணா சில பேரை.
0: இவ்வளோ பெரிய தூக்கம் நேற்றே மாமல்லபுரத்தில் ஒரு ரிசார்ட்லாம் ரெடி பண்ணிட்டு போட்டிருந்தாங்க.
2: இல்லை சார், இப்போ நீங்கள் பாமக தரப்பில் ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னீங்க,
1: ஆனால் இதெல்லாம் விவாதிக்கிறது துரதிருஷ்டம்தான். அப்படி
2: அவர் உங்களுடைய ஓட்டுகள் வந்து முழுசாக டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய இடங்களில் நீங்கள் வந்து தாவேக்காவனுடைய பாதிப்பை தடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதான். அது என்னென்னா, நீங்கள் விஜயினுடைய ஒரு வருகையை உங்களால் அந்த ஏரியாக்களை தடுக்க முடிஞ்சிருக்கு, உங்களுடைய வாக்குகளை தடுக்க முடிஞ்சிருக்கு, தொகுதிகளை தடுக்க முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட உத்திகளோ அல்லது எப்படி நீங்கள் வந்து அதை சமாளிச்சிங்க, அதை எப்படி நீங்கள் நடத்துனீங்கன்னு ஒரு ஏதாவது உங்களால் யோசிக்க முடியுதா?
3: இல்லை, நம்ம அது ரொம்ப டீட்டெயிலாக இப்போ நம்ம எல்லா டேட்டாவும் கையில் வந்தால் தான் நம்மளால் கிளியர் கட்டாக சொல்ல முடியும். இப்போ நம்ம கையில் இருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா 5000 ஓட் டிஃப்ரென்ஸில் தாவாக்கா வந்து 45 சீட்ஸ் இருக்காங்க. 30 சீட்ஸில் வந்து 2000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 15 சீட்ஸில் வந்து 1000 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. ஸோ புட்டுக்கொதிரி இந்த 45 சீட்ஸ் இருக்குல்ல, இதோட இந்த சீட்ஸோட அனதர் 5 ரவுண்ட்ஸில் எப்படி இருக்குன்றத வச்சு நம்ம வந்து இந்த நம்பரை வந்து நம்ம வந்து ஓரளவு கன்ஃபைன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை விட
2: குறைவாக 30+1 15 45 சீட்டுகள் வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது.
3: 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. அந்த 5000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்றது நம்ம வந்து

0: கொடுத்துருந்து தான் பார்க்க முடியும் அப்படின்றது எங்களுக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரணும்னா, நம்ம அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் வெற்றி பெற்ற பகுதிகளை பார்க்கும்போது பாமக வந்து வலுவாக இருக்கிற பகுதிகளில் அவன் வந்து அதிமுக வந்து தோற்கடிக்கப்படவில்லை, அதிமுக ஜெயிச்சிருக்குன்றதுனால நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, பாமகவுடைய சப்போர்ட் அண்ட் அதிமுகவுடைய அந்த அந்த அது வந்து ஓரளவு நம்ம ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ண, அதே மாதிரி அந்த பகுதியில் பெரிய அளவில் திமுக வெற்றி பெறலை. முக்கியமாக அது ரொம்ப முக்கியம், திமுக வந்து வெற்றி பெறலை. ஏன்னா குறிப்பாக இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் திமுக வந்து மறுபடியும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்த இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லும் போது திமுக வந்து மிகப்பெரிய அளவில் ஏமாத்தினாங்க. நாங்கள் இப்போ தரோம் அப்புறம் தரோம், 2022 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை தொடர்ந்து உள் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான அனைத்து வகையான சாத்தியக்கூறுகளும் மாநில அரசுக்கு இருக்குது, சட்டமன்றம் அதற்கான சட்டத்தை ஏற்றலாம், மாநில அரசு தேவையான தரவுகளை தயாரிக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க.
1: 10.5%
0: ஆமாம், அதுதான் சொல்கிறாங்க. அது உள்ளித ஒதுக்கீடு கொடுக்கறதுல மிகப்பெரிய அளவு பாட்டாளி மக்கள் கட்சியை, குறிப்பாக இன்னைய சமுதாய மக்களை திமுக அரசு நம்ப வைத்து கழுத்தறுத்தது. அது வந்து அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஸ்பெஷல் செஷன் வச்சு நாங்கள் உங்களுக்கு தரோம், நாங்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை அப்பாயின்ட் பண்ணி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் போட்டு நாங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் படி நீங்கள் தரவுகளை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ், அப்புறம் 6 மந்த்ஸ், அப்புறம் 3 மந்த்ஸ், அப்புறம் 6 மந்த்ஸ்ன்னு சொல்லி காலத்தை வந்து கடத்தி அவங்க இப்போ பீகாரில் கேஸ்ட் சர்வே எடுத்தாங்க, தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து எல்லா பிரைம் மினிஸ்டர் மோடியே என்ன சொல்லிட்டார், இதுக்கு வரப்போகிற சர்வே கேஸ்ட் சர்வே இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன கேட்டோம்னா, நீங்கள் பேக்வர்ட்னஸ் சர்வே எடுங்க, டேட்டா இல்லாமல் உங்களால் பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்க முடியாது, பாலிசி ஷுட் பி பேஸ்ட் ஆன் டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எவிடன்சஸ், இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பாலிசி மேக் பண்ணணும்னா உங்களுக்கு டேட்டா எடுங்கன்னு. திமுக அரசுக்கு நன்றாக தெரியும், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, சட்டம் இயற்றலாம், அவங்க வந்து கணக்கு எடுக்கலாம், பேக்வர்ட்னஸை பற்றி சர்வே எடுக்கலான்னு தெரிஞ்சு கூட அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடல, வேணும்னு ஈடுபடல. அப்போ நீங்கள் ஈடுபடல, நீங்கள் சமூக நீதின்னு எங்கே போனாலும் நாங்கள் வந்து சமூக நீதி பேசிட்டு, நாங்கள் சமூக நீதி ஆட்சி, நாங்கள் சமூக நீதி மாடல்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஒரு துரும்ப கூட தூக்கி போடாமல் அதில் வந்து மக்களை ஏமாற்றும் போது வட தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பகுதியில் திமுக வந்து தோற்க பிடிக்கப்பட்டிருக்கு. அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் அவர்களே, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சருக்கு போய் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறோம், 10.5 இல்லை 15% கொடுக்க போகிறோம்னு பேசினாங்க. ஆனால் செயலில் என்ன இருந்தது, அதை கொடுக்கல. ஸோ அதுதான் வந்து ஒரு டாக்கிங் பாயிண்ட்.
1: அது வந்து உங்களால் போய் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சிருச்சு அவங்க.
0: 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து முதலமைச்சரை 2 முறை சந்தித்து, பல முறை வந்து கடிதங்கள் எழுதி, பல போராட்டங்களை நடத்தி, கவனயீர்ப்பு போராட்டங்களை என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம். இது வந்து சமூக நீதி பிரச்சனை, இது வந்து ஒரு சமூகத்துக்கான பிரச்சனை அது கிடையாது. இது வந்து தமிழ்நாடு முன்னேறணும்னா பின்தங்கிய வகுப்பினர் வந்து முன்னேறினா தான் தமிழகம் முன்னேறும். இல்லைன்னா தமிழகம் வந்து என்ன ஒன்று, என்ன தான் சொன்னாலும் தமிழகம் முன்னேறாது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் ஜிடிபியில் பெர்ஃபார்ம் ஆகுது. மற்ற மாவட்டங்களை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? இந்த டேட்டா எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஏன் இந்த பகுதியில் மட்டும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது? ஏன் இந்த பகுதியில் மட்டும் அதிகமாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன்? ஏன் இங்கே மட்டும் அர்பனைசேஷன் நடக்குது? ஏன் இன்னும் வந்து ராமநாதபுரம், தருமபுரி, பெரம்பலூர், இன்னும் வந்து கிருஷ்ணகிரி இந்த ஏரியாலாம் ஏன் வந்து, கிருஷ்ணகிரி கூட ஹொசூர் சிப்காட்ச் அதெல்லாம் வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் பண்ண போறீங்க?
2: -91 சார், தாவேகா 109, மெஜாரிட்டி சீட்டு இங்கே இருந்தால் எடுத்துருக்கிறார். ஏடிஎம் காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க.
0: சிறுபான்மையர் மக்களை, சிறுபான்மையர் அதாவது குறிப்பாக கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்து மக்களை மிகப்பெரிய அளவில் திமுக அரசு ஏமாற்றினார்கள். அவங்கள வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் திமுக அரசு பார்க்குது.
3: கம்யூனிஸ்டுகள் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இடது கம்யூனிஸ்டாக ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈஸியாக கூட்டணி ஆயிடுச்சு, கேரளா ஸ்டைல்
2: விட்டுட்டு இந்த அலைன்ஸும் உடைய ஆரம்பிக்கும் இல்லையா?
3: ஆமா ஆமா.
1: இல்ல ஏடிஎம்கேவே கூட எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேதியில இவங்க அத்தனை பேருமே கூட, இப்ப ஒருவேளை பாஜக மத்திய அரசு மத்திய தரப்புல இருந்து அவங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா இன்டையர் பாஜகவே நீங்கள் வந்து தாவைக்காக்கு வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அல்லது யாரெல்லாம் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே போய் சேர்ந்து அவங்களோட ஆட்சி அமை ஆட்சியில் பங்கெடுத்துக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களாம் செய்யலாம். ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி
2: பாஜக வந்து இவர் சேர்ப்பார்
1: இல்லைங்க சார்? இல்லை இல்லை இல்லை அதாவது

0: அவரு வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு,
1: கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் நடைமுறையில் அப்படி
0: பாமகவோ காங்கிரஸோ பிரச்சனை இல்லை, ஏடிஎம்கே கூட பிரச்சனை இல்லை விஜய்க்கு இல்லையா.
1: ஆனால் என்னென்னா இது வந்து இப்போ இதில் ஒருவே ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா சார், ஒரு நிலையற்ற ஆட்சியாக ஆயிடுமோன்ற ஒரு பயம் தான்,
2: தமிழ்நாடு அந்த பாதைக்கு போகுது,
1: அந்த பாதைக்கு போதுன்ற பயம் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் 118ங்கிறது அந்த மேஜிக் நம்பர் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் 118க்கப்புறம் குறைஞ்சபட்சம் நீங்கள் 125 இல்லை 130 வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 5 ஆண்டுகளாக முழுசாக கவர்மெண்ட் நடத்த முடியும். அப்போது இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஒரு மெஜாரிட்டி மேன், ரெண்டாவது அவங்க வெளியே போகமாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை முழுசாக அவங்களோட இருந்தால் தான் முடியும். அப்போது அதற்கான ஒரு முயற்சியில் இன்னைக்கு வந்து விஜயை வந்து அடுத்த 5 ஆண்டுகளுமே திருப்பி திருப்பி போராடி
2: எல்லாத்தையுமே கூட்டணி திருப்திப்படுத்துகிறே வேலையாக இருக்கும் அந்த மாதிரி
1: அந்த சூழ்நிலை உருவாகிடுமோங்கிற ஒரு
0: உள்ளுக்குள்ளேயே எனக்கு மந்திரி சார் புது கட்சி.
2: ஆமாம் அவங்களுக்குள்ளே பெரிய போட்டி இருக்கும். அவன் பாருங்க எவ்வளோ கான்ஃபிடண்டாக மந்திரி சபை பட்டியலே வந்துட்டு
0: அடங்கி போவாங்கன்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா ஒரு இப்போ ஒரு ஸ்டார் வேல்யூ.
2: ஆமாம் விஜயுடைய விஜய் ஆரம்பத்துலேருந்து பாருங்க அந்த ஒரு கண்டிப்பு யாரையும் பார்க்க மாட்டாரு நினைச்சது அவரு இஷ்டப்படம் வர்றாரு அந்த மாதிரி ஒரு இதை செட்டப் வச்சுட்டு இருக்காரு.
0: இருந்துருவாங்க.
2: ஆமாம்
0: அதிமுகல இருந்து போறவங்களுக்கு அப்படி
2: ஆமா அவங்களுக்குலாம் அந்த பழக்கமா இருக்கும். ஏற்கனவே ஜெயில் தாட்டம் இந்த மாதிரி
0: நடந்துச்சு அதே மாதிரி பழக்கம் இல்லை. கொஞ்சம் பேர் கூட அங்கே போகலாம் வாய்ப்பு இருக்கு.
1: ஒரு முன்னிலை நிலவரத்தை மீண்டும் ஒரு தூரம் பார்த்து விடுவோம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 234 தொகுதிகளில் 104 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், கே என் நேரு, திரு சேகர்பாபு, திரு டிஆர்பி ராஜா, திரு தங்க தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியம், திரு நாசர், திரு முத்துசுவாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 45 தொகுதிகளும், காங்கிரஸ் 5 தொகுதிகளும், பாமக 4 தொகுதிகளும், பிஜேபி 3 தொகுதிகளும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தலா 2 தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக்கா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8,140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் 5,286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு ஸ்டாலினை விட 4,014 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13,142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார்.
0: தாவேக்கா இல்லை சார்,
1: ஆனால் அவர் இன்னொரு
0: கண்டெஸ்ட் பண்ணல தெரியுமா.
1: இன்னொரு தர்மபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8,245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். பல இடங்களில் வந்து இந்த மாதிரி பொதுச் செயலாளர் திரு திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3,965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை
3: 10 times. இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, டிவி கேஸ் மார்ஜின் ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா 0 to 2,000 votes, வெரி டைட் ஃபைட்ஸ்.
1: டிவிகே
3: 26 seats. 2,001 to 5,000 ஸ்விங் சீட்ஸ் வந்து 29 seats இருக்குது. 5,000 to 10,000 கம்ஃபர்டபுளாக இருக்கிறது 26 seats இருக்குது. அவுட் ஆஃப் திஸ் 104 10,000 ப்ளஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது 25 seats. So 25 plus 26, 50, 60 seats, almost 52 seats ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 seats 2,000 to 5,000 டிஃப்ரென்ஸில் இருக்காங்க. 26 seats 0 to 2,000 இருக்காங்க. இந்த 109 திடீர்னு டிப்பானது 104 வந்ததுக்கு இந்த மாதிரியான ரீசன்ஸ் தான். பட் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ஆல் த பார்ட்டிஸ் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னன்னா, வி ஹேவ் டு வெயிட் ஃபார் அனதர் ஃபோர் ஆர் ஃபைவ் சிக்ஸ் ரவுண்ட்ஸ் டு இது பண்ணுறது.
2: பட் அந்த தேமுதிகவுக்கும் வந்து அந்த கூட்டணி வந்து நல்ல ஜெல்லாக இருக்கு அவங்க தொகுதிகளில்,
3: அதிமுகவுக்கும்.
2: ஆமாம், இங்கே தேமுதிக, அதே மாதிரி திமுக தேமுதிகம் தேமுதிகம் கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு சீட்டில். மற்ற இதுலாம் இப்போ அவர் சிறுமாவளை சொல்லி தரல, ரெண்டு கட்சிக்காரங்களே ஓட்டு போட்டு

0: விசிக்கு ரெண்டு சீட்ல லீடிங் லீடிங் பை 500 ஓட்ஸ் இன்டூ 500 ஓட்ஸ் தான் ரெண்டு சீட்லேயும் ஈசியோட டேட்டாஸில் பார்க்குறேன். ஈசியோட டேட்டாஸ் அக்கார்டிங் டு ஈசி டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா
1: இல்லை நீங்கள் சொல்லபடி பார்த்தீங்கன்னா 60 தொகுதி
0: ஒரு தொகுதியில் வந்து ஒரு பண்ருட்டியில் வந்து 810 மார்ஜின், காட்டுமன்னார் கோயிலில் 538
2: ஈக்குவலாக 70 போவாங்களோ இல்லை சார்
1: இல்லை
2: அப்படி ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு பாருங்க.
0: அவள் காமாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிஸ் தே ஹவ் ப்ரெடிக்டட் 70 ஆல்மோஸ்ட் 68 அந்த மாதிரி
2: அவினாசிலேருந்து 1000 தான்.
3: ஆமாம்
1: இல்லை சார் இந்த முறை வந்து நீங்கள் வெறும் 100 சில 100 வித்தியாசங்களே
4: வழக்கு போட்டு முதல் ரெண்டு பேர் வாக்கு 500 ரொம்ப இன்னும் மாறுறதுக்குலாம் சான்ஸ்
2: இருக்கு.
1: இப்போ இவர் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 29+26 கிட்டத்தட்ட 60 தொகுதிகள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு
0: less than 5000
1: இருக்கு. அதில் வந்து நிறைய மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த மாதிரியான ஒரு இது. பட் ஆனால் எனக்கு 2-3 விஷயங்கள் சார் இப்போ இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பல ரவுண்ட்ஸ் இன்னும் போனால் தான் நமக்கு தெரிய போகுது. ஆனால் எனக்கு என்னென்னா இப்போ இந்த இவங்க கொடுத்த இந்த வாக்குறுதிகள் இது எதுவுமே இந்த தரம் எடுபடலையா சார்? ஏன்னா திமுக பெருசாக வாக்குறுதி கொடுத்தது, அதிமுக பெருசாக வாக்குறுதி கொடுத்தது, விஜய் கொடுத்த வாக்குறுதியை விட அவருடைய முன்னிலை வகுத்து
4: வாக்குறுதியை பார்த்து ஓட்டு போடவே இல்லை விஜய். இல்லவே இல்லை ஒன்லி விஜய் விசில் டிவிக்கு இந்த மூணு தவிர அவன் கட்சிக்காரன் எதையும் பேசாமல் தெரியல.
2: அவனுக்கு எதுவும் தெரியாது
4: தெரியாது அப்படிதான் நம்ம. ஆனால் நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட்
2: பண்ணக்கூடாது வச்சு சொல்கிறோம்.
4: ஏன்னா இன்னொன்று அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க நேரடியாக என்ன பண்ணாங்க எதிர்கட்சியெல்லாம் தற்கொலை அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தையை போட்டாங்க. அதெல்லாம் தப்பு அப்படிலாம் பண்ணதாங்க அது ஒரு இதாக ரிவர்ஸ் ஆகிட்டு பெண்கள் மத்தியில் ஒரு
0: ரூலிங் டிஎம்கே மேலே இருக்கிற ஆங்கர்
4: அதிருப்தி
0: அது வந்து அவங்க அவங்க வந்து மக்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல் ஒரு ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடு. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாரா இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு கிராமப்புறில் இருக்கிற ஆளுங்களுக்கே நிறைய பேருக்கு என்ன தெரியுதுன்னா டேட்டா தெரியுது, நிறைய இன்ஃபர்மேஷன் பேசிக்காவது தெரியுது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது,
4: 111
0: எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்க, எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஜாப் ஜெனரேட் பண்ணாங்கன்னு கேட்கும்போது ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்கன்னு ஒரு மினிஸ்டரை பார்த்து கேட்கும்போது அந்த மினிஸ்டர் வந்து ஒரு A4 ஒயிட் ஷீட் எடுத்து அதை காமிக்கும் போது அதை நம்ம அரகன்ஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை இக்னரன்ஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை என்னென்னு எடுத்துக்கிறது. நீங்கள் வந்து எதிர்கட்சி கூட சொல்ல வேண்டாம், யூ ஆர் ஆப்ளிகேட்டட் டு த பீப்புள் ஹூ ஹவ் ஓட்டட் ஃபார் யூ. நீங்கள் என்ன பண்ணோம், இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இவ்வளோ ஜாப் டைரக்ட் அண்ட் இன்டெரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கோம், இப்போ ப்ரைமரி செக்டரில் இவ்வளோ, செகண்டரி செக்டரில் இவ்வளோ, டெர்ஷரி செக்டரில் இவ்வளோன்னு சொல்லி இவங்க தே ஹாவ் த ஆப்ளிகேஷன் அவங்க மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் ஒரு ஒயிட் ஷீட்டை வெறும் ஒயிட் பேப்பர் எடுத்து ஒயிட் பேப்பர்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் இவங்க ஒயிட் பேப்பரை வந்து எடுத்து வெறும் வெள்ளை பேப்பரை காமிச்சு ஒரு
2: சர்காஸ்டிக்
0: அதை வந்து அது அது நீங்கள் அந்த அந்த ஆட்டிடியூடை எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூடை வந்து மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க? அது அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து லா அண்ட் ஆர்டர் ஏற்கனவே சொன்னேன். அதை தாண்டி நடுவில் ஒரு தடவை இந்த டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சது, அங்கே வந்து கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளுக்கு என்னென்னா 6 மாதம் 4 மாதம் விவசாய பயிர்களை
4: ஃபஸ்ட்டு
0: நம்ம வந்து நிலத்துலேருந்து கொண்டாந்து கொள்முதல் நிலையம் கொண்டு வரும்போது அங்கே எல்லாம் பயிர் முளைச்சிருக்கு, பயிர் முளைச்சிருக்கு.
1: ஆமாம்,
0: உங்களால் வந்து பயிரை பாதுகாக்க முடியாத ஒரு நாடு என்ன ஒரு ஃபுட் செக்யூரிட்டியில் எங்கே போயிருப்போம் நம்ம? ஸோ அப்போ
1: ஒரே விஷயம், தமிழ்நாட்டில் தாவேக்கா முன்னிலையில் உள்ள 104 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே முன்னிலை.
0: 15 நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான், நம்ம டிஸ்கஸ் பண்ணது அது தான்.
1: ஆமாம்,
0: இன்னொன்று சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா.
1: ஆமாம், அதான் 105 தொகுதியில் 63 திமுக 45 முன்னிலையில் இருக்குது. பட் அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு 15 தொகுதிகள் தான்
0: 500
1: ஓட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். அதெல்லாம் ஸ்விங் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கக்கூடிய
0: தொகுதி.
1: ஆமாம், அந்த அது இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 29+26 அதையும் சேர்த்துக்கணும், இருக்கலாம் அதில் என்ன வேணால் நடக்கலாம்.
2: ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து கவர்மெண்ட் கூட ஃபார்ம் பண்ண முடியாது போல இருக்க
1: சார், அது வாய்ப்பே இல்லை, இன்றைக்குமே அது சாத்தியம் இல்லை, அதுக்கான ஒரு சூழ்நிலையும் கிடையாது. பட் என்னென்ன
2: 120-130 வருது
1: அதெல்லாம் சாத்தியம் இல்லை. பட் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இதில் எத்தனை பேர் வந்து யாருக்கு ஆதரவு தெரிவித்து
2: நடக்காதா சார் கேட்கலாம்.
4: எது
2: டிஎம்கே திமுக
4: ஃபியூச்சர் நடக்கல, ஏன்னா எடப்பாடியினுடைய தலைமைக்கு எதிராக போர்க்கொடி வைக்கும் போது கட்டாயம் அந்த கட்சி பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு குரூப் இருக்குது பிஜேபி, ரொம்பவும் பிஜேபி சப்போர்ட் குரூப் ஒன்று இருக்குது, அதனால அது ஸ்பிளிட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
0: அதே மாதிரி திமுக
4: அவர் வந்து ஆரம்பத்தில் இருந்து அந்த குங்கு மண்டலத்தை
0: அதே மாதிரி திமுகலையும் வந்து
4: திமுக வந்து
0: மொழியோட ஆதரவு

0: இருக்காங்கல்ல
1: அவங்களும்
0: வந்து திரும்பி
1: இருக்காங்க. திமுக வந்து
0: அதிமுக அந்த ரிவோல்ட் பண்ண எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நோபடி இஸ் தேர், எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சாச்சு. அங்க வெளியே போயிட்டு அவங்க திமுக சேர்ந்துட்டாங்க. அவங்க திமுகலே சேர்ந்த உடனே அங்க வந்து இன்னும் லீடர் வந்து, நான் வந்து அதிமுக பேசல, நான் அகாடமிக்காக சொல்கிறேன். ஒரு ஒரு அகாடமிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அளவுக்கு இல்லை. இப்போ இப்போ உடையணும்னா இப்போ பெரிய டிவைஸில் மூணு பெரிய பவர் சென்டர் திமுகவில் தான் இருக்குது. மருமகனா நீ வந்து கனிமொழி அவங்களா இல்லை மகனான்னு சொல்லிட்டு மூணு பெரிய அகல் அங்கே தான் இருக்குது.
2: இது வந்து
0: அவங்க உடையறதுக்கும் வாய்ப்பு
2: இருக்குன்னு தான் சார் இருக்கு. உங்களுக்கு இப்போ டெல்லியில் நடக்கிற ஒரு விஷயம், ஆம் ஆத்மி பார்ட்டி ஆர்எம்பி போனது, இதெல்லாமே வந்து அவங்கலாம் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தாங்க முன்னாடி.
0: இல்லை தட் சார் அது
2: முடியும்
0: சார். ஆம் ஆத்மி அவங்க போகிறது பிஜேபி, ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு போகிறது ஒன்று. இப்போ புது கட்சிக்கிட்ட போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான, அதை நம்பி போவாங்களா?
2: இப்போ பதவி தானே,
0: we don't know, we cannot and ரெண்டு சிச்சுவேஷன கம்பேர் பண்ண முடியாது. we cannot compare apples and pears. அதுதான் நான் சொல்றேன், we can do different situation. அத கம்பேர் பண்ண முடியாதுன்றது என்னோட ஹம்பிள் ஒபினியன்.
2: இல்ல இருக்கும் எதுவும் நடக்கலாம்ன்றதா அரசியல்ல.
3: இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா சார், இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ ஊரு இந்த ஷிஃப்ட் வந்து அதிமுக திமுக அப்படியே நிற்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இதில் வந்து சரிவுங்கிறது தேவைக்காக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, அவங்களுடைய அதாவது திமுக அதிமுகவுடைய கோர் வாக்காளர்கள் அந்த கோர் தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஸ்ட்ரெண்ட் வந்துருச்சு ஆக்சுவலாக. அப்போ இப்போ அதில் வந்து மாற்றம் வரணும்னா இந்த தேவைக்காவுடைய எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும் ஆக்சுவலாக. பட் என்ன இப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குன்னா, இது நாளை மறுநாள் இப்போ இவங்க அத்தனை பேருமே அவங்களோட கூட இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தான் சார் ஆக்சுவலாக இன்றைக்கி
2: வணக்கம்.
3: இப்போது நம்மோடு அஇஅதிமுகவை சேர்ந்த அஇஅதிமுகவை சேர்ந்த ஆவடி குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் வந்திருக்கிறார். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: சார், இன்னைக்கு அதிமுக கணிசமான வாக்குகளை பெற்று முன்னிலை வைத்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கும் வந்திருக்கு. இது வந்து அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கூடுதலான இடங்களை பெற்று இன்னைக்கு முன்னிலை வகிக்கிறது. நீங்கள் எப்படி இந்த ஒரு ட்ரெண்டை பார்க்குறீங்க சார்?
4: அனைத்து அண்ணா திராவிட முதலீட்டு கழகத்தை பொறுத்தளவில் இன்னைக்கு ஒரு தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இது மக்களுக்கான ஆட்சி இல்லை, அது அந்த குடும்பத்திற்கான ஆட்சின்றது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார். அதையே எங்கள் தேர்தல் பிரச்சாரமா வச்சு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல மக்களை சந்தித்து வாக்கு கேட்ட ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 6 மாதங்களாக ஒவ்வொரு தொகுதியா போய் சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய பிரச்சனைகளை தெரிவித்து அவங்க அதுக்கு ஒரு நிவாரணம் என்ன செய்ய முடியும்ன்றத அதை தேர்தல் வாக்குறுதியா அறிவிச்சு அவங்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி ஒரு சரியான ஆட்சி அமைச்சுன்றதுல கவனமா இருந்தவர். மக்களுடைய தேவைகளை புரிஞ்சு அவர்களுக்கு நிவாரணத்தை ஆட்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக எல்லா திட்டமிடல்களையும் செஞ்சு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். ஆனா திமுகவுக்கு இருந்த எதிர்ப்பு இன்றைக்கு விஜயினுடைய அந்த ஏதோ ஒரு வகையான ஈர்ப்பால் அது திமுகவுக்கு திமுகவை வீழ்த்தணுன்ற நோக்கத்தை அவங்க பயன்படுத்தி அது அதிகமான இடங்கள்ல அவங்க வாக்குகள் பெற்றிருக்காங்க. அது எங்களுக்கு ஒன்றும் பெரிய தோல்வி இல்லை. எங்களுடைய இடம் தொடர்ந்து நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் திமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை தந்திருக்க எங்களுடைய நோக்கம் திமுக ஆட்சி அகற்ற வேண்டும். அது மக்கள் விரோத ஆட்சி, மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை நிலைப்படுத்துவதற்காக குடும்ப ஆட்சியை நிறுவுவதற்காக முயற்சி செய்த அந்த ஆட்சி இன்றைக்கு அகற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2வது இடம் கூட வர முடியாத நிலைக்கு அது ஒரு சரிவை நோக்கி, மிகப்பெரிய சரிவை நோக்கி திமுக போயிருக்கு. அந்த வகையில் நாங்க வந்து எங்களுடைய முயற்சி முழு வெற்றியை பெறலன்றது உண்மைதான். ஆனா எங்களுடைய இலக்கு சரியான இலக்கு, அந்த இலக்குக்கு நாங்க பணியாற்றி இருக்கிறோம். அந்த உழைப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முழுமையான வெற்றியை தந்ததாக ஒரு போதுமான இடத்தை தந்திருக்காங்க. அது வரைக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி
2: சார். மகிழ்ச்சி கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதிமுக போன

0: எலெக்ஷனை விட ரெண்டே ரெண்டு தொகுதி தான் மைனஸாக இருக்குது இதுவரையில் வந்த லீடிங்கில். ஆனால் மக்கள் திமுகவுக்கு எதிரான மண்ணில் இருந்த மக்கள் அண்ணா திமுகவை தேர்ந்தெடுக்காதது ஏன், எதுக்காக விஜயை தேர்ந்தெடுத்தாங்க சார்?
1: அதுதான், அவங்க வந்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம் தேர்தலை தேர்தலாக சந்தித்தது. ஆனால் அது வந்து திமுக எதிர்ப்பு என்ற நிலையை மட்டுமே வைத்துக் கொண்டு நடிகர் விஜய் அவருடைய விளம்பரத்தை அவருடைய இன்னும் சொல்ல போனா அவருடைய வியூக வகுப்பு நிறுவனங்கள் ஒரு திட்டமிட்டு அது இந்த இளைஞர்கள் பெண்களிடம் அவர்கள் அதை அந்த பிரச்சார யூகம் வியூகம் ஒரு புதுமையான வியூகத்தை அவங்க வைத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எப்படி சீரியல் பார்த்து சினிமா பார்த்து பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க இளைஞர்கள் ஒரு ஈர்ப்புக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ அது போல இன்னைக்கு சீரியலை பார்த்து அடுக்கிற பெண்கள் நிறைய இருக்கும். அதனால குடும்பத்தை குடும்பத்துல கூட சீரியல் முடிஞ்ச பிறகு சாப்பாடு போடுற பெண்கள் அந்த அளவுக்கு எப்படி சீரியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியோ அது போல இவங்களுடைய மீம்ஸும் அந்த இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அவங்க விஜயம் கொண்டு போய் அங்க சேர்த்துட்டாங்க. அவங்க வந்து அரசியல் ரீதியா அதை கொண்டு போல சினிமா தனமா அவங்க கொண்டு போய் அந்த வியூகம் சரியா வகுத்து அதை கொண்டு போயிட்டாங்க. அதனால நாங்க வந்து வீதியில இருந்து அரசியல் நடத்திட்டு இருந்தோம், எங்களுடைய அரசியல்லாம் வெளிய வீதியில இருந்து அரசியல் ரீதியான ஒரு களம் எங்களுக்கு எங்க களமா இருந்தது. ஆனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவங்க இந்த சினிமா தரமான களத்தை அவங்க தேர்ந்தெடுத்து புதிய ஒரு முயற்சி பண்ணி அதுல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்கன்னு நான் நம்புறேன். அதனால இதுல எந்த வகையிலும் அவங்களுக்கு வந்து அரசியலோ இன்னும் சொல்ல போனா ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கலோ அதுல இல்லை. எல்லாமே ஒரு தனிநபர் சார்ந்து அவங்க செய்யப்பட்ட அந்த வியூக விளம்பரங்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலை அது இல்லை.
0: சார் ஒரே ஒரு கேள்வி, இதுவரையில வந்து திமுக அதிமுக தவிர்த்த மூன்றாவது அணியில் யார் வந்தாலும் அவங்கள மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. ஆனா இவர் ஒரு தேசிய கட்சி இல்லை, இவர் ஒரு மாநில கட்சியா தான் பதிவு பண்ணியிருக்காரு. இவர் தமிழ்நாட்டிலிருந்தே வந்திருக்காரு. ரெண்டு பெரிய கட்சிகளை மக்கள் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டிய தேவை. ரெண்டு கட்சி வந்து மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கா?
1: உங்களுடைய கேள்வி சரியானது, ஆனா பொருள் உள்ளது இல்லை. என்னன்னா நீங்க ரெண்டு கட்சியும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்கல, அதிமுகவும் புறக்கணிக்கல, திமுகவை அவங்க வந்து வெறுக்க சொல்ல அதுக்கு மாற்ற அவங்க தாவேதாவை கொண்டு வந்திருக்காங்களே தவிர அதிமுகவுக்கு எந்த பலகீனமோ பின்னடைவோ இல்லை. அதனால நீங்க சொல்றது இன்னைக்கு களம் அதிமுக தாவேக்கான் மாறிடுச்சுன்னு வேணா நீங்க சொல்லுங்க. அதுல திமுக தான் தன்னுடைய நிலையையும் இடத்தையும் இழந்திருக்கு. அதனால இங்க அரசியல் வந்து சரியானது செய்யறதா வந்துட்டு இருக்கு. இனியும் எப்பவும் சொல்றோம், அவர்கள் வந்து இன்னைக்கு வெற்றி பெறல. அதுல எத்தனை பேர் அது அரசியல் ரீதியா அரசியல்மயப்படுத்தப்பட்டவர்கள் அல்லது அவர்கள் என்ன கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பு அவங்க கிட்ட இருக்குன்றதெல்லாம் ஆட்சி அவங்க வர சொல்ல தெரியும். அதனுடைய இன்னைக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுல இருந்து பல்வேறு போதை கலாச்சாரம்
0: போன்ற இந்த வாய்ப்பு வந்து தாவேக்காவுக்கு போறதன் மூலியமா அடுத்த வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும் சார், எப்படி யூகிக்கிறீங்க?
1: இந்த வாய்ப்பு தாவேக்காவுக்கு போயிருச்சா இல்லையான்றது தெரியல, அதை இறுதியில தெரியும். அப்படி போனாலும் அதை அவங்க எடுத்து பயன்படுத்துற அளவுக்கு அல்லது தமிழ்நாட்டை பாதுகாக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வலிமையோ அல்லது கட்டமைப்போ இருக்கான்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதுவரையும் இல்லை. இதுவரைக்கும் இல்ல. அதுக்கான அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படியோ அதுக்கப்புறம் தான் செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த வெற்றி முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்னாலேயே அவங்க யாருன்றதை காட்டி
0: சார் ஒரு செய்தி சுருக்கத்துக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, நன்றி.
2: மக்களவைத் தேர்தல் 2026, தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. கலந்துரையாடலை தமிழ்ச் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர்

தன்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் உள்ள 234 தொகுதிகளில் 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தவேகா உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 44 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7300 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், அரக்கோணம், சோளிங்கர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முசிலம்பட்டி, பெரிய குளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, திருவெரும்பூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி,
வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி. விக்கிரவாண்டி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி, நாகர்கோவில், உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்ஸ்

ஆர்எஸ்எஸ் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், பிசிக காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கு வங்கம் அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபியும், கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் 293 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரியவந்த 252 தொகுதிகளில் பிஜேபி 171 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 83 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும், பிஜிபிஎம் ஏஜேயுபி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தின் ஒரு தொகுதியில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவில்லை. மாநில தலைநகர் கொல்கத்தாவில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 5 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. மேற்குவங்கத்தில் 2 கட்டங்கள் நடைபெற்ற தேர்தலில் 92.47% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் பவானிபூர் தொகுதியில் களத்தில் உள்ளனர். பிஜேபி சார்பில் முக்கிய மத்திய அமைச்சர் திரு நிஷித் பிரமாணிக் மத்தபங்கா தொகுதியிலும், திரு சங்கர் கோஷ் சிலிகுரி தொகுதியிலும், முன்னாள் மக்களவை உறுப்பினர் திரு திலீப் கோஷ் கரக்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பஹராம்பூர் தொகுதியிலும், மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சுபாங்கர் சர்க்கார் சிராப்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்வி மீனாட்சி முகர்ஜி உத்தரபாரா தொகுதியிலும், செல்வி தீபிதா தம்தம் தொகுதியிலும், கொல்கத்தா முன்னாள் மேயர் திரு பிரகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா ஜாதவ்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ள முக்கியமான வேட்பாளர்கள் ஆவர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 6 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னிலை நிலவரம் தெரியவந்த 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான பிஜேபி 2 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் திமுக தலா 1 தொகுதியிலும், சுயேட்சைகள் 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றுகிறது. மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னணி நிலவரம் தெரியவந்த 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 89 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் 56 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், ஆர்எஸ்பி 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரீய ஜனதாதள் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 29 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் 12 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பிஜேபி 2 தொகுதிகளிலும், புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி கேரளம் காங்கிரஸ் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சுயேட்சைகள் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளன. சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்ற அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 78 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் கனபரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் 24 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. போடோலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும், அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 2 தொகுதிகளிலும், ராஜோர்தோல் கட்சி 2 தொகுதிகளிலும், யுபிபிஎல் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 26 126 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 85.96% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலோடு கர்நாடகாவின் பகல்கோட், தேவானகிரி தெற்கு, நாகாலாந்தின் கோரிடங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரகூரி, பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 1 தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். திப்சிக்மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகாய்சி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 12:50 ஆகாஷவாணி. மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
1: ஆவடிகுமார் சார் வணக்கம், இருக்கீங்களா லைன்ல? சார் ஆவடிகுமார் சார் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்காரு இல்லைங்களா? ஆ சார், வெங்கடேஷ் பேசுறேங்க. ஹலோ, ஆ கேக்குதுங்க சார். சார், ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இப்ப பார்த்தோம்னா சார், நீங்க கடந்த தேர்தலில் விட இந்த தேர்தலில் வந்து நீங்க இழந்திருக்கக்கூடிய ஒரு இடங்கள் அல்லது லீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவா தான் சார் இருக்கு. நீங்க அதே திமுக வந்து கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேல வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கான ஒரு கோர் வாக்கு வங்கி அல்லது கோர் இடங்கள் அப்படிங்கிறத நீங்க அப்படியே பத்திரப்படுத்தி கொண்டு இருக்குதா புரிஞ்சுக்கலாமா சார் இதை? அதாவதுங்க திமுக இழந்திருக்கக்கூடிய இப்ப இந்த லீடு வந்திருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அதிமுக கூட்டணி நீங்க இழந்திருக்கக்கூடியது 4 இடங்கள் தான் இழந்திருக்கீங்க இது வரைக்கும். ஆனா நீங்க திமுக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 இடங்களுக்கு மேல வந்து அவங்க இழந்திருக்கிறாங்க. உங்களுடைய கோர் வாக்குகளையும் உங்களுடைய கோர் வந்து இருக்கக்கூடிய இடங்களையும் நீங்க அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருக்கதாகவே நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா சார்?
2: இல்ல, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் சொன்னாங்க இது ஒரு கட்டமைப்பு பலகீன போட்டு போச்சு, அல்லது புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கம் பிறகுபட்டதுனால இல்ல பிரச்சனைகளை சந்திச்சதுனால இது படை நிலைச்சி திரும்பாதுன்னு சொன்னாங்க. ஆனா அது உறுதியா இருக்குன்றதுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு சரியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலத்தை காட்டியிருக்கு. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகள் சரிவு இல்லைன்றது மட்டும் இல்ல, கட்டமைப்பு சரியா இருக்குன்றது நாங்க உறுதிப்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு சரியா இருந்ததுனாலதான் நாங்க வந்து இந்த சூழல்ல கூட நாங்க எங்களை தக்க வைக்க முடிஞ்சது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான கட்சி, 54 ஆண்டுகள் எங்களுடைய பயணம் தொடர்ந்து தொய்வில்லாம நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எந்த நிலையில இருந்த பலத்தோட இருந்தமோ அந்த பலத்தோட இன்னைக்கு இருக்கு. எங்களுக்கு களம் எங்களை விட்டு போகல, களம் எங்ககிட்ட தான் இருக்கு. இது வெற்றி தோல்விகள் சில இடங்கள்ல கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும், அது இந்த முடிவுகளுக்கு இறுதிக்கு பிறகுதான் அது ஒரு சரியான முடிவுக்கு வர முடியும். ஆனாலும் இந்த திமுகவுடைய தோல்வி என்பது நாங்க விரும்பியது எதிர்பார்த்தது, அதை வந்து நாங்க சரியா அறுவடை பண்றதுக்கு முயற்சி பண்ணாம இருந்திருக்கோம், அல்லது எங்களுடைய அணுகுமுறையில சில தவறுகள் இருந்திருக்கலாம். ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய கூட்டணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி அமைச்சோம். அது போலவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை பலகீனப்படுத்துவதை விட நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, அதிமுக போடுற ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுற ஓட்டுன்னு சொல்லி ஒரு
3: சார் ஒரே ஒரு கேள்வி இடைமதிப்பு இருக்கு, மன்னிக்கணும். இன்னும் கூட வந்து ஒரு
2: திமுக அவருடைய ஆயுதமே வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அவங்க உள்ள வரவிட மாட்டோன்றது மட்டும்தான் எனக்கு டெல்லிக்கு தான் தேர்தல்னு சொல்லி
3: மாறிட்டு
2: நேரடியாக அவங்க களத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. அது ஓரளவுக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான வாக்கா மாறிடும்ன்றதுனால இங்க இருக்கிற சிறுபான்மை மக்கள் அல்லது இடதுசாரி சிந்தனையாளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிரான வாக்கு அதை மாற்ற முயற்சியில
3: அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அலைன்ஸ் வச்சதுனால சில ஓட்டு அங்க போயிடுச்சுன்னு சொல்றீங்களா?
2: இல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வர வேண்டிய ஓட்டுகள் கிடைச்சிருக்கு. ஆனால் திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கணும், அது கிடைக்காம இன்னொரு கட்சிக்கு போச்சுன்னா நாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட இருந்ததுனால எங்களுக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டு எங்களுக்கு வராம

0: பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு ஓட்டா மாறிடான் அவங்களுடைய பிரச்சாரம் எடுபட்டதனுடைய விளைவு
1: தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அதிமுக வந்து தாவைக்காவோட ஒரு அலைன்ஸ் வைக்க ரெடியாவே இருந்தாங்க. அது சில இடங்கள்ல எடப்பாடியே பேசியிருக்காரு. இப்ப இந்த நேரத்துல விஜய்க்கு குறையிற சீட்டுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்து அப்படி ஏதாவது கூட்டணி அமைச்சரவைக்கு வாய்ப்பு இருக்குமா சார்?
0: இல்ல, நாங்க எங்களுடைய நிலைப்பாடு சரியானது, உறுதியானது, இறுதியானது. எங்களுக்கு ஆட்சியில் அமர்ந்தது மட்டும் நோக்கம் இல்ல. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக அவர் தலைமையில் ஆட்சி அமைப்போன்றதுதான் எங்களுடைய தேர்தல் இலக்கு. அதை ஒட்டி ஏதாவது சூழல் மாறுச்சுன்னா அதுக்கு நாங்கள்
2: இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு விரும்பினேன் சார். இப்போ இத்தனை நாளாக நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் எடப்பாடி அவர்களுடைய ஒரு தலைமைக்கு ஒரு எப்போதுமே சந்தேகத்தை எழுப்பிக்கொண்டே இருந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு அவர் தான் தனிப்பட்ட அளவில் இன்றைக்கு வந்து கட்சியை வளர்த்துக்கொண்டு முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர் என்பதை இந்த தேர்தலின் வாயிலாக திரு எடப்பாடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா சார்?
0: நிச்சயமா, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அந்த ஒற்றை தலைமையில் அதிமுக இருந்ததோ அது போல இன்னைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கு. அதை நாங்க உறுதிப்படுத்திருக்கோம். அது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக என்ற வாய்ப்பு இருந்தால் நாங்க ஆட்சியை அமைப்பதை பற்றி யோசிப்போம். அது இல்லைன்னா அந்த நிலைக்கு கூட நாங்க போகுவோம்.
3: இல்லை அண்ணா, அதிமுக வந்து இப்போ எதிர்கட்சி வரிசையில் அமருமா இல்லை தொடர்ந்து விஜய்க்கு இப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுக்குமா இல்லை ஆட்சியில் பங்கேற்று ஆதரவு கொடுக்க வாய்ப்புலாம் இருக்குதா? ஏன்னா பொன்னையன் வந்து சொல்லியிருக்காரு நாங்கள் ஆதரவு அவங்க விஜய் அழைத்தால் அதை பற்றி பரிசீலிப்போம் சொல்லியிருக்கிறாரு.
0: இல்லை, நாங்கள் வந்து ஆண்டிச்சேரி வந்து இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுக்குற நிலையில் அதிமுக இல்லை. ஏன்னா அதிமுகவை நம்பி தமிழகத்து வாக்காளர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு நிர்வாகம் தெரியும், அனுபவம் இருக்கு. இந்த இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து போதைப் புழக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்கணும்னா அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக மட்டும்தான் முடியுன்றத நாங்கள் உறுதியாக நம்புறோம். அதுக்கான வாய்ப்பு இருந்தவர்களுடைய வேறு எந்த விதமான ஆட்சியையும் நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் எங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்காங்களோ, என்ன ஆதரவு தந்திருக்கிறாங்களோ அதில் அதையும் நாங்கள் சிறப்பாக செய்வோம். அந்த வகையில் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் ஆட்சியில் போகணுன்றதுக்காக யாருக்குனாலேயே போக வேண்டிய அவசியம் அதிமுக இல்லை.
3: இல்லை, திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கமர்ஸ் இந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதை வந்து எதிர்கட்சியான அதிமுக ஏன் அந்த இதை அந்த இடத்த நிரப்பாம கடைசியில் விஜய்க்கு விட்டு கொடுத்த மாதிரி ஆகிட்டா?
0: ஏன்
3: இல்லை, திமுக ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கமர்ஸ் கடுமையாக இருக்கு, எதிர்ப்பலை இருந்திருக்கு, அந்த வாய்ப்பை ஏடிஎம்கே ஏன் பெறாமல் விஜய்க்கு கைப்பற்ற அளவுக்கு ஏன் அதிமுக அப்படியே விட்டு கொடுத்ததுங்க? விட்டு கொடுக்க நிலைமைக்கு ஏன் வந்துட்டீங்கன்னு
0: கேட்க. விட்டு கொடுக்கல, மக்கள் எங்களுக்கு என்ன உத்தரவு தராங்களோ நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க வந்து இப்படிதான் செயல்படணும்னு அவங்களுக்கு அந்த எண்ணிக்கைக்கு தக்கவாறு அவங்க என்ன எண்ணிக்கை எங்களுக்கு தந்திருக்காங்களோ அந்த எண்ணிக்கையில என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வோம்.
1: சார், இப்போ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தவிர மூணாவது ஒரு கட்சி அப்படி மூன்று முனை போட்டின்றது நிரந்தரம் ஆயிடுச்சா?
0: இல்லை, நீங்க ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க, இன்னைக்கு ஒரு கட்சி புதுசா வந்திருக்குன்றத நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அது கட்சியான்றதே எங்களுக்கு கேள்விக்குறி இருக்கு. அது கட்சியா ஆட்சியான்றதை அவங்களுடைய செயல்பாடுகளும்
1: மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியவே கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சொல்ல முடியும். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல மட்டுமல்ல இந்திய அரசியல்லயே எப்பவும் இருந்தது இல்லை. நேற்றைக்கு முந்தின நாளையே வேட்பாளர்கள் தேர்தல் முடிவு வந்த உடனே நேரடியாக வெற்றி பெற்ற உடனே இங்க வந்தோம்னா யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் சொல்றாருன்னா அந்த வேட்பாளர்கள் மேல இப்பவே எவ்வளவு ஐயம் இருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு கிடைச்சிருக்க தகவல், ஒவ்வொரு வேட்பாளரோடய ரெண்டு பவுன்சர்களை போட்டு அவங்களை கண்காணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு கட்சி ரீதியான ஒரு இணக்கம் இல்லாமல் கட்சி கொள்கை ரீதியான ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லாத யாரோ வந்தவங்க போனவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு
3: அதிமுக ஜே அணியா உடையும் போது இதே மாதிரி எம்எல்ஏக்களை விருதுநகர்ல கே கே சார் பஞ்சுமில்ல அடைச்சு வச்சு பாதுகாக்க தான் செஞ்சாங்க.
0: நீங்க அதாவது நான் சொல்றது மேல நீங்க சொல்றது வேற, இது அதிமுக மேல இந்த ஊடகங்கள் கற்பிக்கின்ற பழைய பிம்பங்கள்

0: இருந்து மறுபடியும் நீங்க அதை சொல்ல வரீங்க. அதிமுக ஜார்ஜின்னு உடைய சொல்ல கூட இந்த கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்க சொல்ல நாங்க வந்து அதை வந்து சரிபடுத்திருப்போமே தவிர ஒரு தேர்தலில் வெற்றி பெற.
1: சார் ஒரு ஒரே நிமிஷம் சார், நம்ம இது செய்திகளுக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம செய்திகளுக்கு பின்னாடி நம்ம பேசுவோம். ஐயா நன்றி.
2: வணக்கம். தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் 234 தொகுதிகளிலும் தெரிய வந்துள்ளன. அதில் 106 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே என் நேரு, திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமோ உன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 57 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளிலும், காங்கிரஸ் மற்றும் பாமக 5 தொகுதிகளிலும், பிஜேபி, தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 13,574 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 7,490 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவிக்க வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7,974 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 36,769 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 7,488 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச்செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 5,820 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம் விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டிநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், அரக்கோணம், சோழிங்கர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், உதகமண்டலம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, கலசப்பாக்கம், அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், கிருஷ்ணராயபுரம், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, பன்ருட்டி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், அணைக்கட்டு, விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்தி, வேலூர், கூடலூர், குன்னூர், கோவை தெற்கு,

0: மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், மண்ணச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளிலும், பிஜேபி தளி, நாகர்கோவில் தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழனி மற்றும் பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விசிக பண்ருட்டியிலும், காட்டுமன்னார் கோயில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர், விருதாச்சலம் தொகுதிகளிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 1:30. மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய கலந்துரையாடல் தொடர்கிறது.
2: வணக்கம் நேயர்களே, மீண்டும் நமது இங்க அரங்கத்திற்கு இருக்கக்கூடிய விவாதத்தை தொடர்வோம். இப்ப திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்த இடைவெளியானது படிப்படியாக சரிந்து கொண்டிருக்கிறது. அதாவது திருப்பியும் இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா 68-70 அது படிப்படியாக சரிந்து 65 வந்திருக்கிறது. திமுக 55-56 இது 61 என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. தாவேக்கா 108 இடத்தில் இப்போது முன்னிலையில் அப்படியே தொடர்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்றால், இதெல்லாம் இப்போ நகரத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் மீண்டும் வந்து திமுக தன்னுடைய ஒரு வலிமையை காண்பித்து வருகிறதோ என்ற எண்ணம் தான் ஏற்படுகிறது. இது வந்து ஒரு ஷிஃப்ட் ஒன்று மொல்லமாக நடக்குது சார். ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி இப்போ சிட்டியில் சென்னை திருப்பியும் வந்து தங்களுடைய கோட்டை என்பதை வந்து இருக்கக்கூடிய திமுக வாக்காளர்கள் அவர்களுக்கு வந்து திருப்பியும் அந்த இடங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்களா சார்?
3: சென்னையில் வந்து ஆனாலும் இப்போ அந்த அதிக எதிர்பார்த்தால ஒரு ஒட்டுமொத்தமாக 16 சீட்டு வந்து அந்த அளவுக்கு வருமா திருப்பி வருமா தெரியல. ஏன்னா பெரும்பாலான இடங்களை வந்து அவங்க தேவைக்கு வந்து வெற்றி பெற்று முன்னணியில் வந்திருக்கு. அதனால அந்த அளவுக்கு அதிக இடங்களை கொடுப்பாங்களும் தெரியல. இண்டிவிஜுவலாக அமைச்சர்கள் வந்து அந்த பாக்கெட் வந்து மாறுறதுக்கு சென்னையில் சில பாக்கெட்லாம் ஓட்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் மாறி மாறி வரும். சில சமயம் கடைசினத கூட தூக்கி விடும். அந்த அடிப்படையில் ஒன்று ரெண்டு இடங்களில் மாறுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ ஆனால் அதே மாதிரி வெளியூர்கள்லையும் ஒரு சில இடங்களில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ அண்ணா திமுக ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் வந்து திமுக அதுவும் இடைவெளி வந்து 5 சீட் தான் இடம் இருக்கு. ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு
4: ரெண்டு பேரும் எதிர்கட்சி யாருன்னு போட்டி போடுற
3: எதிர்கட்சி யாருன்னு போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியாக இருந்தால் தான் அடுத்த முறை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் யாராவது அதில் பாதி உடஞ்சோடனடியாக இப்போ விஜய்க்கு ஆதரிக்கன்னு சொல்லிட்டாங்கன்னா
4: எதிர்கட்சியாக இருந்தால் அடுத்த வாய்ப்பு இல்லை இன்னொரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த இரண்டாயிரம் வாக்குகளுக்குள்ள இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ப எண்ணிக்கையும் நம்ம வந்து இப்ப கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதுலயும் ஒரு சிக்னிபிகண்டான ஒரு மார்ஜின் சேஞ்ச் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல சார்?
3: கண்டிப்பா இருக்கு. ஆக்சுவலி பிஜேபி கூட பெரிய டிக்ளைன் இருக்கு. நாளிலிருந்து ஒன்று த
5: எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா நிறைய 14 rounds உள்ள சென்னையில் இந்த சேகர்பாபு அவங்க மினிஸ்டர் இருக்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 6 rounds தான் எலெக்ஷன் கமிஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ரிமைனிங் 8 rounds இருக்குது. ஸோ எல்லாம் இப்போ ஹாஃப் வே அல்லது 1/4 ஆர் 1/3 அந்த அளவுக்கு தான் இப்போ கவுண்டிங் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா படி இப்போ இருக்குது. அப்போ ரிமைனிங் 2/3 அல்லது 3/4 கான்ஸ்டுவன்சிஸ் பூத் வந்து எண்ணணும். அப்படின்னா இந்த முன்ன மாதிரி 15,000, 20,000, 25,000 லீடு யாருமே இன்னும் இல்லாததுனால எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பிட்வீன். அதுதான் வந்து ஏன்னா இப்போ நம்மளே பார்த்தோம் 52-60 டிஎம்கே கிராஸ் ஆயிருக்கு, இது வந்து 72-64 அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ நம்ம அதை வந்து நம்ம வந்து அதை ஃபேக்டர் இன் பண்ணணுன்றது தான் என்னோட.

0: நம்மோடு இன்றைக்கு இப்போது தொலைபேசி வாயிலாக முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் திரு செம்மலை அவர்கள் லைனில் இருக்கார். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். உங்களுடைய ஒரு பார்வையில் இப்போ இன்னைக்கு படிப்படியாக நீங்கள் அதிமுக தன்னோட வலிமையை அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருப்பது

0: நன்றாக தெரிகிறது. திமுக தன்னுடைய வலிமை இழந்திருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த தேர்தல் முடிவுகளை?
1: இதுவரை தமிழ்நாடு கண்டிராத ஒரு தேர்தல் களத்தைத்தான் இந்த தேர்தல் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதை போல ஆளுகிற கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மக்கள் தங்களுடைய வெறுப்பை காட்டுகிற வகையில்தான் இந்த தேர்தலை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். எனவே ஒரு மக்கள் விரோத ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நீங்கள் சொன்னதை போல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலில் ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம் என்பதை இன்றைக்கும் இந்த தேர்தலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுடைய முடிவை பார்க்கிற போது ஒருவேளை சாய்ஸ், அதாவது தவறான முடிவை நோக்கி தமிழக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. காரணம், தமிழக மக்கள் விழிப்புணர்வு உடையவர்கள், அறிவாளிகள் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறவர்கள். இப்பொழுது இந்த முடிவை எடுக்கிற போது நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு குழந்தை கையில் ஒரு எலக்ட்ரானிக் பொம்மையை கொடுத்திருப்பதை போல இன்றைக்கு தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பை மக்கள் கொடுத்திருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அந்த அனுபவம் இல்லாத குழந்தை, பச்சிளம் குழந்தை அந்த பொம்மையை எப்படி கையாளப் போகிறது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை அந்த பொம்மையை அந்த குழந்தை போட்டு உடைத்து விடுமோ என்ற அந்த அச்சமும் இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் தேர்தல் முடிவு தெளிவாக வரவில்லை. இரண்டாவது இடத்திலே இருக்கிற நாங்கள், அதாவது என்டிஏ கூட்டணி, முதலிடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லது இதுவரை தமிழ்நாடு கண்டிராத கூட்டணி கட்சிகளின் ஆட்சி அமைவதற்கு இந்த தேர்தல் வழிவகுக்குமோ என்ற ஐயப்பாடும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். மக்கள் சரியான முடிவு எடுத்தாலும் சரி, தவறான முடிவு எடுத்தாலும் சரி, அது மக்களின் முடிவை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் வருகிற அல்லது ஆட்சி அமைக்கிற கட்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகிற கட்சியாக, இயக்கமாக, தலைவர்களாக இருக்க.
2: சார், ஒரே ஒரு கேள்வி
1: என்னுடைய ஆசை.
2: சார், ஒரே ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இரு துருவ அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு மூன்று துருவ அரசியலை நோக்கி நகர்ந்துச்சா?
1: அதாவது இப்பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் மூன்று, அதாவது நீங்கள் சொன்னதை போல இதை இரு துருவம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். காரணம், இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க வேண்டுமா நீடிக்க கூடாதா, இதுதான் இந்த தேர்தலிலே மக்கள் முன்னாலே வைக்கப்பட்ட கேள்வி. ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி, அல்லது இப்பொழுது அதிக இடங்களை கைப்பற்றி இருக்கிற தாவேக்கவர்கள் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற கட்சிகள் தான் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் வேண்டும். எனவே இது இரு அந்த நீங்கள் சொன்னதை போல, அதாவது மூன்று என்று சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காது என்று கருதுகிறேன். ஆக திமுகக்கு எதிர்ப்பான மனநிலையில் இருக்கிற கட்சிகளுடைய வெற்றியாக இருக்கலாம். நாளைக்கு எப்படி எதிர்கால அரசியல் அதனுடைய போக்கு போகிறதோ என்பதை நான் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும்.
0: ஒரு சில இடங்கள்ல இப்போ சசிகலா அவர்களுடைய கட்சி வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கியை சரித்திருப்பதாகவும் பேச்சு வருகிறதே சார், அதை நீங்க வந்து ஒரு த்ரெட்டா பார்க்கலையா சார் அந்த அம்மாவை?
1: இல்ல இல்ல, அதிமுக வாக்கு வங்கி நீங்கள் இப்போ வாக்கு சதவீதத்தை பார்த்தாலும் சரி, அல்லது வாக்குகளுடைய எண்ணிக்கையை பார்த்தாலும் சரி, அதாவது நீங்க இது ஒரு உதாரணம் கூட எடுத்துக்கலாம். 2016 நாங்க தனிச்சு நின்று ஆட்சியை பிடித்த போது எங்களுடைய கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் 41%. அதே 2021 நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம், ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆனால் எங்களுடைய இயக்கம் பெற்ற வாக்கு சதவீதம் 39.71. எனவே எங்களுடைய மக்கள் செல்வாக்கு வாக்கு சதவீதம், எங்களுக்கு விழுகிற வாக்குகள், அது எந்த குறையும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இந்த

0: முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த முடிவு கூட எங்களுடைய முடிவாகத்தான் இருக்கிறது. அதாவது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீடிக்க கூடாது, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய இயக்கமும் சரி என்டிஏ கூட்டணி கட்சிகளும் விரும்பின. அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. நாங்கள் வாய்ப்பை இழந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறியிருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய வாக்கு சதவீதம் அல்லது ஆதரவு எங்களுக்கு குறையவில்லை. இன்னும் ஒரு அசைக்க முடியாத, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாகத்தான் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசியலிலே வீரநிலை போட்டுக் கொண்டிருக்கிறது.
1: சார், ஒரே ஒரு கேள்வி, இப்ப விஜய்க்கு வந்து போதுமான அளவு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அதிமுக அதை ஆதரிக்குமா சார்? வெளியில இருந்து ஆதரவு தர,
0: அது எங்களுடைய தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. எங்களை பொறுத்தவரையிலே முன்பு கூட இந்த தாவேக்காவை ஒரு கூட்டத்திலே அந்த கொடி பறக்கிற போது கூட எங்களுடைய பொதுச் செயலர் சொன்னது, எங்க அந்த எங்களுடைய கூட்டணிக்கு அவரை வர வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் எங்களுடைய நோக்கமும் அவருடைய நோக்கமும் ஒன்றாக இருந்ததால் அந்த ஒரு புள்ளியில், அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எதிர்ப்பு என்கிற அந்த ஒரு புள்ளியில் நாம் இணைய மாட்டோமா என்ற அந்த அடுத்த கருத்திலும் அந்த அர்த்தத்திலும், அதே போல திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அப்படி நாங்கள் எங்களுடைய பொதுச் செயலர் அன்றைக்கு அதை வெளிப்படுத்தினாரே தவிர, நாங்கள் கட்டாயம் அந்த கூட்டணியிலே அவளை இடம்பெற வேண்டும் என்று வற்புறுத்தலும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் சொன்னதை போல ஒருவேளை தாவேக்காவுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது ஆட்சி அமைப்பதற்கு எந்தெந்த கட்சிகளுடைய துணையை நாடப்போகிறது, எந்தெந்த கட்சிகள் அதில் இடம்பெறும், எப்படி அந்த ஆட்சி கூட்டணி கட்சியுடைய ஆட்சி அமையும் என்பதை இப்பொழுது ரகசியமாக சொல்ல முடியாது. ஏன், இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் கூட தங்களுடைய சொந்த சின்னத்திலே நிறுத்தியவர்கள் அவர்களுடைய வெற்றி அவர்களுக்கு கிடைக்குமானால் அவர்கள் கூட இடம்பெயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எது எப்படி
1: சார் ஒரு கூட்டத்தில் பேசும்போது
0: எடப்பாடி எடுக்க வேண்டிய முடியும்
1: சார்? ஒரே ஒரு கூட்டத்தில் பேசும்போது எடப்பாடி சொன்னார் விஜய் நம்ம கூட வராங்க, பிள்ளையார் சூழிப்போம். ஒருவேளை இந்த ரெண்டு கட்சியும் அலையன்ஸ்ல இருந்திருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்போன்ற எண்ணம் உங்களுக்கு?
0: மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதுல என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், எங்களுடைய என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையிலே, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில், எங்களுடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினோம். எங்களுடைய கட்சியினுடைய தலைமையிலே, காரணம் பொன்விழா கட்ட கட்சி, 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, எனவே இந்த கட்சி தான் தலைமை தாங்கும் என்று நாங்கள் அறிவித்தோம். ஆனால் விஜய் அதற்கு நேர்மாறாக எங்களுடைய கூட்டணியிலே அவர் சேர்ந்திருந்தால் யாரும் அதை ஆட்சேபித்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக காட்டிக்கொண்டார். அதே போல தங்களுடைய கட்சியோடு தான் மற்ற கட்சிகள் வந்து இணைய வேண்டும், நாங்கள் தான் அதிகாரத்திலே மற்றவர்களுக்கு பங்கு கொடுப்போம் என்ற அந்த ஒரு அதீதிய நம்பிக்கையிலே அப்படி அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினாலே தான் அந்த கூட்டணி அமைப்பு
1: அதுல அவர் வெற்றி பெற்றிருக்காருன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ரெண்டு பக்கமும் அலையன்ஸ் கட்சி இருந்தது, தனியாவே நின்று 110 தொகுதிகளில் இதுவரையிலும் முன்னணியில இருக்கிறாரு.
0: இல்ல, அப்படி என்னுடைய இப்பொழுது அதாவது கிட்டத்தட்ட இப்ப இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கும் போது ஒரு 30-35 தொகுதிகள் 500 வாக்கு வித்தியாசத்தில் தான் இப்பொழுது அந்த லீடிங் போய்கொண்டு இருக்கிறது. எனவே அந்த வித்தியாசம் உடனடியாக மாறக்கூடும். எனவே என்னை பொறுத்தவரை தாவேக்கா கூட தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மையை நிச்சயமாக பெறாது. வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடியும். அது எந்த கட்சி, எப்படிப்பட்ட கட்சி என்பதை காலம்தான் தீர்மானிக்கும்.
2: ஐயா, இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இது வந்து யாருக்குமே வந்து ஒரு ஒரு முழு அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என வரும்போது, இந்த ஆட்சியினுடைய ஒரு வலிமையோ இல்லை இந்த ஆட்சியினுடைய நீடித்து தன்மையோ இது எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயமாவே மாறலாம்
1: இல்லையா? திமுக திமுக
2: இல்ல, அதாவது என்னன்னா, இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நீடித்த நிலைத்த ஒரு ஆட்சி. இப்ப 118 அவங்ககிட்ட இல்ல, அதே சமயத்துல அவங்க குறைஞ்சபட்சம் 125 வைத்திருந்தால்தான் நீங்க வந்து சட்டமன்றத்துல தொடர்ச்சியா நீங்க வந்து ஆட்சியை நடத்தி கொண்டு போக முடியும். அந்த மாதிரி
0: நிச்சயமாக நிச்சயமாக
2: அப்போ இயல்பாகவே இப்ப என்ன ஆகும்னா, யாரெல்லாம் வந்து போய் இப்ப விஜயோட தங்களை வந்து இணைத்துக் கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் வந்து போய் இணைத்துக் கொள்ள விரும்புவார்கள். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அது கூட்டணி கட்சியினரை அன்றைய தேதியில் அவர்களை திருப்திப்படுத்துவது மட்டுமே வந்து பிரதான கட்சியினுடைய வேலையாக மாறிவிடாதா?
3: ஆமா.

0: வேற வழி இல்லைங்களே. அதாவது தான் ஆட்சி அமைக்க வேண்டும், தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தான் தான் தன்னுடைய கட்சி தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் என்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கிறவர் தன்னுடைய அந்த பதவிக்காக அல்லது அந்த முதலமைச்சர் நிலையை எட்டுவதற்கு அல்லது ஆளுங்கட்சியாக வருவதற்கு தேவையான கூட்டணி கட்சிகளை சேர்க்கிற போது பல்வேறு சூழ்நிலைகள் கால அந்த கால ஓட்டத்திலே மாற்றங்கள் ஏற்படும். அது நிலைக்குமா நிலைக்காதா அல்லது யார் அந்த இடத்தை நிரப்பப் போகிறார்கள் என்பதெல்லாம் இன்றைக்கு அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இந்த தேர்தல் முடிவு இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது.
1: இது வந்து ஒரு வகையில் இன்னொரு வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையில் கொடுத்த ஒரு குழந்தை அப்படின்னு ஒரு ஆரம்பத்தில் இதை பேசும் போது இதற்கான ஒரு உதாரணத்தை நீங்கள் சொன்னீர்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் அந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கையாளுவதற்கான ஒரு வழிமுறையோ அல்லது உதவியோ நீங்கள் செய்யக்கூடும் அல்லவா?
0: அதாவது உதவி யாராவது கேட்டால் தானே செய்ய முடியும்.
1: சரி,
0: கேட்காத பட்சத்தில் நாங்களாக வழியை சென்று விட முடியாது. இருந்தாலும் எங்களுக்கு அதாவது கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் சிறப்பான ஒரு எதிர்கட்சியை எதிர்கட்சியாக என்னுடைய இயக்கம் செயல்பட்டது. அதாவது அந்த எதிர்கட்சிக்கு உரிய அந்த நிலைப்பாட்டை தக்க வைத்துக் கொள்ளுகிற வகையில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவராக ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். எனவே எங்களை பொறுத்தவரையிலே யாரையும் நாங்கள் அதாவது மற்றவர்களுக்கு பாடம் எடுத்தோ அல்லது சொல்லி கொடுத்தோ இருக்க வேண்டிய நிலை எங்களுக்கு வராது. காரணம் எங்களுடைய இயக்கம் ஒரு தனித்துவமான இயக்கம். அந்த இயக்கத்திற்கு எந்தவித மாசும் ஏற்படாத அளவிற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய இயக்கத்தை நிச்சயமாக வழிநடத்தி செல்வார். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சிறப்பாக ஆட்சி நடத்தி ஒரு நல்லாட்சியை தருவார், ஒரு தூய்மையான ஆட்சியை தருவார். எதிர்கட்சியாக இருந்தாலும் சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக மக்களுக்காக மக்களுடைய குரலை எதிரொலிக்கிற ஒரு சிறந்த எதிர்கட்சியாக அந்த பக்கையும் நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம், செய்வோம். அதே போல எங்கள் பொதுச் செயலாளர் இந்த இரண்டு பொறுப்பிலுமே தங்களுடைய தனித்தன்மையை நிச்சயமாக நிலைநாட்டுவார். அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க தலைவர் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர்.
1: ஒரு முக்கியமான செய்தி இந்த தேர்தல் வந்து அதிமுகவுக்கு சொன்னது என்னன்னா, இதனால் வரை திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை விமர்சித்து வந்தவர்கள் அல்லது அவருடைய அவரால் அந்த கட்சியை வந்து பலப்படுத்த முடியாது என்று சொன்னவர்கள் அத்தனை பேரையும் வாயடைக்கும் விதமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவ தலைவராக எம்ஜிஆருக்கு பிற்பாடு செல்வி ஜெயலலிதாவுக்கு பிற்பாடு தன்னை ஒரு தனித்த தலைவராக இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டு விட்டார் என்று எடப்பாடியை சொல்ல முடியும் இல்லையா சார்?
0: ஆமா, நிச்சயமாக. அந்த அதாவது இவரை ஏளனம் பேசியவர்கள் எள்ளி நகையாடுவர்கள் எல்லாம் இன்றைக்கு மூச்சு மேல் விரலை வைத்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அதை நான் சொன்னதை போல இடத்தையும் தக்க வைத்திருக்கிறார், வாக்கு வங்கியும் தக்க வைத்திருக்கிறார். அது வளர்ச்சி அடைந்திருக்கிறதே தவிர எங்களுடைய வளர்ச்சியிலே இன்றைக்கு திமுகவினுடைய இந்த தேர்தல் முடிவை பார்க்கிற போது அவர் எவ்வளவு அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல, வளர்ச்சி தான். எனவே அந்த வளர்ச்சி போக போக அது வளர்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர எங்களுக்கு ஒரு தளர்ச்சி என்கிற அந்த நிலைமை நிச்சயமாக வராது. நீங்கள் சொன்னதை போல எங்கள் அதாவது இந்த இயக்கத்தை சரியான முறையில் அது எத்தனை அதாவது இந்த தேர்தலில் கூட அதாவது எங்களுடைய இயக்கத்திலிருந்து சென்றவர்கள் எதிர்முகாமிலே சென்று இந்த இயக்கத்திற்கு சேதாரம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே போல சில தலைவர்கள், குறிப்பாக நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், எங்களுடைய கூட்டணி வரக்கூடாது என்பதற்காக திருமதி சசிகலா, பாமகவுடைய முன்னாள் நிறுவன தலைவர் ராம்தாஸ் அவர்கள் எல்லாம் அதாவது எங்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அணி சேர்ந்தார்கள். இதெல்லாம் ரகசிய உறவு, திமுகவினுடைய ரகசிய அதாவது திமுக ரகசிய உறவு வைத்துக் கொண்டு இவ்வளவு செய்தார்கள். ஆனால் அவர் என்ன மீடரவில்லை, அதாவது நினைக்கும் கேடு தனக்கு, நினைக்கும் கேடு தனக்கு என்று சொல்வதை போல திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட அந்த சூழ்ச்சி வழியை பின்னினாலும் அதிலும் நாங்கள் சிக்காமல் இன்றைக்கு தப்பித்து ஒரு தனிப்பெரும்பான்மையான ஒரு இயக்கம் என்பதை நாங்கள் நிரூபித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு தனிப்பெரும்பான்மையோடு தனி தலைவராக அதுவும் புரட்சி தமிழராக இன்றைக்கு நிற்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கமும் வலுவான இயக்கம், இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்ற பொதுச் செயலாளரும் ஒரு வலுவான தலைவர் என்பது இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு ஆளுகிற வாய்ப்பை தரவில்லை என்று சொன்னாலும் இதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்.
1: நன்றி ஐயா.

0: உங்களோட பேசியதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம்.
1: வணக்கம், நன்றி.
0: பத்து மைனஸ் இன்னைக்கு நம்மளோட அரங்கத்தில் பாஜகவினுடைய திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம்
0: சார். உங்களுடைய பார்வையில் இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இவ்வளோ வலிமையாக முன்னுக்கு வந்திருப்பது என்பதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க?
3: அதை முதல்ல ஒரு மூணு மாநிலத்தில் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் பாண்டிச்சேரியில் வேறு மாதிரி ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. இனியும் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறோம். தமிழ்நாட்டில் எப்படி சார் உங்களுக்கு அதிக இடத்துல முன்னணியில் இருக்கா பாஜக போட்டியிட்ட இடங்களில்?
2: நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நம்ம எதிர்பார்ப்புகளை எல்லாம் மீறி நிறைய வித்தியாசங்களையும் நிறைய புதிர்களையும் நிறைய ஆச்சரியங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் வந்து மிகச்சிறிய கட்சி என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் சீரிய கட்சியாக மலர்ந்திருக்கிறார்கள். தமிழகம் இதுவரை சந்திக்காத, தமிழகம் இதுவரை சிந்திக்காத ஒரு தேர்தல் காட்சிகள் இந்த களத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க போனால், ஒற்றை புள்ளியில் நாங்கள் எல்லாரும் எங்கள் இந்திய கூட்டணியில் இணைந்தது வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், வேரோடு மண்ணாக பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்று எங்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசினார்கள். அந்த எண்ணம் ஈடேறி இருக்கிறது. எங்களுக்கு அது முதல் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா திமுக வந்து ஒரு சாதாரண தோல்வி சந்திக்கவில்லை. அவங்க ஆட்சியில் இருந்தப்ப மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருந்தால் ஊடகங்கள் மேலும் மற்ற இடங்கள் மேலும். அதாவது நாங்கள் ரொம்ப வேடிக்கையாக சொல்லும்போது பரிசில் பெறும் புலவர்களை வைத்துக்கொண்டு மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்வார்களோ அதுமாரி ஊடகத்தையும் பத்திரிகையாளர்களுக்கும் பரிசல்கள் மூலம் பாராட்டுங்கள் என்று சொல்லி அவங்க ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். தெளிவாக சொன்ன இந்த இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் போல இன்று திமுக கெட்டு இருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். முதல் விடயம் இதில் கவனிக்க வேண்டியது. ரெண்டாவது விஷயம், இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்று எங்களுக்கு ஏராளமான ஒரு வாக்கு எதிர்ப்பு மக்களுக்கு வந்து ஒரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் கட்சி மேலே வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எதிர் மனநிலை இருக்கும் மக்களுக்கு. ஆனால் இந்த முறை அதை எல்லாம் கடந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் இருந்திருக்கிறது, ஆளும் கட்சி மீது ஒரு வெறுப்பு இருந்திருக்கிறது, இதை மாற்ற வேண்டும் என்று. ஏன்னா திமுக கோட்டையாக காலம் காலமாக சொல்லப்பட்ட சென்னை ஆகட்டும், வட மாவட்டங்கள் ஆகட்டும், திருவள்ளூர் ஆகட்டும், செங்கல்பட்டு ஆகட்டும், இங்கெல்லாம் துடை தெரியப்பட்டிருக்கிறது. அவங்கெல்லாம் கோட்டை தகர்க்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் வந்து இருவர் தவிர மற்ற அத்தனை பேரும் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள். அங்கே இருக்கிறவங்க கூட சில நூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் முன்னிலையில் இருக்கிறார்கள். முதல்வர் தோற்று போகிறார். அதனால் இந்த ஒரு நிலை வந்து ஒரு மிக மோசமான ஆட்சி நடைபெற்று இருக்கிறது என்பதற்கு இதை விட மிகச் சிறந்த சான்று இருக்க முடியாது. ஆனால் இந்த எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதில் வந்து எங்கள் இந்திய கூட்டணியை விட தாவேக்கா முன்னிலை வைக்கிறது. மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்க வேண்டும். முழு மரியாதையோடு ஜனநாயகத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம். அந்த ஒரு விடயத்தில் மாற்று கருத்து இல்லை. அதில் ஒரு கூடுதல் ஒரு முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழகத்துக்குள்ளேயே இருக்கிற புதுச்சேரியில் அதே தாவேக்காவுடைய இந்த செயலாக்கமில்லை. ஒற்றை இடங்களில் கூட அவங்க முன்னிலை கூட பெறவில்லை. அவங்க இருக்கும் இடமெல்லாம் தெரியாமல் இங்கே நாம் தமிழர் எப்படி காணாமல் போய்விட்டதோ அந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க வந்து தேட வேண்டிய நிலையில் தான் இருக்கிறார்கள். தமிழகத்துக்குள்ளே தான் இருக்குது, அதே தமிழ் மக்கள் தான், அதே அந்த நடிகரின் தாக்கம் அந்த இடத்துல அதிகம் இருந்தால் கூட அந்த மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் அது வெளிப்படவில்லை. அதனால் இதை வந்து நம்ம எப்படி நம்ம பார்க்கணுன்னா, அங்கே ஒரு நல்லாட்சி நடைபெற்று இருக்கிறது. அப்போ வந்து அந்த ஒரு அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்டிஏ ஆட்சி தான் நடந்திருக்கிறது. ரங்கசாமி அவர்களுக்கு மக்கள் மீது அந்த இடத்துல ஆன்டி இன்குமென்சி இல்லை. அந்த இடத்துல அப்போ வந்து மக்கள் அங்கே ஆதரவு தெரிவிக்கிறார்கள். தாவேக்கா அங்கே வந்து புறக்கணிக்கப்படுகிறது, முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுகிறது. அதனால் இது நம்ம எப்படி பார்க்கணுன்னா, மக்கள் வந்து எந்த குழப்பத்திலும் இல்லை, அவங்க தீர்வுகளில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இப்போ நமக்கு கட்சிகளுக்குள்ளே மட்டும்தான் அடுத்து யார் ஒரு தெளிவான இதில் ஆட்சி அமைப்பார்கள்.
3: ஒரே ஒரு கேள்வி, இப்போது மக்கள் வந்து ரொம்ப கோபமாக இருந்திருக்கிறாங்க. திமுக பக்கம் ஒரு பெரிய அலைன்ஸ் இருந்துச்சு, அதிமுக இந்திய கூட்டணியில் ஒரு அலைன்ஸ் இருந்தது. இந்த ரெண்டு அதையும் விட்டுட்டு தாவேக்காவை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? இந்த ரெண்டு அலைன்ஸையும் அவங்க நம்பலையா, இதுக்கு மாற்றா நினைக்கலையா?
2: நம்பவில்லை எப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம போகவே முடியாது. ஏன் என்று கேட்டால் வந்து புரட்சி தலைவர் அவர்களும் மேடம் அம்மா அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் அதன் பிறகு நடந்த ஆட்சியிலும் கூட மக்களுக்கு வந்து பல நல்ல திட்டங்கள் சென்றிருக்கிறது. எங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சி என்பதற்காக மட்டும் நான் சொல்லவில்லை. அந்த மாதிரி எளிமையாக அதிமுக, இது வந்து மாநில தேர்தல், எங்கள் தேர்தல் இல்லை, அவர் தலைமையில் தான் நாங்கள் இதை சந்திக்கிறோம்.

0: அப்படி இருக்கும்போது அவங்களோட வலிமையை நம்ம புறந்தள்ளி விட முடியாது. அவங்களுக்கு வந்து இத்தனை பெரிய அலைவீசியும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க போன தடவை வாங்கின வாக்கு இது எந்த தொலைக்காட்சியும் நான் பார்க்கல,
1: 10 தொகுதி குறைச்சலா இருக்காங்க. இது மாதிரி டிடி தான்,
0: டிடியில இருக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா கூடுதலாக இருக்கிறது 10 இடங்களில் நம்ம முன்னிலையில் இருப்போம். திமுக 48 தான் இருக்கு. இப்போ தான் நான் காரில் வர பார்த்துட்டு வந்தேன். அதனால என்ன இதில் நான் சொல்ல வரேன்னா, வெறும் 500 குறைவான வாக்குகளில் தான் இந்த வித்தியாசங்களும் இருக்கிறது. இப்போ தாவேக்கா முன்னிலை என்றால் கூட நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-42 தொகுதிகளில் இந்த வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா, தாவேக்காக்கு ஒரு 16-17 இடங்களில் தான் முன்னிலையில் வந்து 500 கீழே இருக்காங்க. அதே மாதிரி திமுக முன்னிலை வைக்கிறது கூட 10 இடங்களில் வந்து 500 கீழே தான் முன்னிலையில் இருக்காங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு 25-30 இது ஸ்விங் வந்து என்டிஏக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சினாரியோவே மாறிடும். நான் வந்து என்னுடைய கட்சி சார்பாக நான் யோசிக்கிறேன், இது ஒரு ஊகம் தான். அந்த மாதிரி பார்க்கும்போது இதை நீங்க கணிக்கவே முடியாது. கடைசி சுற்று நடைபெறும் வரை
1: ஒரு காலையில இருந்து ஒரு கன்சிஸ்டண்டா நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவில் ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கு, பட் தாவேக்கா வந்து கன்சிஸ்டண்டா அது மேல போயிட்டு தான் இருக்கு காலையில இருந்து. இதை ஒரு ட்ரெண்டா எடுத்துக்க முடியாது?
0: கண்டிப்பாக ட்ரெண்டா எடுத்துக்கணும். உங்களுடைய பார்வை மிகச் சரியான பார்வை, நான் மறுக்கவே இல்லை, கொஞ்சம் கூட மறுக்கல. ஆனாலும் அதில் இருக்க வாக்கு எண்ணிக்கைங்கிற இதை நீங்கள் பார்க்கும்போது, வாக்கு எண்ணிக்கை வந்து தான் நம்மளுடைய சீட் கன்வர்ஷனாக நம்ம பார்க்கும்போது, சீட் கன்வர்ஷனுக்கு அது எவ்வளோ தூரம் வருன்றது பார்க்கணும். இன்றைக்கி அந்த 500 கொஞ்சம் பின்னாடி போய் நாங்கள் 505 வாங்கினா கூட வெற்றி எங்களுடையதாயிடும். அதனால் அதற்காக தான் சொல்கிறேன், நம்ம கடைசி சுற்று வரைக்கும் அது இருக்கும். நீங்கள் கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால், கோவை தெற்கு தொகுதியில் வந்து ஜெயக்குமார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் போட்டியிடும் போது அந்த 2 பேருக்குள்ள மட்டும்தான் போட்டி இருந்தது. 3வது வேட்பாளராக திருமதி வானதி அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார்களும் கூட 3வது இடத்துல தான் இருந்தாங்க. கடைசி 2 சுற்றில் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னிலை எடுத்தாங்க, வெற்றியும் பெற்றாங்க. அதனால் கடைசி சுற்று நடைபெறும் வரை நமக்கு வந்து இந்த வெற்றிக்கான ஒரு உறுதி வந்து இறுதி செய்யப்படாது.
1: உறுதிப்படாத தகவல் தான், நீங்க ரொம்ப பெருந்தன்மையா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். தாவேக்காவை வந்து பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்குதுன்றாங்க, அப்ப இந்த வெற்றியில உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா?
0: இந்த தாவேக்காவின் வெற்றியில எங்களுக்கு கொஞ்சம் கூட மகிழ்ச்சி இல்லை. தெளிவா நான் சொல்றேன், நான் வெளிப்படையாக உள்ள கிடக்கே தெளிவா சொல்றேன் நான். ஏன்னா ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, திமுகவை ஆட்சியிலிருந்து நாங்கள் அகற்ற வேண்டும் என்ற ஒரே புள்ளியில எல்லாரும் ஒன்றிணைந்திருந்தால் திமுக ஒற்றை இடம் கூட கிடைச்சிருக்காது இன்னைக்கு. அதுதான் நிலைமை. நீங்க நன்றாக பார்த்தீர்கள் என்றால், இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி பாத்தீங்கன்னா, அவங்க 42, நாங்க 60.
1: இப்ப அப்டேட் பண்றாங்க, இப்ப 61-62 62 மறுபடியும் இது போயிருக்கு, கீழே வருது, அப்டேட் ஆயிட்டு இருக்கு.
0: ஆமா,
1: அது 64 ஆயிருக்கு.
0: இது வந்து நம்ம கிடைக்கிற தரவுகள் பொறுத்து ஒவ்வொரு தொலைக்காட்சியிலயும் எலெக்ஷன் கமிஷனை பேஸா நீங்க வச்சு பாத்தீங்கன்னா 1:3:4 தான் இருக்கு ரேஷியோ. அதாவது 8 பங்குல 3 அதிமுகவும் 4 தாவேக்காவும் தான் எலெக்ஷன் கமிஷன் தரவுகள் படி இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, வெறும் 12% மக்கள் தான் திமுக வாக்களித்து இருக்கிறார்கள். அவங்க அந்த கட்டமைப்பு இல்ல. அப் ப நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 87.5% பேர் வந்து திமுகவை எதிர்த்து இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி.
2: ஒரு முக்கியமான செய்தி நம்ம இந்த தேர்தலில் சொல்லணும் சார் அக்லா, என்னன்னா, கடந்த 4 தேர்தலாக 3 2019 21 24 எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா, இந்த மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்பதை முன்னிலைப்படுத்தித்தான் திமுக தன்னுடைய பிரச்சாரத்தை பெரும்பாலும் வைத்து கொண்டிருந்தது. இந்த முறை அந்த பிரச்சாரமானது எடுபடவில்லை என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாமா?
0: மிகச் சரியான பார்வை உங்க பார்வை. அதாவது அவங்க எப்பவுமே 3 எதிர்ப்பு வைப்பாங்க. ஒன்று வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்னு வைப்பாங்க, அது மும்மொழி கொள்கை எதை வேணா அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்து எதிர்ப்புமாங்க, இந்து எதிர்ப்பு இன்னும் தெளிவாக சொன்னால் பிராமண எதிர்ப்புன்னு கொண்டு போய் நிறுத்துவாங்க அதில். அதே மாதிரி 3வது விஷயம் இந்திய எதிர்ப்பு, இந்து அதாவது ஹிந்தி, அதுக்கப்புறம் இந்து, அப்புறம்
2: ஹிந்துஸ்தான்,
0: இது 3 எதிர்க்கு. இதை வைத்து தான் திமுகவுடைய எப்பவுமே எப்பப்பெல்லாம் அவங்க ஆட்சிக்கு ஒரு சிக்கல் வருது, அது 3 ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து அதை கொஞ்சம் ஸ்கைப் பண்ணுவாங்க. 2வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆட்சிக்காலம் முழுமைக்குமே பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்ந்து இருக்கிறது. அதனால தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நிதி வரலை, அது வரலன்னு பொய்யுரைகள் எல்லாம் தொடர்ந்து உரைத்து மக்கள் நலத்திட்டங்களை மத்திய அரசுக்கு நல்ல பேர் வந்துவிடக்கூடாது என்பதை தடுத்து இந்த ஆட்சி வந்து எப்பவுமே ஒரு புலம்பல் அரசாகவே இருந்தது, புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆட்சி 5 காலம் முழுக்க ஆளுநரை வைத்தோ இல்லாட்டி மத்திய அரசை வைத்து ஒரு புலம்பலை மட்டுமே முன்வைத்தார்கள். மக்கள் அதை ஏற்க

0: இல்லை என்பது மிகவும் ஒரு அழுத்தமான ஒரு செய்தி இதில் வந்திருக்கு. ஏன்னா உனக்கு ஆட்சி நடத்த தெரியல, உன்னுடைய திறமையின்மை வெளிப்படுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்சி திறனற்ற அரசாகத்தான் இதை பார்த்து இருக்கிறார்களே தவிர, ஒரு மக்கள் வந்து அப்படி இருந்தால் ஓரளவாவது வாக்களித்து இருப்பார்கள். இந்த மாதிரி இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த எந்த அரசுமே மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டது கிடையாது. இது திமுகவுக்கு மட்டுமல்ல, திமுகவை சார்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் நிலைமையும் பாருங்கள். ஒவ்வொருத்தரும் கூட மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக ஆதரவோட உயிர்ப்போட இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம பின்னுக்கு போறாங்க. அதை விட நீங்க 5 மாநில தேர்தல்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இந்திய ஒட்டுமொத்த பாரத தேசத்துல வந்து மேற்கு வங்கத்திலையும் கேரளத்திலையும் மட்டும்தான் கம்யூனிசம் உயிரோட இருந்தது. இன்றைக்கு அந்த ரெண்டு இடத்துலையுமே அந்த ஆட்சி வேண்டாம் என்று மறுத்து இருக்கிறார்கள். 3 மாநிலங்கள், முக்கியமான மாநிலங்கள் என்று பார்க்கப்பட்ட மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம், கேரளத்தில் ஆட்சி மாற்றம், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம். அதே மாதிரி பாஜக தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கிறது மற்ற மாநிலங்களில். அப்ப பார்க்கும்போது இது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதாவது எங்களுடைய தத்துவம், திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் வைக்கிறது வந்து பாரத தேசத்தை வளர்ச்சி அடைந்த பாரதமாக, ஸ்வச்சித் பாரத்தை நாங்கள் எடுத்துட்டு போறோம், விக்சித் பாரத்னு எடுத்துட்டு போறோம். அதனால நாங்க வந்து வைக்கிற வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படிங்கிற தத்துவம் வந்து மக்கள் கிட்ட ஏற்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். நீங்க அழகா நீங்க ஒரு புள்ளி சொன்னீங்க, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து கோபேக் மோடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இப்ப இல்லாம மோடி அவர்களை வந்து மக்கள் ரொம்ப அன்போடு பார்க்கிறார்கள், ரொம்ப விருப்பத்தோடு பார்க்கிறார்கள், அவர் ஏற்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா மொடக்குறிச்சியில் இப்ப வந்து சிவகிரிங்கிற ஊர்ல வந்து அமித்ஷா அவர்கள் வந்திருந்த போது அவருக்கு பேசுறதுக்கான திட்டமிடல் இல்லை, ரோட் ஷோ மட்டும் நடத்திட்டு போறதா இருந்தாங்க. ஆனா அங்கிருந்த மக்கள் கூட்டம் எந்த அளவுக்குன்னா ஒரு வண்டியே போக முடியாத அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இத்தனை பெரிய மக்கள் பெருக்கத்தை அவரும் எதிர்பார்க்கவில்லை. அப்ப அவர் என்ன சொன்னாரு, கீழே நிக்கிற என்ன கூப்பிட்டு பேசலாமா அப்படின்னாரு. நீ தயாரானாரு, ஏன்னா ஸ்கிரிப்ட் கிடையாது, அவரும் தயாரா இல்லை. அவர் ஸ்பான்டேனியஸா அவர் ஹிந்தியில பேச பேச நான் மொழிபெயர்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப வந்து ரொம்ப உற்சாகமாக அவர் பேசினார். அதாவது அந்த இடத்துல வந்து நான் மொழிபெயர்ப்பாளர் சொல்வதற்கு முன்னாடி இந்தி தெரியாத நம்ம மாநிலத்தில் கூட மக்கள் அவர் உணர்வை புரிந்து கொண்டார்கள். நான் மொழிபெயர்க்கு முன்னாடியே கைத்தட்டல் வாங்கி கொண்டிருந்தார். எதற்கு இது சொல்கிறேன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஆங்கிலமே தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்கள். அந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து இன்றைக்கு பாஜக தலைவர்களாகட்டும், தமிழுக்காக அவர் செய்த பணிகளாகட்டும், மோடி அவர்கள் செய்த பணிகளாகட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் காசி தமிழ் சங்கத்திலேருந்து நம்ம பல விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு போகலாம், திருக்குறளுக்கு செய்தது அப்படின்னு.
1: இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, அதாவது நீங்கள் என்டிஏ கூட்டணி வலிமை பெற்று தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக வர வேண்டும் என்று தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க.
0: கண்டிப்பாக.
1: ஆனால் நடந்தது இன்னும் முற்றிலும் வேறாக இருக்கிறது. அப்போ ஆனால் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கும் போதுமான இடங்கள் இப்போதைக்கே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 110 தான் இன்னி வரைக்கும் காமிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களால தேவைப்படக்கூட இந்த மேஜிக் நம்பரான 118 அவங்களால பெற முடியவில்லை. அப்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய பார்வையிலேருந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் வெளியிலிருந்து ஆதரவு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுடைய என்டிஏ கூட்டணிக்கு இருக்குமா?
0: இல்லை, இது வந்து ரொம்ப ஊகத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கணிப்பாக இருக்கும். வெளியிலிருந்து ஆதரவு தருவதோ அவங்களை ஆதரிக்கிறதோ அதெல்லாம் வந்து மேல்மட்ட தலைவர்கள் எடுப்பார்கள், என்னால் அதற்கான கருத்து சொல்லவும் முடியாது. ஆனால் நம்ம இதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிற ஒரு விடயம் என்ன என்றால், இப்போ இருக்கிறதுல வந்து பெரிய மாற்றம் வரப்போகிறது இல்லை. திமுகவுக்கு இப்போ டிடியில் வரதே நம்ம பார்த்தோன்னா நமக்கு 234 இப்போ வந்துடுச்சு, 60-64 அந்த 110 கூட்டிங்கன்னா 234 வருதுங்க. அப்படி வரும்போது ஒரு 10 சீட்டு எங்கே வேணால் ஸ்விங் ஆகட்டும், ஆகினா கூட, இன்னும் இந்த இடத்துலேருந்து ஸ்விங் ஆனால் கூட அவங்களுக்கான 118 வரப்போகிறதில்லை. அதனால் அதில் அவங்க அதை விட குறைவாகத்தான் போகிறார்கள். அதனால் அப்போ வந்து ஒரு ஒரு கூட்டணி ஆட்சி என்பது இதுவரை தமிழகம் சந்திக்காத ஒரு ஒரு தத்துவம். அந்த
2: சார் இன்னொரு சேஞ்சும் வந்திருக்கு, இதுவரையிலும் 2 முனை போட்டியாக இருந்தது தமிழ்நாட்டில், 2 பார்ட்டி தான் மாறி மாறி. இப்போ இன்னொரு ஸ்டேட் பார்ட்டி, தாவேக்கா ஸ்டேட் பார்ட்டியை தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களும் களத்தில் வந்து முதல் தடவை அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுற லீடிங் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க.
0: மூணு இருக்கிறாங்க.
2: 3 துருவ அரசியலை நோக்கி தமிழ்நாடு போதா?
0: 3 துருவ அரசியலை நோக்கி கண்டிப்பாக நகர்ந்து விட்டது என்பது போகிறதா இல்லை போய்விட்டது என்பதற்கான தரவுகள் நம்ம கண்முன்னாய் காட்சியாக இருக்கிறது.
2: ஒரு கட்சி வந்து நம்ம எடுக்கிற என்டிஏ எடுக்க வேண்டிய இடத்தை எடுத்தது எப்படி பாக்குறீங்க?
0: மாநில தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் முதல் முறை கூட்டணி அறிவிச்சோம் எல்லா

யாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி நாங்கள் அறிவித்தோம். 25 ஏப்ரல்லையே வந்து மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்தார். அந்த அந்த மேடையில் மொழிபெயர்ப்பாளராக நானும் இருந்ததுனால எனக்கு தெளிவாக தெரியும். அப்போ அவர் வந்து என்ன சொன்னார், இந்த தேர்தல் வந்து அதிமுக தலைமையில் திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடக்கிறது, திஸ் நாட் ஆர் எலெக்ஷன், இது வந்து மாநில தேர்தல், மாநில கட்சிக்கு தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்களுடைய இதுபடி தான் நாங்கள் போகிறோம், நாங்கள் துணை தான் இருக்கிறோமே தவிர நாங்கள் வந்து முன்னிலையை எடுத்து எதுவுமே நடத்த முடியாது இந்த தேர்தலில். இதில் அதிமுக

0: இது படி தான் நாங்கள் போகிறோம், நாங்கள் துணை தான் இருக்கிறோமே தவிர நாங்கள் வந்து முன்னிலையை எடுத்து எதுவுமே நடத்த முடியாது இந்த தேர்தலில். இதில் அதிமுகவுக்கு நாங்கள் முழு பலத்தோடு துணை நின்றோம், அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு கூட்டு முயற்சியில் தான் வரும், இது தேர் இழுக்கிற மாதிரி வடத்தை இருந்து எல்லாரும் பிடிச்சி இழுத்துருக்குறோம். பாமக நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் எங்கள் ஓரளவு
1: இங்கே பிஜேபி இது வரவங்கிறது மேலே 3 தொகுதி மைனஸில் வருது, ஏடிஎம்கே 9 தொகுதி போகுது
2: மைனஸ். ஆனால் நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா 44 தொகுதிக்கு மேலே மைனஸில் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ என்னென்னா அவங்க நிறைய இழப்பு வந்து அதிகமாக சந்திச்சு.
1: 88 திமுக தொகுதியை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க, இந்த அலையன்ஸ் தொகுதியை தான் அவங்க எடுத்துருக்குறாங்க. ஏடிஎம்கே ஆல்மோஸ்ட் டேமேஜ் இல்லை, பெரிய டேமேஜ் இல்லை, கொஞ்சம் அவங்க
0: கூடுதல் தான் இருக்கும், ப்ளஸ்
1: இல்லை இல்லை ப்ளஸ் இல்லை தனியாக வந்து. ஆமாம் அது 10 தொகுதி 56 இருந்திருக்காங்க லாஸ்ட் டைம், இது வந்து ப்ளஸ்ஸு. இதில் வந்து பிஜேபி
2: இருந்து பாருங்க மைனஸ் வந்து அது பாருங்க 83 சீட்டு கிட்ட இருக்கு,
1: 83. அந்த அலையன்ஸ் டிஎம்கே அலையன்ஸ் முழுக்க விஜய் எடுத்திருக்காரு, அப்போது அங்கேருந்து டிஃபீட் ஆன எதுவுமே என்டிஏ அலையன்ஸுக்கு வரல,
0: எல்லாமே வந்து
2: மாறி இருக்கு.
0: இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தாவேகாவோட பாதிப்பு என்று எடுத்தால், நம்ம எல்லாம் ஒரு பத்திரிகையாளராகவும் நான் இருந்ததுனால என்னுடைய கணிப்பை எல்லாம் தாண்டி எல்லா செபாலஜிஸ்ட் அத்தனை ப்ரீ எலெக்ஷன் போஸ்ட் எலெக்ஷன் எக்ஸிட் போல் என்ன வேணா நீங்க எடுத்துக்கோங்க, அத்தனை
1: தரவு ஸ்டேட்ல ஒரு மாதிரி இருக்கு, தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி
0: இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கிற பாத்தீங்கன்னா விஜயோட இம்பாக்டு யாருக்கு பாதிக்கும்னு எல்லாரும் பேசணும். ஆனால் இப்போ முடிவுகள் வச்சு பார்க்கும்போது டெமோக்ராஃபி வைஸ் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி வடசென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் இந்த மாதிரி திமுக கோட்டைகள் எல்லாம்
1: தகர்க்கப்பட்டிருக்கு,
0: டெமோக்ராஃபி படி திமுக அடி வாங்கியிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனத்தின் படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிக்கு அடி வாங்கியிருக்கு இனத்தின் படி. கட்சியின் படி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சுத்தமாக அடி வாங்கி கட்சி ரீதியாக அவங்க பாதிப்பு, இனத்தின் ரீதியாக விசிகேக்கு பாதிப்பு. அதே மாதிரி நீங்கள் வந்து பெரியவர்கள் வாக்காளர்கள் எப்படி பிரிக்கிறீங்க, ஏஜ் ஃபேக்டர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளையோர் எல்லாருமே எல்லா கட்சியிலேருந்து போய் அங்கே போட்டிருக்காங்க. அதனால இது வந்து கன்சாலிடேஷன் ஃப்ரம் ஆல் செக்மெண்ட்ஸ், நீங்கள் என்னென்னலாம் ஸ்பெக்ட்ரம் எடுக்கிறீங்களோ ஓட்டிங் ஸ்பெக்ட்ரம் எல்லா ஸ்பெக்ட்ரம்லையும் அவங்க ஒரு கை வச்சதுனால தான் இன்னைக்கு
1: அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு.
2: ஒரே ஒரு இது உண்மையிலேயே நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்க வந்து பங்கெடுத்துக்கொண்டு எங்களுக்கு கருத்து சொன்னதுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கொண்டு வந்து நம்ம படிப்படியாக காலையிலேருந்து ஆரம்பிச்சு நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேதியில வந்து நம்ம வந்து என்ன ஒரு மிக முக்கியமான பாடத்தை நம்ம வந்து பார்க்கிறோம்னா இன்னும் பல சுற்றுகள் வந்து எண்ணப்பட வேண்டி இருக்கிறது ஆக்சுவலாக. ஸோ அந்த எண்ணங்கள் அந்த எண்ணிக்கை வரும்போது பல கட்சிகளுடைய வாக்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு 500-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கக்கூடிய பல சுற்றுகள் வந்து இன்றைக்கும் வந்து அடுத்தடுத்த சுற்றுகள் எண்ணப்படும் போது இல்லை நிச்சயமான ஒரு மாறுதல் ஏற்படும். இப்போ வரைக்கும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி தாவேகா வந்து 109 தொகுதிகள், அதிமுக ப்ளஸ் வந்து 64 தொகுதிகள், திமுக ஒரு 61 தொகுதிகளில் இப்போ வரைக்கும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு பிளேயராக நமக்கு வந்து திரு விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் வந்திருக்கிறார். அவர் வந்து இன்றைக்கு அவருக்கான ஒரு தனிப்பெரும்பான்மையாக இன்றைக்கு வந்திருக்கிற அவருக்கு நிச்சயமாக நம்முடைய நேயர்கள் சார்பில் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வந்த அத்தனை வாசகர்களுக்கும் அத்தனை நேயர்களுக்கும் எனது இனிய நன்றி வணக்கம்.
0: நன்றி.
1: நீங்களும் காலையிலிருந்து நிறைய போயிருப்பீங்களே.
3: மக்கள் தீர்ப்பு 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை மாநில செய்திப்பிரிவு.

0: தொகுதியில் 46,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் INR காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பின்னடைவை சந்தித்துள்ளது. அஇஅதிமுக 57 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. நடந்து முடிந்த தமிழக தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெறும் நிலையில் தாவேகா 110 இடங்களில் முன்னிலை பெற்று அக்கட்சி தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் பின்தங்கியுள்ளார். 10வது சுற்றின் இறுதியில் தாவேகா வேட்பாளர் வி எஸ் பாபுவை விட 7,975 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் பின்தங்கியுள்ளார். பெரும்பாலான இடங்களில் தாவேகா வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ள நிலையில் அஇஅதிமுக திமுக கட்சிகள் 2வது-3வது இடங்களில் உள்ளன. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 73,000 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாரை விட 46,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வகிக்கின்றார். திமுகவின் காசி 19,000 வாக்குகள் பெற்றுள்ளார். மொத்தமுள்ள 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் இதுவரை கிடைத்த முன்னணி நிலவரங்களின்படி தாவேகா 110 இடங்களிலும், அஇஅதிமுக 56 இடங்களிலும், திமுக 49 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும், காங்கிரஸ் 4, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2, பிஜேபி 1 இடத்திலும், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1 இடத்திலும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 இடத்திலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. தாவேகா முன்னிலையில் உள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயில், திருவொற்றியூர், அரக்கோணம், ஏற்காடு, கிணத்துக்கடவு, முசிறி, சிவகங்கை, உசிலம்பட்டி, கிளியூர் உள்ளிட்ட 110 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. அஇஅதிமுக திருத்தணி, மதுராந்தகம், காட்பாடி, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, ஆத்தூர், எடப்பாடி, நாமக்கல், பவானி, அரியலூர், லால்குடி உள்ளிட்ட 56 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. திமுகவின் பல அமைச்சர்கள் பின்தங்கியுள்ள நிலையில் பல்வேறு தொகுதிகளில் சில அமைச்சர்கள் முன்னிலையில் உள்ளனர். சேப்பாக்கத்தில் திமுகவின் உதயநிதி ஸ்டாலின், ராணிப்பேட்டையில் ஆர் காந்தி, கோவை தெற்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, ஆத்தூரில் ஐ பெரியசாமி, வேடன்சந்தூரில் திரு சாமிநாதன், குன்னத்தில் எஸ் எஸ் சிவசங்கர், திருவிடை மருதூரில் கோவிச்செழியன், திருமயத்தில் ரகுபதி, போடி நாயக்கனூரில் முன்னாள் அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்து வருகின்றனர். அருப்புக்கோட்டையில் அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், ஆவடியில் நாசர், ஈரோடு மேற்கில் முத்துசாமி, காட்பாடியில் துரைமுருகன், குறிஞ்சிப்பாடியில் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆகியோர் பின்தங்கியுள்ளனர். திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள காங்கிரஸ் மயிலாடுதுறை, திருவாடானை, குளச்சல், விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் 15 தொகுதிகளில் தாவேகா முன்னிலையில் உள்ளது. செங்கல்பட்டில் மொத்தமுள்ள 7 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் அஇஅதிமுகவும் 5 தாவேகாவும் முன்னிலை வகித்து வருகின்றன. திருச்சியில் திமுக வசமிருந்த 9 சட்டமன்ற தொகுதிகளில் மணப்பாறை, முசிறி, ஸ்ரீரங்கம், திருவரம்பூர், துறையூர் தனி, திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகித்து வருகிறது. திருச்சி மேற்கு தொகுதியில் 18வது சுற்றில் திமுக வேட்பாளர் திரு கே என் நேரு 4,450 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். 11வது சுற்று இறுதியில் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிரவன் முன்னிலையில் உள்ளார். லால்குடியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் முன்னிலையில் உள்ளார். திருவரம்பூர் தொகுதியில் 7வது சுற்றில் தாவேகாவின் நவல்பட்டு விஜி 601 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ஸ்ரீரங்கத்தில் 13வது சுற்றில் தாவேகாவின் ரமேஷ் 16,885 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். முசிறியில் 14வது சுற்றில் தாவேகாவின் விக்னேஷ் 12,453 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். துறையூரில் தாவேகாவின் ரவிசங்கர் 2,196 வாக்குகளுடனும், மணப்பாறையில் 12வது சுற்றில் தாவேகாவின் கதிரவன் 8,046 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தர்மபுரியில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரசு பொறியியல் கல்லூரி செட்டிக்கரையில் தருமபுரி மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 6வது சுற்றுகளின் முடிவில் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி முன்னிலையில் உள்ளது. தருமபுரி

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக இரண்டாவது இடத்தில் உள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி

0: சட்டப்பேரவை தொகுதியில் சௌமியா அன்புமணி, பாலக்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் கே பி அன்பழகன், பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் பாடி செல்வம், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் மரகதம் வெற்றிவேல், அரூர் சட்டப்பேரவை தொகுதியில் சம்பத்குமார் முன்னிலையில் உள்ளார். அரூர் சட்டப்பேரவை தொகுதியை தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் இரண்டாவது இடத்தில் தமிழக வெற்றி கழகம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: நீலகிரி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
2: நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உதகை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் இப்ராஹிம் பாஜக வேட்பாளர் போஜராஜனை விட 2,277 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை இருக்கிறார். குன்னூரில் திமுக வேட்பாளர் கே எம் ராஜு அதிமுக வேட்பாளரை விட 1,666 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். கூடலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் திராவிடமணி அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலனை விட 22,345 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். உதகையிலிருந்து சரவணன்.
1: நாமக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
3: நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தனி, சேந்தமங்கலம் பழங்குடியினர், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் திருச்செங்கோடு அடுத்த இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் எண்ணப்பட்டு வருகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும், 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளும் எண்ணும் பணிகள் தொடங்கி முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணிக்கை தொடக்கம் முதலே தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வகித்து வந்தது. ராசிபுரம், சேந்தமங்கலம், குமாரபாளையம் ஆகிய தொகுதிகளில் தொடர்ச்சியாக அந்த கட்சி முன்னிலையில் உள்ளது. ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன், குமாரபாளையம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி ஆகியோர் பின்னடைவை சந்தித்துள்ளனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் 9வது சுற்று இறுதியில் தாவேகா 3,371 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் 11வது சுற்று இறுதியில் தாவேகாவின் திரு செங்கோட்டையன் 9,275 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். பெருந்துறையில் 13வது சுற்றில் அஇஅதிமுக 5,280 வாக்குகள் முன்னிலையில் உள்ளது. தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தஞ்சாவூர் மாவட்டத்தில் பதிவான வாக்குகள் கும்பகோணம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை என 3 இடங்களில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. திருவடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கோவிசெழியன், கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் சாக்கோட்டை அன்பழகன், பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த சண்முக பிரபு, திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த துரை சந்திரசேகரன், தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த விஜய் சரவணன் முன்னிலையில் உள்ளார். ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த வைத்திலிங்கம், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த அண்ணாதுரை முன்னிலையில் உள்ளார். பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த கோவி இளங்கோ முன்னிலையில் உள்ளார். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
1: திண்டுக்கல் சட்டப்பேரவை வாக்கு எண்ணும் நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்.
5: திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் 5ஆம் சுற்று முடிவில் 4 தொகுதிகளில் திமுகவும், 2 தொகுதிகளில் அதிமுகவும், 1 தொகுதியில் தாவேகவும் முன்னிலை வகிக்கின்றன. பழனியில் 913 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. ஆத்தூரில் 3,845 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. ஒட்டஞ்சித்தரத்தில் 9,232 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக முன்னிலையில் உள்ளது. நிலக்கோட்டையில் திமுக முன்னிலையில் உள்ளது. நத்தத்தில் அதிமுக முன்னிலையில் உள்ளது. திண்டுக்கல்லில் 194 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலையில் உள்ளது. வேடசந்தூரில் திமுக முன்னிலை உள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தென்காசி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 5 தொகுதிகளில் சங்கரன்கோவில், கடையநல்லூர், ஆலங்குளத்தில் அஇஅதிமுகவும், வாசுதேவநல்லூர், தென்காசியில் திமுகவும் முன்னிலையில் உள்ளன. கன்னியாகுமரியில் 6 தொகுதிகளில் குளச்சல், விளவங்கோட்டில் காங்கிரசும், நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரியில் திமுகவும், கிள்ளியூரில் தாவேகாவும், பத்மநாபபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்னிலை வகித்து வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் 79 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ள பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இம்மாநிலத்தில் காங்கிரஸ் 24 தொகுதிகளிலும், மக்கள் முன்னணி கட்சி 10 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. அசாம் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோய் லோஹர்ட் தொகுதியில் பின்னடைவை சந்தித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் 293 சட்டப்பேரவைகளுக்கான வாக்கு எண்ணிக்கையில் பிஜேபி 189 தொகுதிகளில் முன்னிலை பெற்று அம்மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 92 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி 15,494 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி 39 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி 2 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது.

மாநிலத்தில் காங்கிரஸ் 3 இடங்களில் வெற்றி பெற்று 59 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இக்கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 23 இடங்களிலும் கேரள காங்கிரஸ் 7 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 இடத்தில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 2792 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் 17 தொகுதிகளின் நிலவரம் வெளிவந்துள்ள நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி 5 இடங்களில் வெற்றி பெற்று 4 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. பிஜேபி 1 இடத்தில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக, திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் பிஜேபி 4 இடங்களிலும் காங்கிரஸ் 2 இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளன. இதன்படி குஜராத், மகாராஷ்டிரா, நாகாலாந்து, திரிபுராவில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதியில் பிஜேபி முன்னிலை பெற்றுள்ளது. கர்நாடகாவில் இடைத்தேர்தல் நடைபெற்ற 2 தொகுதிகளிலும் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கின்றது. மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ் சுனேத்ரா அஜித் பவார் முன்னிலை பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக பின்தங்கியுள்ள நிலையில் அஇஅதிமுக 2வது இடத்தில் உள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 46000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஐஎன்ஆர் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் உள்ளது. அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட பிஜேபி மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு வர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: நிமிஷ நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் த மிட் டே நியூஸ். த ஹெட்லைன்ஸ். BJP heads for landslide victory in West Bengal, leads on 193 seats out of 293, Trinamool ahead on 95 seats. In Assam, BJP set to return to power for a third term. In Tamil Nadu, actor turned politician Vijay's party TVK delivers a super hit on debut, ruling DMK on third spot, Chief Minister M.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: திரைக்கானத்தில் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் வாணி.

0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து இதயத்தை திருடாதே படத்திலிருந்து சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி மொழி பாடற் பயிற்சி கேட்கலாம். ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவர் எஸ் த்வனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே த்வனி. இன்று நாம் பித்தி நா பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து ஷன்னோ என்கிற கதையை படிக்க போகிறோம். த்வனி, கதையை படி.
1: ஷன்னோ கோ படனே கா படா ஷாக் தா.
2: ஷன்னோவிற்கு படிப்பதற்கு மிகுந்த பிரியம். படுனா படித்தல்.
1: உஸ்கே ஆஸ் பாஸ் கே பச்சே மேலே குச்சேலே இதர் உதர் டோல்தே ரேதே.
2: அவளது அக்கம் பக்கத்தில் இருந்த குழந்தைகள் அழுக்கில் புரண்டு இங்கும் அங்குமாக சுற்றி திரிந்தார்கள். ஆஸ் பாஸ், அக்கம் பக்கம். பச்சா ஏக் வச்சன், பச்சே பகுவச்சன். மேலே குச்சே

0: அழுக்கில் புரளுதல், இதர் உதர் இங்கும் அங்கும் டோல்னா சுற்றி திரிதல்.
1: ஏக் தின் ஷன்னோ அப்னி ஜுக்கி கே தர்வாசே பர் கடி தி.
0: ஒரு நாள் ஷன்னோ தன் சேரியின் வாசலில் நின்று கொண்டிருந்தாள். ஜுக்கி சேரி, தர்வாஜா வாசல் அல்லது கதவு.
1: நீலு நே புகாரா,
0: நீலு அழைத்தாள். புகார்னா அழைத்தல்.
1: ஷன்னோ ஓ ஷன்னோ ஆ குடியா கா பியா கரே.
0: ஷன்னோ ஓ ஷன்னோ வா, பொம்மைக்கு கல்யாணம் செய்யலாம். குடியா பொம்மை, பியா கல்யாணம்.
1: ரோஸ் ரோஸ் குடியா கா பியா முஜே அச்சா நீ லக்தா.
0: தினம் தினம் பொம்மைக்கு கல்யாணம் எனக்கு பிடிக்கவில்லை. ரோஜ் ரோஜ் தினம் தினம்.
1: துஜே கியா அச்சா லக்தா ஹே,
0: உனக்கு என்ன பிடிக்கும்?
1: கோய் நயா கேல் கேலோ,
0: ஏதாவது புதிய விளையாட்டு விளையாடலாம். நயா புதியது, எதிர்பதம் புராணா பழையது.
1: அப் ஹமாரே பாஸ் ஹே ஹி கியா ஜோ கேலே.
0: இப்பொழுது நம்மிடம் என்ன இருக்கிறது புதியதாக விளையாட?
1: ஹம் ஸ்கூல் ஸ்கூல் கேல்தே ஹே, ஷன்னோ நே சுஜாயா.
0: நாம் பள்ளிக்கூட விளையாட்டு விளையாடலாம் என்று ஷன்னோ பரிந்துரைத்தாள். சுஜானா பரிந்துரை.

0: பழையது.
1: அப் ஹமாரே பாஸ் ஹே ஹி க்யா ஜோ கேலே.
0: இப்பொழுது நம்மிடம் என்ன இருக்கிறது புதியதாக விளையாட?
1: ஹம் ஸ்கூல் ஸ்கூல் கேல்தே ஹேன் ஷன்னோ நே சுஜாயா.
0: நாம் பள்ளிக்கூட விளையாட்டு விளையாடலாம் என்று ஷன்னோ பரிந்துரைத்தாள். சுஜானா பரிந்துரை செய்தல்.
1: கேசே?
0: எப்படி?
1: அபி பதாதி ஹூ.
0: இப்பொழுது சொல்கிறேன்.
1: கஹக்கர் ஷன்னோ அந்தர் செலி கை ஆர் மா கி சாடி லபேட்கர் சாண்டல் பெஹன்கர் அத்யாபிகா ஜி பன்கர் ஆ கை
0: என்று சொல்லிவிட்டு வீட்டின் உள்ளே சென்று அம்மாவின் ஒரு புடவையை சுற்றி கொண்டும் ஒரு காலணியை அணிந்து கொண்டும் ஆசிரியை தோற்றத்தில் வந்து நின்றாள். லபேட்னா சுற்றி கொள்ளுதல்.
1: அரே வா சீதா கம்மோ ரத்யா தேகோ தோ ஷன்னோ டீச்சர் ஜி பன் கை ஆர் வ ஹஸ்படி.
0: அட சீதா கம்மோ ரத்யா பாருங்கள் ஷன்னோ ஆசிரியை ஆகிவிட்டாள் என்று சொல்லி சிரித்தாள் நீலு. ஹஸ்னா சிரித்தல். எதிர்பதம் ரோனா அழுதல்.
1: பெஹன்ஜி நமஸ்தே ரதியானே கில்லி உடை.
0: வணக்கம் மேடம் என்று ரதியா கேலி செய்தாள். கில்லி உடானா கேலி செய்தாள்.
1: நமஸ்தே ஷன்னோ நே பெஹன்ஜி கி தர ஜவாப் தியா.
0: வணக்கம் என்று ஷன்னோ மேடத்தை போலவே வணக்கம் செய்தாள்.
1: நமஸ்தே அப் தும் லோக் ஜரா லைன் மே பேட் ஜாவ்.
0: வணக்கம் இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் வரிசையாக அமருங்கள். பேட்னா உட்காருதல். பேட்னா உட்காருதல் எதிர்பதம் உட்னா எழுந்திருத்தல்.
1: அச்சா பேஞ்சி.
0: சரி மேடம்
1: அப் க்யா கரே.
0: இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்?
1: அப் போலோ சோட்டே அ சே அனார்.
0: இப்பொழுது சொல்லுங்கள் குரில் அ மாதுளம் பழம். சோட்டா சிறிய அல்லது குரில். சோட்டா எதிர்பதம் வடா. அனார் மாதுளம் பழம்.
1: छोटे असे अनार.
0: குரில் அ மாதுளம் பழம்.
1: बड़े आसे आम.
0: நெடில் ஆவிலிருந்து மாம்பழம். ஆம் மாம்பழம்.
1: बड़े आसे आम.
0: நெடில் ஆ மாம்பழம்.
1: ஈ சே இமலி ஜோர் சே போலோ.
0: ஈ புளி சத்தமாக சொல்லுங்கள். இமலி புளி ஜோர் சே சத்தமாக அல்லது உரத்த குரலில்.
1: சப் நே ஜோர் சே தொஹராயா.
0: அனைவரும் சத்தமாக திரும்ப சொன்னார்கள். தோஹரானா திரும்ப சொல்லுதல்.
1: ஷன்னோ படே டங் சே டஹல் டஹல் கர் சஹேலியோங்க படா ரஹி தி.
0: ஷன்னோ பெரிய தோரணையுடன் உலாவியபடியே தோழிகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். டெஹல்னா உலாவுதல். சஹேலியா தோழிகள். சஹேலி தோழி ஏக் வச்சன். சஹேலியா தோழிகள் பகுவச்சன்.
1: சப் படி பிரசன்ன தி.
0: அனைவரும் மிக மலர்ச்சியாக இருந்தனர். பிரசன்ன மலர்ச்சி.
1: ஆவாஸே கூஞ்ச் ரஹி தி.
0: சப்தம் எதிரொலித்து கொண்டிருந்தது. ஆவாஸ் சப்தம். கூஞ்சனா எதிரொலித்தல்.
1: பாஸ் படோஸ் கே பச்சே நை பெஹன்ஜி கோ தேக் ரஹே தே.
0: அக்கம் பக்கத்தில் இருந்த பிள்ளைகள் புதிய மேடத்தை பார்த்து கொண்டிருந்தனர்.
1: ஹஸ் ரஹே தே ஆர் ஸ்வர் மே ஸ்வர் மிலா ரஹே தே.
0: சிரித்து கொண்டும் அவள் சொல்வது போலவே சொல்லிக் கொண்டும் இருந்தனர். ஹஸ்னா சிரித்தல். எதிர்பதம் ரோனா அழுதல்.
1: ஏ நயா கேல் பச்சோ ஆர் படோ சபி கோ பாத் ரிஜா ரஹா தா.
0: இந்த புதிய விளையாட்டு குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை கவர்ந்தது. நயா புதிய. எதிர்பதம் புரானா பழைய. கேல் விளையாட்டு. ரிஜானா கவருதல்.
1: தபி ஷன்னோ கி மா ஆகை.
0: அப்பொழுது ஷன்னோவின் அம்மா அங்கு வந்தார். ஆனா வருதல். எதிர்பதம் ஜானா போதல்.
1: வி சில்லாக்கர் போலி ஏ க்யா தமாஷா லகா ரக்கா ஹே.
0: அவர் சத்தமாக இது என்ன விளையாட்டு என்று சொன்னார். சில்லானா சத்தமாக உரக்க பேசுதல். தமாஷா விளையாட்டு.
1: தபி மேரே சாத் காம் பர் நஹி ஜாதி.
0: இதனால் தான் என்னுடன் வேலைக்கு வரமாட்டேன் என்கிறாயா? சாத் உடன் காம் வேலை.
1: கர் மே அகேலி மன்மானி கர்த்தி ரஹதி ஹே.
0: வீட்டில் தனியாக தன் இஷ்டம் போல் இருக்கிறாயா? அகேலே தனியாக மன்மானி தன் இஷ்டப்படி.
1: பஹலே குத் தோ பட் தப் தூஸ்ரோ கோ படானா.
0: முதலில் நீ படி பின்னர் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்.
1: மேன் தோ படனா சாத்தி ஹூ.
0: நான் படிக்கவே விரும்புகிறேன்.
1: தும்னே ஹி ஸ்கூல் சே உடா லியா கேதி ஹுயி அந்தர் சலி கயி.
0: ஆனால் நீங்கள் தான் என்னை பள்ளிக்கூடத்திலிருந்து நிறுத்தி விட்டீர்கள் என்று சொல்லிக் கொண்டே உள்ளே போனால் ஷன்னோ. அந்தர் உள்ளே. எதிர்பதம் பாஹர் வெளியே.
1: ஆர் சாடி மே மூ லபேட்கர் காட் பர் படுகை.
0: புடவையால் முகத்தை மூடிக்கொண்டு கட்டிலில் விழுந்தாள். முஹ் முகம் காட் கட்டில்.
1: மானே தேகா தோ ஆக்கர் பாஸ் மே லெட் கை.
0: அம்மாவும் பார்த்துவிட்டு அவளது அருகில் வந்து படுத்துக் கொண்டார். பாஸ் அருகில். எதிர்பதம் தூர் தூரமாக. லேட்னா படுத்துக் கொள்ளுதல்.
1: ஆர் பியார் சே ஷன்னோ கி கமர் பர் ஹாத் ரக்கா.
0: அன்புடன் ஷன்னோவின் இடுப்பின் மீது கையை வைத்தார். பியார் அன்பு. கமர் இடுப்பு. ஹாத் கை.
1: ஷன்னோ கோ பல் மிலா தோ படி வினம்ரதா சே ஃபிர் பூச்சா.
0: ஷன்னோ கொஞ்சம் பலம் அடைந்தவளாக பணிவாக பின்னர் கேட்டாள். பல் மில்னா பலம் பெறுதல். வினம்ரதா

0: பணிவு, பூச்சுனா கேள்வி கேட்பது.
1: மா, முஜே ஃபிர் சே தாக்கில் கர்வா தோ.
0: அம்மா, என்னை மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடு. ஃபிர் சே மறுபடியும்.
1: ஸ்கூல் கி வர்தி பெஹன்கர் பஸ்தா லட்கா கர் சல்னா முஜே படா அச்சா லக்தா ஹே.
0: சீருடை அணிந்து பையை தொங்கவிட்டு கொண்டு பள்ளிக்கூடம் போவது எனக்கு மிகவும் பிடிக்கும். வர்தி சீருடை.
1: மே பி ரீட்டா கி தர ரோஸ் ஸ்கூல் ஜானா சாத்தி ஹூன்.
0: நானும் ரீட்டாவை போல தினமும் பள்ளிக்கூடம் செல்ல விரும்புகிறேன். ரோஸ் தினமும்.
1: ரீட்டா கான் ரீட்டா?
0: ரீட்டா யார்? ரீட்டா கான் யார்?
1: வோ சாம்னே வாலே மகான் மே ரஹ்தி ஹே.
0: அவள் எதிர் வீட்டில் வசிக்கிறாள். சாம்னே எதிர்புறம், மகான் வீடு, ரஹனா வசித்தல்.
1: மே ஜான்தி ஹூன் உஸ்ஸே.
0: நான் அவளை அறிவேன்.
1: தேகோ யே கிதாப் மேனே உஸ்ஸே ஹி தோ லி தி.
0: பாருங்கள், நான் இந்த புத்தகத்தை அவளிடம் இருந்துதான் வாங்கினேன். கிதாப் புத்தகம், லேனா வாங்கிக் கொள்ளுதல், எதிர்ப்பதம் தேனா கொடுத்தல்.
1: ஹம் தும் கல் சலேங்கே மா.
0: நீங்களும் நானும் நாளை போகலாம் அம்மா.
1: அச்சா அப் சுப் ஹோ ஜா.
0: சரி, இப்பொழுது அமைதியாக இரு. சுப் ஹோனா அமைதியாக இருத்தல்.
1: மா ஹம் கல் சலேங்கே.
0: அம்மா, நாம் நாளை போகலாம். கல் நாளை, எதிர்ப்பதம் ஆஜ் இன்று.
1: கல் கி கல் தேகி ஜாயேகி கேகர் மா நே கர்வட் பதல்லி.
0: நாளை பற்றி நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அம்மா மறுபுறம் திரும்பி படுத்தார். கர்வட் லேனா புரண்டு படுத்தல்.
1: மா கி சுப்பி தேக்கர் ஷன்னோ நே மா சே பூச்சா கியா பாத் ஹே மா.
0: அம்மாவின் அமைதியை கண்டு ஷன்னோ அம்மாவிடம் என்னம்மா விஷயம் என்றாள்.
1: குச் நஹி பஸ் யஹி சோச்சே லகி கி தேரா மன் ஸ்கூல் ஜானே கா ஹே.
0: ஒன்றுமில்லை, உனக்கு பள்ளிக்கூடம் போக பிடிக்கும்.
1: ஆர் படாயி மே தோ கர்ச்சா ஹோதா ஹே.
0: ஆனால் படிக்க வேண்டும் என்றால் செலவு ஆகும் என்று இதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். கர்ச்சா செலவு.
1: ஃபீஸ் கிதாபே வர்தி கர்ச்சா பட் ஜாயேகா.
0: பள்ளி கட்டணம், புத்தகங்கள், சீருடை என்று செலவு அதிகரிக்கும். படுனா அதிகம், கட்டானா குறைதல், எதிர்ப்பதம் ஃபீஸ் பள்ளி கட்டணம்.
1: தேக்தி ஹூ நிப் பாயேகா யா நஹி.
0: பார்க்கிறேன் சமாளிக்க முடியுமா இல்லையா என்று.
1: நிப் ஜாயேகா மா. அச்சா மே பி தும்ஹாரே சாத் காம் கர்வாங்கி.
0: சமாளிக்கலாம் அம்மா, நானும் உங்களுடன் சேர்ந்து வேலை செய்கிறேன்.
1: அச்சா அச்சா ரஹ்னே தோ.
0: சரி சரி இருக்கட்டும், விடு.
1: தோ ஹம் கல் ஸ்கூல் சலேங்கே.
0: அப்பொழுது நாம் நாளைக்கு பள்ளிக்கூடம் போகலாம்.
1: ஹா மே துஜே ஸ்கூல் மே தாக்கில் கர்வா கர் ஹி காம் பர் ஜாங்கி மா நே கஹா.
0: சரி, நான் உன்னை நாளை பள்ளியில் சேர்த்து விட்டு பின்னர் வேலைக்கு போகிறேன் என்று அம்மா சொன்னார்.
1: தூசரே தின் சுப சுப மா நே தேகா ஷன்னு கா மூ ஹாத் துலா ஹே ஃப்ராக் பி சாஃப் பேனா ஹுவா ஹே.
0: அடுத்த நாள் அதிகாலையில் அம்மா பார்த்தார். ஷன்னோ தன் முகம் கை கால்களை சுத்தம் செய்து சுத்தமான ஃப்ராக் அணிந்து இருந்தாள். தூசரே தின் அடுத்த நாள் சுப சுப அதிகாலை பெஹன்னா அணிந்து கொள்ளுதல், சாஃப் சுத்தம்.
1: கந்தே பர் புராணா பஸ்தா லட்கா ஹே ஜிஸ்மே ஏக் தோ கிதாபே பி ஹே.
0: தோளில் ஒரு பழைய பையில் ஒன்றிரண்டு புத்தகங்களும் தன் தொங்க விட்டிருந்தாள். கந்தா தோள், புராணா பழையது, எதிர்ப்பதம் நயா புதியது.
1: மா முஸ்குராய் ஹோகே தயார்.
0: அம்மா புன்னகை புரிந்தார். தயாராகி விட்டாயா? முஸ்குரானா புன்னகை செய்தல்.
1: ஹாமா.
0: ஆமாம் அம்மா.
1: வோ தோனோ ஸ்கூல் பவுன்சி.
0: அவர்கள் இருவரும் பள்ளிக்கூடம் சென்றடைந்தனர்.
1: மா நே ஃபீஸ் பர் தி.
0: அம்மா பள்ளி கட்டணம் கட்டினார்.
1: குச் நே கிதாபே பி கரீத் தி.
0: சில புதிய புத்தகங்களும் வாங்கி தந்தார். கிதாப் ஒருமை, கிதாபே பன்மை, கரீத்னா வாங்குதல்.
1: அப் ஷன்னோ பஹத் குஷ் தி.
0: இப்பொழுது ஷன்னோ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள்.
1: ரோஸ் ஸ்கூல் ஜாத்தி.
0: தினமும் பள்ளிக்கூடம் போகலானாள். ரோஜ் தினமும்.
1: கிரக காரிய கர்த்தி.
0: ஹோம்வொர்க்கும் செய்வாள்.
1: கர் கே காமுமே மா கா ஹாத் பட்டாத்தி.
0: வீட்டு வேலைகளிலும் அம்மாவிற்கு உதவினாள். ஹாத் பட்டானா உதவி செய்தல்.
1: ஜமீன் பர் பத்தர் சே அக்ஷர் பனாத்தி.
0: தரையில் கல்லால் எழுத்துக்கள் எழுதினாள். ஜமீன் தரை, பத்தர் கல், அக்ஷர் எழுத்துக்கள்.
1: பி ஃபூல் சூரஜ் சிடியா பனாகர் கம்மு ஆர் ரத்யா கோ திகாத்தி.
0: சில சமயங்களில் பூ, சூரியன், பறவை வரைந்து கம்மோ மற்றும் ரதியாவிற்கு காட்டினாள். ஃபூல் பூ, சூரஜ் சூரியன், சிடியா பறவை.
1: சமே பீத்தா கயா.
0: நாட்கள் கழிந்தன.
1: நத்தீஜே வாலே தின் படி பெஹன்ஜீனே கஹா.
0: தேர்வு முடிவுகள் அன்று தலைமை ஆசிரியை சொன்னார். நத்தீஜா விளைவுகள், தேர்வு முடிவுகள்.
1: ஷன்னோ அகர் தும் சாலானா இம்தஹான் மே பி பிரதம் ஆவோகி தப் தோ தும்ஹே வஜீஃபா மில்னே லகேகா.
0: ஷன்னோ, நீ முழு ஆண்டு தேர்விலும் முதன்மையாக வந்தால் உனக்கு உதவித்தொகை கிடைக்க ஆரம்பிக்கும். சாலானா முழு ஆண்டு, இம்திஹான்

0: தேர்வுகள் பரீட்சை பிரதம் முதன்மை வஜீஃபா உதவித்தொகை.
1: तुमने बड़ी मेहनत की है.
0: நீ மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறாய். மெஹனத் கடினமான உழைப்பு.
1: அபி குச் தின் பஹலே ஹி தும் ஸ்கூல் மே ஆயி ஹோ.
0: இப்பொழுது சில நாட்களுக்கு முன்புதான் நீ பள்ளிக்கூடத்திற்கு வந்தாய். குச் தின் சில நாட்கள்.
1: ஜி பஹன் ஜி.
0: ஆமா மேடம்.
1: அகர் சப் லட்கியா ஐசே ஹி மன் லகாகர் படேங்கி தோ சப்கே பஹுத் அச்சே நம்பர் ஆயேங்கே.
0: எல்லா பெண்களும் இப்படியே முயன்று படித்தால் எல்லாரும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். லடுக்கி பெண், பன்மை லடுக்கியா பெண்கள்.
1: பெஹன்ஜி நே ஆகே படகர் ஷன்னோ கோ ஷாபாஷி தி ஆர் கமர் தப் தப்பாயி.
0: மேடம் மேலும் ஷன்னோவை பாராட்டினார் மற்றும் முதுகில் தட்டி கொடுத்தார். ஷாபாஷி தேனா பாராட்டுதல், தப் தப்பானா தட்டி கொடுத்தல்.
1: ஷன்னோ நே ஆதே ஹி மா கோ ஸ்கூல் கி சப் பாத்தே பதாயி.
0: ஷன்னோ வந்த உடனேயே அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னாள்.
1: பெஹன்ஜி நே மேரி பஹுத் தாரீஃப் கி ஹை.
0: மேடம் என்னை மிகவும் பாராட்டினார். தாரீஃப் பாராட்டுதல்.
1: உன்ஹோனே கஹா ஹை அகர் சாலானா இம்திஹான் மே பிரதம் ஆயி தோ தும்ஹே வஜீஃபா மில்னே லகேகா.
0: முழு ஆண்டு தேர்விலும் முதன்மையாக வந்தால் எனக்கு உதவி தொகை கிடைக்கும் என்று சொன்னார்.
1: மானே பியார் சே ஷன்னோ கா மாதா சூமா ஆர் சீனே சே லகா லியா.
0: அம்மா அன்புடன் ஷன்னோவை உச்சி முகர்ந்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். சீனே சே லகானா நெஞ்சோடு அணைத்தல்.
1: ஷன்னோ கி மா சுப உஸ்கா கானா பனாகர் ரக் ஜாதி ஆர் காம் பர் சலி ஜாதி.
0: ஷன்னோவின் அம்மா காலையில் அவளுக்காக உணவு தயாரித்து வைத்து விட்டு வேலைக்கு செல்வார்.
1: ஷன்னோ தயார் ஹோக்கர் ஸ்கூல் சலி ஜாதி.
0: ஷன்னோ கிளம்பி பள்ளிக்கூடம் போவாள்.
1: வ ஸ்கூல் சே லாட்டி தப் தக் மா ஆ ஜாதி.
0: அவள் பள்ளியில் இருந்து வருவதற்குள் அம்மா வந்து விட்டிருப்பார்.
1: தோனோ சாத் சாத் கானா காதி.
0: இருவரும் ஒன்றாக உணவு உட்கொண்டனர். சாத் சாத் ஒன்றாக.
1: ஷன்னோ ஸ்கூல் கி ஏக் ஏக் பாத் மா கோ பதாதி.
0: ஷன்னோ பள்ளியில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அம்மாவிடம் சொல்வாள்.
1: தோனோ கி தின்சரியா பதல் கயி தி.
0: இருவரின் தினசரி பழக்க வழக்கமும் மாறிவிட்டது. தின்சரியா தினசரி பழக்கம், பதல்னா மாறுதல். இத்துடன் இந்த கதையை இங்கேயே நிறுத்திக் கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
1: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள். மாணவி எஸ் துவனி.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
4: எள்ளுக்கு வந்து மண்ணின் தன்மை, பருவகாலம் ஆகியவற்றை பொறுத்து சுமார் 5 முதல் 6 முறை நீர் பாய்ச்சலாம். களை மூலம் மண்ணில் இருக்கக்கூடிய உரங்கள் மற்றும் தண்ணீரை உறிஞ்சு கொள்வதனால நம்மளோட விளைச்சல் பாதிக்கப்படுது. சோ நீர் மற்றும் களை கட்டுப்பாட்டு முறை என்பது மிக மிக அவசியம்.
3: எண்ணெய் வித்து பயிர்களில் நீர் மற்றும் களை மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் சி வெங்கடேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், ராசிபுரம் 6 சென்டிமீட்டர், ஆனைமடுவு அணை ஏத்தாப்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் காரியாக்கோவில் அணை தமம்பட்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி சங்கரிதுர்க் மங்களாபுரம் டேனிஷ்பெட் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், கிருஷ்ணகிரி மாவட்டம் பரூர், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, சேலம் மாவட்டம் வாழப்பாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், ஈரோடு மாவட்டம் சென்னிமலை, கங்கவல்லி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், தென்பரநாடு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அரக்கோணம் திருவாலங்காடு மடம்பூண்டி ஹரூர் கரூர் பரமத்தி திருப்பத்தூர் திருத்தணி ஜம்புகுட்டப்பட்டி திருப்பத்தூர் அரசூர் பட்டுக்கோட்டை குடியாத்தம் பணப்பாக்கம் காங்கேயம் தர்மபுரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில்

3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 42.7 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.5 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், திருப்பத்தூர், திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. தெற்கு சத்தீஸ்கர் தொடங்கி குமரி கடற்பரப்பு வரை, விதர்பா முதல் குமரி கடற்பரப்பு வரை, தெலுங்கானா, ராயலசீமா, தமிழ்நாட்டின் உட்பகுதிகளை கடந்து கடற்புறத்தில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 6ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிக அளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 34.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் எமது மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:29. குரளமுதம் கேட்போம்.

0: நெருங்கிய நண்பர் போல வெளிக்காட்டி உண்மையில் ஒட்டுறவு காட்டாதவர் நட்பு விலை மகளிரின் மன அன்பை போன்று மாறுபடும் தன்மையை உடையது. குறள் எண் 822 அதிகாரம் கூடா நட்பு.
1: இனம் போன்று இனமல்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும்.
0: நெருங்கிய நண்பர் போல வெளிக்காட்டி உண்மையில் ஒட்டுறவு காட்டாதவர் நட்பு விலை மகளிரின் மன அன்பை போன்று மாறுபடும் தன்மையை உடையது. குறள் எண் 822 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: तो श्रोताओं, अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है।
1: तो अब अपने मित्र अजीत
0: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேயர்கள் இதுவரை கேட்டது NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
5: எள்ளுக்கு வந்து மண்ணின் தன்மை, பருவகாலம் ஆகியவற்றை பொறுத்து சுமார் 5-6 முறை நீர் பாய்ச்சலாம். கலை மூலம் மண்ணில் இருக்கக்கூடிய உரங்கள் மற்றும் தண்ணீரை உறிஞ்சு கொள்வதனால நம்மளோட விளைச்சல் பாதிக்கப்படுது. சோ நீர் மற்றும் கலை கட்டுப்பாட்டு முறை என்பது மிக மிக அவசியம்.
4: எண்ணெய் வித்து பயிர்களில் நீர் மற்றும் கலை மேலாண்மை குறித்து திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் சி வெங்கடேஸ்வரன் அவர்களின் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நேரம் 6:00, ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்.
6: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: இன்றும் நாளையும் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உற்பத்தியோடு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் குறித்த தகவல்கள். 6:45 மனதில் நின்றவை இன்றிரவு 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 338வது பகுதி. 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியின் 9வது பகுதி. எண்ணெய் வித்து பயிர்களில் நீர் மற்றும் களை மேலாண்மை, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் சி வெங்கடேஸ்வரன் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன. 8:05 9:15 திரைகானம். 9:30 நிருசிம்ம பிரபாவம் இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 என தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் வி இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். ரெட் லிப்டு பேட்ஃபிஷ் தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண் நல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். திரைகானம். 7:45 நகர்வலத்தில் மனித நேயம் காப்போம் கே அன்பரசி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. காலை 9:00 அரங்கிசையில் போனாலா சங்கர பிரகாஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல்.

0: வசுமதி தேசிகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில். பிரதம மந்திரி மீன்வளத்துறைசார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி உளவியலாளர் டாக்டர் நப்பிண்ணை சேரன் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகாணம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பு மாய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 339வது பகுதி. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்தி எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38°C, இயல்புக்கு 1.9°C கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.1°C, இயல்புக்கு 0.7°C குறைவு. பதிவான இறப்பதம் 71%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவாக 38.7°C, குறைந்த அளவாக 28°C பதிவானது. பதிவான ஈரப்பதம் 57%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை, தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28°C ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை, டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani. The news read by Saira Mujtaba. Initial trends that emerged in counting of votes for all 4 states and a union territory have sustained as counting grounds progress into the day. BJP is headed for a landslide victory in West Bengal Assembly elections, whereas the ruling dispensations are set to return in Assam and Puducherry. In Tamil Nadu, actor-turned-politician Vijay's party TVK is poised to deliver a super hit on debut. In Keralam, Congress-led UDF is marching towards a clear majority to replace LDF. In assembly by-elections, BJP has won a seat each in Gujarat, Tripura and Nagaland, while Congress has won a seat in Karnataka. In West Bengal, out of a total of 293 assembly seats, results have been declared for 61 constituencies so far. BJP has bagged 48 seats, while Trinamool Congress has won 13 seats. As per the trends available so far, for 232 seats, BJP is leading in 153, while Trinamool Congress is ahead in 73. CPM in 1, Congress in 2, and others in 3. Ruling BJP appears all set to retain power in Assam, securing a historic third successive term. Out of a total of 126 assembly seats, results have been declared for 86 constituencies so far. BJP has bagged 62 seats, while its ally Om Gaur Parikar, AGP, has won 6 seats and Bodoland People's Front, BPF, has secured 8 seats. Congress has gained 7, while ARUTF, Raijor Dal and TMC clinched 1 seat each. In Keralam, results and trends are available for all 140 seats. Congress-led UDF is on course to trounce the ruling LDF. Congress has won 55 seats and is leading in 8 seats. Congress ally RUML has won 15 seats and leading in 7. Ruling CPM has won 22 seats and leading in 4. Ally CPI has won 7 seats and leading in 1 seat, while Kerala Congress has won 6 seats and is leading in 1 seat. Actor-turned-politician Vijay's led Tamaraga Vetrikaragam, or TVK, is all set to create history in Tamil Nadu Assembly elections by emerging as the single largest party. Puducherry is expected to witness the return of a National Democratic Alliance government led by N. Rangasamy's All India NR Congress. Out of a total of 30 seats, results of 20 seats are available. N. Rangasamy's AINRC has won 9 seats, while BJP has bagged 2 seats. AIADMK has got 1 seat, INC has got 1 seat, DMK got 2, TVK has got 2 seats. In assembly by-elections for 7 constituencies across 5 states, BJP has won a seat each in Gujarat, Tripura and Nagaland and is leading in 1 seat in Maharashtra. Congress has won 2 seats in Karnataka. We now go over live to our correspondent Anupam, who is present outside BJP headquarters.

0: இளவரசே, தங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு வருவதற்காக பழுவேட்டரையர்கள் இரண்டு பெரிய மரக்கலங்களையும் அவை நிறைய போர் வீரர்களையும் அனுப்பியிருக்கின்றார்கள். மரக்கலங்கள் தொண்டைமான் ஆற்று கால்வாயில் புகுந்து மறைவான இடத்திலே வந்து நிற்கின்றன என்ற செய்தியை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி சொல்ல கேட்டதும் இளவரசரின் முகத்தில் புன்னகை அரும்பியது. கடைசியாக, என் உள்ளத்தின் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது போல காண்கிறது என்று மெல்லிய குரலில் தமக்கு தாமே பேசிக் கொள்ளுகிறவர் போல சொல்லிக் கொண்டார். பார்த்திபேந்திரன் குதித்தெழுந்தான்.
1: சேனாதிபதி, என்ன சொன்னீர்? இது உண்மைதானா? என்னிடம் ஏன் இதுவரையில் சொல்லவில்லை? இந்த பித்துக்குழி பெண்ணை நீர் நம்முடன் கட்டி இழுத்து வந்ததற்கான காரணம் இப்போதல்லவா தெரிகிறது? மறுபடியும் கேட்கிறேன், பழுவேட்டரையர்கள் இளவரசரை சிறைப்படுத்தி வர கப்பல்களை அனுப்பியிருப்பது உண்மையா என்று கேட்டான்.
0: ஆமையா, இந்த பெண் கண்ணால் பார்த்ததாகவும் காதால் கேட்டதாகவும் கூறுவதை நம்புவதாயிருந்தால் அது உண்மைதான்.
1: ஆஹா, அந்த கிழவர் திருக்கோவலூர் மிலாடுடையார் கூறியது உண்மையாயிற்று. பழுவேட்டரையர்களை உள்ளபடி உணர்ந்தவர் அவர்தான். சேனாதிபதி, இத்தகைய செய்தியை அறிந்த பிறகும் ஏன் சும்மா இருக்கிறேன்? பராந்தக சக்கரவர்த்தியின் குலத்தோன்றலை, சுந்தர சோழரின் செல்வ புதல்வரை, நாடு நகரமெல்லாம் போற்றும் இளவரசரை, தமிழகத்து மக்களெல்லாம் தங்கள் கண்ணினுள் மணியாக கருதும் செல்வரை, ஆதித்த கரிகாலருடன் பிறந்த அருள்மொழிவர்மரை, இந்த அற்பர்களாகிய பழுவேட்டரையர்கள் சிறைப்பிடித்து விட ஆட்களை அனுப்பும்படியாகிவிட்டதா? இனியும் என்ன யோசனை? உடனே படைகளுடன் புறப்பட்டுச் சென்று இளவரசரை சிறைப்படுத்த வந்தவர்களை அழித்து இந்த இலங்கை தீவிலேயே அவர்களுடைய சமாதியை எழுப்புவோம். பிறகு நாம் போட்ட திட்டத்தின்படி காரியத்தை நடத்துவோம். கிளம்புங்கள், இன்னுமேன் தயக்கம் என்று பார்த்திபேந்திரன் குறிபுரித்துக் கூட்டினார்.
0: சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி அவனை பார்த்து, பார்த்திபேந்திரா, நீ இப்படி துடிப்பா என்று எண்ணித்தான் நான் முன்னமே இந்த பெண் கொண்டு வந்த செய்தியை உன்னிடம் சொல்லவில்லை. நன்றாக யோசித்து செய்ய வேண்டிய காரியம், அவசரப்படுவதில் பயனில்லை என்றார்.
1: யோசனை செய்ய வேண்டுமா? என்ன யோசனை? எதற்காக யோசனை? இளவரசே, நீங்கள் சொல்லுங்கள், இனி யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது?

0: இதற்கு முன் ஏதேனும் தங்களுக்கு தயக்கம் இருந்திருந்தாலும் இனி தயங்குவதற்கு இடமில்லையே. பழுவேட்டரையர்களை பூண்டோடு அழித்துவிட வேண்டியதுதானே.
1: அப்போது இளவரசர், சேனாதிபதியின் மனத்தில் உள்ளதையும் தெரிந்து கொள்ளலாமே. ஐயா, தாங்கள் எதைப்பற்றி யோசிக்க வேண்டும் என்கிறீர்கள் என்று எவ்வித படபடப்பும் இன்றி நிதானமாக கேட்டார்.
0: தங்களை சிறைப்படுத்துவதற்கு இந்த வார்த்தைகளை சொல்லவும் என் வாய் கூசுகிறது. ஆனாலும் சொல்ல வேண்டியிருக்கிறது. தங்களை சிறைப்படுத்த வந்திருப்பவர்களின் சக்கரவர்த்தியின் கட்டளையோடு வந்திருந்தால் நாம் என்ன செய்வது? அப்போதும் அவர்களை எதிர்த்து போராடுவதா?
1: இதை கேட்ட பார்த்திபேந்திரன் கடகடவென்று சிரித்துவிட்டு,
0: அழகாயிருக்கிறது தங்கள் வார்த்தை. சக்கரவர்த்தி சொந்தமாக கட்டளை போடும் நிலையில் இருக்கிறாரா? அவரையேதான் பழுவேட்டரையர்கள் சிறையில் வைத்திருக்கிறார்களே என்றான்.
1: இந்த சமயத்தில் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு,
0: பல்லவ தளபதி கூறுவது முற்றும் உண்மை. நானே என் கண்களால் பார்த்தேன். சக்கரவர்த்தியை சிறையில் வைத்திருப்பது போலத்தான் பழுவேட்டரையர்கள் வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய விருப்பமின்றி யாரும் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது, பேச முடியாது. நான் ஒரு வார்த்தை சொல்ல துணிந்ததற்காக என்னை அவர்கள் படுத்திய பாட்டை நினைத்தால், பா, சின்ன பழுவேட்டரையரின் இரும்பு கை பற்றிய இடத்தில் இன்னும் எனக்கு வலிக்கிறது என்று கூறி தன் மணிக்கட்டை தடவிக்கொண்டான்.
2: அப்படி சொல் வல்லவரையா, உன்னை என்னமோ என்று நினைத்தேன். இளவரசருக்கும் சேனாதிபதிக்கும் இன்னொரு முறை நன்றாக எடுத்துச் சொல் என்றான் பார்த்திபேந்திரன்.
1: இளவரசர், வேண்டாம், அவர் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டார் என்று கூறி வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நீர் அந்த பெண்ணை போய் அழைத்து வருவதாகச் சொன்னீரே, ஏன் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர்? அவள் கொண்டு வந்த செய்தியை அவள் வாய்மொழியாகவே விவரமாக கேட்கலாம். கொஞ்சம் கிறுக்கு பிடித்த பெண் போல தோன்றுகிறது. எப்படியாவது நல்ல வார்த்தை சொல்லி அவளை இங்கே அழைத்து வாருங்கள் என்றார்.
0: போகிறேன் இளவரசே, போய் அழைத்து வருகிறேன். பழுவேட்டரையர்களிடம் தாங்கள் சிறைப்படுவது என்பதை மட்டும் என்னால் சகிக்க முடியாது. என் உடம்பில் உயிர் இருக்கும் வரையில் அது நடவாத காரியம் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் சென்றான்.
1: சேனாதிபதி, தங்களுடைய கருத்து என்னவென்று சொல்லவில்லையே என்று அருள்மொழிவர்மர் கேட்டார்.
0: என்னுடைய கருத்து இதுதான். பழுவேட்டரையர்கள் அனுப்பியிருக்கும் ஆட்களை தாங்கள் சந்திக்கக்கூடாது. பார்த்திவேந்திரன் கொண்டு வந்திருக்கும் கப்பல் ஏறி தாங்கள் உடனே காஞ்சிக்கு போய்விடுங்கள். நான் தஞ்சாவூருக்கு போகிறேன். அங்கே சக்கரவர்த்தியை நேரில் பார்த்து உண்மை நிலையை தெரிந்து கொள்ளுகிறேன்.
2: தஞ்சாவூருக்கு தாங்கள் போவது சிங்கத்தின் வாயில் தலையை கொடுப்பது போலத்தான். போனால் திரும்பி வரமாட்டீர்கள். அப்படியே அங்குள்ள பாதாள சிறையில் போய்விடுவீர்கள். சக்கரவர்த்தியை பார்க்கவும் தங்களால் முடியாது.
0: என்ன வார்த்தை சொல்கிறாய்? என்னை சிறையில் அடைக்கக்கூடிய வல்லமை உள்ளவன் சோழ நாட்டில் எவன் இருக்கிறான்? சக்கரவர்த்தியை நான் சந்திக்கக் கூடாது என்று தடுக்கக்கூடிய ஆண்மை உள்ளவன் எவன் இருக்கிறான்? மேலும் அங்கே முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் இருக்கிறார்.
2: பிரம்மராயர் இருக்கிறார், இருந்து என்ன பயன்? அவருக்கே சக்கரவர்த்தியை பார்க்க முடியவில்லை. இதோ அவருடைய சிஷ்யன் நிற்கிறானே, அவன் என்ன சொல்லுகிறான் என்று கேட்டு பார்க்கலாமே.
1: சேனாதிபதி ஆழ்வார்க்கடியான் பக்கம் திரும்பி,
0: ஆம், இந்த வைஷ்ணவன் இங்கு நிற்பதையே மறந்து விட்டேன். திருமலை, ஏன் இப்படி மௌனமாக நிற்கிறாய்?
3: சற்று முன் இளவரசர் சொன்னது போல நீயும் வாய் பேசா மடந்தையாகிவிட்டாயா என்றார்.
4: சேனாதிபதி, கடவுள் நமக்கு ரெண்டு காதுகளை கொடுத்திருக்கிறார், வாய் ஒன்றைத்தான் கொடுத்திருக்கிறார். ஆகையால் செவிகளை நன்றாக உபயோகப்படுத்தி பேசுவதை கொஞ்சமாக வைத்துக்கொள் என்று என் குருநாதர் எனக்கு சொல்லியிருக்கிறார். முக்கியமாக பெரிய இராஜாங்க விஷயங்களை பற்றிய பேச்சுக்கள் நடக்கும் இடத்தில் அந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடித்து வரச் சொல்லியிருக்கிறார்.
0: குருவின் வாக்கை நன்றாக நிறைவேற்றுகிறாய். நாங்களே இப்போது கேட்பதனால் சொல், உன்னுடைய யோசனை என்ன?
4: எதை பற்றி என் யோசனையை கேட்கிறீர்கள் சேனாதிபதி?
0: இத்தனை நேரம் பேசிக் கொண்டிருந்த விஷயமாகத்தான். இளவரசர் இப்போது என்ன செய்வது உசிதம்? இலங்கையிலேயே இருக்கலாமா, அல்லது காஞ்சிக்கு போகலாமா?
4: என்னுடைய உண்மையான கருத்தை சொல்லட்டுமா? இளவரசர் அனுமதித்தால் சொல்லுகிறேன்.
1: ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்த அருள்மொழிவர்மர் ஆழ்வார்க்கடியானை ஏறிட்டு பார்த்து, சொல் திருமலை, தாராளமாக மனத்தை விட்டுச் சொல் என்று தைரியப்படுத்தினார்.
4: இந்த இலங்கை தீவிலேயே மிக கடுமையான கட்டுக்காவல் உள்ள சிறைச்சாலை எது உண்டோ அதை கண்டுபிடித்து அதற்குள்ளே இளவரசரை அடைத்து போட வேண்டும். வெளியில் பலமான காவலும் போட வேண்டும்.
0: இது என்ன உளறல் என்றார் சேனாதிபதி.
2: விளையாட இதுதான் சமயமா
1: என்றான் பார்த்திபேந்திரன்.
4: நான் உளரவும் இல்லை, விளையாடவும் இல்லை. மனத்தில் உள்ளதை சொன்னேன். நேற்று இரவு இளவரசர் அனுராதபுரத்து வீதிகளின் வழியே

0: வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் தலைமீது ஒரு வீட்டின் முன்முகப்பு இடிந்து விழுந்தது. பிறகு ஒரு வீட்டில் நாங்கள் படுத்திருந்தோம். நல்ல வேளையாக ஒரு காரியத்தின் பொருட்டு இழுந்து போய்விட்டோம். சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த வீடு தீப்பற்றி எரிந்தது. இவையெல்லாம் உண்மையா இல்லையா என்று இளவரசரையே கேளுங்களேன்.
1: இருவரும் இளவரசரை நோக்கினார்கள். அவருடைய முகபாவம் ஆழ்வார்க்கடியானுடைய கூற்றை உறுதிப்படுத்தியது.
0: இந்த அபாயங்கள் எல்லாம் யாருக்காக நேர்ந்தவை என்று கேளுங்கள். என்னையோ அல்லது வந்தியத்தேவனையோ கொல்லுவதற்காக யாராவது வீட்டை கொளுத்துவார்களா?
1: பார்த்திவேந்திரன் உடனே துள்ளி குதித்து,
2: இளவரசரை கொல்லுவதற்காகத்தான் யாரும் முயற்சி செய்தார்கள். இதனால் இளவரசர் என்னுடன் காஞ்சிக்கு வர வேண்டியது அவசியம் உறுதிப்படுகிறது.
0: கூடவே கூடாது. தங்களுடன் இளவரசரை அனுப்புவதைக் காட்டிலும் பழுவேட்டரையர்களிடமே பிடித்துக் கொடுத்து விடலாம்
1: என்றான் ஆழ்வார்க்கடியான்.
2: வைஷ்ணவனே, என்ன சொன்னாய்
1: என்று பார்த்திபேந்திரன் கத்தியை உருவினான். சேனாதிபதி அவனை கையமர்த்தி,
2: திருமலை, ஏன் விதம் சொல்லுகிறாய்? பார்த்திபேந்திர பல்லவர் சோழகுலத்தின் அருந்துணைவர் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார்.
0: தெரியும் சேனாதிபதி, தெரியும். சிநேகம் இருந்துவிட்டால் மட்டும் போதுமா?
2: பார்த்திபேந்திரர் சிநேகத்துக்காகவே உயிரையும் கொடுக்கக்கூடியவர் என்பதை அறிவேன் திருமலை.
0: அதுவும் இருக்கலாம். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு மறுமொழி கூறச் சொல்லுங்கள். நாங்கள் முன்னா நாள் மாலை தம்பள்ளிக்கு அருகில் போய்க் கொண்டிருந்த போது இவருடன் ரெண்டு பேர் வருவதை பார்த்தோம். அந்த மனிதர்கள் யார்? இப்போது அவர்கள் எங்கே என்று இவரை கேட்டு சொல்லுங்கள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: அனுராதபுரத்துல வந்தியத்தேவனுக்கும் ஆழ்வார்க்கடியானுக்கும் இடையில நடந்த வாதப்போர் நேயர்களுக்கு நினைவிருக்கும். அபாயம் அதிகமா இருக்கிற இடத்துலதான் வீரபுருஷர்கள் இருக்கணும்னு வந்தியத்தேவன் சொன்னான். எது அபாயம், எந்த இடத்துல அபாயம், யாருக்கு அபாயம், யாரால அபாயம், இப்படி குழப்பத்தில் இருந்த அருள்மொழிவர்மருக்கு பூங்குழலி சொன்னதாக பெரிய வேளார் சொன்ன செய்தி புன்னகைய வரவழைக்குது. ஆனா வழக்கம் போல உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான் பார்த்திபேந்திரன். சற்று பொறுத்து, வயசிலையும் அனுபவத்திலையும் மூத்தவரான சேனாதிபதி பூதி விக்ரமகேசரின் கருத்தை நாடுறார் அருள்மொழிவர்மர். சோழ நாட்டுக்கு தற்சமயம் வராமல் இருப்பது மட்டுமல்ல, ஈழத்திலேயும் படையெடுப்பை நிறுத்திட்டு வட இலங்கையில படைகளை திரட்டி வைப்பதன் முக்கியத்துவத்தை முதன் மந்திரி வலியுறுத்தியிருக்கார் அல்லவா? அதை ஆமோதிச்சிருந்தார் சேனாதிபதி. பூங்குழலி சொன்ன செய்தியை கேட்டு அருள்மொழிவர்மர் காஞ்சிக்கு போறதுதான் உச்சித்தம்னு அறிவுறுத்துறார். இதன் தொடர்ச்சியா அனிருத்த பிரம்மராயரை பற்றின பேச்சு வருது. இதுவரை மௌனமா இருந்துகிட்டு வர திருமலையப்பனை சீண்டி விடுறார் பெரிய வேளார். எதை பத்தி என் யோசனையை கேட்கிறீங்க? திருப்பி கேட்கிறான் திருமலையப்பன். ஒரு நகைச்சுவை துணுக்கு நினைவுக்கு வருது. உளவியல் வல்லுநர்கிட்ட தனக்கு இருக்கிற விசித்திரமான மனநிலையை பத்தி கேட்டான் ஒருத்தன். ஐயா, எந்த விஷயத்தையுமே 15 நொடிகளுக்கு மேல ஞாபகம் வச்சிருக்க முடியல. வல்லுநர் கேட்டார், எத்தனை நாளா இந்த பிரச்சனை? அவன் திருப்பி கேட்டான், எத்தனை நாளா எந்த பிரச்சனை? மனோதத்துவ மேதைய மகிழ்ச்சியில ஆழ்த்துறதுக்கு அப்படி கேட்டிருப்பான் போல. நம்ம திருமலையப்பனோட திறமையே வேற வகை. கேட்கிற விதத்திலேயே பதிலும் இருக்கும், குக்கிகளும் இருக்கும். தம்பளைக்கு வர வழியில உன்னை கழுவுல ஏத்தி கொல்லணும்னு திமிரா பேசின பார்த்திபேந்திரனை இப்ப நடுங்க வச்சிட்டானே. பூங்குழலியின் சாமர்த்தியத்தையும் இங்க பார்க்கிறோம். தான் சொல்ல கூசின அந்த செய்திய பெரிய வேளார் வாயால சொல்ல வச்சுட்டு ஓடிட்டாளே. கோடிக்கரை காட்டுல ஒரு பகல் முழுதும் மறைவா இருக்க வச்சு இரவோடு இரவா யாரு கண்ணிலையும் படாம வல்லவரையினை கொண்டு வந்து சேர்த்துட்டாளே. இப்ப உருவாகி இருக்கிற இந்த நெருக்கடியிலிருந்து மீள ஏதாவது தந்திரம் வச்சிருப்பாளோ? சோழகுலத்தை அடியோடு ஒழிச்சு கட்டுவதா சபதம் செய்தவர்கள்ல இருவர் மேற்கொண்ட கொலை முயற்சிகளை பார்த்தோம். அவங்கள பத்தின செய்திகளும் இந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வந்தியத்தேவன் போயிருக்கான். புதுசா என்ன செய்தி வரப்போகுதோ பார்க்கலாம்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நடுவில் ஒரு நாமா சிம்மம்னு வருது சகசநாமத்தில், அதுவும் நரசிம்மனை தான் குறிக்கும். கடைசி நாமா சர்வ பிரகரண ஆயுதகான்னு ஒரு நாமா, எல்லாமே அவனுக்கு சுவாமிக்கு ஆயுதம் தான், நகமே ஆயுதமா இருந்ததுனால அவன் சர்வ பிரகரண ஆயுதா. இப்படி பார்க்கும் பொழுது நரசிம்மன் இல்லாத இடமே கிடையாது, அவனுடைய பிரபாவம் தான் அவனை.
1: நரசிம்ம பிரபாவம் இசை பேருரை நிகழ்த்தி இருப்பவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இன்றிரவு 9:30 மணிக்கு

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6:25. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ், அதாவது உற்பத்தியோடு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் என்பது உற்பத்தியோடு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம். இதன் மூலமாக பல்வேறு துறைகளில் உள்ளூர் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் வாயிலாக சுமார் 14 துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது மின்னணு, மருந்துகள் தயாரிப்பு, வாகன உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் கவனம் செலுத்தப்படுகிறது. 5 முதல் 6 ஆண்டுகள் வரை கணக்கில் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியின் அடிப்படையில் 4% 6% வரை ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் முதலீடுகள் அதிகரித்து வருவதை காண முடிவதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது 1,00,000 கோடி ரூபாய் என்பதை கடந்து செல்வதாக தெரிவித்துள்ளனர். இந்த திட்டமானது 2020 தொடங்கப்பட்டது. அதாவது பல முக்கிய துறைகளுக்கு தேவையான உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் போன்றவற்றை தயாரிக்க தேவைப்படும் உபரிகள் உள்ளிட்ட பிற முக்கிய பொருட்களை இறக்குமதி செய்வதை வெகுவாக குறைத்து உள்ளூரிலேயே தயாரிக்க வேண்டும் என்பதே குறிக்கோள். குறிப்பாக 3 முக்கிய துறைகள் கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. கைபேசிகள், அதனோடு சார்ந்த பிற மின்னணு உபகரணங்கள், மின்சார பொருட்கள் தயாரிப்பு மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு ஆகியவை முக்கியமாக கருதப்படுகின்றன. பின்னர் இதனை 14 துறைகளுக்கு விரிவுபடுத்தியது மத்திய அரசு. இந்த திட்டத்தின் பலனாக உள்ளூர் நிறுவனங்களும் வெளிநாட்டு நிறுவனங்களும் இந்தியாவில் தயாரித்து 5 ஆண்டுகள் வரையில் அவர்கள் ஈட்டும் பொருளாதார வரவுகளை பொறுத்து அந்நிறுவனங்களுக்கு பரிசாக ஊக்கநிதி வெல்லும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அந்நிறுவனங்கள் விற்பனையின் அடிப்படையிலும் லாபத்தின் அடிப்படையிலும் இந்த பரிசு வாய்ப்புகள் நிர்ணயிக்கப்படுகின்றன. இதன் மூலமாக புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியும் என மத்திய அரசு நம்புகிறது. மேலும் இந்தியாவில் இயங்கும் தொழில் நிறுவனங்களுக்கு இடையே ஓர் ஆரோக்கியமான போட்டி நிலவும் என நம்பப்படுகிறது. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் அமைகிறது. நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இலக்கை சரியாக எட்ட வேண்டும் என்ற ஆர்வம் இந்த ஊக்கத்தினால் மேலோங்குகிறது. பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் தன்னிறைவு என்ற நிலையை நாம் ஒரு தேசமாக அடைய முடியும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தயாரிப்பு முதலீடுகளில் உள்ளூர், வெளிநாட்டு நிறுவனங்கள் என 2 போட்டியிட முடிகிறது. இதனால் அந்நிறுவனங்கள் திறனுடைய செயல்பாடுகளை அதிகரிக்கின்றன. இதன் காரணமாக இந்திய நிறுவனங்களுக்கு உலகளாவிய சந்தையின் எதிர்பார்ப்புகள்

தெரிய வருவதோடு அதற்கேற்ப தங்களை மேம்படுத்திக் கொள்ள முடிகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கனவு திட்டமான ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது சுயசார்பு இந்தியா என்ற இலக்கின் அடிப்படையில் இந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமானது முன்மொழியப்பட்டது. முக்கியமாக மற்றொரு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் நிர்பந்தம் குறைவதோடு அதற்கான செலவுகளும் வரிகளும் வெகுவாக குறைந்து பொருளாதாரத்தை காக்க உதவுகிறது. பல்வேறு துறைகளில் அதற்கான வேலை வாய்ப்புகளும் பெருகுகிறது. உற்பத்தி இங்கு அதிகரித்தால் அதற்கான ஏற்றுமதி வாய்ப்புகளும் பெருகி நல்ல லாபம் ஈட்ட வழி தருகிறது. இன்று இறக்குமதி மட்டுமே செய்து வந்த நாடு என்ற நிலை மாறி ஏற்றுமதி அதிகம் மேற்கொள்ளும் நாடு என்ற புதிய அடையாளத்தை இந்தியா எட்டி வருகிறது. பிற நாடுகளின் உதவியை எதிர்நோக்கி இருந்த நிலையிலிருந்து இன்று பாரதம் பிற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு உதவிகரமும் நீட்டி வருகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் புரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ், அதாவது உற்பத்தியோடு இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தாவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முதல் முறையாக இந்த தேர்தலில் போட்டியிட்ட தாவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு 8,795 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை தோல்வியடைந்தார். அந்த தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு தென்னரசு வெற்றி பெற்றார். 234 உறுப்பினர்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 53 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 181 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. தவேக வேட்பாளர் திருமதி பல்லவி திருவிக நகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு வெங்கட்ராமன் மயிலாப்பூர் தொகுதியிலும், திரு செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலும், திரு விக்னேஷ் முசிறியிலும், திரு விஜய சரவணன் தஞ்சாவூரிலும், திரு சரவணன் ஸ்ரீவைகுண்டத்திலும், திரு முருகன் திருநெல்வேலியிலும், திரு ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரி தொகுதியிலும், டாக்டர் சதீஷ் கிறிஸ்டோபர் ராதாபுரம் தொகுதியிலும், திரு சந்திரசேகர் சேந்தமங்கலம் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திருமதி கனிமொழி சந்தோஷ் கவுண்டம்பாளையம் தொகுதியிலும், திரு மதர் பதுருதீன் மதுரை மத்தி தொகுதியிலும், திரு பிரகாசம் பூந்தமல்லி தொகுதியிலும், திரு விஜய் பிரபு மாதவரம் தொகுதியிலும், திரு விஜய் தாமு ராயபுரம் தொகுதியிலும், திரு ஆனந்த் டிநகர் தொகுதியிலும், திரு ராம்குமார் அண்ணாநகர் தொகுதியிலும், திரு விஜய் பாலாஜி ஈரோடு கிழக்கு தொகுதியிலும், திரு முகமது ஃபர்வாஜ் அறந்தாங்கி தொகுதியிலும், ஜெகதீஸ்வரி ராஜபாளையம் தொகுதியிலும், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ராசிபுரம் தொகுதியிலும்

0: தமிழ்ச்செல்வி பவானிசாகர் தொகுதியிலும் மதுரை வடக்கு தொகுதியில் கல்லானையும் வெற்றி பெற்றுள்ளனர். இதைத் தவிர அக்கட்சி 77 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. திமுக வேட்பாளர்கள் திரு சேகர்பாபு துறைமுகம் தொகுதியிலும், திரு திராவிடமணி கூடலூர் தொகுதியிலும், திரு ராஜு குன்னூர் தொகுதியிலும், திரு சுதாகர் வால்பாறை தொகுதியிலும், திரு ஜெயக்குமார் உடுமலைப்பேட்டை தொகுதியிலும், திரு கே என் நேரு திருச்சி மேற்கு தொகுதியிலும், திரு அப்துல் வஹாப் பாளையங்கோட்டை தொகுதியிலும், திரு பூண்டி கலைவாணன் திருவாரூர் தொகுதியிலும், திரு கதிரவன் மண்ணச்சநல்லூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சி 50 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியைச் சேர்ந்த பெரும்பாக்கம் திரு இ ராஜசேகர் செய்யூர் தொகுதியிலும், டாக்டர் இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதியிலும், திரு ஓ எஸ் மணியன் வேதாரண்யம் தொகுதியிலும், திரு காமராஜ் நன்னிலம் தொகுதியிலும், திரு முக்கூர் சுப்பிரமணியன் செய்யாறு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தொகுதிகளை தவிர அஇஅதிமுக 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஸ்வநாதன் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். அக்கட்சியின் வேட்பாளர்கள் 4 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் திரு மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பிஜேபி வேட்பாளர் திரு போஜராஜன் உதகமண்டலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பாமக 5 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 2 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தேமுதிக பிசிக அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தாவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், வில்லிவாக்கம், எழும்பூர், ஆயிரம் விளக்கு, விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி, ராணிப்பேட்டை, வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி, பெண்ணாகரம், போளூர், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, ஏற்காடு, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி, நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, மேட்டுப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, நிலக்கோட்டை, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், துறையூர், பெரம்பலூர், கடலூர், கும்பகோணம், கந்தர்வக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை தெற்கு, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, பெரியகுளம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், திருவாடானை, தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: செய்திகளை தொடர்வது ஷியாமளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். திருத்தணி, மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, மயிலம், கங்கவல்லி, ஆத்தூர், ஓமலூர், மேட்டூர், சங்ககிரி, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, நெய்வேலி, பன்ருட்டி, புவனகிரி, விராலிமலை, சங்கரன் கோவில் மற்றும் கன்னியாகுமரி. திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வேப்பனஹள்ளி, திருவண்ணாமலை, வந்தவாசி, வானூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கோவை தெற்கு, பொள்ளாச்சி, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடசந்தூர், அரவக்குறிச்சி, குன்னம், திட்டக்குடி, குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகப்பட்டினம், திருவிடைமருதூர், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, புதுக்கோட்டை, ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் மற்றும் நாகர்கோவில். சோளிங்கர், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம், விக்கிரவாண்டி தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், பிசிக திண்டிவனம், காட்டுமன்னார் கோவில் தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பாபநாசம் மற்றும் வாணியம்பாடி தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் தாவேக்கா பெரும்பாலான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதை அடுத்து பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் தாவேக்கவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.

0: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் அஇஅதிமுக கூட்டணி 4 தொகுதிகளிலும் ஒரு தொகுதியில் தாவேக்காவும் வெற்றி பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சௌமியா அன்புமணி வெற்றி பெற்றுள்ளார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே பி அன்பழகன் வெற்றி பெற்றுள்ளார். இவர் 5 முறை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இத்தொகுதியில் இருந்தவர், தற்போது 6வது முறை வெற்றி பெற்றுள்ளார். பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் கஜேந்திரன் வெற்றி பெற்றுள்ளார். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல் வெற்றி பெற்றுள்ளார். அரூர் தனி சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி பெற்றுள்ளார். இவர் ஏற்கனவே இத்தொகுதியில் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் சென்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளிலும் அதிமுக அதன் கூட்டணி கட்சியான பாமக வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறையும் 5 தொகுதிகளையும் கைப்பற்றும் நிலையில் ஒரே ஒரு தொகுதியான பென்னாகரம் தொகுதியில் மட்டும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் பெரும்பாலான தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளனர். 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் மறுவாக்குப்பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. எஞ்சிய 293 தொகுதிகளில் முன்னணி நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதன்படி 27 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 176 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 75 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. அசாமிலும் பிஜேபி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. 126 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 44 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி 38 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்று 18 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுகிறது. 140 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 127 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 13 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் தெரியவந்துள்ளன. இதில் 58 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் 5 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 24 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 7 தொகுதிகளில் வெற்றி பெற்று 1 தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. 30 உறுப்பினர்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 3 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். டெப்சிக் மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்ட தாவேக்கா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக மற்றும் அஇஅதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தார். மாநில அமைச்சர்கள் பலரும் பின்னடைவை சந்தித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றுள்ளார். மேற்குவங்கத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. புதுச்சேரியிலும்

தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

நேரம் 6:43. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை கேட்கலாம். முதலில் தென்றலே என்னை தொடு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
1: கன்னிராசி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்

நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான

0: மனதில் நின்ற இனிய திரையிசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவுத்திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
0: நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி.

0: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
1: வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது மக்கள் வன்முறையில் இறங்கினார்கள் என்று சொன்னீர்கள். அது போர்க்காலம் வேறு. ஆங்கிலேய அரசுக்கு நிச்சயம் நெருக்கடி ஏற்படத்தான் செய்திருக்கும். அப்போதே அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துவிட்டு போய்விடலாம் என்று முடிவு செய்திருப்பார்களோ தாயே?
2: மகனே சிவா, 1942 நடந்த இந்த போராட்டத்தை ஆகஸ்ட் புரட்சி என்றார்கள். வெள்ளையனை வெளியேறு என்பது இதன் முதல் நோக்கம். தலைவர்கள் துணையின்றி, அவர்களது வழிப்படுத்துதல் இன்றி, மக்கள் தாங்களாகவே வெளிப்படுத்திய ஆக்ரோஷமான போராட்டம் அது. அந்த ஆக்ரோஷத்தில் கல் பானைகள், பீப்பாய்கள் உடைபட்டன. தென்னை பனைமரங்கள் வேரோடு சாய்ந்தன. ரயில் பாதைகள் பெயர்ந்தன. டெலிபோன் கம்பங்கள் சாலைகளில் வீழ்ந்தன. பாலங்கள் தகர்ந்தன. குளங்களும் கண்மாய்களும் உடைப்பெடுத்தன. பிரிட்டிஷ் பேரரசின் சிலைகள், வரவேற்பு வளைவுகள், நினைவு சின்னங்கள் உடைந்தன. போலீசார் பயன்படுத்திய வாகனங்கள் தீயில் கருகின. போலீசார் அணிந்திருந்த உடைகள் குல்லாய்களை கழற்றி கொளுத்தினார்கள். தபால் பெட்டிகளுக்குள் கந்தகத்தை வீசினார்கள். சிறைச்சாலைகளை உடைத்து கைதிகளை விடுவித்தார்கள். அரசாங்க கருவூலங்கள், இனாம்தாரிகளின் தானிய களஞ்சியங்கள் சூறையாடப்பட்டன. நாளுக்கு நாள் அழிவு வேலைகளும் கொரில்லா தாக்குதல்களும் அதிகரித்து வந்தன. மதராஸ் மாகாணத்திலும் வன்முறை தலைவிரித்து ஆடியது. இராணுவத்தினருக்கு சீருடை துணிகள் தயாரித்து கொடுத்த பக்கிங்ஹாம் கர்நாடிக் மில் மூடப்பட்டது. போர்ட் ட்ரஸ்ட், மாநகராட்சி, மின்சார டிராம்கள் எல்லாம் செயலிழந்தன. வடார்காடு பகுதியில் தொலைபேசி தந்தி கம்பங்கள் அறுத்து எரிந்தார்கள். ஒரு சரக்கு ரயில் கவிழ்க்கப்பட்டது. மாணவர்கள் வன்முறை செயல்களில் தீவிரமாக இறங்கினார்கள். கோயம்புத்தூர் அருகே சூலூர் விமான நிலையம் அழிக்கப்பட்டது. கள்ளுக்கடைகள் கொளுத்தப்பட்டன. தென் மாவட்டங்களில் வன்முறை உச்சம் அடைந்தது. காரைக்குடி, தேவகோட்டை, திருவாடானை, பூலாங்குறிச்சி, ராஜபாளையம் உள்ளிட்ட இடங்களில் துப்பாக்கி சூடுகள் நடந்தன. அதில் பலர் உயிரிழந்தார்கள். இந்த போராட்டங்களை அடக்க அரசாங்கம் கொடூரமான முறைகளை எல்லாம் கையாண்டது. அதிகாரிகளின் மேற்பார்வையிலேயே கிராமங்கள் கொளுத்தப்பட்டன.

கிளர்ச்சிக்காரர்களுக்கு கசையடி முதல் மரண தண்டனை வரை கொடுக்கப்பட்டது. அநியாய அபராதங்கள், அக்கிரம வசூல் எல்லாம் சாமானியர்களின் கழுத்தை நெரித்தது. சந்தேகப்படும் நபர்களின் வீடுகள் கொளுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டம் செய்தவர்களின் ஆடு மாடுகள் கைப்பற்றப்பட்டு ஏலத்தில் விடப்பட்டன. விவசாயிகளும் தொழிலாளர்களும் பெரும் சித்திரவதைக்கு உள்ளானார்கள். பெண்களை மானபங்கப்படுத்தினார்கள். நள்ளிரவில் கிராமங்களுக்குள் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்தவர்களை போலீசார் மிருகத்தனமாக தாக்கினார்கள். தலைக்கு தலை முடிந்து நடக்கச் செய்தார்கள். தொண்டர்களின் கழுத்துக்களில் செருப்புக்களையும் துடைப்பங்களையும் மாலைகளாக போட்டு தெருவில் வரச் செய்தார்கள். வாய்களில் செருப்பை கவ்விக்கொள்ளும்படி செய்தார்கள். நகக்கண்களில் ஊசிகளை ஏற்றி சித்திரவதை செய்தார்கள். கால்களில் லாடம் அடித்தும் தலைகளை மொட்டையடித்தும் மீசை தாடியில் தீ வைத்து கொளுத்தியும் துன்புறுத்தினார்கள். ஜெயபிரகாஷ் நாராயண், ராம் மனோகர் லோஹியா, அசித் பட்வர்தன், அருணா அசஃப் அலி போன்ற காங்கிரஸ் சோசியலிஸ்ட் இயக்க தலைவர்கள் சிலர் தலைமறைவாக இருந்து கொண்டு இந்த இயக்கத்துக்கு பயங்கரவாத பரிமாணத்தை கொடுத்தார்கள். 1857 முதல் சுதந்திர போராட்டம் மக்கள் கிளர்ச்சிக்கு பிறகு நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட மிக பெரும் கொந்தளிப்பாக 1942 ஆகஸ்ட் புரட்சி அமைந்தது. அது மக்களிடையே தன்னிச்சையாக எழுந்த மாபெரும் கிளர்ச்சியாக இருந்துவிட்டது. ஆனால் முஸ்லிம் லீகின் ஜின்னா அந்த இயக்கத்தை பழித்தான். இந்த இயக்கம் பிரிட்டிஷ் இந்தியா, முஸ்லிம் இந்தியா, பாகிஸ்தான் திட்டம் ஆகியவற்றுக்கு எதிராக தொடங்கப்பட்டதுதான் என்றார். பிரிட்டிஷ் அரசிடமிருந்து ஹிந்து ராஜ்யத்துக்கு அதிகாரம் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் காங்கிரசின் குறிக்கோள் என்று பிரச்சாரம் செய்தான். எனவே முஸ்லிம்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்றும் முஸ்லிம் லீக் கட்சியினர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருக்குமாறும் கட்டளையிட்டான். ஹிந்து மகாசபை தலைவர் சாவர்கரும் இந்த வன்முறை போராட்டங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என்று அதில் ஆர்வம் காட்டவில்லை. உலக போரில் ரஷ்யா நேச நாடுகளின் பக்கம் சேர்ந்ததால் ரஷ்யாவை ஆதரித்த கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஆங்கில அரசை ஆதரித்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அகாலிகள், கிறிஸ்தவர்கள், ஹரிஜன தலைவர்கள் ஆங்கில அரசாங்கத்திற்கு எதிராக எதுவும் செய்ய வேண்டாம் என்று வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்கவில்லை. 1942 ஆகஸ்ட் புரட்சியால் வெள்ளையன் வெளியேறவில்லை, வெளியேற்றப்படவும் இல்லை. முந்தைய போராட்டங்களைப் போல் இந்த போராட்டமும் சாத்வீகமானதாக இருக்க வேண்டும் என்று காந்தி விரும்பினான். ஆனால் அது வன்முறையிலேயே தொடங்கி வன்முறையிலேயே 2 மாதங்களுக்கு இழுத்துச் சென்றது. 2வது உலகப் போரை காரணம் காட்டி பிரிட்டிஷ் அரசு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை இரும்புக்கரம் கொண்டு அடக்கியது. ஆனால் இந்த இயக்கம்தான் சுபாஷ் சந்திர போஸ் எனும் மாவீரன் இந்திய தேசிய இராணுவம் அமைத்து பிரிட்டிஷார் மீது தாக்குதல் தொடுக்க மாபெரும் தூண்டுகோலாகவும் அமைந்தது.

எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும், சிந்தனை ஒன்றே. இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள்.
1: உப்பு சத்தியாகிரக போராட்டம் என்பது இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக விளங்கியது. இந்த போராட்டம் என்பது ஆங்கிலேய ஆதிக்கத்தில் இருந்து விடுபட அனைத்து தரப்பு மக்களையும் கிளந்தள செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்கள் உப்புக்கு வரிவித்து பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்தினார்கள் என்பதை வரலாறு ஒரு நாளும் மறக்காது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசப்பிதா மகாத்மா காந்தி தண்டிக்கு சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து பாத யாத்திரையாக சென்று உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை 1930 நடத்தினார். அவருக்கு ஆதரவாக தமிழகத்தில் அண்ணல் ராஜாஜி தலைமையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளியில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் 1930 April 30 நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் நடத்த ராஜாஜி தலைமையில் விடுதலை போராட்ட வீரர்கள் அன்றைய நாளில் திருச்சியில் இருந்து வேதாரண்யத்திற்கு நடந்து வந்தனர் என்பது வரலாற்று உண்மையாகும். இந்த நிலையில் உப்பு சத்தியாகிரக போராட்ட வரலாற்றினை நினைவுபடுத்தும் விதமாக அகஸ்தியம்பள்ளியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூண் வரையில் வந்தே மாதரம் பாடல்களுடன் பலரும் நடந்து சென்றனர். தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் அங்கு உப்பொள்ளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஸ்தூபியில் மலர் தூவி மறைந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் சுதந்திர போராட்ட தியாகிகள், பாத யாத்திரை குழுவினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் என்பது கடற்கரை பகுதியினை அதிகமாக கொண்டு காணப்படுகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான விசைப்படகுகளும் ஃபைபர் படகுகளும் உள்ளது. கடல் மற்றும் கடல் சார்ந்த தொழில்களை மட்டுமே நம்பி ஆயிரக்கணக்கானவர்கள் வாழ்வாதாரத்தினை கொண்டுள்ளார்கள். மாவட்டத்தில் வேதாரண்யம், கோடியக்கரை, நாகை, காமேஸ்வரம், செருதூர் உள்ளிட்ட மீனவர் பகுதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி இலங்கை கடற்படையினரால் அவ்வப்போது துன்புறுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமின்றி அவர்களின் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்படுகிறார்கள். இதுபோல பல நிலைகளில் தாக்குதலுக்கு ஆளாகி சிரமம் அடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடலில் மீனவர்கள் எல்லை குறித்து அறிந்து கொள்ளவும் மீனவர்கள் தொடர்பு சாதனங்கள் மூலம் கடல் எல்லை குறித்து துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையில் பொறியியல் பயின்ற மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தினை உருவாக்கியுள்ளனர். பொறியியல் மாணவர்கள் ஸ்டார்ட் அப் இந்தியா மூலம் அதற்கான மாதிரி பரிசோதனை நாகை கடலில் வெற்றிகரமாக மேற்கொண்டனர். தமிழக எல்லையினை அறிந்து கொள்வது, அவசர காலங்களில் கடலிலிருந்து கரைக்கு தொடர்பு கொள்வது சவாலாக உள்ளது. அதேபோல இந்திய கடல் எல்லையில் ஊடுருவலை தடுப்பதும் சவாலாக உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கண்டுபிடிப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அலுமினியம் மற்றும் நெகிழி போன்ற பொருட்களால் விமானம் போன்று உருவாக்கப்பட்ட ஏர்ஷிப் அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு கடலில் உள்ள வான்வெளியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்படும். இந்த அமைப்பு சூரிய சக்தியால் 24 மணி நேரமும் இயங்கும். இந்த ஏர்ஷிப் அமைப்பு 24 மணி நேரமும் 200 கிலோமீட்டர் சுற்றளவில் கண்காணிப்பினை மேற்கொள்ளும். உயர் சக்தி மிக்க கேமராக்களையும் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் சிறிய அசைவோ ஊடுருவலோ இருந்தால் உடனே படங்களை செயற்கைக்கோள் மற்றும் தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கும் அனுப்பி வைக்கும். மேலும் எல்லை தாண்டும் மீனவர்களின் கைபேசிக்கு உடனடியாக சமிக்கைகள் மூலம் எச்சரிக்கை ஒலியை எழுப்பி தரைப்பகுதிக்கு தொடர்பு கொள்ள வசதியினை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மீனவர்கள் மட்டுமின்றி கடலோர காவல்படை மற்றும் கப்பல் படையினருக்கும் தனது தகவலை உடனடியாக அனுப்பிவிடும். இதற்கான மாதிரி பரிசோதனை நாகையில் உள்ள கடற்பரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த திட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் நிதியுதவி அளித்து வருகிறது. மாதிரி பரிசோதனை வெற்றி பெற்றுள்ளதால் நாகையில் தரை கட்டுப்பாட்டு அறை அமைப்பதற்கான அடுத்த கட்ட தொழில்நுட்ப வேலைகள் நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உப்பு பாத்திகளில் உப்பு வாரும் பணிகள் அதிகரித்துள்ளது.

0: உட்பட பாத்தியில் இருந்து உட்பாரும் பணியில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் முதலே ஈடுபட்டு வருகிறார்கள். உற்பத்தி செய்த உப்பினை சேமிக்கும் பணியிலும் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஒரு டன் உப்பு 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கோடைமழை இடையூறு இல்லாமல் இருப்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் அந்த ஆண்டிற்கான உற்பத்தி 600,000 மெட்ரிக் டன் அளவினை எட்ட முடியும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் கோடை வெயில் உச்சக்கட்டத்தினை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக பகலில் வெளியில் வர முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகம் காணப்படுகிறது. பகலில் வெயிலின் அளவு 100 டிகிரியை தாண்டி தொடர்ந்து பதிவாகி வருகிறது. பகல் 11 மணிக்கு மேல் பொதுமக்கள் வெயிலினால் வெளியில் செல்லாமல் வீடுகளில் முடங்கி இருக்கும் சூழ்நிலை காணப்படுகிறது. குழந்தைகள், முதியோர்கள், கூலி தொழிலாளர்கள், நோயாளிகள் அதிக அளவில் பாதிப்படைந்து வருகிறார்கள். இதையடுத்து மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வருவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. பொதுமக்கள் அதிக அளவில் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரியில் ஹீட் ஸ்ட்ரோக் என்னும் வெப்ப தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட சிறப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தினால் பாதிக்கப்படுவோர் இந்த சிறப்பு வார்டில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அசாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அசாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதலில் போட்டியிட்டு அதிக வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 48 இடங்களில் வெற்றி பெற்று 60 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 21 இடங்களில் வெற்றி பெற்று 39 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 19 இடங்களில் வெற்றி பெற்று 26 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள 293 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பிஜேபி 63 இடங்களில் வெற்றி பெற்று 141 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 28 இடங்களில் வெற்றி பெற்று 55 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 65 இடங்களில் வெற்றி பெற்று 17 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 7 இடங்களில் வெற்றி பெற்று 12 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அசாம் கணபரிஷத் 5 இடங்களில் வெற்றி பெற்று 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. கேரளம் மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 19,247 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளம் மாநில பிஜேபி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ராஜீவ் சந்திரசேகர்

4,978 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 9 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தலுடன் சில மாநிலங்களில் காலியாக இருந்த இடங்களுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. குஜராத் மாநிலத்தில் உள்ள உம்ரெத் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு ஹர்ஷத் பார்மர் வெற்றி பெற்றுள்ளார். கர்நாடகாவின் பாகல்கோட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் உமேஷ் மேத்தி வெற்றி பெற்றுள்ளார். தேவநாக்ரே தொகுதியில் காங்கிரஸின் சம்ரத் மல்லிகார்ஜுனா வென்றுள்ளார். மகாராஷ்டிராவின் பாராமதியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுனேத்ரா அஜித் பவாரும் ரகுரி தொகுதியில் பிஜேபியின் திரு அக்ஷய் சிவாஜிராவும் வெற்றி பெற்றுள்ளனர். நாகாலாந்தின் கோரிடாங்கில் பிஜேபியின் திரு டவுச்சியர் எம்சென் வெற்றி பெற்றுள்ளார். திரிபுராவின் தர்மா நகரில் பிஜேபியின் ஜாகர் சக்கரபூர்த்தி வெற்றி பெற்றுள்ளார். அசாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் கூறியுள்ளார். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாக்களித்த மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி பெற்று மற்றும் அசாமில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன் முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்களது கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தீ விபத்துகளிலிருந்து உடலை பாதுகாப்பது மற்றும் அதற்கான மருத்துவ வசதிகள் குறித்த தகவல்களை மக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கில் மத்திய சுகாதார அமைச்சகம் தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தை தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தீ பாதுகாப்பு உறுதிமொழியை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு செய்து வைத்து பேசினார். பாதுகாப்பான பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் விழிப்புணர்வு கொண்ட மக்கள் ஒன்றிணைந்து தீயில் இருந்து தற்காத்துக் கொள்வது என்பது இந்த வாரத்தின் கருப்பொருள் என்றும் அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த பொறுப்புணர்வுடன் தீ பாதுகாப்பு நடவடிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதிலும் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். விழிப்புணர்வு முகாம்கள், தீ தடுப்பு செயல் விளக்கங்கள் உள்ளிட்ட பணிகள் இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்றைய தினம் தீயில் இருந்து உயிரை பாதுகாப்பது மற்றும் மருத்துவ வசதிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். அட்லாண்டிக் கடல் பகுதியில் உள்ள பயணியர் கப்பலில் உள்ளவர்களுக்கு ஹாண்டா வைரஸ் நோய் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டு இருப்பதை அடுத்து நோய் பரவலை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் ஹாண்டா வைரஸ் தாக்குதலால் 3 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலருக்கு பாதிப்பு அறிகுறி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கப்பலில் உள்ளவர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் ஹாண்டா வைரஸ் தாக்குதல் சிலருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதில் 3 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாண்டா வைரஸ் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடமிருந்து சிறுநீர் மற்றும் எச்சில் மூலமாக நோய் பரவக்கூடும் என்பதால் அதுகுறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சுத்திணறல் மற்றும் காய்ச்சல்

0: உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரிஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் காயமடைந்தனர். இத்தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணின் வளத்தை சார்ந்தே மனித வளம் இருக்கும். நாம் நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு உணவு தானியங்களை நம்பியிருப்பதால் தானியங்களுக்கு ஆதரவாக இருக்கும் மண் வளத்தை பேணி பாதுகாப்பது நமது தலையாய கடமை. அதாவது, தானியங்கள் தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. ஆகவே மண் வளமானதாக இருந்தால்தான் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் சம அளவில் உணவு தானியங்கள் வழியாக கிடைக்கப்பெறும். முக்கியமாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிகளவில் தோன்றுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தற்போது நமக்கு ஏற்படுகின்ற நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை பெரும்பாலும் செயற்கை மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்கிறோம். இந்த நிலையை மாற்ற மண் வளத்தை சீராக பராமரித்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் மண்ணிலிருந்து பயிர்களின் வாயிலாக நம் உணவின் மூலம் எளிமையாக கிடைக்க செய்யலாம். உளுந்து சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம். உளுந்து விதையுடன் விளக்கெண்ணெயை தடவினால் அதன் தரம் அதிகரிக்கும். ஏக்கருக்கு 6 லிட்டர் வேப்பெண்ணெயை தெளித்தால் சாம்பல் நோய் தாக்குதலை நாம் கட்டுப்படுத்தலாம். உளுந்தை 2 உடைத்து சேமித்தால் கூன்வண்டு தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம். உளுந்து விதையுடன் சாம்பல் கலந்து மண்கலத்தில் சேமித்தாலும் அதிக நாள் சேமிக்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நெல் பயிரிடும் வயல்களின் வரப்புகளில் உளுந்து விதைத்து பயிர் பாதுகாப்பை அதிகரிக்கலாம். நெற்பயிரில் பூச்சி நோய் களை வந்த பிறகு கட்டுப்படுத்துவதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளில் ஒன்றான உளுந்து விதைப்பதால் நெல் பயிரை தாக்காத அசுவினிகள் உற்பத்தியாகும். இவற்றை பிடித்து உண்ண ஏராளமான பொறிவண்டுகள் வரும். இப்பொறிவண்டுகள் நெல் பயிரை தாக்கும் பலவித சாறு உறிஞ்சும் பூச்சிகளை உண்டு பயிரை பாதுகாக்கும். இந்த உளுந்து பயிரினால் வரப்புகள் களையின்றி இருக்கும் என்பதால் களைகள் மூலம் பரவும் நோய்கள் கட்டுப்படும். இந்த உளுந்து விதைப்பினால் விவசாயிகள் கூடுதல் வருவாய் கிடைக்க பெறலாம். எனவே ஏக்கருக்கு 2 கிலோ உளுந்தை 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதையுங்கள். வேளாண்மையில் உயிரியல் பயிர் பாதுகாப்பு முறையாக பயிர்களுக்கு கேடு விளைவிக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு எதிராக உள்ள சுற்றுப்புறச் சூழலுக்கு பாதுகாப்புள்ள உயிரியல் காரணிகளான சில நுண்ணுயிர்கள் எனப்படும் பூஞ்சானம், பாக்டீரியா மற்றும் வைரஸ் கொண்டு பயிர் பாதுகாப்பு முறைகளை நாம் மேற்கொள்ளலாம். மனித இனத்திற்கும் வயலில் உள்ள நன்மை தரும் பூச்சி இனத்திற்கும் கால்நடைகளுக்கும் இது பாதுகாப்பானதாகும். சுற்றுப்புறத்தை பாதிக்காமலும் பூச்சி மற்றும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். மேலும் இரசாயன பூச்சி நோய்க்கொல்லிகளின் உபயோகத்தை குறைத்து நோய்க்கொல்லிகளினால் ஏற்படும் தீங்குகளையும் நாம் தவிர்க்கலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடுக்கில் உள்ள களை, வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள்

மற்றும் நோய் கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய்ப்புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுங்கள். மேய்ச்சலுக்கு விடப்படும் மாடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண்ணீருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயாராக இருக்கும் நிலையில் பெட்டையாடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுங்கள். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்புக்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம்

0: எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி.
1: வள்ளி, இந்தா புள்ள, என்ன வேணும்னு கேட்டல, கடையில இருந்து கிளம்பும் போது உன் ஞாபகம் வந்தது, அதான் எடுத்துக்கிட்டு வந்தேன். கொண்டு உள்ள வையி.
2: நீயே கொண்டாந்துட்டியா? கொஞ்ச நேரத்துல நானே கடைக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
1: பரவாயில்ல, இருக்கட்டும் வள்ளி, என்ன வேணும்னு நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த.
2: இன்னைக்கு செக்கு ஓட்டி முடிச்சிட்டீங்களா?
1: ஆமா புள்ள, ஓட்டி முடிச்சாச்சு.
2: உங்ககிட்ட எண்ணெய் வாங்கினதுல இருந்து சமையல்ல சூய மனமும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. வேற எண்ணெய பத்தி யோசிக்கவே முடியலையே.
1: கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வள்ளி.
2: ரெண்டு நாள் முந்தி எங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருந்தாங்கல்ல?
1: ஆமா, உங்க அத்தை வந்ததா சொன்னியே.
2: அவங்க என் சமையல ருசிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. அப்படியே சமையல் ருசிக்கு காரணமா இருந்த உங்க எண்ணெயையும் வேணும்னு கேட்டாங்க.
1: ஏன் பிள்ளை, அப்பவே சொல்லியிருந்தா அவங்களுக்கும் சேர்த்தே கொண்டாந்துருப்பல்ல.
2: பரவாயில்ல செல்வி, அதை நானே கடையில வந்து வாங்கிக்கிறேன். ஆனா அவங்க இந்த ரகசியத்தை மட்டும் உங்ககிட்ட கேட்டு வைக்க சொன்னாங்க.
1: ரகசியமா? எதை பத்தின ரகசியம் வள்ளி?
2: அது ஒண்ணும் இல்ல செல்வி, அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்த அத்தை உங்க கடலைக்காட்டு பக்கமா வந்திருக்காங்க. உங்க கடலைக்காட்டுல களை செடிகளே தெரியலையாமே. கடலை செடியெல்லாம் நல்லா பச்சை பசேர்னு இருக்கே, நல்லா பராமரிக்கிறாங்களே, என்ன ரகசியம்னு கேட்டு சொல்ல சொன்னாங்க.
1: இதுல ரகசியம் என்ன இருக்கு? சரியான நீர்ப்பாசனம் செய்யணும், அதோட சீரான பராமரிப்பு இருந்தா களைகளை நல்லாவே கட்டுப்படுத்தலாம். அப்புறம் என்ன, பயிரெல்லாம் பச்சை பசேல்னு தானே இருக்கும்.
2: அதான் புள்ள, அந்த வழிமுறைகளை தான் கொஞ்சம் சொல்ல.
1: அவசியம் சொல்றேன். இப்படி வந்து திண்ணையில உட்காரு வள்ளி. அதாவது நாம போடுற பயிருக்கு சரியான தொழில்நுட்பங்க என்னவோ அத சரியா தெரிஞ்சுக்கிட்டு கடைபிடிக்கணும்.
2: சரி.
1: ரொம்ப குறிப்பா நீர்ப்பாசனம் சீராவும் களைகளை கட்டுப்படுத்துறது சரியான நேரத்திலையும் செய்யணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் வித்து பயிர்களில் நீர் மற்றும் களை மேலாண்மை பத்தி திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் சி வெங்கடேஸ்வரன் அவங்க என்னென்ன விவரங்க சொல்றாங்கன்னு கேட்டுக்க.
3: நீர் மற்றும் களை மேலாண்மை சரியாக செய்யவில்லை என்றால் நமது விளைச்சல் பாதிக்கப்படும் என்பது நம்ம எல்லாரும் அறிந்ததே. இப்போ எண்ணெய் வித்து பயிரில் முதல் பயிரான நிலக்கடலை நீர் நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அதாவது காலநிலையை பொறுத்து ஆவியாதல் வீதம் வந்து 0.4

0.6 வரைக்கும் நிர்ணயிக்கப்படுகிறது. இது வந்து மூணு வகை பருவம் இருக்குது நிலக்கடலில். பூப்பதற்கு முன் பூக்கும் பருவம், முதிர்ச்சி பருவம். பூப்பதற்கு முன் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 25 நாட்கள் வரும். பூக்கும் பருவம்னு பார்த்திங்கன்னா 26லேருந்து 60 நாட்கள் ஆகும். முதிர்ச்சி பருவம்னு பார்த்திங்கன்னா 61லேருந்து 105 நாட்கள் வரை வரும். இந்த முளைப்பு, பூத்தல், காய் உருவாதல் ஆகிய மூணு பருவத்திலையும் நீர்ப்பாசனம் ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. ஏனெனில் இந்நிலையில் மண்ணின் ஈரப்பதம் ரொம்ப அவசியமானது. நிலக்கடலைக்கு விதைத்தல் அல்லது விதைப்பதற்கு முன் மண் கடின அடுக்கை உடைக்க விதைத்த 4 அல்லது 5 நாட்களில் நீர் பாய்ச்ச வேண்டும். விதைத்த 20 நாட்களுக்கு பிறகு பூப்பதற்கு பின் 2 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். முளைப்பு பருவத்தின் போது 1 அல்லது 2 முறை நீர்ப்பாசனம் செய்யலாம். பூக்கும் போதும் காய் உருவாதலின் போதும் 0.5% பொட்டாசியம் குளோரைடு தெளிப்பது நீர் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கு வழிவகை செய்கிறது. அது மட்டுமல்லாமல் தெளிப்பு நீர் பாசனம் நாம் செய்தோமானால் 30% வரை நீரை சேமிக்க முடிகிறது. லேசான மண் நயமுடைய நிலங்களுக்கு பாத்தியோர பாசனம் வந்து நமக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்கிறது. அடுத்து நிலக்கடை பயிரில் களை கட்டுப்பாட்டு முறைகளை பார்க்கலாம். அதாவது களை முளைப்பதற்கு முன் விதைத்த 3ஆம் நாள் ஃப்ளூ குளோரின் ஹெக்டேருக்கு 2 லிட்டர் அல்லது பெண்டிமெத்திலின் ஹெக்டேருக்கு 3.3 லிட்டரை தட்டை விசிறி நுண்குழாய் மூலம் 500 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்கலாம். தொடர்ந்து பாசனம் செய்யவும் விதைத்த 35வது 40 நாட்கள் கை களை எடுக்கலாம். களைகளை பொறுத்து விதைத்த 20 முதல் 30 நாட்கள் களை முளைத்த பின்னரும் இமாதிஃபர் ஹெக்டேருக்கு 750 மில்லி தெளிக்கலாம். அதேபோல் களைக்கொல்லி உபயோகிக்கவில்லை எனில் மண்வெட்டி கொண்டு விதைத்து 20 மற்றும் 40 நாள் களை எடுக்கலாம். களை முளைப்பதற்கு முன் ஆக்சியோடசோன் ஹெக்டேருக்கு 0.5 கிலோ தெளித்து நாம் கட்டுப்படுத்தலாம். அது தொடர்ந்து மண்வெட்டி கொண்டு மண் அணைக்க வேண்டும் அல்லது நட்சத்திர வடிவ களை எடுக்கும் கருவியை கொண்டு நாம் கட்டுப்படுத்தலாம். களை முளைப்பதற்கு முன் மெட்டாக்குளோர் ஹெக்டேருக்கு 1 கிலோகிராம் அளிப்பதன் மூலமும் நம் களையை கட்டுப்படுத்தலாம். தொடர்ந்து விதைத்த 40ஆம் நாள் கை களை எடுக்க வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பயிர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளில் வந்து களை கட்டுப்பாடு எப்படின்னு பார்ப்போம். விதைத்த 15வது நாளிலிருந்து நம்ம கை களை எடுக்கலாம். 35வது நாளில் 2வது களை எடுத்தாலே போதுமானது. அப்புறம் எள் பயிரில் நம் நீர் நிர்வாகம் எவ்வாறு செய்யணும்னு பார்க்கலாம். எள்ளுக்கு வந்து மண்ணின் தன்மை, பருவகாலம் ஆகியவற்றை பொறுத்து சுமார் 5 முதல் 6 முறை நீர் பாய்ச்சலாம். முதல் முறை விதைத்தவுடன் 7வது நாள் உயிர் தண்ணீர் கொடுக்கலாம். 25வது நாள் பூக்கும் தருவாயில் 2 முறையும் காய்ப்பிடுக்கும் தருவாயில் முதிர்ச்சி அடையும் போதும் 2 முறையாக சுமார் 6 முறை நீர்ப்பாசனம் செஞ்சால் போதும். பூ பூக்கும் பருவம் காய்ப்பிடித்து மற்றும் பருவத்தில் நீர்ப்பாய்ச்சுவதை கவனமாக கடைபிடிக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் 20 பேரில் விதைத்த 65 நாட்களுக்கு பின் நீர்ப்பாய்ச்சக்கூடாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பயிர் வந்து சூரியகாந்தி. இதில் நீர் நிர்வாகம் எவ்வாறு செய்யலான்னு தான். இதிலோட முதல் தண்ணீர் வந்து நம்ம வந்து விதைச்ச உடனே கொடுக்கலாம். 2வதாக உயிர் தண்ணீர் 7வது நாளில் கொடுக்கலாம். 3வதாக விதைத்த 20வது நாளில் கொடுக்கலாம். 4வதாக மொட்டு பிடிக்கிற பருவத்திலையும் நம்ம கொடுக்கலாம். 5 அல்லது 6வது தண்ணீர் வந்து பூ பிடிக்கும் தருணத்தில் 2 முறை கொடுக்கலாம். அப்புறம் 7, 8ஆம் தண்ணீர் வந்து விதை பிடிக்கிற தருணத்தில் 2 முறை கொடுக்கலாம். இப்போ களை கட்டுப்பாடு சூரியகாந்தி முறையில் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃப்ளூ குளோரின் அல்லது பெண்டிமெத்திலின் 2 லிட்டர் ஹெக்டேருக்கு தெளித்த பின் நீர் பாய்ச்ச வேண்டும். களைக்கொல்லி இட்ட பின் 30லிருந்து 35 நாட்களுக்கு ஒரு கை களை எடுப்பது அவசியம். விதைத்த பின் 15லிருந்து 30 நாளில் களை கொத்தி கொண்டு களை எடுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பயிர் வந்து ஆமணக்கு. ஆமணக்கில் வந்து ஹெக்டேருக்கு பெண்டிமெத்திலின் 3 லிட்டர் அல்லது ஃப்ளூ குளோரின் 2 லிட்டர் விதைத்த 3ஆம் நாளிலிருந்து களை முளைக்கு முன் தெளிக்கலாம். இதனை தொடர்ந்து விதைத்த 20லிருந்து 40வது நாளில் கை களை எடுத்தாலும் போதும். இது போன்ற களை கட்டுப்பாடு முறைகளினால நம்மளோட விளைச்சல் பாதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். நமக்கு மகசூல் அதிகரிக்க ஏதுவாகிறது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா இந்த களை தான். களையை கட்டுப்படுத்துறது மிகப்பெரிய அவசியம். ஏன்னா அது வந்து இப்போ பூச்சி நோய்களுக்கும் ஒரு ஆல்டர்னேட் ஹோஸ்ட்டுன்னு பாங்க. மற்ற பூச்சிகள்லாம் அதில் முட்டையிடுறது இதில் எல்லாம் வசதியாக இருக்கும். இந்த பூச்சி நோய் தாக்குதலும் அதிகமாக ஆகாமலும் இருக்கலாம். அதே சமயத்தில் இந்த களை மூலம் மண்ணில் இருக்கக்கூடிய உரங்கள் மற்றும் தண்ணீரை உறிஞ்சு கொள்வதனால நம்மளோட விளைச்சல் பாதிக்கப்படுது. ஸோ நீர் மற்றும் களை கட்டுப்பாடு முறை என்பது மிக மிக அவசியம். இப்போ களைக்கொல்லி மருந்து தெளிக்கிறோம் இல்லையா, அதில் வந்து நமக்கு என்னென்ன முன்னேற்பாடு செஞ்சுக்கலாங்கிறத பற்றி

0: பார்ப்போம். களைக்கொல்லி கலன் அதன் தயாரிப்பு மற்றும் காலாவதி நாளை நம்ம முறையாக சோதிச்சுக்கிறணும், அதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறணும் இல்லைங்களா. அடுத்ததான் பயன்படுத்துறதுக்கு முன்னால் அதன் வழிமுறையில் வந்து நம்ம முறையாக படிச்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் தேவையான பாதுகாப்பு உடையை வந்து நம்ம அணிஞ்சு கொள்ளணும். ஏன்னா அந்த களைக்கொல்லியில் உள்ள மருந்தோட எஃபெக்ட் வந்து நமக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்புறம் பரிந்துரைக்கப்படும் அளவு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும், அதிகமாகவோ குறைவாகவோ பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி களைக்கொல்லியை வந்து நீருடன் கலக்கும்போது முறையாக கலக்கணும், கவனமாக கலக்கணும். அதிகமாகவும் கலந்துட வேண்டாம், குறைவாகவும் கலந்து கொள்ள வேண்டாம். களைக்கொல்லி வந்து கீழே விழுகாதவாறு ரொம்ப கவனத்துடன் களை தெளிப்பானில் ஊற்றிக்கிடலாம். களைக்கொல்லிகளை வந்து குழந்தைகள், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கணும். இதனால் நமக்கு வந்து பாதிப்புகள் வர்றதுக்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் முறையாக பயன்படுத்தி நம்ம களையை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக எள் பயிரில் நம்ம களை கட்டுப்பாடு இதெல்லாம் பார்க்கலாம். விதைத்த 15வது நாள்லேருந்து 35வது நாள் கழித்து எள்ளில் வந்து களை கட்டுப்பாடை பற்றி பார்க்கலாம். விதைத்த 15 நாட்கள் கழித்து ஒரு கைக்களை எடுக்கலாம். அதே மாதிரி 35வது நாள் கழித்து 2வது கைக்களையும் எடுத்து களைகளை கட்டுப்படுத்தலாம். எள்ளில் நீர் நிர்வாகம் தன்மை எப்படி வைக்கலாம்னா, மண்ணின் தன்மை, பருவ காலம் ஆகியவற்றை பொறுத்து சுமார் 5 முதல் 6 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். முதல் முறை விதைத்தவுடன் 7வது நாள் உயிர் தண்ணீரும், 25வது நாள் பூக்கும் தருவாயிலும் 2 முறையும், அப்புறம் காய் பிடிக்கும் தருவாயில் முதிர்ச்சி அடையும் போதும் 2 முறையாக சுமார் 6 முறை நீர் பாய்ச்சலாம். பூ பூக்கும், காய் பிடித்து மற்றும் பருவத்தில் நீர் பாய்ச்சுவதை கவனமாக கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி இரவை பயிரில் பார்த்தீங்கன்னா விதைத்த 65 நாட்களுக்கு பின் நீர் பாய்ச்சக்கூடாது. நம்ம இதை முறைப்படியாக கடைபிடிச்சோம்னா இந்த எண்ணெய் வித்து பயிர்களில் அதிக மகசூல் எடுக்கலாம்.
1: என்ன வள்ளி, எண்ணெய் வித்து பயிர்களில் நீர் மற்றும் களை மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் சி வெங்கடேஸ்வரன் அவங்க நாம எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆமா, அருமையான குறிப்பா நுணுக்கமான விவரங்களா இருந்துச்சே. நீர்ப்பாசனம் எந்தெந்த பருவத்துல எப்படி கவனமா செய்யணும்னு தெளிவா எடுத்து சொன்னாங்களே.
1: அதே போல களை கட்டுப்பாடும் இவங்க சொன்ன மாதிரி கவனமா செஞ்சா களைகள் இல்லாம நல்ல ஆரோக்கியமான தானியங்களை அறுவடை செய்ய முடியும்.
2: நிசந்தான் செல்வி, இது போல சரியான பராமரிப்பு முறைகளை கடைபிடிச்சா விளைச்சல் இழப்ப தடுத்து நிறைஞ்ச மகசூலை எடுக்கலாம். அத்தைக்கு இந்த ரகசியத்தை இப்பவே சொல்லிடுறேன்.
1: நல்லது வள்ளி, நான் வந்து ரொம்ப நேரமாச்சு, கிளம்புறேன்.
2: ஆகட்டும் செல்வி, ரொம்ப நன்றி.
1: நன்றியா எதுக்கு?
2: இதோ எனக்கு தேவையான எண்ணெய வீட்டுக்கே கொண்டாந்து கொடுத்தியே, இதுக்கும் நீர் மற்றும் களை மேலாண்மை பத்தின விவரங்களை நானும் தெரிஞ்சுக்க வச்சல, அதுக்கும் தான்.

வயலுக்கு கோலம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி, காலம் காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி, வயலுக்கு கோலம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி கேளு.

வயல்வெளி பாசன முறையால் பயனில்லே, வயல்வெளி பாசன முறையால் பயனில்லே, நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லே, நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லே, பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சி காலத்திலே.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். பயறு வகைகள் நமது அன்றாட உணவில் பெரும் பங்கு வகிக்கின்றன. மேலும் பயறு வகை பயிர்கள் நமக்கு உணவுப் பொருளாக மட்டுமன்றி கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் பசுந்தாள் உரமாகவும் மண் அரிமானத்தை தடுக்கும் போர்வையாகவும் மண்வளத்தை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன. சிறு விவசாயிகளாலும் வளமற்ற மானாவாரியிலும் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. ஆனால் தானிய பயிர்களை விட பயறு வகைகளில் கிடைக்கும் லாபம் அதிகமாகும். மேலும் இப்பயிர்கள் குறைந்த நீர் தேவையுடன் குறுகிய காலத்தில் வளர்ந்து அதிக லாபம் பெற்று தரக்கூடிய பயிர்களாகும். வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகளை பயன்படுத்துவதால் சுமார் 15-20% வரை உற்பத்தியை அதிகரிக்க முடியும். பயிர் வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெற சரியான விதை உற்பத்தி முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம். பயிர் வகை பயிர்களில் விதை உற்பத்திக்காக தேர்ந்தெடுத்த நிலத்தில் அதற்கு முந்தைய பயிர் வேறு ரகமாகவோ அல்லது சான்று பெறாத அதே ரகமாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் நிலத்தில் தங்கியுள்ள விதைகள் இப்பருவத்தின் போது தான் தோன்றி பயிர்களாக முளைத்து கலவன்களாக தோன்றும். வேரழுகல் நோய் இல்லாத நிலமாயிருத்தல் அவசியம். நல்ல வடிகாலுள்ள செம்மண் மற்றும் வண்டல் மண் நிலம் நல்ல திரட்சியான விதைகளை தரும். பயறு வகைகளின் விதை உற்பத்திக்கு நிலத்தை நன்றாக உழுது பண்படுத்த வேண்டும். இதற்கு முதலில் மண்ணின் கடினத்தன்மையை நீக்கி நிலத்தை மேம்படுத்த வேண்டும். அதற்கு 12.5 டன் தொழுவுரம் அல்லது 12.5 டன் மக்கிய தென்னைநார் கழிவு இட வேண்டும். துவரை பயிரில் அயல் மகரந்து சேர்க்கை அதிக அளவில் நடைபெறும். உளுந்து மற்றும் பச்சை பயறு தன் மகரந்த சேர்க்கை பண்பு கொண்டவைகளாகும். எனவே இனக்கலப்பை தவிர்க்க விதை பயிர்களாக சான்று பெறாத அதே ரகம் மற்றும் வேறு ரகத்திடமிருந்து சற்று விலக்கி வைத்திருக்க வேண்டும். எனவே துவரை, உளுந்து, பச்சை பயறு, தட்டை பயறு ஆகியவற்றிற்கு முறையே 10 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் என்ற அளவில் பயிர் விலகு தூரம் இருக்க வேண்டும். விதைப்பிற்கு ஆடி மற்றும் மாசிப்பட்டம் மிகவும் ஏற்றது. விதைகள் முதிர்ச்சியடையும் போது அதிக மழையோ வெயிலோ இல்லாமல் இருப்பது அவசியம். விதை உற்பத்திக்கு சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும். ஆதார விதை பயிருக்கு வல்லுநர் விதைகளையும் சான்று விதை பயிருக்கு ஆதார விதைகளையும் பயன்படுத்த வேண்டும். துவரை, உளுந்து, பச்சை பயறு போன்ற வகைகளுக்கு 1 ஏக்கருக்கு சராசரியாக 20 கிலோ விதை தேவைப்படும். விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு பூஞ்சான கொல்லியான கார்பன்டசிம் அல்லது உயிர் பூஞ்சான கொல்லியான சூடோமோனாஸ் ஃபுளோரசன்ஸ் அல்லது ட்ரைகோடர்மா விருடி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 ஹெக்டருக்கு தேவையான பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதைகளை 3 பாக்கெட் ரைசோபியம் நுண்ணுயிர் உரத்துடன் 500 மில்லி ஆற வைத்த அரிசி கஞ்சியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ரைசோபியத்துடன் 3 பாக்கெட் பாஸ்போபாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தினை கலந்து விதை நேர்த்தி செய்யலாம். இதனால் மண்ணில் உள்ள மணிச்சத்தை பயிர்கள் கிரகித்துக் கொள்ளும். நுண்ணூட்ட உரங்களான துத்தநாகம், மாலிப்டினம் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றை முறையே 4.15 கிராம் என்ற அளவில் 1 கிலோ விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்யலாம். விதை நேர்த்தி செய்யாவிட்டால் 10 பாக்கெட் ரைசோபியம், 10 பாக்கெட் பாஸ்போபாக்டீரியா ஆகியவற்றுடன் 25 கிலோ தொழு உரம் மற்றும் 25 கிலோ மணலுடன் கலந்து விதைப்பதற்கு முன்னால் நிலத்தில் இட வேண்டும். உளுந்து மற்றும் பச்சை பயறு விதைக்க வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும். இரவையில் விதை உற்பத்தி செய்ய பாத்தி அல்லது பார்சால் முறைகளிலும் விதைப்பு

வேண்டும். பார்சால் முறையில் இரண்டடி பார் அமைத்து அதன் இருபுறங்களிலும் விதைகளை ஊன்றினால் நீரை சிக்கனமாக பயன்படுத்த முடியும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 5 டன் தொழு உரம் இடுவது சாலச் சிறந்தது. ரசாயன உரங்கள் இடும் முன் மண் பரிசோதனை செய்து அதற்கேற்ப உரமிடல் வேண்டும். அல்லது தழை மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் ஹெக்டருக்கு 25 கிலோ என்ற அளவில் இடலாம். அதேபோல யூரியா, சூப்பர் பாஸ்பேட் மற்றும் பொட்டாஷ் ஹெக்டருக்கு 55, 313, 42 கிலோ என்ற அளவில் இடலாம். மணிச்சத்தை சூப்பர் பாஸ்பேட் உரம் மூலம் இடவில்லை எனில் ஜிப்சம் மூலமாக கந்தகத்தை இட வேண்டும். இரவை பயிர்களுக்கு தற்போது ஹெக்டருக்கு 25 கிலோ துத்தநாக சல்பேட்டும் பரிந்துரை செய்யப்படுகிறது. விதை விதைக்கும் தருவாயில் அனைத்து உரங்களையும் அடி உரமாக இட வேண்டும். மேலும் நுண்ணூட்ட உரக்கலவையை ஓர் ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். உளுந்து, பச்சை பயறு சாகுபடியில் களைகளால் பெருமளவில் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது. ஒருங்கிணைந்த முறைகளில் களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். விதைத்த 3ஆம் நாள் பெண்டிமெத்தலின் களைக்கொல்லியை ஹெக்டருக்கு 3.3 லிட்டர் என்ற அளவில் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்க வேண்டும். மேலும் 20 முதல் 25ஆம் நாளில் ஒரு கைக்களை எடுத்து களைகளை கட்டுப்படுத்தலாம். களை முளைத்த பின் அகன்ற இலை களைகளை கட்டுப்படுத்த ஹெக்டருக்கு இமாசித்த ஃபயர் 500 மில்லி மற்றும் புல்வகை களைகளை கட்டுப்படுத்த குயிலோபாப் இத்தைல் 1 லிட்டர் களைக்கொல்லியை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து விதைத்த 15 முதல் 18ஆவது நாளில் தெளித்து களைகளை கட்டுப்படுத்தலாம். களைக்கொல்லி தெளிக்கவில்லை எனில் விதைத்த 15ஆம் நாளில் முதல் கைக்களையும் 30ஆவது நாளில் 2ஆம் கைக்களையும் எடுத்தல் அவசியம். பயறு வகை பயிர்களுக்கு பூக்கும் பருவம் மற்றும் காய் வளர்ச்சி பருவங்களில் தண்ணீர் மிக அவசியம். விதைத்த அன்றும் விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீரும் பாய்ச்சுதல் அவசியம். பின்னர் மண்ணின் தன்மை மற்றும் நிலவும் காலநிலைக்கேற்ப 7 முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். பயர் வகை பயிர்களில் இலை வழி உரமிடல் ஒரு முக்கிய தொழில்நுட்பமாகும். இதனால் பூக்கள் உதிர்வது குறைந்து அதிக காய்கள் பிடித்து விளைச்சல் அதிகரிப்பிற்கு வழிவகுக்கிறது. பூக்கும் பருவம் மற்றும் காய்கள் பிடிக்கும் பருவம் என இருமுறை DAP கரைசல் அல்லது ஒருமுறை TNAU பயறு ஒன்றர் தெளித்து உயர் விளைச்சல் பெறலாம். ஒரு ஹெக்டருக்கு DAP கரைசல் தயாரிப்பதற்கு 4 கிலோ DAP உரத்தை 10 லிட்டர் தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் மறுநாள் தெளிக்கும் போது தெளிந்த கரைசலை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து கைத்தளிப்பான் மூலம் செடிகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். TNAU பயறு ஒன்றர் என்பது பயர் வகை பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து மற்றும் பயிர் ஊக்கிகள் கலந்த கலவையாகும். இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பிரத்யேக தயாரிப்பாகும். இதை ஹெக்டருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூ பூக்கும் தருணத்தில் ஒரு முறை தெளித்தால் போதுமானது. இலை வழி தெளிப்பினை காலை அல்லது மாலை வேளைகளில் மேற்கொள்ள வேண்டும். நல்ல நீரை பயன்படுத்தி கைத்தளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய்க்கொல்லிகளுடன் கலந்து தெளிப்பதை தவிர்க்கவும். பூக்கள் உதிர்வதை தடுக்க 50% பூப்பின் போது லிட்டருக்கு 4 மில்லி என்ற அளவில் பிளானோபிக்ஸ் தெளிக்க வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் கழித்து ஒரு முறை தெளிக்க வேண்டும். பிற ரகங்கள் விதை பயிரில் கலப்பதை கலவன் என்கிறோம். கலவன்கள் விதை பயிரின் இன தூய்மையை பாதித்துவிடும். விதை பயிரில் கலவன்களை கட்டுப்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம். பூக்கும் பருவத்திற்கு முன்னர் விதை பயிரின் செடியின் உயரத்தை கொண்டு உயரமான செடிகள் மற்றும் குட்டையான செடிகள், தண்டின் நிறம், வேறுபாடான செடிகள், பூக்கும் காலத்திற்கு முன்பே பூக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும். பூக்கும் போது பூவின் நிறம் மற்றும் அவற்றின் அளவை கொண்டு கலவன்களை அகற்ற வேண்டும். மேலும் பூக்காத செடிகள் மற்றும் மலட்டு தேமல் நோய் கொண்ட செடிகளை நீக்க வேண்டும். காய்களின் நிறம், அகலம், நீளம் மற்றும் காய்களின் மேல் உள்ள ரோமங்கள் ஆகியவற்றை கொண்டு கலவன்களை அகற்றலாம். தவிர அறுவடைக்கு முன்னர் செடியின் தன்மை, காய்களின் தன்மை கொண்டு கலவனை அகற்றலாம். பச்சை பயறு காய்கள் நன்கு முற்றிய பின் காய்களை மட்டும் பறித்து அறுவடை செய்யலாம். உளுந்து செடியை வேருடன் பிடுங்கி நன்கு காய வைத்து அடித்து தானியங்களை தனியாக பிரித்தெடுக்கலாம். காய்களிலிருந்து விதைகளை வளையும் மூங்கில் குச்சி கொண்டு அடித்தும் பயர் வகை காய்களிலிருந்து பிரித்தெடுத்தும் இயந்திரங்களின் மூலமாகவும் பிரித்தெடுக்கலாம். விதைகளை 8 முதல் 9% ஈரப்பதத்திற்கு உலர வைத்தல் வேண்டும். விதைகளை 7x7 கண் அளவு கொண்ட சல்லடை கொண்டு சலித்து நல்ல விதைகளை பிரித்தெடுக்க வேண்டும். நிறமாறிய விதைகளை பிரித்து அகற்றி விடுதல் வேண்டும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கார்பன்டசி மருந்தினை 5 மில்லி நீரில் கலந்த கலவை கொண்டு விதை நேர்த்தி செய்து பின் நிழலில் உலர்த்த வேண்டும். அல்லது விதை மற்றும் தானிய சேமிப்பு முறையாக விதைகளை ஊக்குவிக்கப்பட்ட களிமண், நொச்சி, அரப்பு இலை பொடிகள், பூச்சிக்காய் மற்றும் சியக்காய் பொடிகள் போன்ற

0: ஏதாவது ஒன்றுடன் கலந்து சேமிக்கலாம். விதைகளை 8% ஈரப்பதத்தில் 50% கரியமில வாயுவினை கொண்டு 15 நாட்களுக்கு ஒரு முறை என 3 முறை விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைகளின் ஈரப்பதத்தினை 8 முதல் 9% குறைத்து பின் குறுகிய கால சேமிப்பிற்காக சாக்கு அல்லது துணிப்பைகளில் 8 முதல் 9 மாதங்கள் சேமிக்கலாம். இடைக்கால சேமிப்பிற்காக உள்உரை கொண்ட சாக்குப்பைகளில் 12 முதல் 15 மாதங்கள் சேமிக்கலாம். நீண்ட கால சேமிப்பிற்காக 700 கன அளவு கொண்ட சாக்குப்பைகளில் சேமிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 64 இடங்களில் வெற்றி பெற்று 42 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 29 இடங்களில் வெற்றி பெற்று 30 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 25 இடங்களில் வெற்றி பெற்று 23 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் பிஜேபி 103 இடங்களில் வெற்றி பெற்று 103 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 44 இடங்களில் வெற்றி பெற்று 37 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 80 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 12 இடங்களில் வெற்றி பெற்று 7 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஸ்ஸாம் கணபரிஷத் 8 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. கேரள மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 10 இடங்களில் வெற்றி பெற்று 2 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. மேற்குவங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி மற்றும் அஸ்ஸாமில் மீண்டும் ஆட்சியமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்கள் கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களுக்கான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது.

0: யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரேஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்ட 18 பேர் காயமடைந்தனர். இந்த தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதுகுறித்து ரஷ்ய தரப்பிலிருந்து எந்தவொரு செய்தியும் வெளியாகவில்லை. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 5.3 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா பெங்களூரு அணிகளுக்கிடையேயான ஆட்டம் தற்போது புவனேஸ்வரில் நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05:20. ஆகாஷ்வாணி திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. உன்னிகிருஷ்ணன் ஹரிணி குரல்களில் உல்லாசம் திரைப்பட பாடல் முதலில்

கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் திரைகானம் ஒலிக்கும் நேரம் இன்றிரவு 9:15. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 9:30 க்கு

0: நடுவில் ஒரு நாமா சிம்மம்னு வருது சகசரநாமத்தில், அதுவும் நரசிம்மனை தான் குறிக்கும். கடைசி நாமா சர்வ பிரகரண ஆயுதகான்னு ஒரு நாமா, எல்லாமே அவனுக்கு சுவாமிக்கு ஆயுதம் தான், நகமே ஆயுதமா இருந்ததுனால அவன் சர்வ பிரகரண ஆயுதா. இப்படி பார்க்கும்பொழுது நரசிம்மன் இல்லாத இடமே கிடையாது, அவனுடைய பிரபாவம் தான் அவனை.
1: நரசிம்ம பிரபாவம் இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள்.

0: points and Nifty crossing 24,100. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி. சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்வது திரைகானம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

திரைக்காலத்துக்கு நிறைவாக மகுடி திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்போம். ஒலிக்கவிருக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. நேயர்களினி கேட்கலாம் நிருசிம்ம பிரபாவம் இசை பேருரை. நிகழ்த்தியிருப்பவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

ஆதும் கீர்த்தன ஆரம்பத்திலே பரம பாவனமாய் இருக்கக்கூடிய பாரத பூமியிலே அவதரித்த மகான்கள் அநேகம் பேர் இருக்க, பிரதம பதத்தினாலே சாதுவானவர் தெரிவிக்கிறார், மனிதனாய் பிறந்தவன் கடவுளை நினைந்து வாழ வேண்டும், ஆன்மீக வழியிலே செல்ல வேண்டும் என்று உபதேசம் பண்ணுவார். அதற்கு எத்தனை மார்க்கம் இருந்தாலும் ஸ்மரணம் என்ற மார்க்கம்தான் சிறந்தது என்று ஸ்மரணம் செய்வாய் மனமே. பக்தியில பலவிதமான மார்க்கங்கள் ஸ்ரீமத் பாகவதன் சொல்லும் பொழுது சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் என்றெல்லாம் 9 விதமான பக்திகளாக சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது அதில் எது முக்கியமானது அல்லது சிரேஷ்டமானது என்று பார்க்கும் பொழுது ஸ்மரணம் தான் முக்கியம் என்று சொல்வார்கள். எத்தனையோ கீர்த்தனங்கள் பாடி ராமனை ஆராதித்த சத்குரு தியாக பிரம்மம் ஸ்மரணே சுகமோன்னு எழுதினார். கீர்த்தன சுகம்னு எழுதல ஒரு பாட்டிலையும், கீர்த்தன சுகமான ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டார் கல்யாணி ராகத்துல. ஆனா ஸ்மரணே சுகமோ அதை அழுத்தம் திருத்தமாக சொன்ன காரணம் என்ன? ஸ்மரணத்தினாலதான் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும். ஸ்மரணம், அந்த பகவானுடைய ஸ்மரணம் இருந்தால்தான் நமக்கு அவனுடைய கீர்த்தனம் பாடவும் வரும், அவனை பற்றி பேசவும் வரும், அவனை பார்க்கவும் ஒரு ஆசை வரும். எல்லாமே ஸ்மரணத்தை தான் ஆதாரமாக கொண்டது. அப்ப அந்த ஸ்மரணமே இல்லை அவனுக்கு என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில என்ன பண்ண போறான்? அதனால எழுதினார் ஸ்மரணம் செய்வாய் மனமே. எதை ஸ்மரிக்கிறதுனால் அந்த மனசுக்கு ஒரு ஸ்நானம் வேணும், அதனுடைய அழுக்குகள்லாம் போகணும் சொன்னா அதுதான் பகவத் ஸ்மரணம். அவர் நாராயண தீர்த்த சொல்லும் போது சொல்லுவார், நம்ம தேகத்துக்கு தான் ஸ்நானம் பண்ணி நம்முடைய சுத்தமாக்கி கொள்கிறோம், ஆனால் மனசுக்கு சுத்தம் பண்ணணும்னா ஸ்நானம் பண்ணணும்னா என்னன்னா பகவத் ஸ்மரணம்ங்கிறார். ஸ்நானம் மானசீகம் தஸ்ய ஸ்மரணம்ங்கிறார். ஸ்நானம் மானசீகமான ஸ்நானம் எப்படின்னா அது ஸ்மரணத்தினால்தான் ஏற்படுறது. கீர்த்தனத்தினாலே வாக்கு ஸ்நானம் பண்றது, அதே போல நர்த்தனம் பண்ணும்போது இந்த தேகம் ஸ்நானம் பண்றது சுத்தமாறுதுங்கிறார். இப்படி மனோவாக்காயங்கள் எல்லாத்துக்குமே ஸ்நானம்ங்கிறது உண்டு, அது பகவானுடைய சம்பந்தத்தினாலதான் ஏற்படுறது. அப்படி சொல்லும்பொழுது அந்த கரி வரதன் இருக்கிறானே கஜராத ரட்சகன், அவன் நாராயணன் அச்சுதன். எவ்வளவு பேர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு சரித்திரமே உண்டு. நாராயணன்னா என்ன அர்த்தம், மாதவன்னா என்ன? நாராயணன் மாத்திரம் இல்லையே, அப்போ அச்சுதன் ஒரு பேர் சொல்றாளே அதுக்கு என்ன அர்த்தம்? யாரையும் நழுவ விடாதவன் அச்சுதன். தானும் கீழே விழமாட்டான், தன்னை நம்பினவர்களையும் கீழே விழமாட்டான், அப்படிப்பட்டவன் அச்சுதன் சொல்றான். முராரி என்று சொன்னால் முரனுக்கு சத்ருவாக விளங்கினவன் முராரி. அது அந்த கிரமத்திலே பார்க்கும்பொழுது நரஹரி என்று சொன்னால் நரசிம்மன், நரனும் ஹரியும் சேர்ந்து வந்ததினாலே நரஹரி என்று பெயர். அவன் பரிவுடன் வருவான் நரஹரி கோவிந்தன், அவனை ஸ்மரணம் பண்ணுன. ஸ்மரணம் பண்றதுனாலதான் இந்த கலி கலுஷங்களே போகும். உலகத்துல கலி கலுஷத்தை ஜெயித்து விட்டானே ஆனால் அவனுக்கு வேற துன்பமே கிடையாது, எப்பொழுதும் இன்பமே ஆனந்தமே. அதனால்தான் எழுதினார் ஜெயதேவர் அஷ்டபதியில கடைசியில பலஸ்ருதி சொல்லும்போது எழுதினார், ஹரிச்சரண ஸ்மரணாமிர்த நிர்மித்த கலி கலுஷ்வர கண்டனேங்கிறார். இந்த கலி கலுஷங்கள்லாம் போகணும்னு சொன்னா ஹரிச்சரண ஸ்மரணாமிர்தம் வேணும். அந்த அமிர்தம் கிடைச்சா போறோம், வேற அமிர்தம் அன்னைக்கு இருந்த தேவாளுக்கு தான் கிடைச்சதே ஒழிய அசுராளுக்கு கிடைக்கல. அவர்களும் பங்கு கொண்டார்கள், இருந்தாலும் அவர்களுக்கு சிரமம்தான் மிச்சம், ஆனா பலன் கிடைக்கல. இன்னைக்கு நம்ம அந்த அமிர்தத்துக்கு ஆசைப்பட முடியுமா? முடியாது. ஆனா நமக்கு அதை விட உயர்ந்த அமிர்தம் கிடைச்சிருக்கு.

ஹரிச்சரணாமிரதங்கிறார். ஹரிச்சரண ஸ்மரணாமிருத நிர்மித கலி கலுஷத்வர கண்டனேன்னர். ஜெயதேவர் ஏதோ 12 நூற்றாண்டுல சொன்னார் நினைக்க வேண்டாம். குலசேகர ஆழ்வார் சமீபத்தில் இருந்தவர், அவர் சொன்னார், சுகதரம் அபரம் நஜாத்து ஜானே ஹரிச்சரண ஸ்மரணாமிருதே என துல்லியம்ங்கிறார். ஹரிச்சரணத்துக்கு சமமான ஒரு சுகத்தை நான் இனி வரைக்கும் பார்க்கல, யாரும் சொல்லி கேட்கவும் இல்லைன்னு. அப்ப அதுதான் சுகம்ங்கிறத நம்ம தீர்மானமா மகான்கள்லாம் தெரிவிச்சதுதான் சொல்லும் பொழுது, அது எதனால ஸ்மரணம் பண்ண முடியாத போயிடுறதுன்னா, நம்முடைய பாபங்கள் தான் எழுவுறா வந்துடும். பாபங்கள் இருப்பதனால இவனுக்கு ஆன்மீக வழி கசக்கிறது, அதுல ஒரு ஈடுபாடு ஏற்படுறது இல்லை. அது எதனாலேன்னு கேட்டா, அதான் சொன்னார், நீ ஹரி ஸ்மரணம் பண்ணணும்னா பாபங்கள் போகணும். பாபங்கிறது ஒரு மத யானை போலங்கிறார் புரந்தரதாசர். துரித கஜக்கே துரிதம்ங்கிற பாபத்துக்கு கஜங்கிறார், அதுக்கு கண்டீரவனை நிசிதா. அந்த சிம்மம் போல விளங்குகிறான் பகவான்கார். கண்டீரவன்னா சிம்மம், அந்த சிம்மம் போல விளங்குகிறான். அதனால ஹரி ஸ்மரணம் ஆடும் நிரந்தரம். நிரந்தரமா ஹரிஸ்மரணம் பண்ணு. துரித கஜக்கே கண்டீரவன் நினைசிதா, வர பிரகலாதன சலகிதா, பிரகலாதனை காப்பாத்தினவன், அப்படிப்பட்ட ஹரியை ஸ்மரணம் பண்ணுனர். அப்ப பாபங்கள் எல்லாம் கஜம்னு சொன்னா, அந்த கஜத்தை அடக்கிறதுக்கு ஒரு சிம்மம் வேணுமே, அதுதான் நரசிம்மங்கிறார். இத தியாகராஜன் பாடியிருக்கார். அவர் பாடும்பொழுது எழுதுறார் ரொம்ப அழகான பாடல் ஒன்றும், நீண்ட திவ்யநாம கீர்த்தனை.

என்ற பாடல் ஆரம்பிச்சு பாடும் பொழுது அவர் சொல்றார், பாபேப சிம்மமுங்கிற பரபிரம்ம ரூபமும் பரமைன பிரம்மமுங்கிற இந்த பரவஸ்துவா இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்து தான் பாபமாகிற அந்த ஒரு யானைக்கு இடையூறாக இருக்கிறது. பாபேப சிம்மமும் பாபமாகிற இபத்துக்கு சிம்மமாக விளங்கக்கூடியவனும் அவன் தான். அதனாலே உலகத்திலே சிம்மமாக வந்ததுன்னு சொன்னா இந்த ஒரு உபமானத்துக்காக சொல்லதில்லை, வாஸ்தவமாகவே சிம்மமாகவே வந்தான் அவன். அந்த சிம்மமாக வரும்போதுதான் அவன் பல காரியங்களை எல்லாம் சாதிச்சான், ஜீவகோடிகளை எல்லாம் உத்தாரணம் பண்ணினான். அந்த நரசிம்ம அவதாரத்தை பேசாதவாளே கிடையாது, அதனுடைய பிரபாவத்தை எண்ணி பார்ப்பதனாலே ஆனந்தம் அடைகிறார்கள். மகாபாரதம் சொல்ல வந்தவர் பீஷ்மாச்சாரியார், சரதல்பத்தில் படுத்துட்டு விஷ்ணுவனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தவர். வாஸ்தவத்தில் விஷ்ணுவனுடைய பெருமைகளை சொன்னாரான்னா இல்லை, நரசிம்மனுடைய பெருமைகளை தான் சொன்னார். ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுதே விஸ்வம்னு ஆரம்பிக்கிறார். அந்த விஸ்வம்னு சொன்னா விஸ்வம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணு. இன்னொரு அர்த்தம், விஸ்வம் எல்லாம் நிறைந்திருந்தவன் தான் நரசிம்மனும். அவன் கேட்கிறான், கனகசிபு எங்க இருக்கான்னு நாராயணன்னா எல்லா இடத்துலயும் இருக்கான்னா, விஸ்வம் எல்லாம் இருந்தவன் தான். அப்ப விஸ்வம்னு ஆரம்பிச்சா அது நரசிம்மனை தான் குறிக்கிறது. இப்படி எல்லாம் அர்த்தம் எழுதுறான். அதுக்கு அடுத்த நாமாவே விஷ்ணுன்னு வருது, சர்வ வியாப்தியா இருக்கக்கூடிய விஷ்ணு. மூணாவது ஸ்லோகத்திலேயே சகசரநாமத்தில் நரசிம்ம பொப்புகுன்னு ஒரு வார்த்தை, நரசிம்மன் சரீரமாக வந்தான். சுவாமி நரசிம்மமாக வந்தான்னா யாரும் பார்த்ததே இல்லையே, பார்த்தாலே பயமாக இருக்குமே என்று பக்தர்கள் எல்லாம் அச்சப்பட வேண்டியதில்லை. அப்படிங்கிறதுனால அவன் ரௌத்ராகாரமாக சத்ருவுக்கு விளங்குவான், ஆனால் பக்தனுக்கு இல்லை. சத்ருவுக்கு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருப்பான், அதனால்தான் பயக்கிறது பயநாசனகான்னு எழுதினான். பயத்தை உண்டு பண்ணுறவனும் அவன்தான், பக்தர்களுக்கு இல்லை சத்ருக்களுக்கு. நாஸ்திகர்களுக்கு பயத்தை உண்டு பண்றான், பக்தர்களுக்கு பயத்தை நாசம் பண்றான். அப்படி பார்க்கும் பொழுது இவன் சத்ருக்களுடைய பயத்தை உண்டு பண்ணினவன், பிரகலாதனுடைய பயத்தை போக்கினான். எப்படி போக்கினான்னா பக்கத்துல தாயாரை வச்சிருந்தான் அப்பொழுது. அதனால நரசிம்ம வப்புகுங்கிற ஒரு நாமத்துக்கு அடுத்த நாமா ஸ்ரீமான்னு ஒரு நாமம். என்ன அழகான ஒரு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்னு சொன்னா எது வேணா ஸ்தோத்திரமா எழுதிட முடியாது இல்லையா, அது அனுகிரகமாக வந்தது. நாரசிம்ம வப்பு ஸ்ரீமான் அப்படின்னா லக்ஷ்மி நாராயண் தான் சொல்லியிருக்கார். லக்ஷ்மி நாராயண இடத்துல போகிறதுக்கு இந்த குழந்தைக்கு பயமா, என் தாயார்கிட்ட போகிறதுக்கு குழந்தைக்கு பயம் இல்லையே, அதுபோல பிரகலாதன் ஓடினான். அப்போ எல்லாரும் பயந்த சமயத்தில் பிரகலாதன் மாத்திரம் எப்படி நரசிம்மன் இடத்துல தைரியமாக போனான்னா, அப்போ அதுக்கு வியாக்கியானம் எல்லாம் சொன்னான். சிங்கத்தினிடத்தில் போகிறதுக்கு சிங்கக்குட்டிக்கு பயம் உண்டான்னு கேட்டான். சிங்கக்குட்டிக்கு தன்னுடைய தாயார் இடத்துலையோ அல்லது தகப்பனார் இடத்துலயே போறதுக்கு பயம் இருக்காது, அப்படி போய் உட்கார்ந்தானா. உட்கார்ந்த போது பார்த்தா அந்த நரசிம்மனுடைய அவதாரம் போல இனி உலகத்தை பார்க்க முடியாது என்று சொல்லி எல்லோரும் அதை தேவாதி தேவர்கள் எல்லாம் மேலே விண்ணுலக

உள்ளத்திலிருந்தே பிரார்த்தனை பண்ணி பூமழை பொழிந்தார்கள் என்றெல்லாம் பாகவதம் பேசுறது. அவனை நினைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இப்ப. வைகாசி மாசத்துல சுவாதி நட்சத்திரத்துல சதுர்தசி அந்த ஒரு திதியில வரக்கூடியதான் நரசிம்ம ஜெயந்தி. அது வருஷா வருஷம் நம்ம கொண்டாடக்கூடிய ஜெயந்தியா இருந்தாலும் அவனை எப்பொழுதெல்லாம் ஸ்மரிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவனுடைய நினைவு வருதோ, அப்பெல்லாம் நம்முடைய ஹிருதயத்துல அவன் பிறந்துட்டே இருக்கான், ஜெயந்தி நடந்துட்டே இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் தான் பிறக்கிறான்னு நம்மளுக்கு இதெல்லாம் தேதி வச்சுட்டு கொண்டாடலாம்.

நம்முடைய ஹிருதயத்தில் அவன் பிறந்துட்டே இருக்கான், ஜெயந்தி நடந்துட்டே இருக்கு. வருஷத்துல ஒரு நாள் தான் பிறக்கிறான்னு நம்மளுக்கு இதெல்லாம் தேதி வச்சுட்டு கொண்டாடலாம், ஆனா பகவானுக்கு என்றைக்குமே அவனுடைய ஜெயந்தி தான். ஜெயந்தின்னு சொன்னா வரவுன்னு மாத்திரம் இல்லை, அது விஜயம்னு அர்த்தம், ஒரு வெற்றின்னு அர்த்தம். பகவான் நினைத்தால் அவன் எப்பொழுதும் வெற்றியோடு விளங்குகிறான்னு சொல்லுவா. அப்படி பல மகான்களுடைய கீர்த்தனங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைக்கு நம்ம அந்த நரசிம்ம பிரபாவத்தை அனுபவிக்கலாம். அற்புதமான ஒரு அவதாரம்னு ஆரம்பிக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்த ஒரு ஆந்திர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் மீசு கிருஷ்ணன் ஒரு கீர்த்தனை எழுதினார். அவர் சொன்னார், நான் சொன்னது போல சத்துருக்களுக்கு பயங்கரமா இருந்தாலே அவன் பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணான்னு சொல்றேன் என்ற ஒரு கேள்விக்கு பதில் போல ஒரு ஸ்லோகம் எழுதினார்.

அந்த நரசிம்மன் நம்ம எல்லாம் காப்பாத்திட்டோம். ஒரு சிரிப்பினாலே, அட்டகாசமான சிரிப்பினாலே உலகத்தை எல்லாம் பயமுறுத்தினான். நாம் தனுஜ கணங்களை எல்லாம், தானவர்களை எல்லாம் பயந்து ஒளிய வைத்தான். அப்படிப்பட்டவன் ஹாச நிகழ்ந்த தனுஜ கணங்கிற ஒரு ஹுங்காரம் அணினானா. அதனால இந்த மூன்று உலகமுமே நடுங்கிட்டான். ஹுங்கிருத்த தர்ஜித புவனங்கிற அப்படிப்பட்டவன் கயாதுஜா என்ற பிரகலாதனை காப்பாத்தினானே என்று அந்த ஒரு நரசிம்மனுடைய பிரபாவத்தை ரொம்ப சிறிய கீர்த்தனமா இருந்தாலும் அந்த லட்சணங்கள் பூரா அமைந்த ஒரு கீர்த்தனமாக நமக்கு அளித்திருக்கிறார். அந்த சுவாமி எதற்காக வந்தான் இந்த அற்புதமான வேஷத்தை போட்டுட்டுனா, உலகத்துல முதல்ல மத்சியமா வந்தான், வராகமா வந்தான், கூர்மமா வந்தான்னு சொன்னா அதெல்லாம் மிருக ஜாதியில சேர்ந்தது. ஆனா இப்பொழுது அந்த மிருகமாகவும் வரல, நரனாகவும் வரல, தேவனாக வரல, நர மிருகமாக கலந்து வந்தானே, இது ஒரு அற்புதம் இல்லையான்னா, அதை விட அற்புதம் வேற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னார் ஜெயதேவ சுவாமி.

தபக்கர கமல வரையினார். முகம்தான் சிங்கம், இடுப்புக்கு மேல ஒரு மிருகத்தினுடைய வடிவம், கீழே நரனுடைய சரீரம், இதான் நரமிருகம். அப்ப சிங்கத்தினுடைய கைகள்லாம் எப்படி இருக்கும்? கூறிய ஒரு ஆயுதம் போல இருக்காதான்னா இல்லை, கமலமான கமலம் போன்ற கைகள்ங்கிறார். தபக்கர கமலவரே, கர கமலங்கள். ஆனா அதுல ஒரு ஆச்சரியம் என்ன, அந்த கமலத்துல கொம்புகள் முளைச்சிருந்தது, 10 விரல்கள்ல 10 கொம்பு முளைச்சிருக்கு. எங்கயான பார்த்துருப்பேளா, அது போல கமலத்துல கொம்பு முளைச்சின்னா நகம் அத்புத சிருங்கம்ங்கிற, நகமாகிற ஒரு அற்புதமான சிருங்கம் கொம்புகள் முளைத்திருந்தது. அந்த நகம் தான் அவனுக்கு ஆயுதமாக விளங்கிட்டு, அந்த ஆயுதத்தை வைத்துக் கொண்டே ஹிரண்யகசிபு என்ற வண்டைக்கு இழுத்து போட்டாங்கிற, இதுதான் அற்புதம். கமலத்தினுடைய இதழ்களை எல்லாம் சின்னாபின்னப்படுத்தி அந்த தேனை உறிஞ்சுவதற்காக வரும் வண்டு, இத உலகத்துல பார்த்திருக்கோம். ஹிம்சை பண்ணக்கூடிய ஒரு சுவாவம் உடையதுதான் வண்டு. ஆனா இங்க ஹிம்சை பண்றவன் யாருன்னா கனகசிபு தான், ஹிரண்யகசிபு. அவனை அதனால வண்டு கூப்பிட்டார். ஆனால் அவனுக்கு தான் ஆபத்து நிகழ்ந்ததே ஒழிய கமலத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படலை. கமலத்துல இருந்த நகமாகிறது ஒரு ஆயுதமாக தோன்றி அந்த ஹிரண்யகசிபு என்ற வண்டைக்கு இழுத்து போட்டதுங்கிற, தலித ஹிரண்யகசிபு தனு மிருங்கம். இது ஒரு அற்புதம் இல்லையா? உலகத்துல நீங்க பாத்துருக்கேளா அப்படின்னு கேக்குறேன். வாஸ்தவத்துல வடமொழியில இது அற்புத அலங்காரம்னு பேர். அலங்கார சாஸ்திரத்துல பார்க்கும்பொழுது இது ஒரு அற்புத அலங்காரம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு பகவான் வந்தான்னு சொன்னா அதை எல்லாருமே கொண்டாடி இருக்கா. அந்த கையினாலதான் பகவான் பிரகலாதனை தடவி கொடுத்தாராம். அவன் தலையில கையை வைத்து அனுகிரகம் பண்ணினார். அப்ப பாகவதத்துல எழுதுறார், பிரகலாதனுக்கு பத்மகர பிரசாதம் கிடைச்சதுன்னு எழுதுறார். இந்த பத்மகர பிரசாதம்ங்கிற ஒரு சொற்றொடர் இருக்கு, இதை வச்சுட்டு தான் ஜெயதேவர் எழுதினார் தபக்கர கமலவரேன்னு. இதை ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்பொழுது நமக்கு அந்த பாவம் புரிகிறது. அதுபோல இந்த ஒரு அவதாரம் ஏற்பட்டதுன்னா அது என்ன கனகசிபுக்காக தான் ஏற்பட்டதா என்று ஒரு சந்தேகம் வரும். பகவான் கீதையில சொன்னா, நான் வந்து அவதாரம் பண்றேன்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணம் எதுன்னா பக்தாளுடைய ரட்சணம் தான். சத்துருக்களை நாசம் பண்றதுங்கிறது ஏதோ நடுவில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, முக்கியமான நிகழ்ச்சி அது இல்லை. முக்கியமான நிகழ்ச்சி என்ன, யாரையும் எனக்கு வதம் பண்ணணும்னு ஆசை கிடையாது. பக்தர்களுக்கு யார் இடையூறு விளைவிக்கிறார்களோ அவர்களை நாசம் பண்ணுவது தான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள் என்று சொல்லும்பொழுது அவன் எழுதினான், பரித்ராணாய சாதூனம்.

ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போது படித்தரானாய சாது நாம் தான் ஆரம்பிக்கிறோம். சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்கு விநாசாயச்ச துஷ்கிருதம் அடுத்தது. துஷ்கிருதி பண்ணக்கூடியவர்களை நாசம் பண்றது அடுத்ததுதான். அப்ப பிரகலாதனுக்காக தான் ஒரு அவதாரம் ஏற்பட்டது, ஒழிய கனகசிப்புக்காக இல்லை. ஏன்னா அவனும் ஒரு நாள் திருந்தி வருவானோன்னு தான் எதிர்பார்த்தான். அவன் திருந்தாதனால வதம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் நடந்தது. வாஸ்தவத்துல யாரும் அவனுக்கு விரோதி கிடையாது, எல்லாரும் வேண்டிவாதம். அவனுடைய சிருஷ்டியில அவனுக்கே விரோதி யாராவது இருக்க முடியுமா? யாரும் இருக்க முடியாது. அப்ப அதைத்தான் நம்முடைய துக்காராம் எழுதும் போது ஒரு அபங்கத்தில் எழுதின பிரகலாத்.

இந்த அழகான அபங்கத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே பிரகலாதக்காரனே நரசிம்ம ஜாலாசிங்கிற பிரகலாதனுக்காகத்தான் அவன் நரசிம்மான் அவதாரம் பண்ணினான். அது ஆரம்பிக்கும் பொழுதே தியாட்சியா அவன் என்ன ஒரு வார்த்தையை சொன்னானோ அதை சத்திய கேளே சத்தியமாக பண்ணுவதற்காக வந்தான். தன்னுடைய பக்தன் பொய் சொன்னான்னு அழைக்க கெட்ட பேர் வரக்கூடாது இல்லையா? அப்ப அதை சத்தியமாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா பகவானுக்கு தான் வந்தது. அவன் தெரிஞ்சோ தெரியாமோ குழந்தை சொல்லிட்டான், நாராயணன் எங்கும் இருக்கான்னுட்டான். கனகசிபு கேட்டா எங்கடா உன்னுடைய நாராயணன் கேட்டா எங்க இல்லையன்னு கேட்டான். இவன் திருப்பி இன்னொரு கேள்வி, சில பேர் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டான், திருப்பி இன்னொரு கேள்வி கேட்பான். அது போல இது ஆரம்பிச்சு வச்சதே பிரகலாதன் தான் சொல்லணும். எங்க இல்லைன்னு சொன்னாம எங்க இல்லாத இடத்தை காட்டி நான் அப்பொழுது சொல்றேன். அதனால அந்த பிரகலாதனுடைய வச்சனத்தை சத்தியமாக்குவதற்காக அதான் பாகவதத்திலையும் அதே வார்த்தை வருது, சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தம். நிஜபிருத்திய பாஷித்தம்ங்கிற நிஜபக்தன் சொல்றாலே அதுதான் நிஜபிருத்தியம். நிஜபிருத்திய பாஷித்தம் எது அவன் சொன்னானோ அதை சத்தியமாக்குவதற்காகவே வந்தார். அந்த பாகவத ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை அப்படியே எழுதியிருக்காரு இந்த அவங்கத்துல. சத்திய கேளே அதை சத்தியமாக செய்வதற்காக தான் பிரகலாத காரணம் நரசிம்மன் அவதாரம் பண்ணினான். அந்த சமயத்துல அவன் ராஜத்வாரத்துல இதுவரைக்கும் பகவன் நாம சங்கீர்த்தனும் அந்த சபா மண்டபத்துல கேட்டதில்லை. பிரகலாதன் வாசிய பள்ளிக்கூடத்துலதான் எல்லா குழந்தைகளையும் நாராயணன் சொல்ல வச்சான். ஆனா இங்க சபா மண்டபத்துக்குள்ள நாராயணன் பேர் ஒலிக்கல, இப்பொழுது ஒலிக்க ஆரம்பிச்சது. அததான் எழுதுற ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரி கர்ஜே ராஜத்வாரி பக்தராஜ. அவன் மிருகராஜன் வந்திருக்கான், இங்க பக்தராஜன் பாடுறான். அவனை பக்தராஜன் பிரகலாதன் மிருகராஜனை பாடுறான். ராமகிருஷ்ணா கோவிந்தா என்று சொல்லி அவனுடைய நாமத்தை சொல்லி ராஜத்வாரத்திலே முழக்கமிட்டான்னு சொன்னா நாம சங்கீர்த்தனம் பண்றவா ஏதோ ஜபம் பண்றாப்புல பண்ணக்கூடாது, கர்ஜனை தான் பண்ணணும். ராமநாம கர்ஜனம் தான் சொல்லுவா, கர்ஜனம் அப்படி சொன்னா அதுதான் நாம சங்கீர்த்தனம். துக்காமனை சொல்லும்போது ஹங்கரோனி துக்காங்கிற ஒரு அபங்கத்துல துக்காராம் சொல்றான்டா, ஹே விட்டலான்னு இறஞ்சி சொல்லுங்கடா பகவானுக்கு, வைகுண்டத்துல போய் காதல் விழட்டும் என்று சொல்லுவது போல அவர்கள் கர்ஜனம் பண்ண சொன்னாரு. அப்படி நாம கீர்த்தனம் செய்தான் ஒரு உரத்த குரல்ல அசுர வதம்ங்கிறது அதன் பிறகு ஏற்பட்டதுதான். இப்படி கிருதயுகத்திலே நடந்தது. அதை இன்னி வரைக்கும் கலியுகம் வரைக்கும் நாமெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். பிரகலாதனை நினைக்காத ஒரு பஜனையும் கிடையாது. கிருதயுகத்தில் தானே நடந்து சுவாமி, அதுக்கப்புறம் திரேதாயுகமாச்சு துவாபரயுகமாச்சு, இப்ப கலியுகம் தான் நடக்கிறது. எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆயிடுச்சேன்னா இன்றைக்கும் அந்த பாகவதன் பிரகலாதன் வழிபட்ட நரசிம்மனைத்தான் நாமளும் வழிபட வேண்டியிருக்கு. அவன் தான் அனுகிரக மூர்த்தியா இருக்கான் என்பதனாலேயே இன்றைக்கும் டோலோசோ சம்பிரதாயத்துல பாகவதர்கள்லாம் பாடும்பொழுது ஒரு பத்தியம் பாடுவா. அந்த பத்தியம் பாடும்போது சொல்லுவா, சரணம்பு கரிராஜ பரிரக்ஷணோதாரா சரணம்பு புருஷகேசரி சுகேலா சரணம்பு பிரகலாத வரபக்த பரிபாலா சரணம்பு புருஷகேசரி சுகேலா பிரகலாத வரபக்த பரிபாலான்னு சொல்லிட்டு உடனே அடுத்தது புருஷ கேசரி. கேசரிங்கிறது சிங்கம். அந்த சிங்கமா நரசிம்மமா வந்தவன் என்று அவனை கொண்டாடுறோம். இப்படி அவனை பாடாத வாழை கிடையாது. மறுபடியும் கடைசியில மங்களம் பாடும்போது கூட பிரகலாத நாரதாதி பக்தரு புகழ சுண்டைன்னு தான் பாடுறோம். பிரகலாத நாரதாதிகள்லாம் சொன்ன அந்த பகவன் நாமத்திற்கு அவனுடைய ரூபத்திற்கு மங்களம்னு தியாகராஜ கீர்த்தனையை பாடும்பொழுதும் அந்த நரசிம்மனை தான் நினைச்சு பாடுறோம். இப்படி நரசிம்மனை நினைக்காம ஒரு வேலையே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த சமயத்துல தான் மத்ஸ்யம் கூர்மம் வராகம் இவையெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இது ரெண்டு கலந்த

நம்மள ஒரு அவதாரம் பண்ணணும்னு பகவானுக்கு எதனால தோன்றியது? அவருக்கு தோணல, அவர் அந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு செய்யல. கனகசிபு கேட்டது அப்படி, எனக்கு எந்த விதத்திலும் மரணம் வரக்கூடாதுன்னா அது என்னால தர முடியாதுன்னு பிரம்மா. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, உங்களுடைய சிருஷ்டினாலே எனக்கு மரணம் வரக்கூடாது, நீங்க சிருஷ்டித்ததுனால மரணம் வரக்கூடாது. அது என்ன, தேவர்களா இருந்தாலும் சரி, நரர்களா இருந்தாலும் சரி, பஞ்சபூதங்களா இருந்தாலும் சரி, கடைசியில் அந்த ஸ்லோகம் முடியும் பொழுது நான் நரைகி நான் மிருகைகி நான் நரங்க நரர்களாலையும் முடியாது மிருகங்களாலையும் முடியாது என்று இருக்க வேண்டும் அந்த வரம் அப்படின்னா. அப்படியே ஆகட்டும்னா பிரம்மா. அவன் ஸ்லோகத்தை எப்படி முடிச்சான், நான் நரைகி நான் மிருகைகி நான் நர மிருகமாவே வந்துட்டு போறேன், சுலபமா போயிடுது அவருக்கு. நீயே எனக்கு சொல்லி கொடுத்தாப்புல ஆச்சுரா, நரனால முடியாது மிருகத்தால முடியாதுன்னா நர மிருகத்தால முடியும். அதனால பகவான் அந்த நர மிருகமாகவே வந்தான். இதை நினைச்சு நினைச்சு ஆனந்தப்படுறார் பிரம்மானந்த சுவாமி. பிரம்மானந்தர் சொல்றார், உனக்கு எப்படி நான் இப்படி ஒரு ரூபம் எடுக்கணும்னு தோணித்து, ஆச்சரியமான ரூபமா இருக்கேன், பார்க்க பார்க்க எங்களுக்கெல்லாம் பயம் ஏற்படல ஆனந்தம் ஏற்படல. அந்த மாதிரி ஒரு ரூபத்தை எப்படி எடுத்துட்டேன்,

எப்படிடா இது மாதிரி ஒரு ஆசை வந்தது உனக்கு, அதற்கு என்ன சாமர்த்தியம் இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லி அதை ஆச்சரியப்படும்படியா பாடுற. அந்த ஸ்தம்பத்திலிருந்து பிளந்து கொண்டு வெளியில வந்தாயே, தம்ப போட்டுக்காரு பிரகடபயே ஹரி, பிரகடனம் பண்ணினானா, நீ என்னுடைய கோவிலுக்கு வந்தது இல்லை, நான் உன்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்கேன், உன்னுடைய தர்பார் ஹாலுக்கு வந்திருக்கேன். அது எதுனால, நீ பெற்ற பிள்ளையினால. அவன் பண்ணின ஒரு பாக்கியம், அவன் நாராயணான்னு ஒரு தினம் சொன்னதுனால உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, என்ன உன்னுடைய தர்பார் ஹாலிலேயே தரிசனம் பண்ண என்று சொல்லி ஸ்தம்ப போட்டுக்காரு பிரகடபயே எகு அச்சரஜ. இதுல என்ன ஆச்சரியம் இருக்குங்கிறது, எகு அச்சரஜ தேரி மாயா, மாயை அவனுடைய மாயை ஏதான் பண்ணாரு, அவனுடைய மாயை யாரானு புரிஞ்சுக்க முடியுமா? ராமதாசர் கேட்கிறார், ராமா உன்னுடைய மாயை பிரம்மாதிகளுக்கும் தெரிய வசமா அப்படிங்கிறார். பிரம்மாதிகளுக்கு கூட தெரியாதுடா, தேவர்களுக்கு கூட தெரியாதுன்னாரு. அது மாதிரி யாருக்கான்னு தெரியுமா? உன்னுடைய மாயை ஒன்னார் மம மாயா துரத்தையாங்கிற பகவான் கீதை. என்னுடைய மாயை அர்ஜுனா உனக்கு புரியாதுடா, ஏன் உனக்கு என்ன, யாருக்குமே புரியாது, அந்த மாயை யாராலும் வெல்ல முடியாது. எது ஒன்று இல்லாமல் இருப்பது போல காண்கிறதோ அதுதான் மாயைன்னு சொல்லுவான். யா மா சா மாயான்னு ஒரு விக்கிரக வாக்கியம், எது ஒன்றுமே இல்லையோ அதை ஏதோ ஒரு ஒன்று இருப்பதாக நினைக்கிறோமே அதுதான் மாயைங்கிறான். மாயையா இருக்கிறா எல்லாம் உலகம் அப்படின்னா, சுகம் போல காண்கிறது ஆனா துக்கம். அது போல இந்த ரூபம் எப்படி இருந்தது

பிரம்மானந்த பிரம்மானந்த சம் சபுக்கோ சத்தியகர எல்லாருக்கும் இதை சத்தியமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிரமாண திகாயா எல்லாருக்கும் பிரமாணத்தை சத்தியத்தை காண்பிச்சியே நீ அப்படின்னு சொல்லி பிரம்மானந்தர் ஆச்சரியப்படுறார். அவர் ஏதோ பிரம்மானந்தர் ஏதோ வடக்கே இந்த ஒரு பாடல் பாடினா நினைக்க வேண்டாம். நம்ம ஊர்ல பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நாமக்கல், அந்த நாமக்கல் கஷேத்திரத்துல ரெண்டு மூர்த்திகள் பிரசித்தம், ஒன்று ஆஞ்சநேயர், ஒன்று நரசிம்மன். நரசிம்மன் குன்றின் மேல விளங்குகிறார். சாதாரணமா சிகரத்துல இருக்கிற நரசிம்மன் ரொம்ப குறைச்சல், முருகனுடைய கஷேத்திரம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா நரசிம்மனும் இருக்கார், வெங்கடேசன் இருக்கார், அது போல சில தெய்வங்கள் இருக்காள். அப்படி பார்க்கும்பொழுது அந்த நாமக்கல் நரசிம்மனை தரிசனம் பண்ண போனார் புரந்தரதாசர். புரந்தரதாசர் தரிசனம் பண்ண போனவர் அங்க பார்த்து ஆச்சரியப்படுறார். இந்த மாதிரி ஒரு சிம்ம ரூபத்தை எடுத்துக்கணும்னு உனக்கு என்னடா ஒரு ஆர்வம், இது எதனால ஏற்பட்டது என்று அவர்கள்லாம் எப்படி கேட்டாலோ அது போல இவரும் தன்னுடைய ஒரு மனதிலே தோன்றிய ஒரு ஆர்வத்தினாலே கேட்கிறார் இந்த கேள்விய. அந்த கேள்வியை கேட்கும் பொழுது பகவான் தோன்றின சமயம் எப்படின்னா பிரதோஷ சமயம். பிரதோஷ சமயே

நரசிம்மதேவம் பட்ட பரிபாலனும் என்று அந்த சமயத்துல பிரதோஷ சமயத்துல தான் வந்தாங்க. அதனாலதான் சொல்லும் போது பிரதோஷ சமயத்துல சாட்சாத் பரமேஸ்வரனை தரிசனம் பண்றதுதான் விசேஷம். ஒரு வாக்கியமே உண்டு, பிரதோஷை ஹரின்ன பசியேத் அப்படின்னு. பிரதோஷ காலத்துல ஹரிய தரிசனம் பண்ண வேண்டாம், சிவனை தரிசனம் பண்ணினான். அதுக்கு ஒரு விதி விலக்கு ஒண்ணு சொன்னான். அந்த வாக்கியமும் சொன்னான், நரசிம்மம் ராகவம் வினான். நரசிம்மனை தரிசனம் பண்ணலாம், ராமனை தரிசனம் பண்ணலாம், பாக்கி பேரை தரிசனம் பண்ணக்கூடாது. பண்ணினா அவ்வளவு புண்ணியம் கிடையாதுங்கிறது, பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிர்பந்தம் இல்லை. இருந்தாலும் அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பரமேஸ்வரனுடைய தரிசனம் முக்கியம். அப்ப பிரதோஷ சமயத்துல நரசிம்மனை தரிசனம் பண்ணக்கூடிய காரணம் என்னன்னா, அவன் ருத்ராகாரமான ருத்ரனுடைய அம்சம் இருப்பதனால அந்த நரசிம்மனுக்கு ஒரு விதிவிலக்கு. அதே போல ராகவன் பரமேஸ்வரனே ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு தாரக உபதேசியா இருந்துட்டு இருக்கான் காஷி சைத்திரத்தில். அதனால பரமேஸ்வரனுக்கு பிரியமான ராமன், ராமனுடைய தரிசனம் பண்ணா அதில் தப்பு இல்லை. இப்படி நரசிம்மம் ராகவம் வினா என்று ஒரு வாக்கியம் வந்துருக்கு. அதனால பிரதோஷ சமயத்துல இந்த சுவாமியை தரிசனம் பண்ண போனார் அவரு புரந்தரதாசனம். அப்ப போகும்போது கேட்கிறார், சிம்ம ரூப நாத ஸ்ரீஹரி நாமகி.

என்ற பார்க்கும்போது ரொம்ப கோபத்தோட வந்தியாமே, தும்ப உக்ரவனும் ரொம்ப உக்ரமா வந்தியாமே. ஆனா சமயத்துல பிரகலாதனை பார்த்த உடனே சாந்தமாயிட்டேன் இல்லையா. தரலனு கர அவ யார் கூப்பிட்டான்னா பிரகலாத குழந்தை கூப்பிட்டான்டா. ரொம்பவே சொல்லுவா, என்ன நீங்க எதுக்கும் வரமாட்டே சாதாரணமா அப்படின்னா, இந்த குழந்தை கூப்பிட்டா அதுக்காக வந்தேன். அவனிடத்துல ஒரு பிரியம், ஏன்னா கபடம் இல்லாத உள்ளத்தினால கூப்பிட்டான். மற்ற பேருக்கு கபடம் இருக்கலாம், அவர்கள் வரலாமா பார்க்கலாமா வராரா பார்க்கலாமான்னு ஒரு சோதனை பண்ணலாம். ஆனா குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு எந்த விதமான எண்ணமும் இல்லாததுனால தர

சிம்ம ரூபனாத நாமகிரீசன் என்று சொல்லி பாடும்பொழுது அந்த பிரதோஷ சமயத்துல வந்த பகவான நரசிம்மனை தரிசனம் பண்ணி இது மாதிரி ஏதோ கிருதயுகத்துல நடந்த ஒரு காரியம், அதுக்கப்புறம் அந்த யுகத்துல மற்ற தெய்வங்கள்லாம் எவ்வளவோ, திரேதாய யுகத்துல ராமன் வந்தா, துவாபர யுகத்துல யதுநந்தனன் கிருஷ்ணன் வந்தா.

இப்படி எவ்வளவோ தெய்வங்கள் வந்தாலும் இன்று வரைக்கும் நரசிம்மனை கொண்டாடக்கூடிய காரணம் தான் ஆச்சரியமானது. கிருதேது நரசிம்மோபூத் திரேதாயாம் ரகுநந்தனா துவாபரே வாசுதேவச்ச கலவு வெங்கடநாயகான்னு ஒரு ஸ்லோகம். எந்தெந்த யுகத்துல எந்தெந்த தெய்வங்கள் பிரசித்தமா இருந்ததுன்னு சொல்றான். அப்படி பார்க்கும்பொழுது அந்த கிருத யுகத்தில் நடந்தா கூட துவாபர யுகத்துல ருக்மிணி கிருஷ்ணனை மணக்கணும்னு ஆசைப்பட்டா. அப்ப ருக்மிணி கிருஷ்ணனை மணக்கணும்னு ஆசைப்பட்ட போது ருக்மிணி என்னுடைய அண்ணன் சிசுபாலனுக்கு தான் என்னுடைய தங்கியை மனம் புரிந்து கொடுப்பேன் தீர்மானம் பண்ணினான். தன்னுடைய தந்தையினிடத்தும் சொல்லிட்டான், நீங்க பண்ற உத்தேசம் எல்லாம் சரியில்லை, தீர்மானங்கள்லாம் கிருஷ்ணன் வந்து இடையன், அவனுக்கு போய் கொடுக்கறதா, அந்த கோபாலனுக்கு கொடுக்க கூடாது, இந்த சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும்னா. அவனை கோபாலனா, அவன் இடையனா. சுவாமிய எல்லாருமே கோபாலன் சொல்ற காரணம் என்ன, அவன் மாடு மேய்ப்பவன் அல்ல. கோ என்று சொன்னால் வேதங்கள், கோ என்றால் ஜீவகோடிகள். இந்த ஜீவகோடிகள்லாம் பரிபாலிக்க கூடியவன், அதனால கோபாலன். பரமேஸ்வரனை பசுபதினு சொல்றோம், அவனும் என்ன இடையனா இல்லையே, பசுன்னு சொன்னா அங்க ஜீவர்கள், அந்த ஜீவர்களுக்கெல்லாம் பத்தியாக விளங்கக்கூடியவன் பசுபதி. அப்படி உலகத்திலே எல்லாரும் கொண்டாடக்கூடிய கோபாலனை தவிர்த்து சிசுபாலனுக்கு தான் என்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொடுப்பேன்னா, ருக்மிணி அந்த சமயத்துல வேற கதி இல்லாமல் ஒரு பிராமணனை தேடி கண்டுபிடிச்சா, தனக்கு ரொம்ப வேண்டிய பிராமணன், உஞ்சவர்த்தி பிராமணன், தாங்கள் தயவு செய்து எனக்கு உபகாரம் பண்ணும், ஒரு உபகாரம் நான் என்னன்னா, துவாரகா நாதன் கிருஷ்ணனுக்கு நான் சொல்ற சமாச்சாரத்தை சொல்லு. அவள் கொடுத்த ஒரு தகவல் ஏழு ஸ்லோகங்கள் மூலமாக கொடுத்தா, நான் ரொம்ப பெரிய சங்கடத்துல இருக்கேன், இதை நீ விடுவிக்கிறதுக்கு தங்களாலதான் முடியும், சீக்கிரமாக நாளைக்கு வந்து என்னுடைய அந்த திருமண சந்தர்ப்பத்திலே சிசுபாலன் என்னை கரம் பிடிக்காமல் நீங்கள் தான் பாதுகாக்க வேண்டும், அந்த பயத்திலிருந்து எனக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும். பய நிவாரணம் பண்ணக்கூடியவனும் பகவான் தானே, அதே சமயத்துல அந்த பயம் போகணும்னா அந்த க்ஷேமத்தை உண்டு பண்றவன் அவன் தான். சகஸ்ரநாமத்தில் க்ஷேம கிருத்துன்னு ஒரு வார்த்தை, க்ஷேமத்தை உண்டு பண்றவன், அப்படியே நாராயண தீர்த்தர் அந்த ஒரு வார்த்தையை வச்சிருந்தார். இந்த ஏழு ஸ்லோகங்கள் எழுதி அனுப்பிச்சாடே ருக்மிணி தேவி, அதுல ஒரு ஸ்லோகத்துல எழுதுறா, கிருஷ்ணா ஒருவேளை நீ வர முடியலன்னு சொன்னா, அங்கிருந்து வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதுன்னா, துவாரகையில இருந்து இங்கேயே ஒரு ஆவேச அவதாரமா நரசிம்மனை போல நீ தோன்றி எனக்கு அந்த பய நிவாரணம் பண்ணணும் என்று சொல்லி, கன்யா காதே நரசிம்மன் நரலோகம் மனோபிராமம் என்று ஒரு வார்த்தை எழுதுறான். இந்த ஏழு ஸ்லோகத்துல நரசிம்மாங்கிற வார்த்தை வந்து இதை வச்சிருந்தார் நாராயண தீர்த்தர். அவர் ருக்மிணி கல்யாணம் எழுதும் போது எழுதினார், ருக்மிணி சமாச்சாரத்தை சொல்லி அனுப்பும் பொழுது எனக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னவ ரெண்டாவது சரணத்தில் எழுதுறாரு.

எனக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணு கோபாலா என்ற பிரார்த்தனையில பிரகலாத பயவிதாரா, பிரகலாதனுடைய பயத்தை போக்கினவள் என்று சொல்லி பாடுறார் ருக்மணி. சொன்னா இதுக்கு ஆதாரம் எதுனா, அந்த ஆதாரம் பாகவதத்தில் இருந்த நரசிம்மாங்கிற ஒரு வார்த்தை தான். இப்படி அந்த ருக்மணி மாத்திரம் இல்ல, ஆறாவது தரங்கத்திலேயே கோபிகள்லாம் கிருஷ்ணனை தேடி பாடும்பொழுது, அவனை தரிசனம் பண்ணும்போது பாடும்போது, ஹே கோவிந்தா நரசிம்மா அப்படின்னு தான் பாடுறான். ஆந்திர ஜனங்களுக்கே நரசிம்ம உபாசனை ரொம்ப முக்கியம், ஆந்திர சம்பிரதாயத்திலே நரசிம்மன் ரொம்ப முக்கியம். அப்படி வரும்பொழுது நாராயண தீர்த்தர் அந்த நரசிம்மனை பாடாத இல்லை, ருக்மணி பாடினதாக எழுதினான். அதே போல கோபிகள்லாம் பாடினதாக எழுதுறார். அந்த ஆறாவது தரங்கத்துல பாடும்பொழுது, என்ன கருணையினால பார்த்து எங்களை எல்லாம் ரட்சிக்கணும், எங்களுக்கும் வாழ்வு தர வேண்டும், உங்களுக்கு பிரியமான தேவதைகள்லாம் எவ்வளவு பேர் இருந்தாலும் எங்களுக்கு பிரியமான தேவதைகள்

என்று கருணையினாலே என்னுடைய தாபத்தை எல்லாம் போக்கணும், எங்களுக்கு சுகத்தை வாரி அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறார். இப்படி தரங்கத்திலையும் பார்க்கத்தான் நரசிம்மனுடைய தியானம். பிரகலாதனை பரம பாகவதன் அக்ரகண்ணினாக பாடாதவளே கிடையாது. சுவாமி தரிசனத்துக்கு போனா ரொம்ப கூட்டமா இருந்ததுன்னா முன்னாடி பிரகலாதன் அனுப்பிச்சுட்டா சௌக்கியமா பார்த்துட்டு வந்துடலாமா? அன்னமாச்சாரியருடைய கிருத்தியில் எழுதுற வெங்கடேசனை தரிசனம் பண்றதுக்கு பெரிய ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கே, எங்களால் தரிசனம் பண்ண முடியுமான்னா கவலைப்படாதீங்க, பிரகலாதனை முன்னாடி அனுப்பிச்சுடலாம். என்ன கேள பிரகலாத

என்ன பிரஹ்லாத பக்தரும் எண்ண முடியாத கூட்டமா. கூட்டம்னா அது அவர் பாடும்போதே அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு கேட்கவே வேண்டாம். என்ன கல பிரஹ்லாத பக்தரு எலமித்தோவச்சரி விண்ணப்பமும் வினவையா, நான் சொல்ற விஞ்ஞாபனத்தை கேளையா அப்படிங்கிறார் வெங்கடாஜலத்துல. அண்ணமையா என்ன உன்னுடைய விஞ்ஞாபனம்னா, எனக்கு தரிசனம் கொடுத்து நான் சரணம் அடைந்தேனே என்னை ரட்சிக்கணும், சரணம் சரணம் வெங்கட நாயக்கா என்று பாடுறாருன்னா அந்த பிரஹ்லாதனுக்குரிய ஒரு ஸ்தானத்தை நம்ம பார்க்கணும். அவனுடைய ஒரு ஞாபகமா தான், அவனை சொல்லாத எந்த ஒரு புராணமோ அல்லது காவியமோ நிறைவு பெறாதுன்னு தீர்மானம் பண்ணா. தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர் கம்பர், ராமாயணத்தை தான் பாடுறதுக்கு வந்தார், ஆனா நரசிம்மனுடைய சந்நிதியில அரங்கேற்றமாச்சு. அவருடைய கம்பராமாயண அரங்கேற்றம் நடந்தது எங்க என்ன, ஸ்ரீரங்கத்துல நரசிம்மனுடைய சந்நிதியில். வடமொழியில தான் நரசிம்மன் சொல்றோம், தமிழ அழகியான ஒரு பெயர் என்ன, அழகிய சிங்கப்பெருமாள்பா, அழகிய சிங்கர்பா அல்ல சிங்கப்பெருமாள்பா. அந்த சிங்கப்பெருமாள் இருக்கிறானே, அந்த சிங்கப்பெருமாளுடைய ஒரு சந்நிதியில அரங்கேற்றம் பண்ணும்பொழுது ஆனந்தப்பட்டார். ராவணனுடைய சபையிலேயே அந்த நரசிம்மனுடைய புகழ சொல்ற, அப்பா உனக்கு உன்னை விட பெரிய அரக்கர்கள் திறமைசாலிகள் தபத்தினாலே உயர்ந்தவர்கள்லாம் இருந்தா, அவர்கள் எல்லாம் நாராயணனுடைய மாயையினாலே எங்கேயோ மறைந்து விட்டார்கள், வதம் செய்யப்பட்டார்கள். அப்படி இருக்கும்பொழுது நீ எம்மாத்திரம்,

என்று அவனுக்கு எடுத்து உரைப்பது போல ஒரு கட்டம், ஹிரண்யன் வதை படலம் என்று ஒரு படலத்தை உண்டு பண்ணி அந்த ராமாயணத்துல சொன்னார்னா அது நரசிம்மனுடைய சந்நிதி விசேஷம். அந்த சந்நிதியில சொன்னார், வாஸ்தவமா கம்பருங்கிற பேர் வந்ததே கம்பத்திலிருந்து வந்த முருகன், எப்படி முருகன் அருணகிரிக்கு வந்தானோ அது போல கம்பத்திலிருந்து வந்தவர் நரசிம்மன். அதனால ரெண்டு பேருக்குமே ஒரு அனுகிரகம் பண்ணின மூர்த்திகள் அங்கேயே அந்த பிரத்யட்சமா வந்தாலும் அங்க முருகன் வந்தா இங்க நரசிம்மன் தரிசனம் கொடுத்தான் கம்பருக்கு. அப்படி எல்லாம் உலகத்துல பார்க்கும்பொழுது ராமாயண காலம்னு ஒண்ணு இல்லை, என்றைக்குமே சாஸ்வதமாக இருக்கக்கூடியவர் தான் நரசிம்மன் சொல்லி. அந்த பிரகலாதனை பாடாதவா கிடையாது, அதனால அவனுடைய பக்தி தான் ஜெயித்தது, நரசிம்மனுடைய ஒரு தரிசனம் கிடைச்சது, இன்று வரைக்கும் நமக்கெல்லாம் அந்த தெய்வம் கிடைச்சதுன்னு பாடுறதுக்கு தான் எத்தனையோ ராமன் பேர்ல கீர்த்தனை எழுதின தியாகராஜர் தனியா ஒரு இசை ஓவியமா ஒன்னு எழுதினார், அது பிரகலாத பக்தி விஜயம்னு பேர். நிறைய பக்த விஜயங்கள்லாம் கேட்டிருக்கோம், ஆனா இது பக்தி விஜயம், பிரகலாத பக்தி விஜயம், பக்தி தான் வென்றது அப்படிங்கிற விஜயம்னு சொன்னா வரவேற்புன்னு சொல்லலாம், அங்க நிகழ்ந்ததுன்னு சொல்லலாம். ஆனா விஜயம்னா இங்க வெற்றி தந்தது எது, பக்தி தான் வெற்றி தந்தது, பிரகலாதனுடைய பக்தி தான் வெற்றி தந்தது. அவன் எப்பொழுதும் ஹரிஸ்மரணம் பண்ணினதுனால அவனுடைய வெற்றி தான் முக்தி தந்தது. இன்றைக்கும் அதை நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது சொல்றதுதான் அந்த பிரகலாத பக்தி விஜயத்துக்கே ஒரு பெருமை. அப்போ சொல்ற, உன்னை தவிர வேறு யார் யார் நினைக்க முடியுமா, ராமனுடைய கீர்த்தனங்கள் தான் நிறைய இருக்கும் நீங்க பிரகலாத பக்தி விஜயத்துல பார்த்தீங்கன்னா. என்ன தியாகராஜருக்கு ராமர் தான் நரசிம்மர், நரசிம்மர் தான் ராமர், கிருஷ்ணனுடைய சம்பந்தம் அவ்வளவு கிடையாது. ராகவ சிம்மம்னு பேர் வச்சுப்பா, ஆனா கிருஷ்ண சிம்மம்னு யாரும் பேர் வச்சுக்கிறது இல்ல. அப்ப ராகவன் எல்லாரோடையும் சேர்றாப்புல ராகவ நரசிம்மன் அப்படிங்கிறாப்புல ராகவனையும் நரசிம்மனையும் வித்தியாசமா பார்க்கல, நன்னு விடச்சுக்கதெல்லாம் குறாக பாடுறாரு கீதி கவுடையில. என்னை விட்டுடாதரா, உன்னை நான் மறக்காமல் எப்பொழுதும் பாடிட்டு இருக்கேனே, நன்னு பாசி அரை நிமிஷம் ஓர்வலேரா, ஒரு அரை நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் இருக்க முடியாது, நீ என்னை விட்டுட்டு இருக்காதே என்று பிரார்த்தனை பண்றாருன்னா அந்த தியாகராஜருடைய பக்தியை தான் நினைச்சு பார்க்கணும் நம்ம. அவர் சொல்லும் பொழுது அந்த நாம் வந்தகஜம் குருவன்னு

வண்ணன் நிருசிம்மா சுதையாகன என்று எப்படி அந்த கோபி சொன்னாலோ என்ற நிருசிம்மா எங்களுடைய பந்தங்களை எல்லாம் தீர்க்கணும்னு, அப்படி எங்களை காப்பாற்றணும், என்ன கஷ்டப்படுத்த விடாதே, உன்னை தவிர வேறு எனக்கு கதி கிடையாது என்று பாடினவர் தான் தியாகராஜ சுவாமி. நரசிம்மா நனோ.

என்று நரசிம்மனை என்னை காப்பாற்றணும், என்னை விட்டுடாதே என்று பிரார்த்தனை பண்றாமல் இந்த தியாகராஜன் பாடினாரு. அந்த தியாகராஜர் பாடினது மாத்திரம் இல்ல, எத்தனை தெய்வங்களை பாடினாலும் நரசிம்மனை பாடாத இருக்க மாட்டார் பாக்கியக்காரால. மகான்கள் தீட்சிதர் பாடியிருக்கார், நரசிம்மா ஆகச்சேன்னு பாடுறார், நரசிம்மா நீ வரவேண்டும் என்று வரவேற்பு கொடுக்கிறார். அவர் பயப்படவே இல்லை அவர், ஏன்னா என்னுடைய பயம் போகணும்னா நீ வந்தாதான் முடியும், அதனால உன்னை கேட்டு பயப்பட முடியுமா என்று பல மகான்களுடைய கீர்த்தனங்களை பார்த்துட்டு வரும். அந்த சமயத்துலதான் நரசிம்ம பிரபாவம்ங்கிறது விஸ்வம் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பிரபாவம், அதனால்தான் விஸ்வம்னு ஆரம்பிச்சதுன்னு சொன்னேன். நடுவில் ஒரு நாமா சிம்மம்னு வருது சகசநாமத்தில், அதுவும் நரசிம்மனை தான் குறிக்கிறது. கடைசி நாமா சர்வ பிரகரண ஆயுதகான்னு ஒரு நாமா, எல்லாமே அவனுக்கு சுவாமிக்கு ஆயுதம் தான், நகமே ஆயுதம்.

பார்த்ததினால அவன் சர்வ பகரனாய்தான். இப்படி பார்க்கும்பொழுது நரசிம்மன் இல்லாத இடமே கிடையாது, அவனுடைய பிரபாவம் தான். அவனை நாம் எல்லாம் தேடி அலைஞ்சோம்னா நம்ம கனகசிபுன்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுடுவான். இரண்யகசிபுவோட நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஆனா அவனை எங்கும் தரிசனம் பண்ணினோம்னா நாம தான் பிரகலாதனை போல ஆயிடுவோம். உங்களுக்கு கனகசிபு வேணுமா பிரகலாதனை வேணுமா என்பதை நம்ம இதில் முடிவு பண்ணிக்கலாம். அதனாலே அவன் சொன்ன வார்த்தைகளை மனதார நினைத்து

என்று பகவானுடைய லீலைகளை சொல்லும் பொழுது நரசிம்மாவதாரத்தை நினைக்காம இருக்க முடியாது. அவனுடைய நாமத்தினாலதான் மனசுல நமக்கு அந்த ஸ்மரணம் இருந்துட்டே இருந்த அந்த கலி கல்மஷங்கள் எல்லாம் போய் எப்பொழுதுமே ஆனந்தம் கிடைக்கும் என்ற பலஸ்தியை சொல்லும் பொழுது அவர்களுக்கு எப்பொழுதும் ஜபம் ஜெயமும் லாபமும் தான் கிடைக்கணும். லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம்.

0: Govinda, Govinda.
1: நிசிம்ம பிரபாவம் இசை பேரூரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் எஸ் ஜானகிராமன் அவர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:30. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை

101.6 மெகாஹெர்ட்ஸ் வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

பற்றி சொன்னதோ போது வந்ததோ செய்தி சொன்னதோ

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. தொடரும் பாடல் புதுக்கவிதை திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கும் குரல் மலேசியா வாசுதேவன்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காற்றோடு கலந்திடவா. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.9 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.7 டிகிரி செல்சியஸ் குறைவு. பதிவான ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38.7 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1.6 டிகிரி செல்சியஸ் கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ்

0: செல்சியஸ் இயல்புக்கு 0.7 டிகிரி செல்சியஸ் கூடுதல். பதிவான ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மின்னலுடன் கூடிய இடிமழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டி காணப்படும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் வி ஆர் இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை நாளும் அறிவோம். ரெட் லிப்ட் பேட் ஃபிஷ். தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண் நல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து திரைகானம். 7:45 நகர்வலத்தில் மனித நேயம் காப்போம், கே அன்பரசி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகானம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் இளையோரும் வானொலியும் கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு. காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் போனாலா சங்கர பிரகாஷ் அவர்களின் வினை இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சேந்தும் நேரம். பகல் 12:10 சங்கீத சாரல். வசுமதி தேசிகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பிரதம மந்திரி மீன்வளத்துறை சார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி உளவியலாளர் டாக்டர் நப்பின்னை சேரன் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. நாளை இரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 339வது பகுதி. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். செம்மறி ஆட்டினங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05-9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். உளவியல் துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்து உளவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பி விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் 2வது பகுதி. இரவு 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா. 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் காலை 4:10 பொங்கும் மங்கலம், திருவாரூர் எஸ் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை. 5:10 புலரும் பொழுது, 6:10 தேன் இசை. 7:25 திரை இசை. 7:30 ஆத்சவேரே. 8:30 திரைகானம். பிற்பகல் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் சாய் கோவிந்த் விஜயராகவன் அவர்களின் மேண்டலின் இசை. பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Renuka. The Bharatiya Janata Party BJP has scripted history in West Bengal by securing an overwhelming mandate in the 294-member state assembly. The ruling BJP-led NDA has secured a historic third consecutive term in Assam. In Kerala, the United Democratic Front has swept the polls with 99 seats.